நேர்கள் இதுவரை மங்களநாதம் நிகழ்ச்சியில் பணப்பள்ளி பி என் ஸ்ரீனிவாசன் அவர்களின் நாகஸ்வரம் உடன் திருத்தணி ஏஜி லோகநாதன் அவர்கள் தவிலிசைக்க கேட்டோம். நேரம் 5:31. நேர்களினை கேட்கலாம் தெய்வீக ராகம். முதலில் எம் எஸ் சுப்பலட்சுமி அவர்கள் பாடியுள்ள ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதம்.

நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்தியலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸிலும் இன்றைய நமது காலை ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 12 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 சித்திரை மாதம் 19 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 2 தேதி சனிக்கிழமை. இனி தன்யாசி ராகத்தில் மங்கள இசை கேட்கலாம்.

ஊழின் காரணத்தால் உலகத்து இயற்கையானது இருவேறு வகைப்படும். செல்வராதல் வேறு ஊழ், தெளிவான அறிவினராதல் வேறு ஊழாகும்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: உள்ளத்தில் மகிழ்ச்சி நிறைந்து உதட்டில் புன்னகை மலர, இன்று நம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகள் தரும் நிகழ்ச்சிகளின் நிரல் இதோ.

சிறுஜி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூம் 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் கே.ஏ. மதுரமணி அவர்கள். 6:15 தெய்வீக கானங்களோடு ஆனந்த ராகம். 6:35 மடல் மாணிக்கம். 6:45 மாநில செய்திகள். 7:00 மலரும் காலை மலர். இதில் சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், திருச்சி நுரையீரல் சிறப்பு மருத்துவர் டாக்டர் கே. ராமசுப்ரமணியம் அவர்கள் பங்கேற்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். 8:00 மனமிரும்பும் பாடல்களோடு இதயராகம். 8:30 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூமின் இதயராகம். 8:50 சர்மரோக நிவாரணை செய்பால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9:00 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூமின் வசந்த அழைப்பு. பசுமை புத்தாக்கம். ஆகாய தாமரையில் காகிதம் தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியுள்ள சுஸ்மிதா கிருஷ்ணன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. 10:00 உற்சாகமூட்டும் பாடல்களோடு போடு ஆட்டம் போடு. 10:30 இருபட பாடல்கள். புதிய முகம் டைம் திரைப்பட பாடல்கள் வளம் வர கேட்டு ரசிக்கலாம். 11:00 திருச்சி சேலம் மகளன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூமில் சரிகம ரசிகம மத்தியமாவதி ராகத்தில் அமைந்த திரைசே பாடல்கள் விளம்பரம். 11:30 ஸ்டம்ப்டு. நண்பகல் 12:10 மங்கையர் உலகம். 12:50 பாப் கார்னர் மொழிகளை கடந்த இசை அனுபவம். 1:00 தேனிசை தின்றலாய் விளம்பரம் மதுர கீதம். 1:45 மாநில செய்திகள். 2:15 வேளாண் அரங்கம். கால்நடைகள் வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி பெட்டுவாய்த்தலை கே. அண்ணாவி அவர்கள். இரண்டு:30 மணிமலர். இதில் லிட்டில் ஸ்டார் பன்னிசை பாடகர் யு. அண்ணாமலை பங்கேற்கும் நேர்முகம். தொடர்ந்து சிறுவரிசை மேடை எஸ். ஸ்ரீவத்சன் மிருதங்கம். நிறைவாக கதை என்னும் தேவதை கேட்கலாம். இசைத்தூரல் வரும் 3:00. 4:00 வசந்தன் கோவின் வண்ணக்கோலங்கள். 4:30 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூமின் வண்ணக்கோலங்கள். இடைக்கால கீதங்களோடு இதமாய் வரும் பொட்மாலை 5:00. 6:00 ஆரவாரம். 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை நிபுணர் மீரா முரளிதரன் அவர்கள். 6:30 மாநில செய்திகள். இரவு 7:00 முதல் அலைவரிசையில் காலை மணி 10:45 சயின்ஸ் பீரியா உயிர் தகவலியல் புதிய தொழில்நுட்பங்களும் வேலை வாய்ப்புகளும் உதவி பேராசிரியர் ராஜா சுதாகர் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் இடம்பெறும். 7:25 உழவர் உலகம் பெண் தொழில் முனைவோர்களை உருவாக்கும் மதிப்பு கூட்டு தொழில்நுட்பம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம். சித்ரா அவர்கள். எட்டு மணிக்கு இரவு இசை இனிமை. 9:15 இசைந்து வரும் இனிய ராகம். 10:00 ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி காற்றின் மொழி. வானொலி பிரியர்களின் என்ன பகிர்வுகள் இடம்பெறும். 9:00 அரங்கிசை யாமினி ரமேஷ் அவர்கள் பாடியுள்ள பாட்டு கேட்டு ரசிக்கலாம். வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின். திருக்கோகர்ணம் ஆர். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மிருதங்கம். பகல் 12:10 சங்கீத சாரலில் திருவாரூர் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீட சங்கீத மும்மூர்த்திகள் ஜெயந்தி இசை விழாவில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சியிலிருந்து சில பகுதிகள் ஒளிபரப்பாக கேட்டு ரசிக்கலாம். இரவு 7:10 மதுரை மாவட்ட செய்தி மடல் இடம்பெறும். 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் ஹச்எம். ஸ்மிதா சிஞ்ச சுஜேதன் ஆகியோரின் வயலின் இசையை கேட்டு ரசிக்கலாம். இவையாவும் நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இன்று வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள்.

0: நேரம் காலை 6 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்க விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் களம் இந்த முறை வித்தியாசமாக உள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு கே பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதற்கட்டமான வீடுகள் குறித்த கணக்கெடுப்பு பணிகள் பல்வேறு மாநிலங்களில் தொடங்கியுள்ளன. திருச்சியிலிருந்து பெங்களூருவிற்கு இம்மாதம் 5, 12, 19, 26 ஆகிய தேதிகளில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. புழக்கத்தில் இருந்த 2000 ரூபாய் நோட்டுகளில் சுமார் 98.47% திரும்பப் பெறப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. தேனி மாவட்ட காவல்துறையில் 8 ஆண்டுகளாக பணிபுரிந்த மோப்ப நாய் பைரவ் உடல்நலக் குறைவால் உயிரிழந்ததை அடுத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையுடன் நேற்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. திருச்சி காரைக்கால் இடையே இயக்கப்படும் பயணிகள் ரயில் பாதை பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று திருவாரூர் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் அருவியில் தண்ணீர் வரத்து சீராக உள்ளதால் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் பதற்றமான சூழலை கருத்தில் கொண்டு அங்கிருந்து அமெரிக்க படைகள் தற்போதைக்கு திரும்பப் பெறப்பட மாட்டாது என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஈரானின் ஆயுதக்கிடங்கில் நேற்று ஏற்பட்ட வெடிவிபத்தில் அந்நாட்டின் புரட்சிகர காவல் படையைச் சேர்ந்த 14 வீரர்கள் உயிரிழந்தனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி வருவது பாரதி பண்.

0: Mumbai Indians at M.A. Chidambaram Stadium, Chennai at 7:30 p.m. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி. எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் க.

0: வழங்குகிறார் முனைவர் க. மதுரமணி அவர்கள்.
1: நல்ல வழிகாட்டுதல் வாழ்க்கையை உயர்த்தும். ஒரு குருகுலத்தில் பல மாணவர்கள் கல்வி கற்றனர். அந்த ஆசிரியர் மிகவும் அறிவாளி. ஒரு நாள் அவர் மூன்று விதமான விதைகளை மாணவர்களுக்கு கொடுத்தார். இவற்றை மூன்று நிலங்களில் விதையுங்கள் என்றார். ஒரு மாணவன் நல்ல நிலத்தில் விதைத்தான். மற்றொரு மாணவன் கற்கள் உள்ள நிலத்தில் விதைத்தான். மூன்றாவது மாணவன் நீர் இல்லாத இடத்தில் விதைத்தான். சில மாதங்கள் கழித்து ஆசிரியர் அவர்கள் செய்ததை பார்க்க சென்றார். நல்ல நிலத்தில் விதைத்த விதை அழகாக வளர்ந்தது. மற்ற இரண்டு விதைகளும் வளரவில்லை. அப்பொழுது ஆசிரியர் கூறினார், மனிதன் அறிவும் இதுபோல்தான். அறிவு வளர வேண்டுமெனில் நல்ல சூழலும் நல்ல வழிகாட்டுதலும் தேவை. அறிவு வளர நல்ல ஆசிரியரும் அவரது அறிவுரையும் அவசியம். திரிக்கடுகம் என்பது 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகும். இந்த நூல் மனித வாழ்க்கைக்கு தேவையான நல்ல பண்புகளை எளிய முறையில் கற்றுக் கொடுக்கிறது. திரிக்கடுகம் என்ற பெயருக்கு ஒரு சிறப்பு அர்த்தமும் உள்ளது. மருத்துவத்தில் சுக்கு, மிளகு, திப்பிலி என்ற மூன்று பொருட்கள் சேர்ந்து மருந்தாக பயன்படுகின்றன. அவற்றை திரிக்கடுகம் என்று கூறுவர். அதேபோல் இந்த நூலில் கூறப்படும் நல்ல கருத்துக்கள் மனித வாழ்க்கைக்கு ஒரு மருந்தாக அமைகின்றன. அன்புடையோரோடு நட்பு, ஒழுக்கமுடன் வாழ்தல், இம்மூன்றும் மனிதனை உயர்த்தும். இந்த பாடல் மூன்று முக்கியமான வாழ்க்கை நெறிகளை கூறுகிறது. அறிவுடையோருடன் பழக வேண்டும். அவர்களின் அறிவும் அனுபவமும் நமக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கும். அறிவு என்பது கற்ற கல்வியால் மட்டும் வருவதில்லை. சூழ்நிலைக்கேற்ப நம்மை மாற்றிக்கொள்ள, வாழ பழகிக் கொள்ள வேண்டும் என்பார்களே, அதுதான். எப்படி, எங்கு, எவ்வாறு பேச வேண்டும் என்று அறிந்து செயல்படுவதன் மூலமே ஒருவரின் அறிவு அறியப்படுகிறது. மேலும் ஒருவன் அறிவு உள்ளவன், அறிவில் சிறந்தவன் என்பதை அவன் ஒரு விஷயத்தை அணுகுவதன் மூலமே அவன் அறிவாளி என்று ஏற்றுக்கொள்ளலாம். இதைத்தான் வள்ளுவர் கூறுகிறார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதாவது ஒருவர் சொன்னதை அப்படியே நம்பாமல் அதன் உண்மையான அர்த்தத்தையும் மெய்ஞான பயனையும் ஆராய்ந்து அறிவதே உண்மையான அறிவு. இதைத்தான் திரிக்கடுகமும் நமக்கு கூறுகிறது. நல்ல நண்பர்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றுவார்கள். கடையேழு வள்ளல்களுள் ஒருவனான நெடுமான் அஞ்சி தான் பெற்ற அரிய ஆயுளை நீட்டிக்கும் அதிசய நெல்லிக்கனியை தான் உண்ணாமல் தமிழ் மூதாட்டி ஔவையாருக்கு வழங்கினார். தமிழுக்கும் தமிழ் புலவர்களுக்கும் தொண்டாற்றுவது முக்கியம் என கருதி தான் அழியா தன்மை பெறுவதை விட ஔவையார் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று அவர் அந்த கனியை ஔவையாருக்கு வழங்கினார். இந்த வரலாற்று நிகழ்வு அன்பு கொண்டவர்களுடன் நட்பு கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும் என்பதே வாழ்வியல் கோட்பாடு. ஒரு அரசன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும்? இதை புறநானூறு சங்ககால அரசர்கள் வீரம் மற்றும் சமூக வாழ்வை பாடும் 400 புறப்பொருள் பாடல்களை கொண்டு வாழ்வியின் நீதியை நமக்கு உணர்த்துகிறது. மேலும் இதில் மன்னனுக்கு முக்கியமானதாக கருதப்படுவதில் ஒன்று ஒழுக்கம் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. இதனால் திருக்கடுகம் நமக்கு சொல்லும் முக்கியமான செய்தி, நல்ல நண்பர்கள், நல்ல அறிவு, நல்ல ஒழுக்கம், இவை மனிதனை உயர்த்தும். தமிழ் இலக்கியம் கூறும் இந்த நெறிகளை நாம் வாழ்க்கையில் கடைபிடித்தால் நம் வாழ்க்கையும் சமுதாயமும் நல்லதாக மாறும். ஐம்பெரும் காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாவதி, குண்டலகேசி, இவையும் அறிவு, ஒழுக்கம், நல்ல பண்பு இவற்றையே குறிப்பிடுகிறது. நல்லாதனார் ஒவ்வொரு வெண்பாவிலும் மனிதனின் அறியாமையை போக்கி நல்ல வாழ்வுகளுக்கான நீதியை கூறுகிறார். வாழ்க்கையின் நீதி என்பது நேர்மை, நிலையாமை, அறநெறி மற்றும் தர்மத்தை பின்பற்றி நல்ல செயல்களை செய்வதாகும். கல்வி அறிவுடன் நற்பண்புகளை வளர்த்து அறவழியில் வாழ்வதே குறிக்கிறது. இது பிளாட்டோவின் கூற்றுப்படி சமநிலை மற்றும் நல்லிணக்கத்தையும் சாணக்கிய நீதி, அதாவது வாழ்வில் வெற்றி பெற நற்பண்புகளை பின்பற்றுதல் வேண்டும். இதுவே திருக்குறள் மற்றும் திரிக்கடுகம் கூறும் வாழ்வின் உண்மை. வாய்மை, உண்மை, நேர்மை, இனிமை, இதுவே நல்ல அறிவு அறம்.
0: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் க. மதுரமணி அவர்கள்.
2: வானொலி அலைவரிசை என்றென்றும் தருமே உங்களுக்கான இன்னிசை.

நல்லதை செய்து வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் உள்ள இறைவனை இன்னிசையால் வரவேற்க வருகிறது ஆனந்த ராகம். முதல் பாடல் சோபனா விக்னேஷ் பாடியது.

இனிமையாய் உதயமான இந்த நாளில் இன்னல்களின்றி இன்பங்கள் பெருக இறைவனை இன்னிசையால் வரவேற்றுக் கொண்டிருக்கிறது. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆனந்த ராகம்.

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். இது ஆனந்த ராகம். இனி சித்திரை திருவிழா நடைபெறும் ஆலயங்களும் நிகழ்வுகளும் பற்றி தெரிஞ்சுக்கலாம். திருச்சி திருவரங்கம் அருள்மிகு செல்லியம்மன் ஆலயத்தில் இன்று விடையாற்றி உற்சவம். திருவாரூர் மாவட்டம் திருநெல்லிக்காவல் நெல்லிவனநாத சுவாமி திருக்கோவிலில் இன்று விடையாற்றி சண்டிகேஸ்வரர் உற்சவம். கரூர் அபயப்பிரதான ரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் இன்று ஆளும் பல்லக்கு. கரூர் மாவட்டம் ரத்தினகிரீஸ்வரர் ஆலயத்தில் இன்று காலை சப்தாபரணம், இரவு தீர்த்தவாரி. தஞ்சாவூர் மாவட்டம் ஏந்தல் நீலகண்ட பிள்ளையார் திருக்கோவிலில் இன்று காலை மணி 10:30 மேல் திருக்கல்யாணம். தஞ்சாவூர் மாவட்டம் புளியகுடி நாககன்னியம்மன் ஆலயத்தில் இன்று மாலை 5:30 அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். மாலை 6:00 அம்மனுக்கு சந்தனக்காப்பு அலங்காரம். கும்பகோணம் சாரங்கபாணி சுவாமி ஆலயத்தில் இன்று விடையாற்றி உற்சவம். நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் ரத்னகிரீஸ்வரர் ஆலயத்தில் இன்று காலை 10:00 விடையாற்றி உற்சவம், பஞ்சமூர்த்திகள் யதாஸ்தான பிரவேசம். ஆனந்த ராகத்தில் இனி சூளமங்கலம் சகோதரிகள் பாடிய பாடல் கேட்கலாம்.

0: இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு சித்திரை திங்கள் 19 நாள் சனிக்கிழமை. இப்போது உங்களுக்காக மடல் மாணிக்கம் எழுதும் கடதாசி.
1: அன்புள்ளம் கொண்ட சிதம்பரநாதன் சார் அவர்களுக்கு
2: உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். வெயில் காலம் என்பது நமக்கு மட்டும்தானா, எல்லா உயிரினங்களுக்கும் தான். அதிக வெப்பநிலை காரணமா ஆடு மாடுகளை வெயில் நேரத்துல மேய்ச்சலுக்கு விட கூடாதும்பாங்க. பெரும்பாலும் கொட்டில்ல கட்டி வச்சு தீவனம் போடணும். காலை நேரம் மாலை நேரம் இந்த ரெண்டு வேளைகள்ல மட்டும் வெளியே மேய விடலாம். கூடுதலான வெப்பம் காரணமா பாம்புகள் குளிர்ந்த இடங்களை தேடும். நீண்ட நேரம் ஜன்னல்களை திறந்து வைக்க கூடாது. நாகப்பாம்பு மற்றும் சில பாம்பு இனங்கள் மிக உயர்ந்த உயரத்தையும் எட்டும். மாலை வேளைகளில் வீட்டின் முன் பின் கதவுகளை திறந்து வைப்பதை தவிர்க்கணும். இந்த ஊர்வன முற்றிலும் அமைதியாவே நடமாடுறதுனால அதன் ஓசை நமக்கு கேட்காமலேயே வீட்டிற்குள் நுழையலாம். குளிர்ச்சி தரும் மர நிழலின் கீழ் உட்காருவதற்கு முன்னால கிளைகள் மீது பாம்புகள் இருக்கான்னு பாத்துக்கணும். படுக்கைக்கு போறதுக்கு முன்னால கட்டிலை சுத்தி பரிசோதிச்சுக்கணும். போர்வை தலையணைக்குள் பாம்புகள் பதுங்கி இருக்கா அப்படின்னு பாத்துக்கணும். அடம்பான இடங்களை குளிர்ச்சியான இடங்களை எங்கன்னு தேடி வரும் இந்த ஊர்வன உயிரினம்.
1: சிதம்பரநாதன் சார்,
2: கிராமத்திலெல்லாம் மாலை நேரத்துல பாய் கட்டில் போட்டு தூங்கும் பழக்கம் உண்டு. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். பாம்பு மட்டுமல்ல, பூரான் தேள் நட்டுவாக்கிலி போன்ற விஷ ஜந்துக்களும் இரவில் நடமாடும். வீட்டை சுத்தி இருக்கும். புதர் செடிகளை அகற்றி சுத்தப்படுத்தணும். பாம்பு விரும்பி உண்ணும் எலிகள் புதர்களில் பதுங்கி இருக்கும். அதனால வீட்டை சுத்தி அடம்பு ஏற்படாதவாறு அகற்றிடணும். காத்தோட்டமா இருந்தா காத்துக்கு காத்தும் கிடைக்கும். நம்மை சிரமப்படுத்தக்கூடிய ஜந்துக்களும் புதர்களில் தங்காது. நாம் வாழும் இடத்தை மட்டும் சுத்தபத்தமா வச்சுக்கிட்டா போதுமா? நம்மூரில் இருக்கும் ஏரி குளங்கள் ஆறு கால்வாய் போன்றவற்றையும் தூர்வாரி சுத்தம் பண்ணணும். அதற்கு இந்த கோடை காலம் சரியான நேரம். மழையின் புலம்பல் பாருங்க. எனக்கான இடம் ஏரிகளும் குளங்களும். இன்று எதுவென்று தேடுகிறேன். தூர்வாராமல் துண்டு துண்டாக பிரித்து கொண்டு வெள்ளமாக வந்த என்னை வெளியே செல் என்கிறீர். ஏ மனிதனே, உன் ஆக்கிரமிப்பிற்கு அளவே இல்லையா? மனிதர்களே, நீங்கள் வர்ணனை கூட வாடகை வீடு பார்த்து செல்ல வைப்பீர்கள் போல. புரிந்துகொள், நான் இல்லை என்றால் நீ மனிதன் இல்லை. என்னிடத்தை கொடுங்கள், உங்கள் இடத்தை வளமாக்குகிறேன் அப்படின்னு மழையின் புலம்பல்.
1: சிதம்பரநாதன் சார்,
2: மழையின் புலம்பலை கேட்ட பிறகாவது நாம இப்போதைய காலத்துல ஏரி குளம் வாய்க்கால்களை தூர்வாரி சுத்தம் பண்ணி வச்சா அடுத்த பருவமழை பெய்யும் போது மழை நீர் வீணாகாமல் தேங்கி நிற்கும். வீணா வழிந்தோடாது. தூர்வாரும் போது கிடைக்கும் வண்டல் அருமையான இயற்கை எரு. விவசாயிகள்கிட்ட கொடுத்தா அவங்க நிலத்துக்கு இயற்கை உரமா போட்டுடுவாங்க. ரசாயன உரம் போடுறத கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இதன் மூலம் ரசாயன தேவையை குறைக்கிறோம், அந்நிய செலாவணியை மிச்சப்படுத்துறோம், சூழல் மாசுபாட்டையும் தவிர்க்கிறோம். வெயில் காலமோ பருவ மழை பெய்யும் காலமோ குளிர்காலமோ ஏதாவது வேலைகள் இருந்துகிட்டே தான் இருக்கு. இவற்றிலெல்லாம் நம்மை நாம இணைத்து கொண்டு நல்லதொரு சூழலை உருவாக்குவோம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
0: நிகழ்ச்சியில் இனி உழவர் நண்பர்களே, திருச்சிராப்பள்ளி கொட்டப்பட்டு கோழிப்பண்ணை சாலையில் செயல்பட்டு வரும் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் இம்மாதம் 18 தேதி ஆடு வளர்ப்பு பயிற்சியும் 29 தேதி நாட்டுக்கோழி வளர்ப்பு பயிற்சியும் நடைபெற உள்ளன. விருப்பமுள்ள வேளாண் பெருமக்கள் பயிற்சியில் பங்கு பெற ஒவ்வொரு பயிற்சிக்கும் 590 ரூபாய் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். முதலில் பதிவு செய்பவருக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் முதல் 20 நபர்கள் மட்டுமே பயிற்சியில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். மேலும் தகவல்களுக்கு 0431 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 233-17-15 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வாறு திருச்சிராப்பள்ளி கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மைய தலைவர் அறிவிக்கின்றார். விவசாய நண்பர்களே, குமுளூர் வேளாண்மை கல்வி நிறுவனத்தில் திருச்சிராப்பள்ளி விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் தரமான நெல் விதை ரகங்கள் உற்பத்தி செய்து நெற்பயிரிடும் அனைத்து மாவட்ட விவசாயிகள்

0: விற்பனை செய்து வருகிறது. தற்போது நவரே குறுவை பருவத்திற்கு ஏற்ற நெற்பயிர் ரகமான AST16 ஆதார விதை 2000 கிலோ இருப்பில் உள்ளது. விவசாயிகள் தங்களுக்கு தேவையான விதை நெல் விதைகளை நேரில் சென்றோ அல்லது பார்சல் மூலமாகவோ பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு முதல்வர், வேளாண்மை கல்வி நிறுவனம், குமலூர், 621-712. தொலைபேசி எண் 9842-526-5234. இவ்வாறு குமலூர் வேளாண் கல்வி நிறுவன முதல்வர் அறிவிக்கின்றார். கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு, வெயில் நேரத்தை தவிர்த்திட கோடை காலத்தில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் கால்நடைகளை திறந்த வெளியிலோ அல்லது வயல்களிலோ கட்டக்கூடாது. இது சன்ஸ்ட்ரோக் ஏற்படுவதை தவிர்க்க உதவும். குளிர்ச்சியான சூழலை உருவாக்கிட தொழுவத்தில் வெப்பத்தின் அளவை குறைத்திடும் வகையில் ஃபேன் அல்லது ஃபாகர் பனிமூட்டம் தெளிப்பான் வசதிகளை பயன்படுத்தலாம். தண்ணீர் வசதிக்காக கால்நடைகளுக்கு எப்போதும் சுத்தமான குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்திட வேண்டும். இதற்காக ஆட்டோமேட்டிக் டிரிங்கர்களை பயன்படுத்தலாம். தொழுவ பராமரிப்பிற்காக காற்று வரும் திசையில் ஈரமான சாக்கு பைகளை தொங்கவிடலாம். தொழுவத்தின் மேற்கூரையின் வெப்பத்தை குறைத்திட சாக்குகள் தென்னை ஓலை அல்லது வைக்கோல் கொண்டு போர்த்தலாம். தீவனம் அளிக்கும் முறையில் அடர் தீவனம், புண்ணாக்கு வகைகளை அதிகாலையிலும் மாலையிலும் வழங்கலாம். பகல் நேரத்தில் பசுந்தீவனமும் இரவு நேரத்தில் வைக்கோலும் வழங்குவது சிறந்தது. செரிமானமும் சத்துக்களும் கிடைத்திட தினசரி தீவனத்தில் 50 கிராம் தாது உப்பு கலவை, 50 கிராம் உப்பு, 25 கிராம் சமையல் சோடா, வைட்டமின் ADE அடங்கிய கலவைகளை சேர்த்து கொடுக்க வேண்டும். குடிநீரில் 0.1% வீரியமுள்ள சமையல் சோடா கரைசலை கலந்து கொடுத்தால் செரிமானம் சீராகும். சூரியகாதி அதாவது சன்ஸ்ட்ரோக்கின் அறிகுறிகளாக கால்நடைகளுக்கு உடல் நல குறைவு ஏற்படலாம். உடல் தளர்ச்சி, தடுமாற்றம், மூச்சிறைப்பு, நாக்கை வெளியே தள்ளுதல், நுரை ததும்பிய எச்சில் வடித்தல், அதிக இதய துடிப்பு, மூச்சு திணறல், நடுக்கம், வலிப்பு போன்றவை இதன் அறிகுறிகளாகும். இதனால் உடலில் நீர்ச்சத்து குறைந்து மரணம் கூட ஏற்படலாம். இத்தகைய அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக கால்நடை மருத்துவரின் ஆலோசனையை பெறுமாறு பெரம்பலூர் கால்நடை பராமரிப்புத்துறை உதவி இயக்குநர் அறிவிக்கின்றார். புதுக்கோட்டை மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனைகள். தக்காளியில் செப்டோரியா இலைப்புள்ளி நோயின் தாக்குதல் பரவலாக தென்படுகின்றது. இந்நோயானது தக்காளி செடியின் எந்த வளர்ச்சி நிலையிலும் பாதிப்பை ஏற்படுத்தலாம். இதன் அறிகுறியாக சிறிய சாம்பல் நிற வட்ட இலைப்புள்ளிகள் காணப்படும். பாதிக்கப்பட்ட தாவர பகுதிகளை நீக்கி அழித்துவிட வேண்டும். இதனை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு 350 கிராம் என்ற அளவில் காப்பர் ஆக்சிக்ளோரைடு மருந்தினை நீரில் கலந்து தெளிப்பதன் மூலமாகவும் கட்டுப்படுத்தலாம். சித்திரைப்பட்டத்தில் உளுந்து சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் மஞ்சள் தேமல் நோயை கட்டுப்படுத்த 1 லிட்டர் நீருக்கு 0.5 மில்லி என்ற அளவில் இமிடாக்ளோபிரிட் என்ற மருந்தை தெளித்து நோயினை பரப்பும் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். இந்த செய்தியினை புதுக்கோட்டை மாவட்ட வானிலை ஆலோசனை மையம் தெரிவித்துள்ளது. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். நிறைய விவசாயிகளோட பொருளாதார உயர்வுல கால்நடை வளர்ப்பு மிக முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். அந்த வகையில இன்னைக்கு பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்துல தன்னோட கால்நடை வளர்ப்பு அனுபவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க திருச்சிராப்பள்ளி பெட்டவாய்த்தலை கே அண்ணாவி அவங்க. எந்த ஒரு தொழில் செய்தாலும் அதில் தனக்கான அடையாளத்தை உருவாக்கி கொள்ள வேண்டுமானால் வெறும் உழைப்பாளிகளாக மட்டுமல்லாமல் தொழில் முனைவோராக உருவெடுக்கும் போதுதான் குடும்ப வருமானமும் உயர்கிறது, அதோடு சமூகத்தில் தனக்கான நிலையான அடையாளத்தையும் உருவாக்கி கொள்ள முடியும். அந்த வகையில இன்னைக்கு 7:25 உழவர் உலகத்துல பெண் தொழில் முனைவோர்களை உருவாக்கும் மதிப்பு கூட்டல் தொழில்நுட்பங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் ஈச்சங்கோட்டை வேளாண் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் சித்ரா அவர்கள். நேர்களே, நிகழ்ச்சிகள் யாவும் உங்களுக்காகவே, கேட்டு பயன் பெறுங்கள்.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி கேட்கலாம்

0: தலைப்புச் செய்திகள். நாட்டில் தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை தொடர்ந்து உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சுயசார்பு பஞ்சாயத்து குறித்த தேசிய அளவிலான விழிப்புணர்வு பயிலரங்கம் இன்று ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5 மற்றும் 6 பிரிவுகளில் மின் உற்பத்திக்கான தளவாடங்களை நிறுவுவதற்கு அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மத்திய கிழக்கில் நிலவி வரும் அசாதாரண சூழலை எதிர்கொள்ளவும் நாட்டில் தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை உறுதி செய்யவும் அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தில் முறைகேடுகளை தடுக்க நாடு முழுவதும் அதிரடி சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. நேற்று ஒரே நாளில் மட்டும் 2,300க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. சிலிண்டர் முன்பதிவுகள் 98% ஆன்லைன் மயமாக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று சுமார் 49.8 லட்சம் சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. முறைகேடுகளை தவிர்க்க ஓடிபி அடிப்படையிலான விநியோகம் 93% உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு ஒதுக்கீடு 70% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சுயசார்பு பஞ்சாயத்து குறித்த தேசிய அளவிலான விழிப்புணர்வு பயிலரங்கம் இன்று ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ளது. உள்ளாட்சி அமைப்புகளை பலப்படுத்தி கிராம பொருளாதாரத்தை தற்சார்பு கொண்டதாக மாற்றுவதற்காக மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் இதற்கு ஏற்பாடு செய்துள்ளது. இதில் நாடு முழுவதிலும் இருந்து உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கிறார்கள். தேசிய கிராம சுயசாராஜ்ய திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் சுயசார்பு பஞ்சாயத்து திட்டத்தின் நோக்கம், செயல்பாட்டு வழிமுறைகள் மற்றும் அதன் இலக்குகள் இந்த பயிலரங்கில் எடுத்துரைக்கப்படவுள்ளது. இந்த பயிலரங்கை மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்தின் செயலாளர் திரு விவேக் பரத்வாஜ் தொடங்கி வைத்து உரையாற்றவுள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5 மற்றும் 6 பிரிவுகளில் மின் உற்பத்திக்கான தளவாடங்களை நிறுவுவதற்கு இந்திய அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. இதன்படி அணு உலை அழுத்தக்கல நீராவி ஜெனரேட்டர்கள் மற்றும் குளிர்விக்கும் பம்புகள் உள்ளிட்ட மிக முக்கியமான இயந்திரங்களை நிறுவும் பணிகளை இந்திய அணுமின் கழகம் இனி மேற்கொள்ள முடியும். அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியத்தின் தலைவர் திரு ஏ கே பாலசுப்பிரமணியன் தலைமையிலான குழுவினர் இந்த பிரிவுகளின் பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் இதுவரை நடைபெற்றுள்ள கட்டுமான பணிகளை ஆய்வு செய்த பின்னர் இந்த அனுமதியை வழங்கியுள்ளனர். ரஷ்யாவின் தொழில்நுட்ப உதவியுடன் தலா 1000 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட 6 அலகுகள் கூடங்குளத்தில் அமைக்கப்பட்டு வருகின்றன. சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். நேற்று காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுகவின் வாக்கு சதவீதத்திற்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்று கூறினார். இதனை தேர்தல் முடிவுகள் உணர்த்தும் என்றும் திரு கடம்பூர் ராஜு தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் களம் இந்த முறை வித்தியாசமாக உள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு கே பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். விழுப்புரத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வந்துள்ள போதிலும் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். அதே நேரத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அந்த அரசு கடைபிடிக்கும் செயல்பாடுகளை பொறுத்தே இடதுசாரி கட்சிகளின் நிலைப்பாடு இருக்கும் என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: கோடைக்கால நெரிசலை கருத்தில் கொண்டு தெற்கு ரயில்வே சிறப்பு ரயில்களை இயக்குகிறது. திருச்சியிலிருந்து பெங்களூருவிற்கு இம்மாதம் 5, 12, 19, 26 ஆகிய தேர்தல்களில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்தில் பெங்களூருவில் இருந்து இதே தேதியில் திருச்சி

0: சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியிலிருந்து காலை மணி 6:15 புறப்படும் சிறப்பு ரயில் பிற்பகல் மணி 1:45 பெங்களூரு சென்றடையும். மறுமார்க்கத்தில் பெங்களூருவில் இருந்து மாலை 3 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் அன்றிரவு மணி 10:30 திருச்சி வந்தடையும் என்று தெற்கு ரயில்வே செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதேபோல் தூத்துக்குடி தாம்பரம் இடையே இயக்கப்படும் சிறப்பு ரயில் வரும் திங்கட்கிழமை முதல் அடுத்த மாதம் 9 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தாம்பரத்தில் இருந்து தூத்துக்குடிக்கு மாலை மணி 3:30 புறப்படும் சிறப்பு ரயில் நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் 10 நிமிடம் தாமதமாக மணி 3:40 புறப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மின் விநியோக கட்டமைப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதால் ரயில்களின் காலதாமதம் பெருமளவு குறைய வாய்ப்புள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. பராமரிப்பு பணிகளில் மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்கள் மற்றும் தொழில்நுட்ப முறைகளை துல்லியமாக பின்பற்றியதன் காரணமாக இது சாத்தியமானதாக ரயில்வே கூறியுள்ளது. இதனால் ரயில்கள் தடையின்றி இயக்குவதுடன் பயணிகளின் பயண நேரமும் குறைந்து பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல் ஆகிய 8 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ் முதல் 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள் அதனையொட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதியில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் நேற்றும் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்து கோடை வெப்பத்தை தணித்துள்ளது. திருநெல்வேலியில் கடந்த சில நாட்களாக கடுமையான வெயில் மக்களை வாட்டி வதைத்த நிலையில் நேற்றிரவு பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் மாநகரில் இதமான சூழல் நிலவியது. தேனி, சிவகங்கை மாவட்டங்களில் சில இடங்களில் பலத்த மழை பெய்துள்ளது. அதே நேரத்தில் வேலூர், திருப்பத்தூர், மதுரை உள்ளிட்ட 12 இடங்களில் அதிக வெப்பம் பதிவாகியுள்ளது. இருவரி செய்திகள். மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் பதற்றமான சூழலை கருத்தில் கொண்டு அங்கிருந்து அமெரிக்க படைகள் தற்போதைக்கு திரும்பப் பெறப்பட மாட்டாது என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஈரானின் ஆயுத கிடங்கில் நேற்று ஏற்பட்ட வெடிவிபத்தில் அந்நாட்டின் புரட்சிகர காவல் படையைச் சேர்ந்த 14 வீரர்கள் உயிரிழந்தனர். கேரளாவில் கடந்த 2 வாரங்களில் பாம்பு கடிக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 10 அதிகரித்துள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. தெலுங்கானாவின் ரங்காரெட்டி மாவட்டத்தில் நேற்று காரும் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். ஒகேனக்கல் அருவியில் தண்ணீர் வரத்து சீராக உள்ளதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. தேனி மாவட்ட காவல்துறையில் 8 ஆண்டுகளாக பணிபுரிந்த மோப்பநாய் பைரவ் உடல்நலக் குறைவால் உயிரிழந்ததை அடுத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையுடன் நேற்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. திருச்சி காரைக்கால் இடையே இயக்கப்படும் பயணிகள் ரயில் பாதை பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று திருவாரூர் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் சித்திரை வசந்த திருவிழாவின் 10ஆம் நாளான நேற்று சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானையுடன் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். விளையாட்டுச் செய்திகள். 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெறும் இந்த போட்டி மாலை 5 மணிக்கு தொடங்க உள்ளது. டென்மார்க்கில் நடைபெற்று வரும் தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் கோவா அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி காசி அணியையும் மாலை மணி 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் தில்லி அணி பஞ்சாப் அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை தொடர்ந்து உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சுயசார்பு பஞ்சாயத்து குறித்த தேசிய அளவிலான விழிப்புணர்வு பயிலரங்கம் இன்று ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5 மற்றும் 6 பிரிவுகளில் மின் உற்பத்திக்கான தளவாடங்களை நிறுவுவதற்கு அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இதயம் வருடும் இன்னிசை இது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசை.

0: மலர்கிறது நாள் மலர்.
1: டியூனா எனும் சூறை மீன்களில் காணப்படும் ஒமேகா 3 தாதுக்கள் புரதங்களுக்காக அவை அதிக அளவில் பிடிக்கப்படுகின்றன. எனவே அவற்றை காக்கும் நோக்கோடு ஐக்கிய நாடுகள் சபையால் இந்நாள் 2017 இருந்து உலக சூறை மீன் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. உலக வரலாற்றில் பதிவான மேதைகளில் முதன்மையானவரான லியோனார்டோ டாவின்சியின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1519. ஒரே மாதிரியான வாழ்க்கை என்று ஓர் அட்டைப்பெட்டிக்குள் அடக்க முடியாத மாற்று சிந்தனையை கொண்ட இவர் விஞ்ஞானியாக, கணிதவியலாளராக, பொறியாளராக, ஓவியராக, சிற்பியாக என கால்பதித்த ஒவ்வொரு துறையிலும் விற்பன்னராக மிளிர்ந்தார். தனது சமகால மேதைகளால் இது இயற்கை செய்யும் அதிசயம் என்று புகழப்பட்டார் லியோனார்டோ டாவின்சி. உண்மையோடு நற்பண்பு கலந்திருப்பதே அழகு என்ற பாரம்பரிய கண்ணோட்டத்தின் கலைவாரிசாக திகழ்ந்த சத்யஜித் ரேயின் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1921. வெளிவந்த காலம் தொடங்கி இன்று வரை சத்யஜித் ரேயின் புகழ் பரப்பிக் கொண்டிருக்கும் ஃபதேர் பாஞ்சாலியை வெளியிடும் முயற்சியில் தனது ஓவியம் குறித்த அரிய நூல்கள், சேகரித்து வைத்திருந்த கிடைத்தற்கரிய இசைத்தட்டுக்கள் எல்லாவற்றையும் விற்றார். வாழ்ந்த போதும் வாழ்க்கைக்கு பிறகும் தனது திரைக்காவியங்களுக்காய் கொண்டாடப்படும் திரையுலகின் மகா ஆளுமை சத்யஜித் ரே. உலக சுகாதார நிறுவனத்தின் மேனாள் தலைமை விஞ்ஞானி டாக்டர் சௌமியா சுவாமிநாதன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1959. குழந்தை மருத்துவம், காச நோய், எய்ட்ஸ் தொடர்பான ஆராய்ச்சிகளில் 30 ஆண்டுகள் ஈடுபட்டவர். கொரோனா வைரஸ் குறித்து டாக்டர் சௌமியா சுவாமிநாதன் கூறுகையில், இந்த வைரஸ் நம்முடன் தொடர்ந்து பயணிக்கும் என்பதால் கொரோனா கட்டுப்பாடுகளை தொடர்ந்து கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்கிறார். மல்யுத்தத்தில் புகழ்பெற்ற போக குடும்பத்தைச் சேர்ந்த ரித்து போகட் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1994. மல்யுத்த போட்டிகளில் களமிறங்கிவிட்டால் இவரது ஒவ்வொரு தாக்குதலையும் எதிர்கொள்ளும் எதிராளி கலங்கித்தான் ஆக வேண்டும். ஹரியானாவைச் சேர்ந்த ரித்து போகட் காமன்வெல்த் ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப்பில் பதக்கம் வென்றுள்ளதோடு தற்போது தற்காப்பு கலை விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று சாதனைகள் பல நிகழ்த்தி வருகிறார். தலைசிறந்த கால்பந்து வீரரான டேவிட் பெக்காம் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1975. 1996 இங்கிலாந்து தேசிய அணியில் இடம்பெற்ற இவர் அந்த அணிக்காக 115 சர்வதேச போட்டிகளில் விளையாடிய பெருமை பெற்றவர். தமிழ் எழுத்துலகில் பொன்விழா கண்ட கோவி மணிசேகரன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1927. இவர் எழுதிய வரலாற்று புதினமான குற்றால குறவஞ்சிக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்துள்ளது. தமிழ் திரையுலகில் கால் நூற்றாண்டுக்கு மேலாக பயணித்த நடிகர் தயாரிப்பாளர் கே பாலாஜியின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2009. ஒளவையார் படம் மூலம் திரையுலகில் அறிமுகமான இவரது நடிப்பை பலே பாண்டியா, படித்தால் மட்டும் போதுமா, பில்லா உள்ளிட்ட திரைப்படங்கள் பேசின.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மான் வேகமா ஓடுறதும் நத்த மெதுவா நகர்ந்து போறதும் இயல்பான ஒண்ணுதாங்க. ஏன்னா அதனதன் வாழ்க்கைக்கு அதனதன் வேகம் நியாயம்தான். இதுல ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால்தான் ஏதோ கோளாறுன்னு அர்த்தம். எதுக்கு இதை சொல்றேன்னா, அவங்க இப்படி போறாங்க இவங்க அப்படி போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காம நமக்கான வேகத்துல நாம போனாலே போதுங்க, வெற்றி நிச்சயமா கிடைச்சிடும்னு சொல்லி திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி மக்களின் அன்புக்காக மலர்கிறது காலை மலர்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: காலை மலர் கேட்டுட்டு இருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 100

நேர்களே, நம்மளுடைய உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமா வச்சுக்க என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்ற மருத்துவ நேரத்தை தினமும் காலையில 7:35 மறக்காம கேளுங்க. இன்னைக்கு நுரையீரல் புற்றுநோய் யாருக்கெல்லாம் வரலாம், அதுக்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் காலையில 7:35 மருத்துவ நேரத்துல. புதுக்கோட்டை தமிழ்ச்சங்கம் நடத்தும் அரமணிச்செம்மல் சீனு சின்னப்பா இலக்கிய விருதுகள் வழங்கும் விழா இன்று மாலை 6 மணிக்கு புதுக்கோட்டை மகராஜ் மகள நடக்க இருக்குது. கேட்டுட்டு இருக்கோம் காலை மலர்.

0: சில கதைகள் நமக்கு உற்சாகம் தரும்.
1: ஒரு ஊரில் அழகே உருவாய் ஒருத்தே இருந்தாளே.
2: சில கதைகள் நமக்கு கண்ணீரை வரவழைக்கும்.

0: கதைகள் நம்மை நிகழ வைக்கும்.
1: சில கதைகள் நம்மை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கும்.
2: இந்த மாதிரி நவ திருச்சி FM ரெயின்போ நேயர்களை கட்டி போடுற மாதிரியான குறுங்கதைகள் உங்ககிட்ட இருக்கா?
0: அந்த கதைகளை பண்பலையில

0: உங்ககிட்ட இருக்கா?
1: அந்த கதைகளை பண்பலையில கேக்கணும்னு ஆசையா இருக்கா?
2: நீங்க பள்ளி கல்லூரி மாணவரா இருந்தா 3 நிமிடங்களுக்கு மிகாம உங்களது குறுங்கதைகளை பேசி topyouthrj@gmail.com என்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு மே மாதம் 5ஆம் தேதிக்குள்ள அனுப்பி வைங்க.
0: காற்றலைகளில் உங்கள் படைப்புகள் உங்கள் குரலில் ஒலிபரப்பாக வாழ்த்துக்கள்.

0: இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையிலான பொருளாதார ஒப்பந்தம் இந்திய விவசாயிகளுக்கு பெரும் வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் வழங்கிய புதிய சமாதான திட்டத்தை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நிராகரித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதற்கட்டமான வீடுகள் குறித்த கணக்கெடுப்பு பணிகள் பல்வேறு மாநிலங்களில் தொடங்கியுள்ளன. ஆந்திர பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், ஹரியானா, சண்டிகர், மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கட் ஆகிய மாநிலங்களில் 15 நாட்கள் வழங்கப்பட்ட சுய விவர பதிவு காலம் முடிவடைந்ததை தொடர்ந்து தற்போது களப்பணிகள் தொடங்கியுள்ளன. வரும் 30 தேதி வரை பயிற்சி பெற்ற கணக்கெடுப்பாளர்கள் வீடு வீடாக சென்று தகவல்களை சேகரிப்பார்கள் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் டெல்லி மாநகராட்சி பகுதி, ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, மேகாலயா மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் ஆன்லைன் மூலமாக தகவல்களை பதிவு செய்யும் சுய விவர பதிவு வசதி தொடங்கியுள்ளது. வரும் 15 தேதி வரை பொதுமக்கள் இத்தளத்தை பயன்படுத்தலாம். அதனைத் தொடர்ந்து 16 தேதி முதல் ஜூன் மாதம் 14 தேதி வரை இப்பகுதிகளில் கணக்கெடுப்பாளர்கள் களப்பணியில் ஈடுபடுவார்கள். பீகார் மாநிலத்தை பொறுத்தவரை சுய விவர பதிவுக்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. அங்கு நாளை முதல் இம்மாதம் 31 தேதி வரை வீடு வீடாக சென்று கணக்கெடுக்கும் பணிகள் நடைபெறும். 2027 ஆண்டு கணக்கெடுப்பில் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த டிஜிட்டல் சுய விவர பதிவு முறைக்கு மக்களிடையே பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. இதுவரை சுமார் 82 லட்சம் குடும்பங்கள் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக தங்கள் விவரங்களை பதிவு செய்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலின் 2 கட்ட வாக்குப்பதிவின் போது முறைகேடுகள் நடந்ததாக புகார்கள் எழுந்ததை அடுத்து அங்குள்ள 15 வாக்குச்சாவடிகளில் இன்று மறுவாக்குப்பதிவு நடைபெறுகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மக்ரஹட் மேற்கு சட்டப்பேரவை தொகுதியில் 11 வாக்குச்சாவடிகளிலும், டைமண்ட் ஹார்பர் தொகுதியில் 4 வாக்குச்சாவடிகளிலும் மறுவாக்குப்பதிவுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது. மறுவாக்குப்பதிவு நடைபெறும் பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதோடு வாக்காளர்கள் அச்சமின்றி வந்து வாக்களிக்க தேவையான வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையிலான விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இந்திய விவசாயிகள் மற்றும் சிறு குறு தொழிலாளர்களுக்கு பெரும் வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கு இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்து 4 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் சமூக ஊடக பதிவில் இதனை அவர் குறிப்பிட்டுள்ளார். இருதரப்பு வர்த்தகம் 100 பில்லியன் டாலர்களை கடந்து சாதனை படைத்துள்ளதாகவும், சேவைத்துறை சார்ந்த வர்த்தகம் சீரான வளர்ச்சியை எட்டியுள்ளதோடு புதிய சந்தை வாய்ப்புகளையும் உருவாக்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நவரத்தினங்கள், ஆபரணங்கள், பொறியியல் சாதனங்கள், மின்னணு பொருட்கள் மற்றும் விவசாயம் போன்ற முக்கிய துறைகளில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி இந்திய தொழில்துறையினருக்கு கூடுதல் பலனை அளித்துள்ளதாக திரு பியூஷ் கோயல் சுட்டிக்காட்டியுள்ளார். ஹரியானா மாநில வேளாண் விற்பனை வாரியத்தில் நடைபெற்ற சுமார் 10 கோடி ரூபாய் நிதி மோசடி தொடர்பாக அந்த வாரியத்தின் நிதி மற்றும் கணக்கு கட்டுப்பாட்டாளராக இருந்த திரு ராஜேஷ் சங்குவான் பணியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். இந்த மோசடி தொடர்பாக ஏற்கனவே மாநில ஊழல் தடுப்பு பிரிவு விசாரணை நடத்தி வந்த நிலையில் தற்போது இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளது. முறையான அனுமதி மற்றும் வழிகாட்டுதல்கள் இன்றி தனியார் வங்கியில் கணக்கு தொடங்கி அரசின் நிதியை தவறாக பயன்படுத்தியதாக திரு ராஜேஷ் சங்குவான் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் தொடர்புடைய வங்கி அதிகாரிகள் மற்றும் இடைத்தரகர்கள் குறித்து சிபிஐ அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4 தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: புழக்கத்தில் இருந்த 2000 ரூபாய் நோட்டுகளில் சுமார் 98.47% திரும்ப பெறப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது.

0: இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முதற்கட்டமாக வீடுகள் குறித்த கணக்கெடுப்பு பணிகள் பல்வேறு மாநிலங்களில் தொடங்கியுள்ளன. மேற்குவங்க மாநில சட்டப்பேரவை தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாக வந்த புகாரை அடுத்து 15 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கியது.

0: கடந்த 2023 ஆண்டு மே மாதம் 19 தேதி பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக 2000 ரூபாய் நோட்டுகளை புழக்கத்தில் இருந்து திரும்ப பெறுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்தது. அப்போது சுமார் 3,53,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நோட்டுகள் புழக்கத்தில் இருந்தன. கடந்த மாதம் 30 தேதி நிலவரப்படி இந்த நோட்டுகளின் மதிப்பு 5,451 கோடி ரூபாயாக குறைத்துள்ளதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. வந்தே மாதரம் பாடலின் 150 ஆண்டு விழாவையொட்டி ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நாடாளுமன்ற கலாச்சார திருவிழா மற்றும் சுதேசி திருவிழா நேற்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த விழாவின் தொடக்க நிகழ்ச்சியில் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார், முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் மற்றும் மத்திய பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார், ஜார்க்கண்டின் பழங்குடியின கலாச்சாரம், நாட்டுப்புற மரபுகள் மற்றும் கைவினைப் பொருட்கள் ஆகியவை விலைமதிப்பற்ற பாரம்பரியம் என்று புகழாரம் சூட்டினார். உள்ளூர் கைவினைஞர்களுக்கும் கலாச்சார பாரம்பரியத்திற்கும் இந்த திருவிழா வாய்ப்புகளை வழங்குவதாக முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் கூறினார். போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் வழங்கிய புதிய சமாதான திட்டத்தை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நிராகரித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரான் தரப்பிலிருந்து சமாதான ஒப்பந்தத்திற்கான முன்மொழிவு வந்துள்ளதை உறுதிப்படுத்தினார். இருப்பினும் அந்த திட்டம் தமக்கு திருப்தி அளிக்கவில்லை என்றும், அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். ஈரானின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான இர்னா இந்த புதிய திட்டத்தை பாகிஸ்தான் மத்தியஸ்தர்களிடம் ஈரான் ஒப்படைத்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் பதற்றத்தை தணிக்கவும் தற்காலிக போர் நிறுத்தம் நீடிக்கவும் அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து தனது சமூக ஊடக பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், மத்திய கிழக்கு நெருக்கடி தற்போது 3வது மாதத்தை எட்டியுள்ளதாகவும் இதனால் ஒட்டுமொத்த மனிதகுலமே பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கவலை தெரிவித்துள்ளார். அமைதி பேச்சுவார்த்தைக்கு குந்தகம் விளைவிக்கும் எந்தவொரு செயலிலும் ஈடுபட வேண்டாம் என்று அனைத்து தரப்பினரையும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். முன்னதாக நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் உடனடியாக திறந்துவிட வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த போக்குவரத்து பாதை எவ்வளவு காலம் முடக்கப்படுகிறதோ அவ்வளவு தூரம் உலக பொருளாதாரமும் மனிதகுலமும் பாதிப்பை சந்திக்கும் என்று அவர் எச்சரித்தார். ஈரானின் ஜங்சான் மாகாணத்தில் நிகழ்ந்த பயங்கர வெடிவிபத்தில் அந்நாட்டின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையைச் சேர்ந்த 14 வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக ஈரான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஜன்சான் மாகாணத்தில் பயன்படுத்தப்படாத வெடிப்பொருட்களை அகற்றும் பணியில் வீரர்கள் ஈடுபட்டு இருந்தபோது எதிர்பாராத விதமாக இந்த வெடிப்பு நிகழ்ந்ததாக தெரியவந்துள்ளது. இந்த விபத்தில் 14 வீரர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் சிலர் காயமடைந்துள்ளதாகவும் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணைக்கு ஈரான் அரசு உத்தரவிட்டுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று இரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 225 ரன் எடுத்தது. 226 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய தில்லி அணி 19.1 ஓவரில் 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து இலக்கை எட்டியது. சென்னையில் இன்று மாலை மணி 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெறும் இந்த போட்டி மாலை 5 மணிக்கு தொடங்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முதற்கட்டமாக வீடுகள் குறித்த கணக்கெடுப்பு பணிகள் பல்வேறு மாநிலங்களில் தொடங்கியுள்ளன. மேற்குவங்க மாநில சட்டப்பேரவை தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாக வந்த புகாரை அடுத்து 15 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கியது. இந்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையிலான பொருளாதார ஒப்பந்தம் இந்திய விவசாயிகளுக்கு பெரும் வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் வழங்கிய புதிய சமாதான திட்டத்தை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நிராகரித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இன்னிசை கீதங்களை கேட்கும் நேரம் சொர்க்கம். அதே நாளும் உங்களுக்கு வழங்குவது 102.1 ரெயின்போ எஃப்எம்.

0: மற்றும் சேலம்.
1: காலை மலர் கேட்டுட்டு இருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலமா பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு விளையாட்டுத் துறையில சாதனை புரிவதற்கேற்ப விளையாட்டு பயிற்சி, தங்குமிட வசதி மற்றும் சத்தான உணவுடன் கூடிய விளையாட்டு விடுதிகள் செயல்பட்டு வருது. அதன்படி பாத்தீங்கன்னா 6ஆம் வகுப்பிலிருந்து 9ஆம் வகுப்பு அப்புறம் 11ஆம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் இந்த 2026-2027 ஆண்டிற்கு விளையாட்டு விடுதிகள், முதன்மை நிலை விளையாட்டு மையம் மற்றும் நேரடி மாநில அளவிலான விளையாட்டு விடுதிகளில் சேர்வதற்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற மாணவ மாணவியர்கள் இணையதளம் மூலமா விண்ணப்பிக்கலாம்னு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்கிறாங்க. இணையதள முகவரி stat.tn.gov.in. விண்ணப்பிக்க பாத்தீங்கன்னா நாளை மாலை 6 மணி வரைக்கும் கால அவகாசம் இருக்கு. நேர்களை நாம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வசந்த் அழைப்பு, பசுமை புத்தாக்கம், ஆகாய தாமரையில் காகிதம் தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்திருக்கிற சுஷ்மிதா கிருஷ்ணன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை காத்திருக்கிறது. நேர்களே, உங்களுடைய கேள்விகளை சந்தேகங்களை 938-546-102-1 அப்படிங்கிற இந்த கட்சவியனுக்கு சுருக்கமா தட்டச்சு பண்ணி அனுப்புங்க. இல்லைனா குரல் பதிவு மூலமும் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம்.

0: போத்தீசின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட் கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட் பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட் போத்தீசின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி.

0: நமது பண்பலையில் நாளை காலை 10 மணிக்கு சர்ம ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் நகைச்சுவை விருந்து.
1: நேராக போய் டாக்டர்கிட்ட, சார் நான் நேற்று வந்தேன், ஒரு மாத்திரை சாப்பிட்டா 1 வயசு குறையும். நீங்கள் நான் 1 பாட்டில் வாங்கிட்டு போனேன், ஏதோ ஒரு ஆர்வத்தில் கொஞ்சம் ஒரு புடி அள்ளி போட்டேன், 30-40 மாத்திரை. இப்போ 30 வயசு ஆகிட்டு பாருங்கன்ருக்கு. ஐயோ அதுக்கு ஏமா கவலைப்படுற, எல்லோரும் வயசு குறையணும்னு தானே நினைக்கிறாங்க. உனக்கு வயசு குறைஞ்சுட்டது, நீ சந்தோஷப்படு அப்படின்னார் டாக்டர். அது பரவாயில்ல டாக்டர், நான் சந்தோஷப்படுறேன், என்னை பற்றியில் இடுப்பில் பாருங்கள் கை குழந்தை, இது ரொம்ப ஆர்வத்தில் 70-80 மாத்திரையை சாப்பிட்டுட்டது, இது என் வீட்டுக்காரர், இவர் இறங்க மாட்டேங்கிறாரு, நான் இப்படியே தூக்கிட்டு எங்கே அலையிறது, எதையாவது மாத்திரை கொடுத்து இறக்கி விடுங்க டாக்டர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஏதோ ஒரு பாவம் அறியாத மாதிரி கட்டவரில் வாயில் வச்சுட்டு புடிவாதமாக உட்காந்துருக்காரு. அப்படி ஆகிடும், இயற்கைக்கு முரண்பாடாக போனால் அப்படிலாம் ஆகிடும், வயசை வந்து குறைக்க முடியாது. ஆனால் குழந்தை தன்மையாக வாழலாம், வாழ்க்கைக்கு தேவையே குழந்தை தன்மை, குழந்தை தனம் இல்லை.
0: உலக நகைச்சுவை நாள் சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: விடுமுறை கொண்டாட்டங்களுக்கு நடுவுல உங்க ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியங்க. அதுக்காக தான் இப்ப காலை மலர்ல வர இருக்கிறது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி நுரையீரல் சிறப்பு மருத்துவர் கே ராமசுப்ரமணியம் அவர்கள். வணக்கம் டாக்டர். நுரையீரல் புற்றுநோய் யாருக்கெல்லாம் வரலாம், அதுக்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன இருக்கு டாக்டர்?
5: புற்றுநோய் உடம்புல எல்லா இடத்துலயும் வரலாம். உலக அளவுல அதிக மரணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு புற்றுநோய்னு பார்த்தா அது நுரையீரல் புற்றுநோய். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த நுரையீரல் புற்றுநோயில ஸ்டேஜஸ் இருக்கும், 1, 2, 3, 4. 1, 2 அப்படின்றது வந்து ஆரம்ப கட்ட புற்றுநோய், அதை நம்ம ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கும் பொழுது மொத்தமாக நம்மளால் சரி பண்ண முடியும். அதுவே 3, 4 ஸ்டேஜாக இருக்கும் பொழுது அது ஆரம்பம் இல்லை, கடைசி கட்ட புற்றுநோய், அதை நம்மளால் மொத்தமாக சரி பண்ண முடியாது. நுரையீரலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய கேன்சரில் 80-85% கேன்சர் இந்த 3, 4 ஸ்டேஜில் தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஏன் அப்படின்னா, இந்த 3, 4 ஸ்டேஜ் வர வரைக்கும் அவங்களுக்கு பெரிய அறிகுறிகளையே கொடுக்காது. ரொம்ப சாதாரணமாக ஒரு 2-3 நாள் இருமல் இருக்கிற மாதிரி இருக்கும், அப்பப்போ ஒரு இருமல் இருக்கிற மாதிரி இருக்கும், அப்பப்போ கொஞ்சம் மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும். அதை நம்ம நிறைய பேர் அதை நார்மல்னு எடுத்துட்டு அதுக்கான செக்கப்பே பண்ணாமல் அது ரொம்ப பிரச்சனை கொடுக்கும் பொழுது தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே வந்து செக்அப் பண்ணுவோம். அப்போ செக்அப் பண்ணும் பொழுதே நம்ம கடைசி கட்ட கேன்சர் ஸ்டேஜ் 3, 4 தான் கண்டுபிடிக்கிறதுக்கான சிச்சுவேஷன் வருது. அப்போ என்ன பண்ணணும், யாருக்கெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாக இருக்கும், ஏஜ் அதிகமாக இருக்கிறவங்க, இல்லை இந்த சிஓபிடி மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க, இல்லை முன்னே நிறைய சிகரெட் படித்தவங்க, இப்போ நிறைய சிகரெட் படிக்கிறவங்க, பொல்யூஷனில் வேலை பார்க்குறவங்க, இவங்கெல்லாம் இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நுரையீரலை பரிசோதனை பண்ணிக்கும் பொழுது இந்த நுரையீரல் புற்றுநோய் ஒரு வேலை வந்ததுன்னா முன்னவே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். முன்னே 3, 4 ஸ்டேஜ் வந்துட்டால் நம்மளுக்கிட்ட வைத்தியம் பெருசாக இல்லை, ரொம்ப நாள் உயிர் வாழ முடியாது அப்படின்னு சொல்லுவோம். பட் இப்போ நம்மக்கிட்ட மருத்துவ முறைகள் நிறைய முன்னேறிடுச்சு, ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் நிறையா வந்துடுச்சு. அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒருத்தருக்கு கேன்சர்னு டவுட் இருக்குது, அப்போ என்ன பண்ணுவோம், அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதுலேருந்து ஒரு பயாப்சி டெஸ்ட் பண்ணுவோம். பயாப்சி டெஸ்ட் பண்ணி என்ன வகையான கேன்சர்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். என்ன வகையான கேன்சர்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எந்த மருந்து கொடுத்தா இந்த கேன்சர் குணமாகுன்றதையும் இப்போ கண்டுபிடிச்சி அந்த மருந்துகளை அதுக்கு கரெக்டாக அதுக்கு கொடுக்கும் பொழுது வாழ்நாளும் வாழ்வு தரமும் ரொம்ப நல்லா முன்னேறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இப்போ கேன்சரில். ஸோ கேன்சர் சீக்கிரமாக கண்டுபிடிக்கும் பொழுது அதுலேருந்து வெளியில் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. அப்போது இயர்லி ஹெல்த் செக்அப், இயர்லி லங் ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ரொம்ப

0: முக்கியமான விஷயம், பொல்யூஷனில் போகும்போது அவாய்ட் பண்ணிக்கிறத பெட்டர், போனால் மாஸ்க் போட்டுக்கணும், புகைப்பிடிக்கிறத நிறுத்தணும், வீட்டில் பொல்யூஷன் உருவாக்கக்கூடிய விஷயங்களை சுத்தமாக அவாய்ட் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். நாலாவது, ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் எக்ஸசைஸ்னு திருப்பி நாங்கள் சொல்லிகிட்டே இருப்போம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ரெண்டு புகைப்பிடிக்கிறவங்க இருக்காங்க. புகைப்பிடிக்கிற ஒருத்தர் அதே சமயம் பயிற்சி பண்ணுறவர், ரெண்டாவது புகைப்பிடிக்கிற ஒருத்தர் பயிற்சி பண்ணாதவர். இவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா, புகையினால் வரக்கூடிய பாதிப்பு இந்த பயிற்சி பண்ணுறவருக்கு கம்மி, அதுவே இந்த பயிற்சி பண்ணாதவருக்கு புகையினால் வரக்கூடிய பாதிப்புகள் அதிகம். அப்போ அவருக்கு கேன்சர் வர்றது அதிகம், புகையினால் வரக்கூடிய சிவப்பிடி பிரச்சனை, இதய பிரச்சனை, எந்த பிரச்சனை வர்றதும் இந்த பயிற்சி பண்ணாதவருக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால் எப்போதுமே நாங்கள் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக எல்லோரும் உடல் பயிற்சி பண்ணணும். உடற்பயிற்சி பண்ணும் பொழுது இந்த பிரச்சனைகளால் வரக்கூடிய பாதிப்புகளை கண்டிப்பாக தள்ளி போடலாம், வராமலையும் தடுக்கலாம். ஸோ அதனால் புகையை தவிர்க்கவும், வருஷத்துக்கு ஒரு தடவை உடம்பு செக் பண்ணி பார்த்துக்கிறதும், ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறதும் நம்ம நுரையீரலுக்கு ரொம்ப நல்ல விஷயம்.
1: நீங்க கொரட்டை விடுறீங்களா, இல்ல உங்க வீட்டுல யாராவது கொரட்டை விடுறாங்களா, அப்ப உங்களுக்கான மருத்துவ நேரம் தாங்க நாளைக்கு வர இருக்கிறது. ஆலோசனைகளை தர இருக்கிறாங்க திருச்சி நுரையீரல் சிறப்பு மருத்துவர் கே. ராமசுப்ரமணியம் அவர்கள்.

0: இலவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: நாள்தோறும் காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இப்போ திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில காய்கனிகளோட இன்றைய விலை நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். தக்காளி 1 கிலோ ₹40, கத்திரிக்காய் 50, அவரைக்காய் 60, வெண்டைக்காய் 46, கொத்தவரங்காய் ₹40, சின்ன வெங்காயம் ₹70, பெரிய வெங்காயம் 30, பச்சை மிளகாய் 50, சுரைக்காய் 30, சௌசௌ ₹48, புடலங்காய் 56, பீர்க்கங்காய் 46, முள்ளங்கி நூல்கோல் ₹40, கருணைக்கிழங்கு 1 கிலோ ₹68, சேப்பங்கிழங்கு 60, சேனைக்கிழங்கு 36, உருளைக்கிழங்கு 34, கேரட் 1 கிலோ ₹54, முட்டைக்கோஸ் 24, பீட்ரூட் 54, காலிஃபிளவர் பூ 1 ₹45, எலும்பிச்சை பழம் 1 ₹7, கொய்யா 120, பூசணிக்காயும் பரங்கிக்காயும் ₹18, ஆப்பிள் 1 கிலோ ₹310, ஆரஞ்சு 150, மாதுளை 280, திராட்சை ₹90 விற்பனையாகுது. திருச்சியில 1 கிராம் ஆபரண தங்கம் ₹13,919, வெள்ளி 1 கிராம் ₹255, 10 பைசாவுக்கும் விற்பனையாகுது. இப்போ மேட்டூர் அணையோட நீர்மட்டம் தெரிஞ்சுக்கலாம். நேற்று மாலை நிலவரப்படி 80.16 அடியாக இருந்துச்சு. அணையிலிருந்து வினாடிக்கு 1500 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்து விடப்படுது. கேட்டுட்டு இருக்கோம் காலை மலர்.

0: உங்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களி அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
5: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

காலை மலர் கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல. வெளியில ரொம்ப சுள்ளுன்னு அடிக்கக்கூடிய இந்த வெயில் கொஞ்சம் சில்லுன்னு நம்மளுடைய கிளைமேட்டை மாத்துமா அப்படின்னு உங்களுடைய மனநிலை யோசிச்சுட்டு இருக்க இந்த நேரத்துல வானிலை தகவல் என்ன அப்படின்னா, தமிழகத்துல ஒரு சில இடங்களையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலோடு கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும், நீலகிரி

தி கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பலத்த காற்றோடு கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை ஏதுமில்லை. காலமில்லை நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வருது விஸ்வாசம் படத்திலிருந்து.

0: கேட்டுட்ருக்கிறீங்க, இது நமட்டுச்சு எஃப்எம் ரெயின்போ 102.1. நேரம் 8 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி பிரிவின் இனிய காலை நல் வாழ்த்துக்களுடன் செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்படும் நிலையில் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கையை பார்வையிட 234 வெளி மாநில தேர்தல் பார்வையாளர்கள் இன்று தமிழகம் வருகின்றனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம், கேரளம், அஸ்ஸாம், மேற்குவங்க மாநில தேர்தல் முடிவுகளும் நாளை மறுநாள் வெளியாகின்றன. இதனிடையே மேற்குவங்க மாநிலத்தில் மகர்கட் டைமண்ட் ஹார்பர் தொகுதிகளுக்குட்பட்ட 15

0: வாக்குச்சாவடிகளில் இன்று மறுவாக்குப்பதிவு நடைபெறுகிறது. நாட்டில் புழக்கத்தில் உள்ள 98.4% 2000 ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெறப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. ரூபாய் நோட்டுகள் மேலாண்மையை கருத்தில் கொண்டு கடந்த 2023 May 19 2000 ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெறப்படுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்திருந்தது. கூடங்குளம் அணு உலையின் 5 மற்றும் 6 அலகுகளில் முக்கிய கருவிகளை நிறுவ மத்திய அணுசக்தி ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது. அணு உலையின் பாதுகாப்பு காரணங்களுக்காக பன்முனை சோதனைகளுக்கு பிறகு இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறுகிறது. நாடு முழுவதும் 552 மையங்களில் நடைபெறும் இத்தேர்வை 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணாக்கர் எழுதுகின்றனர். தமிழகத்தில் திருச்சி, மதுரை, கோவை உட்பட 30 நகரங்களில் இத்தேர்வு நடைபெறுகிறது. திருச்சி கலைக்காவிரி நுண்கலைப் பள்ளியில் கோடைக்கால கலைப்பயிற்சி வகுப்புகள் தொடங்கியுள்ளன. பரதநாட்டியம், மோகினியாட்டம், நாட்டுப்புற நடனம், வாய்ப்பாட்டு, இசைக்கருவிகள் உட்பட 18 வகை கலைப்பயிற்சிகள் வரும் 28 வரை வழங்கப்பட உள்ளன. சித்ரா பௌர்ணமியையொட்டி வேலூர் கோட்டை ஜலகண்டீஸ்வரர் ஆலயம் உட்பட 9 கோவில்களின் பூப்பல்லக்கு சேவை வெகு விமர்சையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சித்ரா பௌர்ணமியையொட்டி வேலூரில் புஷ்ப பல்லக்குகள் ஒவ்வொரு சிறப்பாக நடைபெற்றது. ஜலகண்டேஸ்வரர் ஆலயம் உள்ளிட்ட 9 பூப்பல்லக்குகளில் பல்வேறு வகையான சுவாமிகள் சிறப்பு அலங்காரங்கள் செய்து ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. நேற்று நள்ளிரவு முதல் இன்று காலை வரை நடைபெற்ற பல்லக்கு ஊர்வலத்தில் சுமார் 100,000 மக்கள் திரண்டு சாமி தரிசனம் செய்தனர். சித்திரை திருவிழாவை முன்னிட்டு ஒரே நேரத்தில் 9 பூப்பல்லக்குகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்வது தமிழகத்தில் வேலூர் மாவட்டத்தில் மட்டும்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. வேலூரிலிருந்து மோகன்.
0: IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்றிரவு 7:30 சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸை எதிர்கொள்கிறது. போட்டியில் தொடர வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இரு அணிகளும் களமிறங்கும் நிலையில் இன்றைய ஆட்டத்தை ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே, ஒரு அடர்ந்த காடுங்க. அந்த காட்டுல ஒரு கழுத அங்கும் இங்குமா அலைஞ்சுகிட்டு இருக்கு, எதையோ தேடிக்கிட்டு இருக்கு. என்ன தேடிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி எதிரில் வந்த குதிரை கேட்குது. உடனே அந்த கழுத சொல்லுது, நான் மகிழ்ச்சியை தேடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. நானும் அதை தான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு குதிரை சொல்ல, ரெண்டு பேருமா சேர்ந்து தேட ஆரம்பிச்சாங்க மகிழ்ச்சியா. அப்போ ஒரு மிருகம் தன்னோட ஆகாரத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்தவனையும் கழுத சொன்னிச்சு, ஒருவேளை சாப்பிட்றதுதான் மகிழ்ச்சியோ அப்படின்னு. உடனே குதிரை சொல்லுது, அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. மரக்கிளையில ஒரு குயில் கூவுது, சங்கீதம் தான் மகிழ்ச்சியா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிற போது கரடி ஒண்ணு மர நிழல்ல சுகமா தூங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ தூங்குறதுதான் மகிழ்ச்சியோ அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்ச தூரத்துல ஒரு ஆட்டுக்குட்டி அழுதுகிட்டு இருக்கு. ஏன் அழுதுற? ரெண்டு பேரும் போய் கேக்குறாங்க. நான் வழி தவறி வந்துட்டேன், அம்மா கிட்ட போகணும் அப்படின்னு அந்த ஆட்டுக்குட்டி சொல்லுது. அந்த ஆட்டுக்குட்டிய ரெண்டு பேருமா சேர்ந்து தாய் கிட்ட சேர்க்கிறாங்க. அந்த ஆட்டுக்குட்டிக்கு அவ்வளவு மகிழ்ச்சி தாங்க. அப்பதான் புரிஞ்சுச்சு ரெண்டு பேருக்கும், அடுத்தவருக்கு உதவுதான் உண்மையான மகிழ்ச்சின்னு. ஆமாங்க, மத்தவங்களோட சந்தோஷத்துல தாங்க இருக்கு நம்ம சந்தோஷம். இப்போ உங்களை மகிழ்ச்சியா வைக்கவே வருது இதய ராகம். நம்ம ரெயின்போ 102.1 கேளுங்க.

0: அதாகப்பட்டது மகாஜனங்களே படத்துல தான் பாடல் கேட்டோம் கேட்டுட்டு இருக்கீங்க. இது நம்மட்டு சீஃப் ரெயின்போ 102.1
1: மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
0: 8:10 ஆகுதுங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இது நம்ம ரெயின்போ 102.1 இதே ரகம். அடுத்ததா பாடல் வருது உங்களுக்காக அஞ்சலோ படத்திலிருந்து.

0: நிமிஷம் ஆகுதுங்க கேட்க போறோம் இதே ரகம். இந்த நிகழ்ச்சி நமக்காக தராங்க திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரங்கள் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம்
1: சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்கு வைரத்துல ஆரம் நெக்லஸ் வளையல் தோடு மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: இதே ராகம் தான் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடல் உங்களுக்காக வருதுங்க, எனக்கு வாய்த்த அடிமைகள் திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
4: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
3: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
4: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர் திருச்சி.
5: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
6: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: கேட்டுட்டு இருக்கீங்க, இது நம்ம ரெயின்போ 102.1 இதே ராகம் தாங்க. அடுத்த பாடல் உங்களுக்காகவே வருது, கௌரவம் படத்திலிருந்து.

0: அவர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
4: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
3: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
4: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9th கிராஸ் தலைநகர் திருச்சி.
5: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
6: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கி மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
8: திருச்சி FM ரெயின்போ 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள்.
9: பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் TRY TMT கம்பிகள்.
10: 8:42 ஆகுதுங்க, கேட்டு இருக்கீங்க. இது நம்ம டிச்சி FM ரெயின்போ 102.1 இதே ராகம். ஆகாய தாமரையில காகிதம் தயாரிக்கிற தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க சுஷ்மிதா கிருஷ்ணன். இவங்களோட தான் இன்னைக்கு வசந்த அழிப்பு நிகழ்ச்சி அரங்கேற போகுதுங்க. உங்களோட கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள் இதெல்லாம் நீங்க தட்டச்சு இல்லைனா குரல் பதிவுல 938-546-1 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ண மறந்துடாதீங்க. கேட்டுட்டு இருக்கிறீங்க இது இதே ராகம். அடுத்த பாடல் உங்களுக்காக வருதுங்க, விவேகம் படத்திலிருந்து.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: முகத்தில் பருவா சைபால் சொரியா திரங்கா சைபால் இதயில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்.
3: இந்த உலகத்தில் மனுஷன் எவ்வளவோ தவறுகள் செய்கிறான். நம்மளை மாதிரி ஒரு ஆசாமி அவன் நம்மளை மாதிரியே கற்பனை பண்ணான். அதாவது நாம் தான் இந்த உலகத்தில் ரொம்பவும் கஷ்டப்படுறோம், மற்றவங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டான். அவன் ஒரு நாள் கடவுளை வேண்டிக்கிட்டானான், சுவாமி இந்த உலகத்தில் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டம் இருக்கலாம், ஒத்துக்கிறேன், இருந்தாலும் எனக்கு அது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது மாதிரி தெரியுது, அதனால் நீங்கள் எனக்காக ஒரு சின்ன உதவி செஞ்சால் போதும், அது வந்து வேறு ஒன்றும் இல்லை, என்கிட்ட இருக்கிற துயரங்களை இன்னொருத்தர் யாருக்கிட்டையாவது கொடுத்துருங்க, அவர்கிட்ட இருக்கிற துயரங்களை என்கிட்ட மாற்றி கொடுத்துருங்க, ஒரு மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் அவ்வளவுதான், அப்படி பண்ணிவிட்டால் போதும் அப்படின்னு வேண்டிக்கிட்டானான். அன்னைக்கு ராத்திரியே அவன் ஒரு கனவு கண்டிருக்கான், வானத்திலேருந்து ஒரு குரல் கேட்டிருக்கு. அது என்ன சொல்லிச்சு தெரியுமா? ஏ ஜனங்களே, எல்லாரும் அவங்கவுங்க கஷ்டங்களை ஒரு பையில் போட்டு எடுத்துக்குங்க, அப்படி எடுத்துக்கிட்டு நேராக இந்த ஊர் எல்லையில் இருக்கிற கோயிலுக்கு வந்து சேருங்க அப்படின்னு அந்த குரல். ஆஹா, கடவுள் நம்ம பிரார்த்தனைக்கு செவி சாய்ச்சுட்டார் அப்படின்னு சந்தோஷப்பட்டான் இவன். உடனே என்ன பண்ணான், தன்கிட்ட இருந்த கஷ்டத்தையெல்லாம் ஒரு சாக்கு பையில் போட்டு எடுத்துக்கிட்டான். வீட்டை விட்டு வெளியில் வந்தான், தெருவில் இறங்கி நடக்கிறான். அங்கே பார்த்தா ஏகப்பட்ட பேர் ஆளுக்கு ஒரு பையை தூக்கிக்கிட்டு கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க, சில பேர் மூட்டையாக கட்டி தலையில் சுமந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. இவன் பார்த்தான், இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா எல்லாரும் வச்சுருக்கிற பை இவன் பையை விட பெருசாக இருந்தது, இவன் பை தான் இருக்கிறதுலே கொஞ்சம் சின்னதாக தெரிஞ்சுது. இப்போ அவன் மறுபடியும் சாமியை வேண்டிக்கிட்டான், கடவுளே இப்போ உள்ள சூழ்நிலையை கவனித்தா என்கிட்ட இருக்கிற பையே பரவாயில்லன்னு தோணுது, அதனால் வேறு பையை எதையும் மாற்ற வேணாம், இதுவே பரவாயில்ல, இந்த பையோடு திரும்பி வீட்டுக்கு போனால் போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு எதோ நினைக்க ஆரம்பிச்சுட்டான். எல்லோரும் கோயிலுக்கு போய் சேர்ந்தாங்க. கோயிலில் அந்த குரல் மறுபடியும் கேட்டுது, எல்லாரும் அவங்கவுங்க பைகளை சுகத்தில் தொங்க விடுங்க, திடீர்னு விளக்குகள் அணையும், மணி அடிக்கப்படும், அதுதான் அடையாளம், அந்த சமயத்தில் இருட்டில் உங்களுக்கு வேண்டிய பையை நீங்கள் வந்து மாற்றி எடுத்துக்கலாம், தேர்ந்தெடுத்துக்கலாம், வெளிச்சம் இருக்கிறப்பவே உங்களுக்கு பிடிச்ச பைக்கு பக்கமாக பார்த்து நீங்கள் நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி விவரம் சொல்லித்தான் அந்த குரல். அப்படி சொன்னதுக்கப்புறம் திடீர்னு விளக்கு அணைஞ்சிது, மணி அடிச்சுது, கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் விளக்குகள்லாம் எரிஞ்சுது. இப்போ பார்த்தா எல்லாரும் அவங்கவுங்க பையையே கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க, இவனும் அப்படியே நிற்கிறான். இவன் மெதுவாக பக்கத்தில் நிற்கிறவங்ககிட்ட கேட்டானா, ஏன் நீங்கள் பையை கையிலேயே வச்சுருக்கிறீங்க, செவுத்தில் மாட்டலையா அப்படின்னு கேட்டான்.

0: இல்லைப்பா, நீ ஏன் கையிலேயே வச்சுருக்கிறியோ அதே காரணத்துக்காக தான் நாங்களும் வச்சுருக்குறோம். நம்ம கவலைகளை பற்றி நமக்கு ஓரளவுக்காவது தெரியும். ஆனால் மற்றவங்க கவலைகள் வந்து நமக்கு வந்து பரிச்சயம் இல்லாதவை, பழக்கம் இல்லாதது. அதனால் வந்து நமக்கு தெரிஞ்ச கவலைகளை சமாளிக்கிறது சுலபம், தெரியாததை சமாளிக்கணும்னா மறுபடியும் ஆரம்பத்திலேருந்து ஆரம்பிக்கணும். அதனால் பழைய நண்பர்களோடு வாழறது தான் மேல் அப்படின்னு ஆனால். அதுக்கப்புறம் அவன் தன்னோட பையே போதும்னு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டானான். இது ஒரு பெரியவர் சொல்லியிருக்கிற கதை. அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற கஷ்டங்கள் தான் பெருசு, அதை இன்னொருத்தங்கிட்ட கொடுத்துட்டு மாற்றிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. இதே மாதிரி இன்னொரு சம்பவம். ஒரு ஊரில் ஒரு நாள் ராத்திரி ஆகாயத்திலேருந்து கடவுள் குரல் கேட்குது, இந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள்லாம் கொஞ்சம் கவனிங்க, உங்களுக்கு ஒரு செய்தி. அதாவது இங்கே இருக்கிற ஜனங்கள்லேயே கொஞ்சம் கூட கவலையே இல்லாத ஆள் யாருன்னு எனக்கு தெரியணும். அதனால் எல்லாரும் அவங்கவுங்க கவலைகளை ஒரு பையில் போட்டு எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு வாங்க அப்படின்னார் கடவுள். உடனே வரிசையாக எல்லாரும் வர ஆரம்பித்தாங்க. எல்லார் கையிலையும் பை இருந்தது, சின்னதும் பெருசுமா. கவலையே இல்லாத ஆள் யாருன்னு தேடினார் கடவுள். ஒரே ஒரு ஆள் மட்டும் கையில் எதுவும் இல்லாமல் வெறும் கையை வீசிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக நடந்து வந்துக்கிட்டு இருந்தான். கடவுள் அவங்ககிட்ட போனார். ஏன்ப்பா உனக்கு கவலையே இல்லையா அப்படின்னு கேட்டார். எனக்கும் சில கவலைகள்லாம் உண்டு அப்படின்னு அவன். எங்கே அதெல்லாம்னு கேட்டிருக்கார் கடவுள். பின்னாடி லாரியில் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நானா அவன் அப்படின்னாரா.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: 8:55 ஆகுதுங்க. நம்ம டிஜிஎஃப்எம் ரெயின்போ 101.1 இதேராக தான் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் வருதுங்க உங்களுக்காகவே, நெஞ்சில் துணிவிருந்தால் படத்திலிருந்து.

0: நேரலை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரங்கள் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய இதேராகும்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: இனி கேட்கலாம்.
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்படும் நிலையில் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு கடந்த 23 தேதி ஒரே கட்டமாக நடைபெற்ற தேர்தலில் 85% வாக்குகள் பதிவாகியுள்ளன. காலை 8 மணிக்கு தொடங்கும் வாக்கு எண்ணிக்கையில் முதலில் தபால் வாக்குகளும் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் எண்ணப்படும். வாக்கு எண்ணிக்கையை கண்காணிக்க 234 வெளி மாநில தேர்தல் பார்வையாளர்கள் இன்று தமிழகம் வருகின்றனர். நாட்டில் சீரான எரிசக்தி விநியோகம் உறுதி செய்யப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வீடுகளுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தில் முறைகேடுகள் நடைபெறாமல் தடுக்க போதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இதுவரை 41,00,000 சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. சரக்கு சேவை வரி வருவாய் கடந்த ஏப்ரல் மாதம் 243,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதிகரித்துள்ள உள்நாட்டு பரிவர்த்தனைகள், இறக்குமதி மற்றும் 300-க்கும் மேற்பட்ட பொருட்களுக்கு GST குறைக்கப்பட்டதை அடுத்து இதுவரை இல்லாத அளவாக ஒரே மாதத்தில் சரக்கு சேவை வரி வருவாய் அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறுகிறது. நாடு முழுவதும் 552 மையங்களில் நடைபெறும் இத்தேர்வை 2,200,000 மேற்பட்ட மாணாக்கர் எழுதுகின்றனர். தமிழகத்தில் திருச்சி, மதுரை, கோவை உட்பட 30 நகரங்களில் இத்தேர்வு நடைபெறுகிறது. கொடைக்கானல் சுற்றுலா தலங்களான தூண்பாறை, குணாகுகை, பைன்மரக்காடுகள் மற்றும் மோய சதுக்கத்திற்கு இன்றும் நாளையும் கட்டணமின்றி சுற்றுலாப் பயணிகள் செல்ல மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர்.
4: கொடைக்கானலில் சுற்றுலா தலங்களில் நிலவிய போக்குவரத்து நெரிசல் மற்றும் கட்டண முறைக்கு தீர்வு காணும் வகையில் மே 2 மற்றும் 3 ஆகிய 2 தூண்பாறை, குணாகுகை, பயன்மரக்காடுகள் மற்றும் மோயர் சதுக்கம் ஆகிய இடங்களுக்கு சுற்றுலா பயணிகள் கட்டணமின்றி செல்லலாம் என மாவட்ட ஆட்சியர் சரவணன் அறிவித்துள்ளார். கூட்ட நெரிசலை தவிர்க்க மே 4 முதல் பேருந்து நிலையம் மற்றும் கோக்கர்ஸ்வார்க் உள்ளிட்ட 5 முக்கிய இடங்களில் QR கோடு மூலம் உடனடியாக டிக்கெட் பெறும் புதிய நடைமுறை அமலுக்கு வரும் என்றும் தெரிவித்துள்ளார். கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
3: டென்மார்க்கில் நடைபெறும் தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் ஆடவர் குழு அரையிறுதிப் போட்டியில் இந்தியா இன்று பிரான்சை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 10 மணிக்கு.

0: தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: முயற்சியும் பயிற்சியும் தொடர்ச்சியா இருந்தா வெற்றிய நிச்சயமா அடையலாம் என்ற வரிகளோடு திருச்சி FM ரெயின்போ 102.1 இது வசந்த் அழைப்பு. பசுமை புத்தாக்கம். ஆகாய தாமரையில் காகிதம் தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிற சுஷ்மிதா கிருஷ்ணன் அவர்கள் நேரலையில பேச தயாரா இருக்காங்க. வாங்க நேர்களே, உங்களுடைய கேள்விகளை சந்தேகங்களை 938-546-102-1 என்ற கட்சி எண்ணுக்கு சுருக்கமா தட்டச்சு பண்ணி அனுப்புங்க. குரல் பதிவு மூலமும் உங்களுடைய கேள்விகளை சந்தேகங்களை கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் விஜயலட்சுமி ராம்குமார்.
3: வணக்கம் நேர்களே, மற்றொரு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு பசுமை புத்தாக்கம் அப்படின்னு நம்ம தலைப்பு கொடுத்துருக்கோம். ஆகாய தாமரையிலிருந்து காகிதம் தயாரிக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தி இன்னைக்கு அதற்கான ஒரு ஆய்வு படிப்புக்காகவும் ஜெர்மனி போக இருக்காங்க சுஷ்மிதா கிருஷ்ணன். வணக்கம்.
4: வணக்கம்,
3: எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
3: அதாவது இப்ப நீர்நிலைகள்னு சொல்லும்போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பீக் சம்மராக இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து தண்ணி தண்ணி தண்ணின்னு கிடைக்கலையான்ற அவ்வளோ ஆவலாக பறக்கக்கூடிய நேரம் இது. அதோட பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளில் எங்கும் பரவி இருக்கக்கூடிய இந்த ஆகாய தாமரைகள் நிறைய பார்க்குறோம். அந்த ஆகாய தாமரைகள் வந்து அது வந்து ஆக்சிஜன் லெவலையும் குறைச்சி அங்கே கீழே இருக்கிற உயிரினங்களுக்கும் கூட பாதிப்பு ஏற்படுத்துது. நிறைய நீர் வந்து பல்யூட் ஆகுது அப்படின்னு கேள்விப்படுறோம். அந்த ஒரு சூழ்நிலையில் கூட நீங்கள் அந்த ஆகாய தாமரையை வச்சு அதை வந்து க்ளீன் பண்ணணும். ஆனால் வந்து க்ளீன் பண்ணால் தான் தண்ணிக்கு நல்லது. அந்த பொருள் வேஸ்ட்டாக போகிற பொருள்லேருந்து கூட இன்னொரு ஒரு புதுமையாக ஒரு பொருள் செய்யலாம், காகிதத்தை தயாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்து அதில் நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்கள் வந்து போன வருஷமே நம்ம விமன்ஸ் டே ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ நீங்கள் ஜெர்மனியில் அந்த ஆய்வு படிப்பையும் மேற்கொள்ள போகிறீங்கன்னு சொன்னீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்ததுக்கு யார் காரணமாக இருந்தாங்கன்னு சொல்லுங்களேன்.
4: ஆக்சுவலி இது ஆரம்பித்தது வந்து நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது, நான் வந்து இந்த கிளாஸஸ் எல்லாம் போகும்போது டெய்லி வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற ஆற்றில் வந்து இந்த வாட்டர் ஹைசன்ட்டை நான் பார்ப்பேன், ஆகாய தாமரையை. ஸோ அதை பற்றி நியூஸ் பேப்பர்லாமும் நிறையா வரும். நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம், நான் திருச்சியில் தான் படித்தேன், மான்ஃபோர்ட் ஸ்கூலில், நியூஸ் பேப்பர்லலாம் படிக்கும்போது இதை பற்றி வரும்போது எனக்கு இது ஏன் ஒரு இவ்வளோ ப்ராப்ளமாக இருக்குது, லைக் நம்ம ஸ்டேட் லெவல்லையும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவல்லையும் சரி இதை வந்து அகற்றத்துக்கு வந்து பட்ஜெட் இல்லாமல், லைக் ஒரு ஒரு தடவை அவங்க க்ளீன் பண்ணும் போதும் 35 லட்சம் 40 லட்சம்லாம் அவங்க பட்ஜெட் மென்ஷன் பண்ணுவாங்க நியூஸ் பேப்பரில். ஸோ அவ்வளோ அவங்க இது பண்ணுறதுல வேறு என்னென்ன செய்ய முடியும்னு நான் பார்க்க ஆரம்பிக்கும் போது தான் கிராஃப்ட் எல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு நான் படித்தேன். லைக் இந்தியாவில் அஸ்ஸாமில் அப்புறம் வந்து நம்ம கர்நாடகாவிலலாம் இதை வச்சு கிராஃப்ட் எல்லாம் செய்கிறாங்க. பட் என்னென்னா இந்த கிராஃப்ட் வந்து ரொம்ப டைம் எடுக்கிற ஒரு விஷயம். ஒரு தடவை அவங்க தண்ணியிலேருந்து ஆகாய தாமரையை எடுத்தாங்கன்னா காய வச்சு கிராஃப்ட்டு செய்யறதுக்கே ஒரு 1 வீக் ஆகிடும். ஸோ அவங்க எடுத்த வாட்டர் ஹைசின்த்தை ஒரு ப்ராடக்டாக ஒரு மதிப்பு கூட்டிய பொருளாக மாற்றுறதுக்குள்ளே திரும்ப தண்ணியில் ஆகாய தாமரை வளர்ந்து திரும்ப அதை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ நான் வந்து ஏதான ஒரு மெத்தட் வந்து நமக்கு ரெகுலராக நம்ம எடுக்கிற மாதிரியும் இருக்கணும், ஒரு பொருளும் நமக்கு அதுலேருந்து கிடைக்கணும், அது வந்து மக்களும் மக்கள் பயன்பாட்டுக்கு ஈஸியாகவும் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் எனக்கு இந்த பேப்பர் தோணிச்சு.
3: அந்த வகையில் நீங்கள் வந்து இப்போது அதை பேப்பர் கண்டுபிடிக்கிற அந்த தொழில்நுட்பமும் செஞ்சு அந்த ஆய்வு படிப்புக்காக நீங்கள் வந்து மேற்கொண்டு PhD பண்ண போகிறீங்க அதில்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்க்க போனால் படிப்புகள், அதாவது இன்றைக்கி வந்து +2 எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்ச உடனே எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்றா நீட்டு அல்லது JEE எழுதி இன்ஜினியர் அல்லது ஒரு டாக்டர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இப்போ நாளைக்கு கூட நீட் எக்ஸாம் நடக்க போகுது இல்லையா? அப்போது எல்லாருக்குமே தெரிந்த புரிதல் என்னென்னா பயாலஜி தான், பயாலஜி மட்டும்தான் அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் வேறு என்னென்ன கோர்ஸ்கள்லாம் இருக்குது, அவங்க எப்படியெல்லாம் வந்து இந்த மாதிரி அதாவது பல்கலைக்கழகங்கள் மூலமாக அவங்க இன்டெகிரேட்டட் கோர்ஸில் எப்படியெல்லாம் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். நீங்கள் என்ன படிச்சீங்கன்னு

0: நேர்கள் இனி கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும்

0: சொல்லுங்கள்.
1: ஸோ நான் வந்து 12ஆம் வகுப்பு வந்து 2017 முடித்தேன். அதுக்கப்புறம் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி திருச்சியில் தான் நான் வந்து இன்டகிரேட்டட் எம்எஸ்சி லைஃப் சயின்ஸ் உயிர் அறிவியல். ஸோ அது வந்து ஒரு 5 வருஷ கோர்ஸு. ஸோ அந்த கோர்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நமக்கு வந்து பாட்னி, ஜுவாலஜி, மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், இந்த 5 பயாலஜி கோர்சஸுமே ஒரு கோர்ஸில் இருக்கும், ஒரு லைஃப் சயின்ஸ் கோர்ஸில் இருக்கும்.
0: வெரி குட்.
1: ப்ளஸ் நம்ம வந்து 12th முடித்த உடனேயே நம்ம வந்து ஒரு மாஸ்டர்ஸ் லெவல் கோர்ஸை படிக்க முடியும். ஸோ யூனிவர்சிட்டியில் போய் நம்ம நேராகவே யூனிவர்சிட்டியில் போய் அங்கே இருக்கிற லேப்ஸ்லேயும் இதுலேயும் ஃபெசிலிட்டிஸ்லேயும் நம்ம படிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ இது மட்டும் இல்லை, நமக்கு இங்கே பாரதிதாசன் யூனிவர்சிட்டிலேயே நமக்கு பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இருக்குது, பயோ டெக்னாலஜி, இது எல்லாமே 5 வருஷம் 6 வருஷம் கோர்ஸு. இந்த இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி மாதிரியே இன்டெகிரேட்டட் எம்டெக்கும் இருக்கு. நேராக 12th முடித்தவொன்னே நேராக எம்டெக் படிக்க முடியும், இன்டெகிரேட்டட் டிகிரி. ஸோ இது இங்கே மட்டும் இல்லை, நிறையா ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸில் இப்போ இவங்க இந்த 5 வருஷ கோர்ஸு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதோட இது என்னென்னா, ரிசர்ச் ஃபோக்கஸ். இதில் படிக்கிறவங்க முக்கால்வாசி பேர் ரிசர்ச்சுக்கு தான் அடுத்தது போவாங்க, ஏன்னா அவங்க 12th முடித்த உடனேயே ரிசர்ச்சில் இறங்கிடுவாங்க. லைக் அந்த எம்எஸ்சி படிக்கும் போதே ரிசர்ச் ஓரியன்ட் கோர்ஸ் அது.
0: நீங்கள் இப்போ வந்து இன்டெகிரேட்டட் கோர்ஸ்னால் 5 வருஷம் இல்லையா?
1: ஆமாம்.
0: 5 வருஷத்தில் முதல்ல வந்து நீங்கள் பிஎஸ்சிங்கிறது படிக்க போகிறதில்ல, எம்எஸ்சியே தான், எம்எஸ்சி லைஃப் சயின்ஸ் தான் நீங்கள் எடுத்திருக்கீங்க இல்லையா? அதில் எப்படி உங்களுக்கு பாடங்கள், ஏன்னா 5 பாடத்திட்டங்கள் சொன்னீங்க நீங்கள்.
1: ஆமாம்.
0: பாட்னி, சுவாலஜி, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் தான் சொன்னீங்க. அது எப்படி உங்களுக்கு ப்ளஸ் டூ முடித்த உடனே அந்த கோர்ஸ் எடுத்து படிக்கும்போது எப்படி இருந்தது அந்த படிப்பு? கொஞ்சம் கடினமாக இருந்ததா? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? நீங்கள் என்ன குரூப் எடுத்து படிச்சிருந்தீங்க ப்ளஸ் டூவில்?
1: நான் ப்ளஸ் டூவில் பயாலஜி குரூப் தான். ஸோ அது ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும், ஏன்னா அது நமக்கு பிஎஸ்சிக்கான அந்த ஃபண்டமெண்டல்ஸ் இருக்காது, பட் அட் தி சேம் டைம் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். ஸோ ஆனால் நம்ம அந்த ஃபஸ்ட் இயர் நம்ம அடாப்ட் ஆகிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம மாஸ்டர்ஸ் லெவலில் நம்ம படிக்கும்போது நம்ம அட்வான்ஸ்டாக இருப்போம். யூஸ்வலாக பிஎஸ்சி படித்து முடிச்சுட்டு வர்றவங்களை விட இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருப்பாங்க. ப்ளஸ் பல கோர்சஸ் வந்து அங்கே ரெகுலர் எம்எஸ்சி படிக்கிறவங்களோட நமக்கு கிளாஸஸ் இருக்கும். ஸோ நம்ம சீனியர்ஸோடு நம்ம உட்காந்து படிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியும் சில கோர்சஸில் நமக்கு கிடைக்கும்.
0: இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது முதல் வருடம் வந்து கொஞ்சம் கடினமாக இருந்தது உங்களுக்கு இல்லையா? ஏன்னா வந்து பிஎஸ்சிங்கும் போது எல்லாருமே கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக கூட இருப்பாங்க, சரியா 2-3 வருஷம் படிச்சிடலாமே அப்படின்ற மாதிரி. ஆனால் இது வந்து எம்எஸ்சி டைரெக்டாக போகும்போது உங்களுக்கு கடினமான, அதாவது சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கே கொஞ்சம்
1: இல்லை. ஆக்சுவலி நான் சொல்றது ஜென்ரலைஸ்டா, எனக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்தது, பட் ஜென்ரலா ஃபர்ஸ்ட் இயர் கொஞ்சம் டஃபா இருக்கும். நான் சிபிஎஸ்சியில இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்தது, பட் ஜென்ரலி அது கொஞ்சம் சேலஞ்சிங்கான சிலபஸ்.
0: கண்டிப்பாக அது அதாவது நம்ம வந்து இன்டெகிரேட்டட் கோர்ஸ் படிக்கும்போது எல்லாருமே கொஞ்சம் வந்து அதுக்கு ஆயத்தப்படுத்திட்டு தான் போகணும் இல்லையா? நீங்கள் சொல்கிற மாதிரி லைஃப் சயின்ஸ் படித்தாலும் அவங்களுக்கும் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஆய்வுத்துறையிலையும் நிறைய போகலாம், அவங்க சாதிக்கலாம் அப்படின்றீங்க. நிறைய பார்த்தீங்கன்னா இப்போது இன்டர்ன்ஷிப் கோர்சஸ் நிறைய டிஃப்ரெண்ட் இன்டர்ன்ஷிப் சொல்லுவாங்க, பணி அனுபவ பயிற்சிகள்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? அது வந்து மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பயிற்சி, அதாவது அறிவியல் மாணவர்கள் தொழில்நுட்பத்துக்கு படிக்கக்கூடிய அந்த பொறியியல் துறை மாணவர்கள் அவங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி பயிற்சிகள்லாம் சொல்லுங்களேன்.
1: ஸோ எனக்கே வந்து நான் 2ஆம் ஆண்டு படிக்கும்போது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு ஸ்கீம் இருக்குது, இந்தியன் அகாடமி ஆஃப் சயின்ஸோட சம்மர் ரிசர்ச் ஃபெலோஷிப். ஸோ இது எவ்ரி இயர் கிட்டத்தட்ட 300-400 பேருக்கு இந்தியாவில் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம அப்ளை பண்ணோன்னா நமக்கு இந்தியாவில் இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் எல்லாத்துலேயுமே அந்த ரிசர்ச் லேபில் 2 மந்த்ஸ் நம்ம போய் வேலை செய்யறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அது கூட என்னென்னா, அவங்க மந்த்லி அதுக்கு ஒரு ஸ்டைஃபண்டும் கொடுப்பாங்க, நம்ம அக்காமடேஷன் அவங்களே பார்த்துப்பாங்க, ட்ரெயின் போக்குவரத்து எல்லாமே அவங்க பார்த்துக்கிட்டு இந்த ஃபெலோஷிப்பை கொடுக்குறாங்க. ஸோ இந்த 2 மந்த்ஸ் தான் வந்து பல சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து என்ட்ரி பாயிண்ட்டாகவும் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் நம்மளாக அப்ளை பண்ணோன்னா இப்போ ஊர் விட்டு ஊர் போய் இருக்கிறது ஒரு பிரச்சனை, தனியாக போய் இடம் கண்டுபிடிச்சி இது இந்த மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் நிறையா நமக்கு பிரச்சனை இருக்கும். பட் இந்த ப்ரோக்ராமில் அவங்க வந்து எல்லாமே, இப்போது ஐஐடி மெட்ராஸ்லன்னா உள்ளுக்குள்ளேயே அக்காமடேஷன் கொடுப்பாங்க. நான் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர் போயிருந்தேன். ஸோ பெங்களூரில் அவங்களே வந்து அக்காமடேஷன் எல்லாமே அவங்களே பார்த்துட்டுருவாங்க. அதை தவிர நமக்கு மந்த்லி ஸ்டைஃபண்டும் கொடுப்பாங்க, ஒரு சேல்ரி. லைக் நம்ம பிஎஸ்சி படிக்கும் போது அந்த சேல்ரியே நமக்கு வந்து ஒரு பெரிய விஷயம்தான். இப்போ வந்து 13,000 ருபீஸ் கொடுக்குறாங்க ஒரு மந்த்துக்கே, ஒரு படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கே. அது நிறைய பேர் படிச்சு முடிச்சோடனே வாங்குற முதல் சம்பளமாக கூட இருக்கலாம். பட் இந்த இன்டர்ன்ஷிப்புக்கே கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து செகண்ட் இயர் பிஎஸ்சியில் அப்ளை பண்ணலாம், ஃபஸ்ட் இயர் எம்எஸ்சி ரெகுலர்

0: பிஎஸ்சி ரெகுலர் எம்எஸ்சி படிக்கிறவங்க, இன்டெகிரேட்டட் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் மூணு தடவை அப்ளை பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்.
1: ஒரு தடவை கிடைக்கலனா கூட அடுத்த தடவை கூட அப்ளை பண்ணி நீங்க போய்,
0: முதல் தடவை கிடைச்சதுனாலும் ரெண்டாவது தடவை அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. ரெண்டு தடவை நீங்க அது கிடைச்சு அட்டன் பண்ணலாம். மூணு வருஷம் அப்ளை பண்ற எலிஜிபிலிட்டி இருக்கு உங்களுக்கு. இந்த இந்தியன் அகாடமி ஆஃப் சயின்ஸை தவிர மீதி சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்லேயும் இப்போ

0: மீதி சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்லேயும் இப்போ டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச்னு பாம்பேயில் இருக்குது, அவங்களும் சம்மர் ரிசர்ச் ஃபெலோஷிப் வச்சுருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இன்னொரு இன்ஸ்டியூட் ஜவஹர்லால் நேரு சென்டர் ஃபார் அட்வான்ஸ்டு சயின்ஸ்னு பெங்களூரில் இருக்குது, அவங்களும் சம்மர் ரிசர்ச் ஃபெலோஷிப் வச்சுருக்காங்க. ஐஐடி மெட்ராஸ் தனியாக வச்சுருக்காங்க. ஸோ இதுலேருந்து ஒரு 10-20 பேர் எடுப்பாங்க, இதுலேருந்தும் இந்த தனிப்பட்ட முறையிலையும் ஒரு 10-15 பேர் எடுப்பாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்துக்குமே இந்த ரிசர்ச் ஓரியன்ட் கோர்ஸ் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜும் கொடுக்கும், கோர்ஸுக்கும் மதிப்பு இருக்கும். ஏன்னா இது கோர்ஸே ரிசர்ச் ஓரியன்ட்.
1: ஆய்வு மாணவர்களுக்கு பலவிதமான அணுகுமுறை இருக்குது. அவங்க வந்து எப்படி அணுகி எந்த மாதிரி அவங்க இன்ஸ்டியூட்டில் அவங்க போகலாம் அப்படிங்கிறது, அதாவது நிறைய ஸ்கோப் இருக்கு. இப்போது
0: அது மட்டும் இல்லாம நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொரோனா ரிசர்ச் ப்ரோக்ராம்னு இன்னொன்னு இருக்கு, இதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரோக்ராம். இந்த எம்எஸ்சி பிஎஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்ல போய் இதே மாதிரி இன்டர்ன்ஷிப் 2 மந்த்ஸ் பண்றதுக்கும் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஃபிளைட் சார்ஜ், விசா ஃபீஸ், அங்க தங்கறதுக்கான செலவை பார்த்துக்கிட்டு அங்கத்து இன்சூரன்ஸ் டாக்ஸஸ் இதெல்லாம் பே பண்ணி இந்தியன் கவர்மெண்ட் அனுப்புது. ஸோ அதுவும் வந்து வருஷத்துக்கு 30 பேர் அனுப்புகிறாங்க இந்த கொரோனா ரிசர்ச் ப்ரோக்ராம். ஆனால் இந்த கொரோனா ரிசர்ச் ப்ரோக்ராம் லைஃப் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும், வேற ஜப்பானுக்கு தனியாக இண்டோ ஜப்பான் இந்தியா ஜப்பான் கொலாபரேஷனில் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, அது நிறையா கோர்சஸ்க்கு கவர் பண்ணுறாங்க. டேட் வந்து இந்தியா அண்ட் ஜெர்மனி. நம்ம எம்எஸ்சி படிக்கும் போது இன்டர்ன்ஷிப்க்கு 2-3 மந்த்ஸ் போயிட்டு வரலாம், டேடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் இதே மாதிரி எல்லாமே நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பார்த்துக்கோம். அது ஒரு ஜெர்மன் நேம், DAAD.
1: சரி,
0: ஸோ நம்ம DAAD இன்டர்ன்ஷிப்ஸ்ன்னு போட்டாலே வரும். ஸோ இதெல்லாம் அவங்க செகண்ட் இயர்லேருந்தே அப்ளை பண்ண முடியும்.
1: ஒரு பிஎஸ்சி படிக்கும் போதே
0: பிஎஸ்சி செகண்ட் இயர், அது பிஎஸ்சி அவங்க பாட்னி, ஜுவாலஜி, மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி அப்படி தனியாக படிப்பாங்க. இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி லைஃப் சயின்ஸ்னா எம்எஸ்சி லைஃப் சயின்ஸ் செகண்ட் இயர்லேருந்து அப்ளை பண்ணலாம்.
1: அப்ளை பண்ணலாம். சரி, ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருக்கீங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போறோம். நேயர்களே இணைந்திருங்கள், வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில் இது பசுமை புத்தாக்கம்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு.
3: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள், என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு நிகழ்ச்சியில பசுமை புத்தாக்கம் ஆகாய தாமரையில் காகிதம் தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்திருக்கிற சுஷ்மிதா கிருஷ்ணன் அவர்கள் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. நேர்களே, உங்களுடைய கேள்விகளை சந்தேகங்களை 938-546-102-1 என்ற கட்சவேனுக்கு சுருக்கமா தட்டச்சு பண்ணி அனுப்புங்க. குரல் பதிவு மூலமும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம்.
4: நேர்களை இணைந்திருக்கிறீர்கள் வசந்த அழைப்பு நிகழ்ச்சியோடு. நம்முடன் இணைந்திருக்கிறார் சுஷ்மிதா கிருஷ்ணன் அவங்க. நிறைய ஆய்வு படிப்புகள், நிறைய பணி அனுபவ பயிற்சிகள், அத்துடன் வந்து அவங்க இந்த லைஃப் சயின்ஸ் கோர்சஸ் பற்றியும் நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. உயிர் அறிவியல் படிப்பு, அது முதுகலை படிப்பில் என்னென்ன மாதிரிலாம் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. பல்கலைக்கழகங்கள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா அந்த மாணவர்களுக்கு இருக்குது அப்படின்றத பற்றி நிறைய எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹயாசின், அதாவது இந்த ஆகாய தாமரை பற்றி நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. இங்கே நம்ம திருச்சிராப்பள்ளி குளித்தலை அந்த ஏரியாலெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பனானா பெல்ட், நிறைய வந்து வாழை தான் வந்து உற்பத்தி ஆகிற இடம். வாழை ஆராய்ச்சி மையங்களும் இருக்குது இங்கே. அந்த பனானா ஃபைபர் வச்சும் நிறையா பொருட்கள் செய்யலாம். அதுக்கெல்லாம் எப்படிலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க.
5: ஆக்சுவலி என்னென்னா, இந்த ஆகாய தாமரை மிமிக் பண்ணுற மாதிரியே தான் இந்த வாழை நாரும் இருக்கும். இப்போ என்னோட ஆராய்ச்சி இந்த ஆகாய தாமரையில் பேப்பர் செஞ்சு நான் கொண்டு வந்திருக்கிறது வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி கிரேட் பேப்பர், எண்ணெயை வந்து உரியாத பேப்பர். இப்போ நம்ம சாப்பாடெல்லாம் வந்து நியூஸ் பேப்பரில் தானே நம்ம சுற்றி சாப்பிட, லைக் கடையிலெல்லாம் கொடுக்குறாங்க,
4: நம்ம வடையெல்லாம் வாங்கி சாப்பிட்றது.
5: ஸோ அதை வந்து அவங்க நியூஸ் பேப்பரில் தான் மடித்து கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து நம்ம உடலுக்கு வந்து நல்லதில்லை, ஏன்னா அதில் இருக்கிற இங்க் வந்து சாப்பாடுல வந்து படலாம், அது வந்து நம்ம உடலுக்கு உபாதைகளை உருவாக்கலாம். ஸோ இந்த பேப்பர், நான் கண்டுபிடிச்சிருக்கிற பேப்பர் வந்து எண்ணெயை உரியாது. நீங்க பேக் பண்ணி வச்சா 2-3 நாளைக்கு கூட அது வந்து அந்த எண்ணெயை இது பண்ணாது, உறிஞ்சிக்காது, பேப்பர்ல ரீடெயின் பண்ணும். ஸோ அதே மாதிரி ஒரு பேப்பரை நம்ம பனானா ஃபைபர்லயும் நம்ம செய்ய முடியும், வாழை நாறுகள்லயும். இப்போ ஒரு வாழை மரம் இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு ஒன் டைம் பிளான்ட், அதை தாரை வெட்டினதுக்கு அப்புறமா இங்கே இருக்கிற விவசாயிகள் அதை வெட்டி தூக்கி தான் போடுவாங்க. பட் அந்த நாரில் வந்து பல பொருட்களை நம்ம செய்ய முடியும்,
4: மதிப்பு கூட்டும் பொருட்கள்.
5: இப்போ வந்து கிராஃப்ட் செய்யலாம், பேப்பர் செய்யலாம்,
4: நாரு,
5: அந்த நாரை வச்சு புடவை செய்கிறாங்க, லைக் துணி பேசிக்கலி, வேஷ்டி புடவை இதெல்லாம் செய்கிறாங்க. அப்புறம் வந்து பேப்பரும் செய்ய முடியும், சானிட்ரி நாப்கின் இதில் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ காட்டன் வந்து நமக்கு தண்ணி நிறைய எடுத்துக்கும், பஞ்சு வந்து வளர்த்தணும்னா தண்ணி நிறைய தேவைப்படும். இப்போ ட்ராட் இருக்கிற ஏரியாஸு, நம்ம குடிக்கிறதுக்கே நமக்கு தண்ணி கம்மியாக இருக்குது, இரிகேஷனுக்கெல்லாம் தண்ணி கம்மியாக இருக்குது. அப்போ வந்து இது வந்து ஒரு நல்ல சப்ளிமெண்ட்டு. துணியும் வந்து சீக்கிரம் மக்கும். இப்போ காட்டன் வந்து நம்ம அவ்வளோ செலவு பண்ணி நம்ம வாங்கிட்டு அது சீக்கிரம் மக்கும், பட் இது வந்து உங்களுக்கு இன்னும் சீப்பாகவும் கிடைக்கும், ஏன்னா இந்த ஏரியாஸில் நிறைய நமக்கு கிடைக்கிது ஆல்ரெடி. ஸோ அதை வந்து நம்ம இந்த பொருட்களாக பண்ணோம்னா

0: அந்த ஃபார்மர்ஸுக்கும் அது நல்ல இன்கம். அந்த வாழையை விற்றதை விட இதுலேயும் அவங்களுக்கு ஈக்குவலான இன்கம் வந்து கிடைக்கும்.
1: அந்த அளவில் வந்து நிறைய விஷயம் வந்து இந்த வாட்டர் ஹயசிந்த், அதாவது ஆகாய தாமரை மாதிரியே நிறைய வந்து இந்த வாழையிலையும் மதிப்பு கூட்டு பொருட்கள் பண்ணலாம். அதுக்கு நிறையா படிப்புகள், அதாவது அது அதுக்கு மதிப்பு கூட்டு பொருட்கள் செய்கிறதுக்கும் அவங்க வந்து ரிசர்ச் சென்டர்லேயே வந்து நிறையா விஷயம் சொல்லித்தராங்க. நிறைய பேர் வந்து விமன் ஆண்டர்பிரினர்ஷிப் நிறைய வந்திருக்காங்க, அவங்களும் இந்த மாதிரி கிராஃப்ட்ஸ் எல்லாம் நிறைய செய்கிறாங்க. அதனால தான் அந்த உற்பத்தியும் வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. வாழை அதாவது என்ன தூக்கி போட்டாலும் அந்த கழிவுலேருந்து இன்னொரு புதுமையாக ஏதாவது ஒன்று செய்யணும், அது வந்து அவங்களுக்கு சுற்றுச்சூழலில் பாதிக்காத வண்ணம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து ஆய்வுகள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் எப்படி இந்த மாதிரி ஒரு பேப்பர் கண்டுபிடிச்சி அதில் வந்து இப்போது நீங்கள் சொன்னீங்க உங்களோட பேப்பர் வந்து எண்ணெயெல்லாம் உரியாது அப்படியே ரெண்டு மூணு நாள் கூட இருக்கும்னு சொன்னீங்க. இப்போது அது வந்து முதல்ல நீங்கள் என்கிட்ட காமிக்கும்போது ஒரு மாதிரி க்ரீனிஷாக ஒரு மாதிரி கலர் இல்லாமல் இருந்தது. இப்போ ஒயிட் பேப்பர்னால் வெள்ளையாக இருந்தால் நம்ம பேப்பர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நீங்கள் இந்த வாட்டர் ஹயாசின்ஸ்லேருந்து பண்ணக்கூடியதில் வந்து அந்த கலர்லாம் இல்லாமல் அப்படியே இருந்த மாதிரி இருந்தது. அது எப்படி நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதுகிற மாதிரி பேப்பர் தயாரிக்கிறது, இன்னும் கொஞ்சம் கெமிக்கல்லாம் போடணுமா, என்ன பண்ணுவீங்க?
0: ஆக்சுவலி என்னென்னா இந்த ஆகாய தாமரையில் நம்ம ரெண்டு விதமான பேப்பர் செய்யலாம். எல்லா பேப்பர் லைக் நம்ம ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற பேப்பர்லேயுமே லைக் அவங்க வுட்டுலேருந்து பல்ப்பு பண்ணும்போது அந்த கூழ் செய்யும் போது லிக்னின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்கும். அந்த லிக்னின் அவங்க எடுத்துருவாங்க வெளியில் இந்த பல்பிங் ப்ராசஸ் மூலமாக. ஸோ நம்ம இப்போ இந்த உட்டை வந்து உட் இந்த டிம்பர் யூக்கலிப்டஸ் பேசிக்லி அவங்க பேப்பருக்கு யூஸ் பண்ணுறது யூக்கலிப்டஸ். ஸோ அதை கூழாக்கணும்னா நம்ம நிறைய சல்ஃபர் காம்பவுண்ட்ஸை ஆட் பண்ணணும். இந்த சல்ஃபர் வந்து ஒரு மிகப்பெரிய பொல்யூஷன், அதை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு. அதை வந்து மக்களுக்கு அது கஷ்டப்படுத்தாமல் அது வெளியில் இது பண்ணணும்னா லைக் அதை டிஸ்போஸ் பண்ணணும்னா அதுக்கு ரொம்ப செலவாகும். அதுக்கு தனியாக அவங்க ப்ரிகாஷன் நிறையா எடுக்கணும். பட் நம்ம இந்த நேச்சுரல் ஃபைபர்ஸை பல்ப் பண்ணும்போது கெமிக்கல்ஸ் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, வெறும் சோடா மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த சோடா வந்து லிக்னினோட பைண்ட் ஆகும், பைண்ட் ஆகி நமக்கு லிக்னினை ஈஸியாக வெளியில் எடுத்து கொடுத்துரும். இந்த வெளியில் எடுத்த லிக்னினை நம்ம திரும்ப செடிகளுக்கு வந்து உரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இதில் வேஸ்டே ஜென்ரேட் ஆகாது. அண்ட் அந்த பல்ப் வந்து மேட் ஆஃப் செல்லுலோஸ், எல்லா பல்ப்புமே இந்த கூழுமே வந்து செல்லுலோஸால் ஆனது. ஸோ உட் பல்ப்பும் ப்ரௌனாக தான் இருக்கும், இதுவும் ப்ரௌனாக தான் இருக்கும். ஸோ யூஸ்வலாக இந்த லிக்னின் இல்லாத பல்ப் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும், அதை ப்ளீச் பண்ணி தான் இந்த பேப்பர் நமக்கு வெள்ளையாகுது. ஸோ ஃபண்டமெண்டலி இந்த பேப்பர் எல்லாமே வந்து ப்ரௌனாக தான் இருக்கும். அதை அவங்க பேப்பர் இண்டஸ்ட்ரியில் ப்ளீச் பண்ணுவாங்க அந்த ப்ரௌன் கலர் போகிறதுக்கு. இப்போ நாங்கள் வந்து இந்த நாங்கள் இதே இதை வந்து லேடிஸ்க்கெல்லாமும் சுய தொழிலாகவும் சொல்லி கொடுத்துருக்கோம். இதுக்கும் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, க்ரீன் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயர்மெண்ட் நியூ டெல்லியில் இருக்குது, அவங்களோட க்ரீன் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இந்த லேடிஸ்க்கு வந்து 45 நாள் 40 நாள் கோர்சஸாக நடத்துகிறாங்க. ஸோ அதுவும் வந்து ஃபுல்லாகவே கவர்மெண்ட்டோட செலவு தான். வந்து அட்டன் பண்ணுறவங்களுக்கு தங்கிறது ட்ராவல் எல்லாமே கொடுத்து இந்த 45 நாள் ட்ரைனிங் கொடுத்து பின்னாடி வேலையும் அவங்களே இது பண்ணி கொடுக்குறாங்க. செல்ஃப் ஹெல்ப் குரூப்பாக அவங்கள ஃபார்ம் பண்ண வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் கவர்மெண்ட்லேருந்து கொடுத்து செய்ய வைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்கும் போது ப்ளீச்சிங் நம்ம சொல்லி கொடுக்கல, ஏன்னா இந்த கெமிக்கல்ஸை ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த அளவுக்கு அவங்க செய்யும் போது அவங்க பேப்பர் செய்ய மாட்டாங்க, அந்த கூழை செஞ்சு பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு கொடுப்பாங்க, இண்டஸ்ட்ரீஸ் அதை ப்ளீச் பண்ணி பேப்பர் ஆக்கிக்கும்.
1: அந்த அளவில் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல புத்தாக்க பயிற்சியும் கொடுக்குறாங்க. நிறைய விமன் ஆண்டர்பிரினர்ஷிப் வராங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நிறைய விஷயம் தொடர்ந்து பேசலாம். நேயர்களே இணைந்திருங்கள், வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் இது பசுமை புத்தாக்கம்.
2: என்னடி ஜனனி ஏதோ எழுதிக்கிட்டு இருக்க?
3: பாட்டி இங்க வாயே, உனக்கு ஒரு ரகசியம் சொல்றேன், கேக்குறியா?
2: ரகசியமா? என்ன சொல்ற? என்ன ரகசியம்? எதை பத்தின ரகசியம்?
3: அந்த ரகசியம் என்னன்னா, நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 என்ன மாதிரி பள்ளியில படிக்கிற 10, 11, 12 பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் அவங்களோட குறுங்கதைய அவங்க குரல்லயே 3 நிமிடத்துக்கும் மிகாம ஒளிப்பதிவாகி topyouthrj@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு மே மாதம் 5ஆம் தேதிக்குள்ள அனுப்பி வைக்க சொல்லிருக்காங்க. சூப்பர்ல?
2: ஓஹோ, அதான் விஷயமா? சரிடி, ரகசியம் சொல்றேன் கேக்குறியான்னு சொன்னியே, அத சொல்லு.
3: ரகசியத்தை சொல்லிட்டேன், கேக்குறியான்னு சொன்னது என்னோட குறுங்கதைய, அத வானொலியில கேட்டுக்கோ.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமில் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க.

0: இன்னைக்கு வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில சுஷ்மிதா கிருஷ்ணன் அவர்கள் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. நேர்களும் அவங்களுடைய கேள்விகளை கட்சவியின் மூலமா கேட்டுட்டே இருக்கிறாங்க. முதல் கேள்வி பாத்தீங்கன்னா, அனந்தபுரத்துல இருந்து நாகராஜ் கேட்டிருக்கிறாங்க, ஆகாய தாமரை வளர்ப்பது எப்படி? வளர்க்கவே கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க.
1: ஆமா, அதெல்லாம் வளர்க்க கூடாது இல்ல, சொல்லுங்க.
2: ஸோ இது என்னன்னா, நம்ம இன்வேசிவ் ஸ்பீஷீஸ்ன்னு சொல்லுவோம் இந்த ஆகாய தாமரையை. இது வந்து நிறைய வளர்ந்துருக்கிறது தான் நமக்கு பிரச்சனையே.
1: அது கெடுதலா இருக்குன்னு சொல்லிட்டு எடுக்கிறோம்.
2: ஸோ இது என்னன்னா, கவர்மெண்ட் வந்து கிளியர் பண்ணி அதை வந்து குப்பையில தான் போடுறாங்க. ஸோ அதை வந்து இப்போ கவர்மெண்ட் சில ஊர்களில் வந்து கார்பரேஷன் அதை கிளியர் பண்ணும்போது டெண்டர்ல விடுறாங்க. அவங்க இந்த பொருட்கள் ரெடியா எப்படி செய்யணும்னு அவங்க கிட்ட தொழில்நுட்பம் இருந்ததுன்னா, இப்போ கிராஃப்ட் செய்யறவங்க கவர்மெண்ட் என்னைக்கு கிளியர் பண்ணதோ அன்னைக்கு அவங்க அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்க கிளியர் பண்ணி வெளியில போடுறத இவங்க எடுத்துட்டு வருவாங்க. ஸோ எடுக்கிற செலவும் வந்து கவர்மெண்டோடது. அவங்க எடுத்து குப்பையா போடுறத நம்ம எடுத்துட்டு வந்து கிராஃப்ட் செய்யறோம். ஸோ அவங்க வந்து டன் கணக்கில் இது பண்ணுவாங்க. இப்போ நம்ம உயர்கொண்டான் ஃபுல்லாக வாட்டர் ஹைசன்த் இருக்கு. அவங்க ஒரு கிலோமீட்டருக்கு அவங்க கிளியர் பண்ணாலே நமக்கு வந்து 10-20 டன் வாட்டர் ஹைசன்த் கிடைக்கும். ஸோ நம்மளால வந்து மேனுவலாக 20 டன்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியாது இந்த கிராஃப்ட்டுக்கு. நம்ம ஒரு 100 kg கொண்டு வந்தாலே அதை காய வைக்கும் போது நமக்கு 20 kg காஞ்ச வாட்டர் ஹைசன்த் கிடைக்கும். இது தண்ணி நிறைய எடுத்துக்கும். 20 kg நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் செய்ய முடியும், கூடைகள், பைகள். ஏன்னா இது வால்யூமெட்ரிக். 1 கிலோவே நீங்க ஒரு மூட்டையில அடைக்கணும், 1/2 முட்டை 1/4 முட்டை வந்துடும் 1 கிலோ வாட்டர் ஹைசின்தே. ஸோ நம்ம 10 கிலோ கொண்டு வந்தாலே நமக்கு ஒரு 15 மூட்டை ஆகாய தாமரை நமக்கு கிடைச்சிரும். அதை வச்சே நம்ம நிறைய செய்யலாம். ஒரு ஆளுக்கு அதுவே ஜாஸ்தி.
1: இப்போ இது வந்து வளர்க்க கூடாது, இது வந்து கவர்மெண்ட் வந்து அதை எடுத்து கிளியர் பண்ணுது, அதை நீங்கள் எடுத்து வந்து பொருடா செய்யலாம் அப்படின்றீங்க. ஏன்னா நிறைய பேர் கூட இப்போ கடலில் கூட பார்த்தீங்கன்னா, அந்த நிறைய வந்து இந்த மாதிரி இன்வேசிவ் ஸ்பீஷீஸ்லாம் வளர்த்து அது வந்து உண்மையாக இருக்கக்கூடிய நல்ல உயிர்களுக்கு வந்து ஆபத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதை மாதிரி தான்
2: இப்போ இந்தியாவிலே நீங்கள் சொன்னது கரெக்டு. இப்போ இந்தியாவிலே வந்து நிறையா மீன் வெரைட்டிஸ் எல்லாம் வந்து நம்ம மக்கள் சாப்பிடுவாங்க. இப்போ இந்த நைல் டிலேபியான்னு சொல்லிட்டு ஒரு மீன் இருக்கு, அது வந்து இன்வேசிவ். அது வந்து நிறைய வளர்ந்துடுச்சு தண்ணியில. இப்ப அந்த நைல் டிலேபியாவை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அது சாப்பிட்டாதான் அது அழியும், பிளஸ் நிறைய இருக்கிறதுனால சீப்பா கிடைக்குது, பட் அதுல நியூட்ரிஷன் கம்மி. இதே மத்த மீன் வெரைட்டிஸ் வந்து நியூட்ரிஷனும் அதிகம், பிளஸ் இப்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு, ஏன்னா கம்மி டிமாண்ட் வந்து நிறைய ஆயிடுச்சு அதுக்கு.
1: அடுத்த கேள்வி சொல்லுங்க.
0: அடுத்த கேள்வி நங்கவரம் ராஜி ரமேஷ் கேட்டிருக்காங்க, வாழை நார்ல இருந்து என்னென்ன தயாரிக்கிறாங்க, கோடை வெயில சமாளிக்க இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது முதல் கேள்வி. அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா, ஆகாய தாமரையில என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க.
2: ஸோ வாழை நார்களில் வந்து பல விதமான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. லைக் ஈஸியா நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாம செய்யணும் அப்படின்னு நினைச்சா கிராஃப்ட், இப்போ இந்த பைகள், கூடைகள், பர்ஸு, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து அந்த நார்களை வரும் வெட்டி எடுத்து பின்னுனா போதும். பின்ன தெரிஞ்சா இப்போ எப்படி கூடை செய்கிறாங்களோ பிளாஸ்டிக் ஒயரில், அதே மாதிரி இந்த வாழை நார்களில் கூடை செய்ய முடியும். கொஞ்சம் அவங்க வந்து இதை சயின்டிஃபிக்காக இதை பண்ணணும் அப்படின்னு நினச்சா அதுலேருந்து பல்ப் எடுத்து சானிட்ரி பேடு செய்யலாம், பேப்பர் செய்யலாம், நாராக எடுத்து புடவைகள் நெய்யலாம். இப்போ அவங்க வந்து ஆல்ரெடி புடவை நெய்கிறவங்க காட்டனில் புடவை நெய்கிறாங்கன்னா இந்த நூல்கள்ல அவங்க புடவை செய்ய முடியும்,
1: சேர்த்து செய்யலாம், காட்டனோட சேர்த்து
2: இன்ஃபியூஸ் பண்ணி செய்யலாம். இப்போ இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில நிறைய விதமா இந்த வாழைநார்கள் யூஸ் ஆகுது. அவங்க கோடை பத்தி கேட்டிருந்தாங்க. ஸோ கோடை காலத்துல இது வந்து போட்டுக்க நல்லா இருக்கும், யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும், ஈகோ ஃப்ரெண்ட்லி. இதே மாதிரி நம்ம ஆகாய தாமரையிலையும் நமக்கு கூடைகள், பேக்ஸ், பேஸ்கெட்ஸ் இதெல்லாம் செய்ய முடியும். பேப்பர் வந்து இப்போ அப்கமிங் டெக்னாலஜி, இன்னும் இண்டஸ்ட்ரியலைஸ் ஆகலை, பட் இதுவும் ஒரு பொட்டென்ஷியல். பனானா ஃபைபர் மாதிரியே இது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது, இது ஒரு நல்ல விதமான யூட்டிலைசேஷன் இந்த ஆகாய தாமரைக்கு.
1: அடுத்த கேள்வி இருக்கா செல்வமணி?
0: அடுத்த கேள்வி இருக்கு மேம். அந்த காலத்துல எல்லாம் மரத்தை வெட்டி அந்த மரக்கூழ்ல இருந்து காகிதம் தயாரிச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம

0: திருச்சியை சேர்ந்த சேஷாயி குழுமம் மற்றும் தமிழக அரசு இணைந்து கரும்பு சக்கையிலிருந்து காகிதம் தயாரிக்கக்கூடிய முறையை வந்து கண்டுபிடிச்சு இன்னைக்கு வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. நீங்க ஆகாய தாமரையிலிருந்து காகிதம் தயாரிக்க முயற்சியில ஈடுபட்டு இருக்கீங்க, வாழ்த்துக்கள் சொல்லிட்டு. மேலும் என்ன பாத்தீங்கன்னா, சீமை கருவேல மரங்கள் இருக்குல்ல, இதுல இருந்து காகிதம் தயாரிக்கிறதுக்கு ஏதாவது நீங்க முயற்சி செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணிருக்காங்க,
1: ஐடியா கொடுத்துருக்காங்க.
0: திருவானைக்காவல இருந்து தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம்.
1: சூப்பர், நல்ல அருமையான ஐடியா இல்ல? ஆமா, ஏன்னா சீமை கருவேல மரங்கள் வந்ததுக்கு அப்புறம் நிறைய அதுவும் கெடுதல் தான் இருக்கு.
2: அதுவும் வந்து தண்ணிய வந்து நிறைய உறிஞ்சிரும். சோ இவங்க சொன்ன மாதிரி இந்த சுகர்கேன் பகாசும்பாங்க, அதுவும் வந்து ஒரு நல்ல ரிசோர்ஸ் தான் இந்த பேப்பர் செய்யறதுக்கு. இப்ப என்னன்னா, நமக்கு பேப்பர் டிமாண்ட் நிறைய ஆயிட்டே போகுது. இப்ப வந்து ஆன்லைன் ஷாப்பிங் எல்லாம் நம்ம பண்றோம், அதுக்கெல்லாம் நமக்கு பேப்பர் பேக்ல தான் சுத்தி வருது. பேக்கேஜிங் நிறைய ஆன்லைன்ல வாங்குறது, கார்ட்டூன் பாக்ஸ் இந்த மாதிரி நமக்கு நிறைய
1: நம்ம பிளாஸ்டிக் உபயோகப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம வந்து
2: பேப்பரும் யூஸ் பண்றோம். சோ அதுக்கு யூசேஜ் வந்து நிறைய ஆக ஆக நம்ம எக்ஸிஸ்டிங் இடம் பத்தல. நம்ம எவ்வளவு மரம் வளர்த்தி வெட்டி பேப்பர் ஆக்குறது, அதுக்கு நம்ம ஆல்டர்னேட் ஃபைபர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சா இந்த மாதிரி சின்ன யூசேஜ் எல்லாம் இப்ப இந்த அமேசான் ஸ்விக்கிலெல்லாம் நம்ம வாங்குறோம், பேப்பர் பேக்ல வருது, அதெல்லாம் ஒன் டைம் யூஸ். நம்ம யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை நம்ம திரும்ப பேக் பண்ண போறது இல்ல, வீட்டுக்குள்ளதான் அதை யூஸ் பண்ண போறோம். அதுக்கு இந்த பேப்பர் எல்லாம் வந்து சீப்பான ஆல்டர்னேட்டிவ், ஈகோ ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும், மக்கற தன்மையும் அதுக்கு அதிகம்.
1: சரி, இப்போ செல்வமணிட்ட இப்போ வந்து கேள்வி இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வு, அதாவது மாணவர்களுக்கு உதவித்தொகை ஃபெலோஷிப்ஸ்லாம் நிறைய கொடுக்குறாங்க இல்லையா, அதை பற்றி சொல்லுங்களேன்.
2: ஸோ இந்த ஃபெலோஷிப் வந்து பல லெவல்ஸில் இருக்குது. இப்போ வந்து ஒரு எம்எஸ்சி முடிக்கிறாங்க, இப்போது நிறையா பேர் வந்து பிஎஸ்சி முடித்தவங்களுக்கே எம்எஸ்சி படிக்கிறதுக்கே வந்து ஸ்டைஃபண்டோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ ஐஐடி ஜாம்னு சொல்லி ஜாயிண்ட் அட்மிஷன் டெஸ்ட் ஒன்று நடக்கும். ஸோ அதில் என்னென்னா, உங்களுக்கு எம்எஸ்சி வந்து இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட், ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸ்லலாம் நீங்கள் வந்து மாஸ்டர்ஸ் படிக்கலாம், மாசம் ஸ்டைஃபண்ட் அதுக்கு வரும். 8500 10,000 நமக்கு மாசம் 2 வருஷத்துக்கு ஃபுல்லா வரும். சில இடங்கள்ல ஃபீஸை வேவ் ஆஃப் பண்ணிடுவாங்க, ஃபீஸ் கட்ட வேணாம், நம்ம மாச ஸ்டைஃபண்டோட மாஸ்டர்ஸ் படிக்கலாம். இதே மாதிரி எம்எஸ்சி முடிச்ச உடனே பிஹெச்டிக்கும் வந்து நெட் எக்ஸாம் நடக்கும், நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இது வந்து யூஜிசியும் நடத்தும், சிஎஸ்ஐஆரும் நடத்தும். இப்போ இவங்க ஆர்ட்ஸ் படிக்கிறாங்க, இப்போ எம்ஏ ஹிஸ்ட்ரி எம்ஏ எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி படிச்சுட்டு பிஹெச்டி இல்லை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னா யூஜிசி நெட் எழுதலாம். இல்லைனா சயின்ஸில் எம்எஸ்சி சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி இதெல்லாம் படிச்சிருந்தாங்கன்னா சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் வந்து நடக்கும். ஸோ அதை முடிச்சாங்கன்னா ரெண்டு ஸ்ட்ரீம் இருக்குது, ஒன்று அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக போகலாம், இல்லைனா லெக்சர்ஷிப்பு நெட் லெக்சர்ஷிப்புமாங்க, இல்லைனா இது ரிசர்ச் பிஹெச்டி பண்ணுறதுக்கான ஃபெலோஷிப். ஸோ நம்ம ஏதோ இப்போ நான் வந்து சிஎஸ்ஐஆர் நெட் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னா லைஃப் சயின்ஸில் நான் வந்து ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டில் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணலாம் பிஹெச்டிக்கு. ஸ்டைஃபண்ட் எனக்கு கவர்மெண்ட்லேருந்து இந்த சிஎஸ்ஐஆர்லேருந்து நமக்கு மாத சம்பளம் வந்து வந்துடும். அதே மாதிரி கேட்டுன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, அதுலேயும் வந்து வேலையும் வேலை வாய்ப்பும் அந்த கேட் மூலமாக கிடைக்கும் பிஎஸ்யூவில், அதே சமயம் பிஹெச்டியும் பண்ண முடியும். இதை தவிர வந்து ஜேஜி பில்ஸ்னு இந்த டிஐஎஃப்ஆரோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் இருக்குது, அது மூலமாகவும் நம்ம பிஹெச்டி பண்ண முடியும். ஐசருக்கு தனியாக பிஹெச்டிக்கு இருக்குது, இந்த நெட் மூலமாகவும் எடுப்பாங்க. ஸோ நம்ம இதில் எந்த எக்ஸாமை நம்ம எழுதி வச்சுருந்தாலும் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் நம்ம ஃபெலோஷிப் வாங்கிட்டு நம்ம பிஹெச்டி பண்ணலாம், லைக் ஒரு சம்பளத்தோடு நம்மளால் நம்ம பிஹெச்டியை பண்ண முடியும். அந்த மாதிரி நம்ம ரேங்க் ஹோல்டர்ஸ் எம்எஸ்சியில் நம்ம ரேங்க் எடுத்திருந்தோம்னா இன்ஸ்பயர்னு சொல்லிட்டு ஒரு ஃபெலோஷிப் இருக்குது, ஸோ அது மூலமாக நமக்கு ஸ்டைஃபண்ட் கிடைக்கும், நம்ம வந்து பிஹெச்டி பண்ணலாம். இப்போ ஆக்சுவலி ரிவைஸ் பண்ணி 42,000 லைக் ஜேஆர்எஃப்கே கொடுக்குறாங்க, இந்த நெட்டு கேட் இல்லைனா வந்து இந்த இன்ஸ்பயர் மூலமாக பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கு 42,000 ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு, அப்புறம் 48,000. அதை தவிர வருஷத்துக்கு 1,00,000 ரிசர்ச் கிராண்ட்னு கொடுக்குறாங்க. ஸோ அதே இது வந்து இந்தியாவுக்குள்ளே பிஹெச்டி பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு. இதே ஃபாரின்ல பிஹெச்டி பண்ணணும்னா திரும்ப டேட், இப்போ ஜெர்மனியில் நான் இருக்கேன், டேடுன்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அண்ட் ஜெர்மன் கவர்மெண்ட் சேர்ந்து பண்ணுறது. இந்த டேட் எல்லா கண்ட்ரி கவர்மெண்ட்டோடையும் அவங்களுக்கு கொலாபரேஷன் இருக்கும். இப்போ நம்ம கேஸில் இந்தியா அண்ட் ஜெர்மனி கொலாபரேஷனில் நமக்கு ஜெர்மனியில் போய் பிஹெச்டி பண்ணுறதுக்கு இந்த டேட் ஃபெலோஷிப் நம்ம அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபாரின்ல இப்போ யூரோப்பியன் கண்ட்ரீஸில் அவங்க ப்ராஜெக்ட்ஸுக்கு அட்வர்டைஸ் பண்ணுவாங்க ரிசர்ச் அசிஸ்டண்ட்டுங்கிற போஸ்ட்டுக்கு, நம்ம ரிசர்ச் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துட்டு பிஹெச்டி அப்ளை பண்ணலாம். ஒரு ஒரு கண்ட்ரிக்கு

0: ஃபெலோஷிப், இப்போ சிங்கப்பூரில் படிக்கணும்னு நினச்சா சிங்கா ஃபெலோஷிப்னு இருக்கு. ஸோ அது வந்து சிங்கப்பூரில் பிஹெச்டி பண்ணுறதுக்கு, NTU, NSU, நின்யாங் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி சிங்கப்பூர், இல்லைனா நேஷ்னல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர், இங்கெல்லாம் பிஹெச்டி பண்ணுறதுக்கு சிங்கா ஃபெலோஷிப்னு இருக்கு. அது ஒரு ஸ்ட்ரீம். இல்லைனா வந்து அவங்களோட இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட், அந்த யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் ப்ராஜெக்ட் வச்சுருப்பாங்க, அதுக்கு அவங்க அட்வர்டைஸ் பண்ணுவாங்க, ஒரு பிஹெச்டி ஸ்டூடெண்ட் இந்த ப்ராஜெக்ட் ஃபண்டிங்கில் வேணும் அப்படின்னு.
1: இப்போ பிஹெச்டி படிக்கணும் அப்படின்ட்டு நிறைய மாணவர்களுக்கு அந்த விழிப்புணர்வு வந்திருக்கா, நிறைய மாணவர்கள் ஆய்வு பக்கம் திரும்புகிறாங்களான்னு சொல்லுங்களேன்.
0: ஆ, இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதுனால பண்ணுறாங்க, பட் நிறையா பேருக்கு இந்த ஃபெலோஷிப்ஸ் இருக்கிறது தெரிய மாட்டேங்குது. சிலது தெரியுது, சிலது தெரிய மாட்டேங்குது. இப்போ நெட் அவங்க கிளியர் பண்ணாங்கன்னா எங்கே அப்ளை பண்ணலாம், எங்கேருந்து அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி நெட்டுனா அவங்க நெட் மட்டும்தான் இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க.
1: அவங்க எங்கே போய் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்களேன், எங்கே போய் தேடலாம் அதெல்லாம்?
0: ஆக்சுவலி இதெல்லாம் வந்து நமக்கு இப்போ சோஷியல் மீடியாவில் நிறையா பேஜஸ் இருக்குது, இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் அவங்க இப்போ அவேர்னஸ் கொடுக்குறாங்க. காலேஜஸ்ல எல்லாமே இப்போ நான் படித்த பாரதிதாசன் யூனிவர்சிட்டியிலே ஒரு ஒரு எக்ஸாம் வரும்போதும் நோட்டீஸ் போர்டில் அவங்க இதெல்லாம் போடுவாங்க. இந்த இப்போ நான் ஃபைனல் இயர் படிக்கும்போது நான் இந்த ஜெர்மனி போகிறதுக்கு முன்னாடியே இதுக்கெல்லாமும் நான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் இப்போ டேட் ஓப்பனாக ஒரு ஒரு எக்ஸாமுக்கு டேட் வேறு வேறு மாதிரி இருக்கும். இந்த ஜேஜி பில்ஸாக இருக்கட்டும், நெட்டாக இருக்கட்டும், கேட்டாக இருக்கட்டும், ஸோ அதுக்கெல்லாம் அவங்க டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்குது தனித்தனியாக. நம்ம எம்எஸ்சி சப்ஜெக்ட்ஸ் தான் வந்து நமக்கு பேஸு, பட் நம்ம குவெஸ்டின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். புக்ஸ் வாங்கி நம்ம ப்ரீவியஸ் இயர் பழைய குவெஸ்டின் பேப்பர்ஸு, அப்புறம் இதுக்கான ப்ராக்டிஸ் புக்ஸ் இருக்குது, அதெல்லாம் இது பண்ணலாம். லைப்ரரிஸ் இப்போ எங்கள் யூனிவர்சிட்டி லைப்ரரி எல்லாமே இருக்குது. சிமிலர்லி காலேஜஸ் இங்கே நமக்கு திருச்சியில் அவ்வளோ இருக்குது, காலேஜ் லைப்ரரிஸ்லேயும் நமக்கு நிறையா புக்ஸ் எல்லாம் இருக்கும்.
1: இல்லை இப்போ ஜெர்மனியில் வந்து நீங்கள் இந்தியன், ஒரே இந்தியன் ஸ்டூடெண்ட் நான் இப்போ படிக்க போயிருக்கேன் அப்படின்னு நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, அதனால் கேட்டேன் எவ்வளோ தூரத்தில் இந்த ஆய்வு மாணவர்கள்லாம் போகிறாங்க, அதே மாதிரி எப்படி அவங்களுக்கு விழிப்புணர்வு வந்து இந்த துறையில் மேலும் நம்ம வந்து போகலாம், நமக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரியணும் இல்லையா, அதுக்காக கேட்டேன்.
0: ஆ, ஸோ ஆக்சுவலி என்னென்னா நீங்கள் சொன்னதில் நான் ஹைலைட் பண்ணுறேன். ஸோ நான் சொன்ன ப்ரோக்ராம் இந்த டேட் வந்து காமனாக எல்லோரும் அப்ளை பண்ணுறது. நான் ஆல்ரெடி போன வருஷம் நான் பேசிட்டப்போ நான் ஒரு ஃபெலோஷிப் ஜெர்மனி போயிருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா அங்கே ஜெர்மன் கவர்மெண்ட்டோட ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, ஜெர்மன் அகாடமிக் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஜெர்மனியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க ஃபெலோஷிப் பிஹெச்டி பண்ணுறதுக்கு, இப்போ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இந்தியன்ஸுக்கு கொடுக்குற மாதிரி ஜெர்மன் கவர்மெண்ட் வந்து ஜெர்மன்ஸுக்கு கொடுப்பாங்க. பட் அவங்க பாலிசியில் இன்டர்நேஷ்னல் இல்லைன்னு கிடையாது, பட் யூஸ்வலி அவங்க ஜெர்மன்ஸுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதில் எனக்கு வந்து பிஹெச்டி பண்ணுற வாய்ப்பு கிடச்சி இப்போ நான் அதில் தான் பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கேன். நான் இந்தியன் கவர்மெண்ட் ஃபெலோஷிப்பில் பண்ணலை, என்னோடய ப்ராஜெக்ட் இந்தியாவில் ஆகாய தாமரை பற்றி, பட் என்னோடய ஃபெலோஷிப் வந்து இந்த ஜெர்மன் நேஷ்னல் அகாடமிக் ஃபவுண்டேஷனில் என்ரோல் ஆயிருக்கு. ஸோ அதில் வந்து அவங்க வந்து ஒரு 125 வருஷமான ஒரு ஃபவுண்டேஷன். ஸோ ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஒரு நான் ஜெர்மனுக்கு இந்த ஃபெலோஷிப்பை கொடுத்துருக்காங்க, அது வந்து எனக்கு கிடச்சிருக்கு.
1: அதில் நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு சொல்லணும், ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருக்கீங்க. நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியோடு.
2: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்த் அண்ட் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
3: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேயர்களே, வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் பசுமை புத்தாக்கம் இதில் இணைந்திருக்கிறீர்கள். நம்முடன் இணைந்திருக்கிறார் சுஷ்மிதா கிருஷ்ணன் அவர்கள். நிறைய விஷயம் வந்து மாணவர்களுக்கு எப்படியெல்லாம் இந்த மாதிரி ஆய்வு படிப்புகள் உதவுது அப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. இதில் வந்து இப்போ யூஎன்னோட மாணவர்களுக்கு யூஎன் தரக்கூடிய வாய்ப்புகள் என்னென்னு சொல்லுங்களேன்.
3: ஸோ நம்ம ஐநா சபை யுனைடெட் நேஷன்ஸில் வந்து பல டிவிஷன்ஸ் இருக்குது. ஒன்று எஜுகேஷனில், ஹெல்த்தில். இப்போது யுனெஸ்கோ வந்து எஜுகேஷனுக்காக வேலை செய்யும், யூனிசெஃப் வந்து பப்ளிக் ஹெல்த்து, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ஓவராலாக ஹெல்த், இந்த டிசீசஸ் இதெல்லாம் டார்கெட் பண்ணி. ஸோ இது எல்லாமே வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு அவங்க வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது அவங்க வேலை செய்யறதுக்கு. ஸோ வாலண்டியர்ஷிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, கன்சல்டன்ஸாக அவங்க வேலை செய்ய முடியும், அப்புறம் வந்து பெர்மனென்ட் எம்ப்ளாயீஸாகவும் அவங்க வேலை செய்ய முடியும்.

0: இப்போ என்னோட கேஸில் வந்து நான் எம்எஸ்சி லைஃப் சயின்ஸ் வந்து படிக்கும்போது, நான் ஃபோர்த் இயர் படிக்கும்போது யுனைடெட் நேஷன்ஸ் யுனெஸ்கோவில் வந்து அவங்க கேம் சேஞ்சர்ஸ்ன்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. இப்போ நம்ம 2015, இது வந்து என்னென்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு அவங்க ஒன்று ஆரம்பித்தாங்க. நம்ம உலகம் வந்து சஸ்டைனபிலிட்டி எப்படி ரீச் பண்ணுங்கிறதுக்கு அவங்க ஒரு 18 கோல்ஸ் செட் பண்ணி அதுக்காக வேலை செய்கிறாங்க. அதோட ஒரு பார்ட்டு தான் இந்த கேம் சேஞ்சர்ஸ் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க யார் வேணால் அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த ப்ரோக்ராமில் வந்து இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸுக்காக நான் வந்து ஒரு கேம் டிசைன் பண்ணி கொடுத்தேன். ஸோ அதுக்கு வந்து வேர்ல்டு வைடு அவங்க 38 பேர் செலக்ட் பண்ணாங்க. தமிழ்நாடுலேருந்து நான் மட்டும்தான் அந்த வருஷம் இருந்தேன் அந்த ப்ரோக்ராமுக்கு. ஸோ நாங்கள் அந்த கேமை டெவலப் பண்ணி யுனெஸ்கோ வந்து அந்த கேமை நாங்கள் டிசைன் பண்ணோம். யுனெஸ்கோ அதை டெவலப் பண்ணி அதை ஒரு கோர்ஸ், கேம் பேஸ்ட் கோர்ஸாக மாற்றி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இண்டிவிஜுவலாக நம்ம அப்ளை பண்ணி நமக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ்.
1: ஐக்கிய நாடுகள் சபையில் கூட மாணவர்கள் அப்ளை பண்ணி அவங்களுடைய திறமையை காமிச்சிக்கலாம், அவங்களுடைய அதாவது மேற்கொண்டு அவங்க என்ன செய்யணும் அப்படிங்கறத கூட தீர்மானிக்கிறதுக்கு உதவியா இருக்கும்.
0: ஆமாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னா யுனெஸ்கோ நிறைய கோர்சஸ் கொடுக்குது. இப்போ நமக்கு யுனெஸ்கோ நியூ டெல்லியில் வந்து எம்ஜிஐபின்னு சொல்லிட்டு யுனெஸ்கோவோட ஒரு இன்ஸ்டியூட், ரிசர்ச் பண்ணுற ஒரு விங் இருக்கு. ஸோ அவங்க வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை கற்றுக்கிறதுக்காக கோர்சஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அது மூலமாக அவங்க இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் தான் என்னன்னு கற்றுக்க முடியும். அதே சமயம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் அவங்க யுனெஸ்கோ வெப்சைட்டில், இது இந்தியாவில் மட்டும் இல்லை, அவங்க வெளிநாட்டில் போய் தங்கி வேலை செய்யணும்னு நினச்சா கூட இந்த வாலண்டியர்ஷிப் இருக்குது, கன்சல்டன்சி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து நிறைய வேலை வாய்ப்புகளும் இருக்குது. லைக் நம்ம வந்து ஷார்ட் டேர்ம் எம்ப்ளாயி, இப்போ நம்ம கான்ட்ராக்ட் வேலைன்னு சொல்கிறோம்ல, 5 வருஷம் ஜப்பானில், சைனாவில், யூஎஸில், ஜெனீவா ஹெட் குவார்ட்டர்ஸில், எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரி வேலை வாய்ப்புகளும் இருக்கும். பட் அதுக்கு வந்து நமக்கு ஃப்ரெஞ்சு இங்கிலீஷ் ரெண்டும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா யுனைடெட் நேஷன்ஸோட அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து ஃப்ரெஞ்ச் அண்ட் இங்கிலீஷ். ஸோ நமக்கு ஒரு பர்மனெண்ட் வேலை வேணும்னா ஃப்ரெஞ்சு தேவைப்படும்.
1: சுஷ்மிதாக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரியும்?
0: எனக்கு தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி.
1: ஹிந்தி, ஃப்ரெஞ்ச் தெரியாது உங்களுக்கு?
0: தெரியாது.
1: இங்கிலீஷ் தான்.
0: ஏன்னா நான் வந்து போனது ஒரு கன்சல்டன்சி வேலை தான். இப்போ எனக்கே ஒரு பர்மனன்ட் வேலை வேணும் அப்படின்னா நான் வந்து ஃப்ரெஞ்சு படிக்கணும்.
1: ஏன்னா இப்போ எந்த நாடுக்கு போனாலும் அந்த நாட்டுடைய மொழியும் தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப அவசியம் இல்லையா? அதுக்காக
0: ஆக்சுவலி எனக்கு இதுவும் தோணும், நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் சரி, 11th 12th அவங்க ஃப்ரெஞ்சு ஒரு சப்ஜெக்டாக கொடுக்குறாங்க.
1: ஆமாம்,
0: நம்ம
1: தமிழுக்கு பதிலாக எடுக்கலாம்.
0: ஆமாம், அதுவே மேபி ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். 2 வருஷம் அவங்க படித்தாலே அதுவே ஒரு A1 லெவலுக்கான ஃப்ரெஞ்சு தான் அது. அடுத்த லெவல் லைக் நமக்கு ஸ்கூல்லேயே அவங்க யூஎனுக்கு ரெடி பண்ணுங்கிற ஐடியாவில் பண்ணுறாங்களா தெரியல. பட் இங்க வந்து நமக்கு பிரெஞ்ச் வந்து அவங்க ஸ்கூல் லெவல்லே சொல்லி கொடுக்குறாங்க.
1: அதனால அவங்க பிரெஞ்ச் தெரிஞ்சிருந்ததுனால அவங்க வந்து யுஎனோட லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கிறதுனால அவங்களுக்கு ஈஸியா அவங்களுடைய
0: அடுத்தடுத்த லெவல் படிக்க முடியும். அவங்க காலேஜ் சேர்ந்து இப்ப அவங்களுக்கு 11th 12th படிச்ச பிரெஞ்சே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு A1 லெவலுக்கு வந்து அது இதாயிடும். லைக் A1 லெவல்ல அவங்க கிளியர் பண்ற அளவு அவங்க படிச்சிருப்பாங்க. அடுத்தடுத்த லெவல்ஸுக்கு அவங்க காலேஜ்ல வந்து லைக் பிஎஸ்சியோ பிஏ என்ன படிக்கிறாங்களோ பேரலாக அவங்களால படிக்க முடியும். ஸோ இதில் எனக்கு என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதுனா, நான் வந்து இந்த கேம் சேஞ்சரில் நான் வேலை செய்யும்போது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இதோட சேர்ந்து வந்தது. ஸோ இந்த கேம் சேஞ்சர்ஸில் இருக்கிறவங்களில் சில பேர் அவங்க மொரோக்கோவில், சவுத் ஆஃப்ரிக்காவில், மொரோக்கோவில் நடந்த ஒரு UNAOC, இவங்க வந்து அலையன்ஸ் ஆஃப் சிவிலைசேஷன், லைக் சிவிலைசேஷனுக்காக வேலை செய்கிற ஒரு யூஎன் பாடி, அவங்க அந்த ப்ரோக்ராம் நடத்தும் போது கண்ட்ரி வைஸ் இந்தியாவிலேருந்து 2 பேர், ஜப்பான், சைனா, எல்லா கண்ட்ரிலேருந்தும் 2 பேரை கூப்பிட்டு அங்கே அந்த மீட்டிங்க்கு இது பண்ணாங்க. ஸோ எனக்கு யூஎன் ஃபுல்லி ஃபண்ட் பண்ணி எனக்கு மொரோக்கோ போகிற ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடச்சிது என்னோட ப்ராஜெக்டை பற்றி பேசுறதுக்கு. ஸோ அது வந்து எனக்கு ஒரு இன்டர்கல்ச்சுரல் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ தான் எனக்கு ஃப்ரெஞ்சோட இம்பார்ட்டன்ஸும் தெரிஞ்சுது. அங்கே வர்றவங்க பல கண்ட்ரியில் பல பாஷை பேசுவாங்க, அதுக்கு தான் யூஎன் அந்த ஃப்ரெஞ்ச் அண்ட் இங்கிலீஷ். இப்போ இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க ஓரளவுக்கு எல்லார்கிட்டையும் பேச முடியும். சில பேர் வெறும் ஃப்ரெஞ்சு தான் தெரியும், அந்த மாதிரியும் ஒரு குரூப் இருக்காங்க. இப்போ நமக்கு எப்படி இங்கிலீஷ் காமன் லாங்குவேஜோ,
1: அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் காமன் லாங்குவேஜாக
0: இருக்கிறவங்களும் யூஎனில் இருக்காங்க. அதுக்கு தான் அவங்க அந்த ஃப்ரெஞ்சையே அவங்க எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க.
1: சரி, இப்போ சுஷ்மிதா கிருஷ்ணனுடைய அடுத்த கட்ட பயிலரங்கமாக உங்களுக்கு PhD ஜெர்மனியில் இருக்க போகுது. அது வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
0: 6 மாதம் ஆகுது.
1: 6 மாதம் ஆகுது. இப்போ திருப்பி ஜெர்மனி எப்போ போகிறீங்க நீங்கள்?
0: நாளானிக்கு
1: நாளானிக்கு
0: காலையில் கிளம்புறேன்.
1: சரி,

0: இப்போ இந்த பிஹெச்டி கோர்ஸ் உங்களுக்கு 3 இயர்ஸ் முடிச்சிருவீங்களா?
1: ஆமாம்,
0: 3 இயர்ஸில் முடிப்பீங்க. சரி, அப்போ முடிச்சுட்டு வரும்போது நம்ம வந்து இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய அதனோட வாய்ப்புகள் என்ன, அதே மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒரு அனுபவம் இருக்கும். முத முதல்ல அது செய்யும்போது ஒரு நிறைய அனுபவம் கிடைச்சிருக்கும் இல்லையா? அதில் ஏதாவது ஒரு சின்ன அனுபவம் சொல்ல முடியுமா? ஏன்னா ஒரு நிமிஷம் தான் இருக்குது.
1: எனக்கு இந்தியன் அகாடமி ஆஃப் சயின்ஸ் வந்து ஒரு பெரிய அனுபவம். ஏன்னா எனக்கு ஒரு முத முதல்ல ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபெலோஷிப் அப்ளை பண்ணி அந்த வருஷம் நான் படிக்கிற யூனிவர்சிட்டியில் எனக்கு மட்டும்தான் அந்த வருஷம் கிடச்சிருந்தது லைஃப் சயின்ஸில். ஏன்னா அங்கே பெங்களூர் போயிருந்தப்போ அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து எல்லா இன்ஸ்டியூட் ஐஏஎஸ்சி பெரிய கேம்பஸுங்கிறதுனால ப்ளஸ் எங்கள் எல்லாரையும் ஒரு இடத்துல தங்க வச்சுருந்தாங்க. அங்கே வந்து JNCSR, CSIR லெபார்ட்ரிஸு, NCBS, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எல்லாத்துக்கும் இன்டர்ன்ஷிப் வந்தவங்க எல்லாரும் அங்கே தங்கியிருந்தாங்க. இந்தியா ஃபுல்லாக நார்த் ஈஸ்ட் இந்தியாவிலேருந்து வந்திருந்தாங்க. காஷ்மீர்லேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அவ்வளோ பேர். நம்ம 2 மாதம் அவங்க கூட தங்கி அப்போ வந்து நிறையா அவங்கள்ட்ட பேசும்போது நாங்கள் எங்கள் ஊரில் இது செய்வோம், இது கிடைக்கும், அவங்க ஊர் டிஷ்ஷஸ் அவங்க கொண்டிருப்பாங்க, அவங்க ஊரோட எக்ஸ்பீரியன்ஸு எப்படி இருக்க முடியும், இதெல்லாம் ஷேர் பண்ணும்போது எனக்கு ஒரு புது இதுவாக இருந்தது. ப்ளஸ் நான் நிறைய ட்ராவல் பண்ணுவேன், ஸோ அப்போ நான் அவங்களை காண்டாக்ட் பண்ணுவேன். இப்போ நான் காஷ்மீர் போனேன்னா அங்கே ஒரு ஸ்டூடெண்ட் வந்திருந்தாங்கன்னா நான் இப்போ உங்கள் ஊருக்கு வரேன்னு சொல்லிட்டு அங்கே போய் மீட் பண்ணிட்டு வருவோம்.
0: கண்டிப்பாக.
1: ஸோ நமக்கு ஆல் இண்டியா லெவலில் நமக்கு ஃப்ரெண்ட்ஸும் கிடைக்கும், அவங்கக்கிட்ட எக்ஸ்போஷர், லைக் அவங்கக்கிட்ட பேசி அவங்க எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாமும் நம்ம கற்றுக்கலாம்.
0: கண்டிப்பாக, ரொம்ப அழகாக சொன்னீங்க. இது வரைக்கும் உங்களுடைய அந்த ஆய்வு படிப்பை பற்றியும் நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்கிட்டது பற்றியும் சொன்னீங்க. நிறைய வந்து ஆய்வு உதவித்தொகை அளிக்கிறது, இன்னும் நிறையா பணி அனுபவ பயிற்சிகள் கொடுக்கறத பற்றி, இப்படி நிறைய விஷயங்கள், இன்றைக்கி தேவையான விஷயங்கள் மாணவர்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களை சந்தித்ததில் ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி.
1: தேங்க்யூ.
2: நேர்கள் இதுவரைக்கும் கேட்டது வசந்த் அழைப்பு. இன்னைக்கு நிகழ்ச்சியில பசுமை புத்தாக்கம், ஆகாய தாமரையில் காகிதம் தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிற சுஷ்மிதா கிருஷ்ணன் அவர்கள் பங்கேற்று பேசிய நேரலை கேட்டீங்க. உடன் உரையாடினார் விஜயலட்சுமி ராம்குமார். இனி கேட்கலாம்.
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்படும் நிலையில் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. காலை 8 மணிக்கு தொடங்கும் வாக்கு எண்ணிக்கையில் முதலில் தபால் வாக்குகளும் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் எண்ணப்படும். அரியலூர் மாவட்டத்தில் 650 வாக்குச்சாவடி மையங்களில் பதிவான வாக்குகள் கீழப்பழூர் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் எண்ணப்படும் நிலையில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு ரத்னசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
4: அரியலூர் மாவட்டத்தில் உள்ள கீழப்பழுவூர் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் வாக்கு எண்ணும் பணி நடைபெற உள்ளது. வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் செல்போன், மடிக்கணினி உள்ளிட்ட எந்த ஒரு மின்னணு கருவிகளையும் எடுத்து செல்லக்கூடாது. வாக்கு எண்ணும் மையத்தில் ஒரு பகுதியில் தபால் வாக்குகளும் மற்றொரு பகுதியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளும் எண்ணப்படும். தபால் வாக்குகள் எண்ணும் அறைக்கு தனித்தனியாக மேற்பார்வைக்காக உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர், வட்டாட்சியர் அளவில் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான ரத்னசாமி தெரிவித்துள்ளார். அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.
3: நாட்டின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்ய கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்யும் நாடுகளின் எண்ணிக்கை 41 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். குஜராத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உலகளாவிய எரிசக்தி பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு உள்நாட்டு உற்பத்தியும் 60% வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். திருச்சி மாவட்டத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வரும் கல்வியாண்டில் மாணாக்கர் சேர்க்கை 8000 கடந்துள்ளதாக கல்வித்துறை தெரிவித்துள்ளது. அரசின் பல்வேறு முனைப்பு நடவடிக்கைகளால் மழலையர் மாணாக்கர் சேர்க்கை தொடர்ந்து அதிகரித்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல் மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக கள்ளழகர் கருட வாகனத்தில் மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் வழங்கும் நிகழ்வு இன்று நடைபெறுகிறது. திருச்சி கலைக்காவிரி நுண்கலைப் பள்ளியில் கோடைக்கால கலைப்பயிற்சி வகுப்புகள் தொடங்கியுள்ளன. பரதநாட்டியம், மோகினியாட்டம், நாட்டுப்புற நடனம், வாய்ப்பாட்டு, இசைக்கருவி உட்பட 18 கலைப்பயிற்சிகள் வரும் 28 வரை வழங்கப்பட உள்ளன. சீனாவில் நடைபெறும் 17 வயதிற்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

வரிசைகளை கேட்டிருந்திருக்கிற எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். நம்மளோட மனநிலையை எப்பவும் தரமானதாக வச்சுக்கிறதுக்கு நல்ல சூழல், நல்ல மனிதர்கள் கிட்ட இருந்த நல்ல எண்ணங்களை ஏற்றுக்கிட்டு மனசை மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் உள்வாங்க தயாராக வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டாலே நம்மளோட மனநிலை தரமானதாக மாறிடும். அதுக்கு ஏதுவான ஒரு சூழலை இப்போ உருவாக்க வருது போடு ஆட்டம் போடு.

தகவலியல் அப்படின்னு ஒரு துறை இருக்குது. ஆங்கிலத்தில் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. உயிரியல் தரவுகளை கணினியோடவும் மென்பொருள் உதவியோடவும் பகுப்பாய்வு செய்கிறது தான் உயிர் தகவலியல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மருத்துவ ஆராய்ச்சி, மரபணு ஆய்வு, மருந்து கண்டுபிடிப்பு போன்றவற்றில் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா இது வளர்ந்து வரக்கூடிய, வேலைவாய்ப்பு தரக்கூடிய ஒரு துறையாக தானே இருக்கணும். அதை பற்றி நமக்கு தெரியப்படுத்துறதுக்கு இன்னைக்கு காலையில் 10:45 நம்ம முதல் அலைவரிசை 936 kHz காத்திருக்கு சயின்ஸ் பீடியா நிகழ்ச்சியில் உயிர் தகவலியல் புதிய தொழில்நுட்பங்களும் வேலைவாய்ப்புகளும் குறித்த தகவல்கள் வலம் வரும். சயின்ஸ் பீடியா காலை 10:45 முதல் அலைவரிசை 936 kHz கேட்டு பயன்பெறலாம்.

காலம் வந்தாச்சு. வெயிலோட தாக்கத்தை எதிர்கொள்றதுக்கு என்னென்ன செய்யலாம்னு இப்போ நாம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். உச்சி நேரத்தில் வெயிலோட தாக்கம் அதிகமாகவே இருக்குது. அதுலேயும் நண்பகல் 12 மணிலிருந்து பிற்பகல் 3 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய வெப்பம் நம்ம உடலில் இருக்கிற நீர் சத்தை குறைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதை தடுக்கணும் அப்படின்னா உச்சி வெயில் நேரத்தில் வெளியே போகிறத தவிர்க்கணும். காலையில் 10 மணிக்குள்ளேயோ மாலையில் 4 மணிக்கு மேலேயோ வெளி வேலைகளை பார்த்துக்கிறது மாதிரி நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். உடலில் நீர் சத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணீரும் சேர்த்து நீர் சத்தும் நார் சத்தும் உடம்புல அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அப்படி பார்த்துக்கிட்டோம்னா என்ன, இனி கோடையும் நாம கொண்டாடலாம். கேட்டுட்ருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் போட்டு ஆட்டம் போடு.

அதன் பெருமான திரு சிவானொலி அலைவரிசைகள்ல இதுவரை நம்ம மனசுக்கு புத்துணர்ச்சி தந்தது போடு ஆட்டம் போடு. நம்ம கவனத்தை ஈர்க்க வருது இருபட பாடல்கள். முதல்ல புதிய முகம் படத்தோட உணர்வுகளோடு பயணிக்க தயாராகலாம். முதல் பாடல் சுஜாதா மோகன் குரல்ல இதோ.

முகம் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டுட்ருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இப்போ எஸ்பி பாலசுப்ரமணியம் அனுபமா குரல்களில் பாடல் வருது இதோ.

இருபட பாடல்களை தந்து திரைக்கதையே ரசிச்ச உணர்வு நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியோட முதல் பாதையில புதிய முகம் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டோம். இனி டைம் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் வருது. உன்னி கிருஷ்ணன் சுஜாதா குரல்கள்ல முதல் பாடல் இதோ.

0: சில கதைகள் நமக்கு கண்ணீரை வரவழைக்கும்.
1: ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அம்மா அப்பா.
2: சில கதைகள் நம்மை நெகிழ வைக்கும்.
3: ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ஐயா.
0: சில கதைகள் நம்மை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கும்.
4: மாதிரி நவ திருச்சி எஃப்எம் ரெயின்போ நேயர்களை கட்டி போடுற மாதிரியான குறுங்கதைகள் உங்ககிட்ட இருக்கா?
2: அந்த கதைகளை பண்பலையில கேக்கணும்னு ஆசையா இருக்கா?
0: நீங்க பள்ளி கல்லூரி மாணவரா இருந்தா 3 நிமிடங்களுக்கு மிகாம உங்களது குறுங்கதைகளை பேசி topyouthrj@gmail.com என்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு மே மாதம் 5ஆம் தேதிக்குள்ள அனுப்பி வைங்க.
4: காற்றலைகளில் உங்கள் படைப்புகள் உங்கள் குரலில் ஒலிபரப்பாக வாழ்த்துக்கள்.
5: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 டைம் திரைப்படத்துல இருந்து பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். இனி வரும் பாடல் பவதாரணி ஹரிஹரன் குரல்கள்ல மஞ்சது.

திரைப்பட பாடல்கள் மூலமா திரைப்படங்கள்ல பொதிந்த உணர்வை ரசிச்ச அனுபவத்தையே நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 டைம். திரைப்படத்திலிருந்து இன்னைக்கு நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் ஸ்வர்ணலதா எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்கள்ல வருது இதோ.

0: நமக்கு ஒரு அமைதியான நிறைவான உணர்வு எப்போ வரும்? நம்ம மனசில் இருக்கக்கூடிய தேவையில்லாத சிந்தனைகளை குறைச்சி ஒரு நேரத்தில் ஒரு சிந்தனையை மட்டும் வச்சுக்கிட்டு கவலைகளை கட்டுப்படுத்த தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்போ அந்த நிறைவான உணர்வு வரும். அது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை, ஆனால் மனசு அமைப்புப்படுத்த நாம் அவ்வளோ கஷ்டப்படவே தேவையில்லை. அடுத்து வரப்போகிற சரிகமா ரசிகமா நிகழ்ச்சியை கேட்டாலே மனசில் நிறைவான உணர்வு வரும். அதுக்கு முன்னாடி முக்கிய தகவல்களை ஒரு சில நிமிஷத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நேரம் காலை 11 மணி, இப்போ நம்ம கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தமிழகம், கேரளம், அசாம், மேற்குவங்க மாநிலம் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை மறுநாள் நடைபெறுகிறது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கையை பார்வையிட 234 வெளி மாநில தேர்தல் பார்வையாளர்கள் இன்று தமிழகம் வருகின்றனர். காலை 8 மணிக்கு தொடங்கும் வாக்கு எண்ணிக்கையில் முதலில் தபால் வாக்குகளும் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் எண்ணப்படும். சிவகங்கை மாவட்டத்தில் வாக்கு எண்ணும் மையமான காரைக்குடி அழகப்பா பொறியியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரியில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் திருமதி பொற்கொடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
2: சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடியில் உள்ள அழகப்பா அரசு பொறியியல் கல்லூரி மற்றும் பாலிடெக்னிக்கில் நடைபெறவுள்ள வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு வரும் வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டுள்ள இடத்தில் மட்டுமே நிறுத்த வேண்டும் என்றும், புகைப்படத்துடன் கூடிய அதிகாரப்பூர்வ அடையாள அட்டை இருந்தால் மட்டுமே அனுமதிக்கப்படும், காவலர்களின் சோதனைக்கு அனைவரும் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும், செல்போன், கால்குலேட்டர், ஸ்மார்ட் வாட்ச், புளூடூத் உள்ளிட்டவைகள் மற்றும் எலக்ட்ரானிக் சாதனங்கள் கொண்டுவரக்கூடாது என்றும் மாவட்ட தேர்தல் அலுவலர் பொற்கொடி தெரிவித்துள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.
1: இதனிடையே மேற்குவங்க மாநிலத்தில் மகர்கட் டைமண்ட் ஹார்பர் தொகுதிக்குட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு தற்போது சுமூகமாக நடைபெற்று வருகிறது. நாட்டில் புழக்கத்தில் உள்ள 98.4% 2000 ரூபாய் நோட்டுகள் திரும்பப் பெறப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. ரூபாய் நோட்டுகள் மேலாண்மையை கருத்தில் கொண்டு கடந்த 2023 May 19 2000 ரூபாய் நோட்டுகள் திரும்பப் பெறப்படுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்திருந்தது. கொடைக்கானல் சுற்றுலா தலங்களான தூண்பாறை, குணாகுகை, பயன்மரக்காடுகள் மற்றும் மோயர் சதுக்கத்திற்கு இன்றும் நாளையும் கட்டணமின்றி சுற்றுலாப் பயணிகள் செல்ல மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்றிரவு 7:30 சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸை எதிர்கொள்கிறது. போட்டியில் தொடர வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இரு அணிகளும் களமிறங்கும் நிலையில் இன்றைய ஆட்டத்தை ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 12 மணிக்கு.
3: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.
6: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
7: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
8: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
5: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.
9: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
10: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்த் அண்ட் கோ வழங்கும் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
11: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.

0: எஃப்எம் ரெயின்போ 101.1 நேர்கள் கேட்க இருப்பது சரிகம ரசிகம. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம்.
1: சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: சரிகம ரசிகம நிகழ்ச்சியில் கேட்கலாம் மத்தியமாவதி ராகத்தில் அமைந்த திரைசை பாடல்கள்.

0: ஆமா, கீர்த்தனை பார்த்தா ஆரம்ப கீர்த்தனையா இருக்கு, ஆனா ராகத்தை பார்த்தா கொஞ்சம் இடருதே.
1: ஆமா, அதாவது கச்சேரி பத்தத்தில கிட்டத்தட்ட கடைசியில மங்களகரமா பாடக்கூடிய ஒரு ராகம்தான் இந்த ராகம் மத்தியமாவதி. ஆனா கச்சேரியில போகும்போது இந்த மத்தியமாவதி ராகத்தையே அழகாக பிரதான அம்சமா எடுத்துட்டு இதுல ஆலாபனை பண்ணி கீர்த்தனை அதுல நிரவல்லு இதுலயே கல்பனாஸ்வரம் எல்லாம் போட்டு பிரமாதமா இதுலயே தன்யாவர்த்தனத்தை விட்டு மத்தியமாவதி ராகமே மெயினா கச்சேரியில மெயின் ஐட்டமாவே பாடக்கூடிய ஒரு ஐட்டமா இது எடுத்து நிறைய பேர் பண்றாங்க.
0: அதாவது முடிகிற ராகத்துக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கிறது.
1: ஆமா, அதாவது பிள்ளையார் மேல கீர்த்தனன் கிடையாது, இது ஓபனிங்ல வந்து விநாயகனி வல்லனு புரோவு அப்படின்னு வரும். தியாகராஜர் அதாவது காமாட்சிய ஆராதிக்கிறார் பாட்டு வழியா, விநாயகனை எப்படி நீ வந்து காப்பாத்தினியோ அதே மாதிரி உன்னை உன் பிள்ளையா நினைச்சுட்டு என்னையும் காப்பாத்து. அதாவது ஒரு வரலாறு இருக்கு, மூகாம்பிகாக்கு ஒரு வரலாறு இருக்கு. அதாவது பேச முடியாதவனுக்கு வாக்கு கொடுத்தவ மூக்குனிக்கு கிராலு ராஜேசி, கிராலு அப்படின்னா வாக்கு தெலுங்குல, அந்த வாக்கு கொடுத்தது மூகாம்பிகா. அந்த மாதிரி என்னை எப்பவுமே பெருமாள் புகழ் சூட்டின் இருக்கிற பாடலே பாடுற மாதிரி என்ன நீ வந்து காப்பாத்து, என்ன பிளஸ் பண்ணு அப்படின்னு தியாகராஜர் காமாட்சிய கேட்டுக்கிறாரு. மீனாட்சி காமாட்சிய கேட்டுக்கிறாரு.
2: பொதுவா தியாகராஜ சுவாமிகள் ராமா ராமா ராமான்னு கூப்பிட்டு கூப்பிட்டுதான் பாடியிருக்கார்.
1: ஆமா,
2: அம்பாள் மேலையும் பாடியிருக்காரா?
1: நல்ல அம்பாள் மேல கீர்த்தனைகள், அதாவது சுந்தரி அப்படின்னு அந்த திரிபுர சுந்தரி தொகுப்பு கீர்த்தனைகள், இது மாதிரி அவரு பக்தியா எல்லா தேவதைகள் மேல அவர் கீர்த்தனை பாடியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன்.
3: இப்ப சிவன் மேலையும் இருக்கே, சிவ சிவ சிவயன ராதா.
1: ஆமா, அது பந்துவராளி ராகத்துல அழகா சிவ செம்போ மகாதேவ கிரிஜா ரமணா அப்படிங்கறது சிவன் கீர்த்தனை தான், அவர் பாடினது தான்.
0: ஏன் அம்பாள்கிட்ட வேண்டுறாருனா விநாயகருக்கு தாயார் அம்பாள், அதனால அப்படி கேட்டு போறோம்.
1: ஆமாமா, விநாயகருக்கு தாயார் அம்பாள், அதனால விநாயகரை வந்து காப்பாத்தினது. காப்பாத்தினதுன்னா முதல்ல விநாயகர் சாதாரண உருவத்துல பண்ணி அப்புறம் சிவன் வந்து வதித்து மறுபடியும் அதுக்கு ஒரு ஆணை முகன் ஆக்கி அது பண்ணது பார்வதினால தானே, அப்படி காப்பாத்திருக்கா இல்லையா விநாயகரை அவரோட அவதாரத்தை. அதனால அப்படியே உன் பிள்ளையாவே நினைச்சுட்டு என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கீர்த்தனை இது. ஆக மொத்தத்துல இன்னைக்கு ராக விளக்கம் மத்தியமாவதி ராகம்.
2: மத்தியமாவதி ராகத்துல இன்னைக்கு என்னென்ன சினிமா பாட்டு இருக்குன்னு நம்ம நேயர்களுக்கு சொல்ல போறீங்க?
1: சொல்ல போறோம். அது எப்படி ஒரு பிங்க் ரோஜாவா சொல்லலாம், இல்லைன்னா ஒரு வெள்ளை ரோஜாவா சொல்லலாம், இல்லைன்னா ஒரு மஞ்சள் ரோஜாவா சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம், சொல்லுங்க.
3: ஏற்கனவே ஈரமான ரோஜாவே அப்படின்னும், அப்புறம் அப்படியே அந்த பூல இருந்து தாழம் பூக்கும் வந்தாச்சு.
1: சரி
3: சரி, பூக்கடை வச்சு அதுலயும் நமக்கு வந்து சரி வரல.

0: எப்படி மத்திய பகுதி ராகம் தான் வருதுன்னு சொன்னோம்,
1: ஆனா பூக்கடை தான் தொடங்குது அப்படின்னு சொல்லுங்க. கடைசியா
0: இப்ப என்னடான்னா, வெள்ளை ரோஜா சார் இந்த பூவாச்சு வித்து பாப்போமா முருகானம் தான்.
1: நடுவுல ஒரு மானு ஓடி வந்து அதை தின்னுட்டா?
0: அது ஒண்ணும் திங்காத, அதை பிடிச்சி வச்சுக்கோ நம்ம.
1: எப்படி?
0: ஓ மானே மானே மானே, உன்னைத்தானே என் கண்ணில் உன்னை கண்டேன் சின்ன பெண்ணே.

0: ஓ மானே மானே மானே உன்னைத்தானே, இது மத்தியமாவதிதானே.
1: கண்டிப்பா மத்தியமாவதி தான். அதாவது நான் காமராஜன் அப்படிங்கிற புலவர் அழகாக இப்படி ஒரு மான் துள்ற மாதிரி ஒரு வரிகள் போட்டு, இளமை கால இளையராஜா ஐயா அவர்கள் 1983லயே இந்த மான் மாதிரி பாட்டை துள்ள வச்சு பாட வச்சு இத பாடியது யாரோ?
2: எப்படின்னா, இருக்கிறது ஒரு ரோஜா, ஆனா கொண்டாடுறது ரெண்டு ராஜா. ஒருத்தர் இளையராஜா, அத வரிகள் மூலமா கொடுத்தவர்
1: காமராஜா.
2: ஆமா,
3: இது ரெண்டு பேரும் துள்ளி குதிச்சவங்க யாருன்னா எஸ்பி பாலசுப்ரமணியமும் எஸ் ஜானகியும் தான். பாடிட்டு துள்ளி துள்ளி குதிச்சு பாடிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். அழகான ஒரு பாட்டு இது இளைய ரோஜா படத்துல.
1: அப்போ நேயர்களோட சேர்ந்து துள்ளி துள்ளி எஃப்எம் ரெயின்போ பண்பலையில பல வண்ணங்கள் உள்ள அந்த காட்டுக்குள்ள நம்ம இந்த பாட்டு கேட்டு ரசிப்போம்.

அழகான மத்தியமாவதி ராகம் 22வது மேலக்கர்த்தா ராகம், அதாவது தாய் ராகமான கரஹரப்பிரிய ராகத்திலிருந்து தான் உதித்தது. கரஹரப்பிரிய ராகமே ஒரு நல்ல ஆஹ்லாதகரமான, அதை பாடினாலே நல்ல பாவனைகள் கொடுக்கக்கூடிய ஒரு ராகம். அதுலேருந்து ஒரு ரெண்டு ஸ்வரத்தை நம்ம வந்து தவிர்த்து பாடினோம்னா அழகான மத்தியமாவதி ராகம் வருது.

0: அந்த ராகத்தில் ஒரு காந்தாரத்தையும் ஒரு தெய்வத்தையும் எடுத்துட்டோமானாக்க அழகான மத்தியமாவதி ராகம் வரும். இப்படியும் இல்லாமல் சாருகேசி ராகத்திலையும் நட்டபைரவி ராகத்திலையும் ஹரிகாம்போஜ ராகத்திலையும் கூட நம்ம வந்து இந்த காந்தார தெய்வத்தை எடுத்துட்டோம்னா மத்தியமாவதி ராகம் தான் வரும். ஆனா மத்தியமாவதி ராகத்தை தனியா கையாண்டும் போது நமக்கு வரக்கூடிய கமகங்கள் ஸ்வரஸ்தானங்கள் கரகரப்பிரிய ராகத்துக்கு மட்டும்தான் ரொம்ப பொருத்தமானதா இருக்கு.
1: நீங்க இவ்வளவு ராகத்தை சொல்றீங்க, கரகரப்பிரியான்னு விட்டா காந்தாரம் எடுக்கிறீங்க இல்ல தெய்வம் எடுக்கிறீங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன், ஒரு சுரத்தை எடுத்துட்டு அது என்ன ராகம்னு உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்பேன். நீங்க எடுக்காத சுரத்தை நான் எடுக்க போறேன், எனக்கு அந்த ராகம் என்னன்னு சொல்லணும்.
0: கேளுங்க,
1: இதே கரகரப்பிரியா ராகத்துல மேல் சட்டம் எடுத்துட்டா என்ன வரும்?
0: சரிகமபதனி நல்ல சித்தம் உள்ளவர் அவரு, அதனால ஒரு நல்ல சித்த

சுத்தமா ஒரு கேள்வி கேட்டுட்டாரு. நம்மளும் ஒரு நல்ல சித்தம் உள்ளவன் தானே, அதனால அதுக்கு விடை சொல்லி ஆகணும். இது நமக்காக இல்ல, இது நேயர்களுக்காக. இது பேரு சித்தரஞ்சனேன்னு பேரு அதுக்கு. சரிகமபதனி ஸ்வரசப்த ஸ்வர. ஏன்னா இவரு பார்த்தாரு, இவர் எப்படிடா ஒரு ரீ எடுக்கிறாரு, இல்லைன்னா கா எடுக்கிறாரு, ஒரு நீ எடுக்கிறாரு.

0: தாய் எடுக்கிறாரு, ஒரு நீ எடுக்கிறாரு, ஆதார ஸ்வரமான சாவை எடுத்துட்டா
1: அதை எடுத்துட்டா என்ன வரும்
0: என்ன வரும் அப்படிங்கிறாரு. ஆனா அதுக்கு விடை இருக்கு, அது சித்தரஞ்சன் ராகமா போச்சு. நிஷாதத்துக்கு மேல பாடக்கூடாது, அந்த சித்தரஞ்சனி ராகத்துக்கு நிஷாதாந்திய ராகம் பேர், அதுக்கு அந்த வகையில அது வரும். அந்த மாதிரி பாடுற இதுல சரி கம பத நீ நித மக கல்பனாஸ்வரம் போடும் போது கூட ரிகமகமகரி சரிகமபமகரி சனாத இப்படிதான் போடும். தரையா நீ தாண்டி சா வரக்கூடாது.
2: சொரஸ்தானங்கள் இப்படி போற போக்க பார்த்தா அப்படி அம்பு போற மாதிரி, யுத்தத்துல அம்பு போற மாதிரி இருக்க.
0: ஆமா, அப்படி இப்படி என்னன்னா, இப்போ இவர் தர்ம யுத்தம் ஆரம்பிச்சு விட்டார் சீனிவாசன் ஐயா. நான் ஆகாய கங்கைக்கு ஓட போறேன்.
1: நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெரிய தர்ம யுத்தம் தான் செய்து,
2: அதாவது யுத்தம்னா வந்து ஆக்ரோஷமா இருக்கும்.
0: ஆமா,
2: தர்ம யுத்தங்கிறது அமைதியா இருக்கும்.
0: ஆமா, என்ன நாங்க இப்போ ரெண்டு பேரும் சண்டை போடலையே, அவர் வந்து மேல்சா எடுத்துட்டா என்ன வரும் அப்படின்னாரு. நான் அந்த ராகத்தை சொன்னேன், தர்மமா அந்த ஸ்வரங்கள் வச்சு ஒரு
2: அதை சொல்லத்தான் நான் வந்தேன். ஏன்னா தர்மயுத்தங்கிறது அப்படி நான் சூக்கா கேக்குறது.
0: ஆமா,
2: என்ன சந்தேகம் கேக்குற மாதிரி நிவர்த்தி பண்ணிக்கிறது பேரு தான் தர்மயுத்தம்.
1: அப்பாடா எனக்கு புரிஞ்சு போச்சு. இப்போ ஏதோ சந்தேகம் இருந்தது, இதை கூட கேட்க விட மாட்டேன் போல இருக்கு. நீ இவர் பாட்டுக்கு எல்லா சுரமும் எடுத்துட்டு இருக்காரு, ஒன்னு ரெண்டு ரிஷபம் காணும் காந்தாரம் காணும்ங்கிறாரு. சத்தியமே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறேன்.
0: இருங்க, இப்ப நான் பெருமையான ஒரு தர்ம யுத்தம் நான் வந்து ஆரம்பிக்க போறேன். ஆகாய கங்கை வரவைங்க முதல்ல, அர்ஜென்டா நீங்க
1: வர வச்சிருவோம்.
2: கங்கை வந்தா குளிர்ந்து போயிருமே, அது யுத்தம் அப்படியே.
0: அதுக்குதானே இப்ப வர சொல்றேன்,
1: வருது பாரு. இப்போ

அதாவது ஒரு கர்நாடக சங்கீதத்தை இளையராஜா ஐயா எவ்வளவு பிரமாதமாக ரசித்து அந்த நுணுக்கங்கள் எல்லாம் அவர் தனக்குள்ள ஆவாகனம் பண்ணியிருக்காருன்னு இந்த பாட்டு வச்சு நம்ம வந்து சொல்லிடலாம். மத்தியமாவதி ஒரு விஸ்தாரமான ஆலாபனை பண்ணால் கண்டிப்பாக அதில்

0: பமரீச இப்படி தாட்டு ஸ்வர பிரயோகம். நீ ரிமணி ரிமணி ரீ, இந்த பிரஸ்தாரம் பாடாத ஒரு வித்வானே கண்டிப்பா இருக்க மாட்டா. அந்த பிரஸ்தாரத்தை இந்த பாட்டுல பிரமாதமா அவர் காமிச்சிருக்காருன்னா பாருங்க.
1: கட்டி மேளம் தொட்டு பாடு
0: அப்படி, அதாவது உண்மையில அவருக்குள்ள இருக்கிற ஒரு சரஸ்வதிக்கு நம்ம எல்லாருமே ஒரு சாஷ்டாங்க பிரணாமம் பண்ணிக்கலாம்.
2: இசை ஆவாகம் வந்து இளையராஜான்னு சொன்னீங்க, ஆனா வார்த்தை ஆவாகம் வந்து கண்ணதாசன் ஐயா இல்லையா?
0: அது ஒரு சரஸ்வதி இல்லையா?
2: ஆமா
0: ஆமா.
3: பாடினவங்க மலேசிய வாசுதேவன், எஸ் ஜானகி, ரெண்டு பேரும் சேர்ந்து பாடிருக்காங்க. மலேசிய வாசுதேவன் வாய்ஸ் ஒரு தனியா இருக்கும், அதை கேட்கறதுக்கு ஒரு அழகுதான் அது. அதோட இந்த அம்மா சேர்ந்து பாடினது நம்ம ஒன்னும் சொல்லவே முடியாது.
2: அப்ப குரல் ஆவாகம்
0: கண்டிப்பா, அந்த குரல் ஆவாகம் பின்னணி இசையை ஒரு பெரிய மத்தியமாவத்தை ஆவாகம். இந்த யுத்தம் வந்து 1979 வந்துருச்சையா, அப்படி பிரமாதமான இந்த ஸ்வர யுத்தம், அதாவது கண்ணதாசன் ஐயாவோட அருமையான வரிகள்ல, அதாவது அந்த வரிகள்லயே ராமாயணத்தை கொண்டு வருவாரு, ராமரு சீதா அப்படின்னு ஒரு ரிஃபர் பண்ணி அழகான வரிகள் போட்டு இளையராஜா ஐயாவோட

0: ஒரு நல்ல இனிமையான இசையில இந்த பாட்டு நம்ம நேயர்களோட சேர்ந்து பண்பலையில கேட்டுடுவோம்.
1: இனிமே பாருங்க நேயர்கள், மத்தியமாவதி ராகம் பாடணும்னு இந்த ஆஹாய கங்கை பாட்டை நல்ல மனப்பாடமா பண்ணி ஆஹா ஹாஹான்னு பாடினாங்கன்னா மத்தியமாவதி வந்துடும்
0: கண்டிப்பா.

0: என்னவோ 1008 பூஜை பண்ற மாதிரி, அதாவது மத்தியமாவதி ராகத்துல சும்மா உள்ள போய் பூந்து பார்த்தா கீர்த்தனைகள் ஏதோ 108, 1008, 5008 இந்த மாதிரி வந்துட்டே இருக்கு. நான் என்னன்னு சொல்ல,
1: மஜாயா வருதுங்க.
0: ஆமா, எல்லாம் ஒரே மஜாதான். மத்தியமாவதினால மஜாதான் போல இருக்க.
2: ஆமா, ஏ ஐயா ரெட்டு நாத்து கட்டு, ஐயாவோட கூத்து கட்டு,
1: யானை கட்டி ஏற போட்டு வாக்கா வெட்டி பாத்து கட்டு,
2: பம்பரமா சுத்திக்கிட்டு பகல

0: ஏ ஐயா ரெட்டு நாத்து கட்டு, ஐயா ஓட கூத்து கட்டு, யானை கட்டி ஏற போட்டு, வாய்க்கா வெட்டி பாத்தி கட்டு, பம்பரமா சுத்திக்கிட்டு, பகலெல்லாம் பாடுபட்டா, விளைஞ்சதெல்லாம் வீடு வரும் செல்லமே, என் செல்லமே செல்லமே, என் செல்லமே செல்லமே.
1: இப்படி மஜாவா ஒரு பாட்டு, மஜாங்கிற படத்துல அழகான வித்தியாசமான இசையமைப்பாளர் வித்யாசாகர் ஐயா பண்ணிருக்காரு.
2: மத்தியமாவதி மஜா,
1: மத்தியமாவதி மஜா,
3: மத்தியமாவதியிலேயே அதை பண்ணிட்டாரு,
1: ஒரு மஜா பண்ணிருக்காரு இவரு. இப்படி 2005 பண்ண இந்த திரை இசை மஜா இன்னைக்கு நம்ம நேயர்கள் ரொம்ப உற்சாகமாக மஜாவாக இந்த பாட்டை கேக்குறாங்க.
0: இந்த பாட்டை பாடினவர் சங்கர் மகாதேவன், அனுராதா ஸ்ரீராம், ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. இது வந்து பாட்டு கேட்டாவே இப்போ சில குழந்தைங்கள்லாம் ரித்தம் வந்தாவே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. என்ன பாட்டுன்னு தெரியாது, என்ன ராகனும் தெரியாது, ஒன்றும் தெரியாது குழந்தைங்களுக்கு. அப்படியே நீங்க பாட்டு போட்டிங்கனாவே இப்படி இப்படி இப்படி முள்ள ஆடுவாங்க. அந்த மாதிரி பாட்டு தான் இது.
2: ஆமா, இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா மத்திய மாதிரி அப்படி கட்டு கட்டு கட்டு கட்டா வந்து உழுது.
1: ஆமாமா, ஏன்னா மத்தியமாவதி ராகம் அதாவது ரொம்ப மங்களகரமானது. அதாவது சுவாமி பாடல்கள் எல்லாம் பாடிக்கலாம், இப்படி எல்லாம் சொல்லி பாக்யாத லட்சுமி பாரம்மா, நான் வந்து தர்ம சம்வர்தினி, மகா திரிபுர சுந்தரி, இப்படி எல்லாம் தீட்சிதர் கீர்த்தனை சொன்னாலும், சியாம சாஸ்திரியோட பிரபலமான கீர்த்தனை பாலிஞ்சு காமாட்சி அப்படின்னு இருக்குன்னு சொன்னாலும், இப்படி கட்டு கட்டு கட்டா இருக்கிற மத்தியமாவதி ராகத்தை பாடலும் நேர்கள் நம்ம பண்பலைய வழியா கேட்கறதுக்கு விரும்புற பாருங்க.
2: கட்டே இல்லாம கட்டு.
1: ஆமா, அதனால ஒரு கட்டு இல்லாம இந்த பாட்டு நம்ம வந்து
3: ஒரு கட்டு கட்டிடுவோம் நேயர்களுக்கு.
1: கண்டிப்பா

0: நேயர்கள் இதுவரை கேட்டது சரிகமா ரசிகமா இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம்
1: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: போத்தீஸ் இன் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸ் ஓட கிஃப்ட், பேரண்ட்ஸ்க்கு ஷாப்பிங் ஓட கிஃப்ட். போத்தீஸ் இன் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சம கூல்.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
2: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
1: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
2: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9th கிராஸ் தலைநகர் திருச்சி.
3: கேட்டுட்டு இருக்கிறீங்க, இது நம்ம TFM ரெயின்போ 102.1.

நேரம் நண்பகல் 12 மணி. வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தமிழகம், கேரளம், அசாம், மேற்கு வங்க மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை மறுநாள் நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகத்தின் வாக்கு எண்ணிக்கையை பார்வையிட 234 வெளி மாநில தேர்தல் பார்வையாளர்கள் இன்று தமிழகம் வருகின்றனர். நாளை மறுநாள் காலை 8 மணிக்கு தொடங்கும் வாக்கு எண்ணிக்கையில் முதலில் தபால் வாக்குகளும் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் எண்ணப்பட உள்ளன. இதனிடையே மேற்கு வங்க மாநிலத்தின் மர்ஹட், டைமண்ட் ஹார்பர் தொகுதிகளுக்குட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு தற்போது சுமூகமாக நடைபெற்று வருகிறது. சுயசார்பு கிராமங்கள் குறித்த தேசிய அளவிலான விழிப்புணர்வு பயிலரங்கம் ஹைதராபாத்தில் இன்று நடைபெறுகிறது. உள்ளாட்சி அமைப்புகளை வலுப்படுத்தி தன்னிறைவு கிராம பொருளாதாரத்தை உறுதி செய்யும் செயல் திட்டங்கள் குறித்து இதில் விவாதிக்கப்படுகிறது. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறுகிறது. நாடு முழுவதும் தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி உட்பட 13 மொழிகளில் நடைபெறும் இந்த தேர்வை 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணாக்கர் எழுதுகின்றனர். தமிழகத்தில் திருச்சி, மதுரை, கோவை உட்பட 30 நகரங்களில் பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை நீட் தேர்வு நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் நீட் தேர்வு எழுதும் மாணாக்கருக்கு மன உறுதி, மனநல ஆலோசனைகள் தொலைபேசி வழியாக வழங்க அரசு ஏற்பாடுகள் செய்துள்ளது. இந்தியா மட்டுமல்லாமல் துபாய், அபுதாபி, டோஹா, மஸ்கட், ரியாத், சிங்கப்பூர் நாடுகளின் 14 இடங்களிலும் நீட் தேர்வு நடைபெறுகிறது. கொடைக்கானல் சுற்றுலா தலங்களான தூண்பாறை, குணா கொகை, பைன் மரக்காடுகள், மோயர் சதுக்கத்திற்கு இன்றும் நாளையும் கட்டணமின்றி சுற்றுலா பயணிகள் செல்ல மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது. டென்மார்க்கில் நடைபெறும் தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் ஆடவர் குழு அரையிறுதியில் இந்தியா இன்று பிரான்சை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 1 மணிக்கு.

0: குறளமுதம்
1: கல்லாமை 41 அதிகாரம் 5வது குறட்பா.

கல்லாத ஒருவன் தன்னையும் கற்றவர் போல மதித்துக்கொண்டு சொல்லாடினால் அவனுக்கு இயல்பாக உள்ள மதிப்பும் கெட்டுப்போய்விடும்.

0: இனியும் தாங்குமா?
1: ஊருக்கு வந்திருந்த தாத்தா தினமும் மொட்டை மாடியில படுத்துக்கிட்டு பேரன் பேத்திக்கு கதைகள் சொல்வாராம். அப்படி ஒரு நாள் சேமிப்பு பத்தி கதை சொன்னாராம். அதை கேட்டதுமே பிள்ளைகள் ரெண்டு பேரும், இனிமே நாங்களும் அம்மா அப்பா கொடுக்கற காசுல சேமிக்கிறோம்னு சொன்னாங்களாம். உடனே தாத்தா நாளைக்கே உண்டியல் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு போனவரு மறுநாளே உண்டியலும் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. ஆனா அதை பார்த்த குழந்தைகள் தாத்தா கிட்ட, என்ன தாத்தா இது, மண்ணு உண்டியல போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, கடை தெருவுல எவ்வளவு அழகா கார்ட்டூன் உண்டியெல்லாம் இருக்கு தெரியுமா, பொம்மை டிசைன் போட்ட பிளாஸ்டிக் உண்டியெல்லாம் நிறையவே இருக்கு, அதெல்லாம் வாங்காம இந்த மண் உண்டியல போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு வருத்தமா கேட்டாங்களாம். அதுக்கு தரமான பதில சொல்லிருக்கிறாரு தாத்தா, அந்த உண்டியல் எல்லாமே பார்க்க மட்டும்தான் அழகு, இந்த மண் உண்டியல் சுற்றுச்சூழலுக்கும் அழகு, உடைஞ்சாலும் மண்ணோடு மண்ணாகும், ஒருபோதும் நம்ம பூமிக்கு தீங்கு விளைவிக்காதுன்னு சொன்னாராம். இதை கேட்டதுமே குழந்தைகளும் அதை புரிஞ்சுகிட்டு மண் உண்டியல மகிழ்ச்சியோடு வாங்கிக்கிட்டாங்களாம். நாமளும் எதை செஞ்சாலும் நமக்கு எது நல்லதுன்னு பார்த்து பார்த்து செய்யற மாதிரி நம்மளுடைய சுற்றுச்சூழலுக்கும் நல்லதான பார்த்து செஞ்சா பசுமையான பூமிய பாதுகாக்கலாம்.

போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.

0: உறக்கத்தை கழிச்சு எழுந்துரு அப்படின்னு சொல்லாம சொல்லி பாடலை கொடுத்து நம்ம கூடவே பயணிக்க தயாரா இருக்கேன்னு சொல்றதுல தொடங்கி இரவு நேரம் வந்தாச்சு தூங்குறதுக்கு நேரம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றது வரைக்கும் நம்ம கூட எப்பவும் பயணிக்க தயாரா இருக்கிறது நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள். இப்படி நமக்காகவே நிகழ்ச்சிகளை தேடி வழங்கிக்கிட்டு இருக்கா திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இன்னைக்கு நமக்காக எடுத்துட்டு வந்திருக்கிற நிகழ்ச்சிகள் என்னென்னு இப்ப நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மங்கையர் உலகத்தை தொடர்ந்து 12:40 தமிழ்ல செய்திகளை கேட்கலாம். 12:50 மொழிகளை கடந்த இசை அனுபவத்தை நமக்கு தர காத்திருக்கு பாப் கார்னர். 1 மணிக்கு காலத்தால் அழியாத காவிய கானங்களை மதுரை கீதமா கேட்டு ரசிக்கலாம். மாநில செய்திகள் 1:45 வலம் வரும். பிற்பகல் 2 மணிக்கு மிட் டே நியூஸ். 2:15 வேளாண் அரங்கத்துல இன்னைக்கு கால்நடைகள் வளர்ப்பு குறித்த நேர்முகத்துல பங்கேற்க வராங்க திருச்சி பெட்டவாய்த்தலை கே அண்ணாவி அவர்கள். பிற்பகல் 2:30 மணிமலர் நிகழ்ச்சி லிட்டில் ஸ்டார் யூ அண்ணாமலை அவர்களோட பங்கேற்புல அரங்கேறும். தொடர்ந்து சிறுவர் இசை மேடை எஸ் ஸ்ரீவச்சன் அவர்கள் வாசித்துள்ள மிருதங்க இசையை கேட்கலாம். அதை தொடர்ந்து கதை. பிற்பகல் 3 மணிக்கு இசை தூரல்ல தகவல்களையும் கூடவே கடிதங்கள் மின்னஞ்சல்கள் தாங்கி வந்த கருத்துக்களையும் கேட்டு ரசிக்கலாம். 4 மணிக்கு வசந்தன் கோவின் வண்ணக்கோலங்கள். 4:30 திருச்சி சேலம் மங்களின் மங்கள் மாபெருந்தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ணக்கோலங்கள் பொன் மாலையோட அழக ரசிக்கலாம். மாலை 5 மணிக்கு 6 மணிக்கு ஆரவாரம் செய்யலாம். நிகழ்ச்சியில 6:15 உணவே மருந்து வழங்க வராங்க உணவு மற்றும் ஊட்டச்சத்து நிபுணர் மீரா முரளிதரன் அவர்கள். 6:30 மாநில செய்திகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 6:40 ஆரவாரம் தொடர்ந்து கேட்கலாம். 7 மணிக்கு சயின்ஸ் பீடியா உயிர் தகவலியலில் புதிய தொழில்நுட்பங்களும் வேலை வாய்ப்புகளும் குறித்து நமக்கு தெரியப்படுத்த வராங்க உதவி பேராசிரியர் டி ராஜா சுதாகர் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள். 7:75 உழவர் உலகம் நிகழ்ச்சியில இன்னைக்கு பெண் தொழில் முனைவோர்களை உருவாக்கும் மதிப்பு கூட்டல் தொழில்நுட்பம் நேர்முகத்துல பங்கேற்க வராங்க ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம் சித்ரா அவர்கள். இரவு இசை இனிமைய ரசிக்கலாம். 8:00 9:00 நியூஸ் அட் 9:00 9:15 இனிய ராகம். 10:00 ஞாபகம் வருதே. நிகழ்ச்சிகளை கேட்க ரசிக்க இணைந்திருப்போம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: சில கதைகள் நமக்கு உற்சாகம் தரும்.

0: சில கதைகள் நமக்கு கண்ணீரை வரவழைக்கும்.
1: ஒரு ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அம்மா அப்பா.
2: சில கதைகள் நம்மை நெகிழ வைக்கும்.
3: ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ஐயா.
0: சில கதைகள் நம்மை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கும்.
2: நீங்க
0: பள்ளி கல்லூரி மாணவரா இருந்தா 3 நிமிடங்களுக்கு மிகாம உங்களது குறுங்கதைகளை பேசி topyouthrj@gmail.com என்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு மே மாதம் 5ஆம் தேதிக்குள்ள அனுப்பி வைங்க.
4: காற்றலைகளில் உங்கள் படைப்புகள் உங்கள் குரலில் ஒலிபரப்பாக வாழ்த்துக்கள்.
5: அதிகாலையில் சேவலை எழுப்பி அதுக்கு வென்று சொல்லுகிறேன்.
6: இப்படி தொடங்கி
7: ஒரு சனம் தூங்கிருச்சே.
6: இப்படி நிறைவடையும் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தொடரும் இது திருச்சி பண்பலை 102.1. நேயர்களுக்காக நேயர்களால்
8: நேரம் நண்பகல் 12:10:28 கேட்டு இருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. வெயில் நின்னா நிழல் கூட நான் மறைஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி ஓடி ஒடுங்கக்கூடிய நேரம் இது. இந்த நேரத்துல நம்ம பத்திரமா வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், இல்ல அப்படின்னா நிழல்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கணும்னு அக்கறையா சொல்லி திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதோ வந்தாச்சு மங்கையர் உலகம்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல தம்பிக்கு இந்த ஒரு திரைப்படத்துல இடம்பெற்ற பாடலை கேட்டணிஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1
1: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
0: எஸ்பி பாலசுப்ரமணியம் மிஸ் ஜானகி குரல்கள்ல இப்ப வரப்போற பாடல் உன்னை நான் சந்தித்தேன் திரைப்படத்துல இடம்பெற்றது.

12:21 கடந்து பயணிச்சுட்டு இருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி வைகாசி பிறந்தாச்சு திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்கள்ல பாடல் வருது.

0: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர் 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
1: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
3: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
4: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் No.1 டீலர் வசந்தன் கோ.
5: பனிரெண்டு மணி 27 நிமிஷம் கேட்டிருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1. இனி உயிரை உனக்காக திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி மற்றும் பலர் பாடியிருக்கிற பாடல் இதோ.

0: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: 12:34 18 கடந்து பயணிச்சிட்டு இருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இனி உதயகீதம் திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி குரல்கள்ல பாடலரு.

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்கத்தில் இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு தற்போது அமைதியாக நடைபெற்று வருகிறது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்விற்கு சர்வதேச அளவில் நிலவும் சூழலே காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி கூறியுள்ளார். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் சார்பில் நாடு முழுவதும் முன்னெச்சரிக்கை தகவல்களை அனுப்புவது

0: அதற்கான ஒத்திகை இன்று நடைபெறுகிறது. மகாராஷ்டிராவில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 81.78% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மேற்கு வங்கத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு தற்போது அமைதியாக நடைபெற்று வருகிறது. மார்க்ரெட் பஸ்டிம் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட 11 வாக்குச்சாவடிகளிலும் டைமண்ட் ஹார்பர் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட 4 வாக்குச்சாவடிகளிலும் காலை 7 மணிக்கு தொடங்கிய இந்த மறுவாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தமிழகம், கேரளம், மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல்களில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்படுகின்றன. இதற்கிடையே மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலில் வாக்கு எண்ணும் பணிகள் குறித்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி மற்றும் அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் திரு அபிஷேக் பானர்ஜி ஆகியோர் காணொலி வாயிலாக அக்கட்சி நிர்வாகிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொள்கின்றனர். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் 291 சட்டப்பேரவை தொகுதிகளின் வாக்கு எண்ணும் பணிக்கான அக்கட்சியின் முகவர்கள் இதில் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணும் பணிக்கான கண்காணிப்பாளர்களாக மத்திய அரசு ஊழியர்களை தேர்தல் ஆணையம் நியமித்த விவகாரத்தில் தலையிட முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இது தொடர்பாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தாக்கல் செய்த மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு நரசிம்மா, திரு ஜாய் மால்யா பாக்சி அமர்வு இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. அதிகாரிகளை தேர்ந்தெடுப்பதற்கான உரிமை தேர்தல் ஆணையத்திற்கு உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் பணிக்கான அனைத்து நெறிமுறைகளும் முழுமையாக பின்பற்றப்பட வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்விற்கு சர்வதேச அளவில் நிகழும் சூழலே காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாகத்தான் வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இருப்பினும் பெட்ரோல், டீசல் மற்றும் வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு விலை உயர்த்தப்படவில்லை என்றும் அவர் கூறினார். பெட்ரோலியப் பொருட்களின் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதையும் மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் சார்பில் நாடு முழுவதும் முன்னெச்சரிக்கை தகவல்களை அனுப்புவதற்கான ஒத்திகை இன்று நடைபெறுகிறது. இது தொடர்பான குறுந்தகவல் பெறப்பட்டால் பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று தொலைத்தொடர்புத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. பேரிடர் காலங்களில் கைபேசி மூலம் தகவல்களை வழங்குவதற்கான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார். ஒடிஷாவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பேசிய அவர், அம்மாநிலத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை பட்டியலிட்டார். மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதன் காரணமாக ஒடிஷா விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறினார். பழங்குடியினரின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜுவல் ஓரம் கூறியுள்ளார். ஹரித்வாரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பழங்குடியினரின் மேம்பாட்டில் பிரதமர் தனி கவனம் செலுத்தி வருவதாக கூறினார். ஆந்திராவின் வளர்ச்சிக்காக மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். ஸ்ரீகாக்குளம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். மீனவர்கள் வசிக்கும் கிராமங்களில் சூரிய மின்சக்தியில் இயங்கும் தெருவிளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முதற்கட்டமாக 100 கிராமங்களில் 1400 இத்தகைய விளக்குகள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வேலைவாய்ப்பும் அதிகரித்துள்ளதாக திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை

0: கேட்க தவறாதீர்கள்.
1: உத்தரப்பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு அஜய் ராய் உடல்நலக் குறைவு காரணமாக லக்னோவில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மகாராஷ்டிராவில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 81.78% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். வழக்கம்போல் மாணவர்களை விட மாணவிகளே அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவிகளின் தேர்ச்சி விகிதம் 93.15% மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் 86.80% உள்ளது. கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி 4 நாள் அரசுமுறை பயணமாக மியான்மர் புறப்பட்டுச் சென்றார். இரு நாடுகளுக்கு இடையேயான கடற்படை ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிகாரிகளுடன் விவாதிக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தெலங்கானா அரசு போக்குவரத்துக் கழக ஊழியர்களின் ஊதிய உயர்வு கோரிக்கை நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி உறுதியளித்துள்ளார். ஹைதராபாத்தில் தம்மை சந்தித்த அரசு போக்குவரத்துக் கழக ஊழியர் சங்க பிரதிநிதிகளிடம் அவர் இதனை தெரிவித்ததாக தெலங்கானா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அரசு போக்குவரத்துக் கழக ஊழியர்களை அரசு ஊழியர்களாக இணைப்பது தொடர்பான செயல் திட்டத்தை சமர்ப்பிக்குமாறு முதலமைச்சர் அவர்களிடம் அறிவுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் முதலமைச்சர் மாற்றம் தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் தலைமைதான் உரிய முடிவை மேற்கொள்ளும் என்று அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு பரமேஸ்வரா கூறியுள்ளார். இன்று பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சித் தலைவர்கள் கருத்து தெரிவித்து வருவதை சுட்டிக்காட்டினார். இருப்பினும் முதலமைச்சரை மாற்றுவது தொடர்பான எந்தவொரு முடிவையும் காங்கிரஸ் தலைமைதான் மேற்கொள்ளும் என்று திரு பரமேஸ்வரா தெளிவுபடுத்தினார். மழை வெள்ள பாதிப்புகளை தடுப்பது தொடர்பான இந்தியா நேபாளம் இடையேயான ஆலோசனைக் கூட்டம் இன்று காத்மண்டுவில் நடைபெற்றது. பீகார் அரசின் நீர்வளத்துறை முதன்மை செயலர் திரு சந்தோஷ்குமார் மல் தலைமையிலான இந்திய குழுவினர் இதில் பங்கேற்றனர். முன்னதாக கடந்த 2 நாட்களாக இது தொடர்பாக நடைபெற்ற பேச்சுக்களில் இருதரப்பினருக்கும் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜம்மு காஷ்மீரில் பாலம் இடிந்து விழுந்ததில் 3 பேர் உயிரிழந்தனர். பந்தாலா பகுதியில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்த பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளுக்கிடையில் சிக்கிய 3 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக ஜம்மு காஷ்மீர் அரசு கூறியுள்ளது. ஒருவர் பலத்த காயத்துடன் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அப்பகுதியில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்படுவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மணிப்பூரில் தீவிரவாதிகளின் முகாம்கள் பாதுகாப்பு படையினரால் அழிக்கப்பட்டன. தேங் நோபால் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்த போது இந்த முகாம்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். அப்பகுதியில் இருந்து ஏராளமான வெடிப்பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர்கள் கூறினர். கால்நடை மருத்துவம், மருத்துவ தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான 2 ஒப்பந்தங்களில் சீனாவும் பாகிஸ்தானும் கையெழுத்திட்டுள்ளன. இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாகிஸ்தான் அதிபர் திரு ஆசிப் அலி ஜர்தாரி முன்னிலையில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 16-21, 21-14, 21-18 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரியாவின் ஜூ வியை வென்றார். டென்மார்க்கில் நடைபெற்று வரும் தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பிரான்சை எதிர்கொள்கிறது. உலக ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டி எகிப்தின் இஸ்மேலியாவில் இன்று தொடங்குகிறது. 50 நாடுகளைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். உலக தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டி போட்ஸ்வானாவின் கேபரோனுவில் இன்று தொடங்குகிறது. 40 நாடுகளைச் சேர்ந்த 720 பேர் இதில் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் சார்பில் அனிமேஷ் குஜூர், ராகுல் குமார், தமிழரசு செந்தில்குமார், தமன்னா உட்பட 21 பேர் இப்போட்டியின் 5 பிரிவுகளில் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்கத்தில் 2 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு உட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு தற்போது அமைதியாக நடைபெற்று வருகிறது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்வுக்கு சர்வதேச அளவில் நிலவும் சூழலே காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் சார்பில் நாடு முழுவதும் முன்னெச்சரிக்கை தகவல்களை அனுப்புவதற்கான ஒத்திகை இன்று நடைபெறுகிறது. மகாராஷ்டிராவில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 81.78% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: செய்தி பரிமாறும் தகவல் களஞ்சியம், இது திருச்சி வானொலி.
3: பரவச உலகம் அம்யூஸ்.

0: Richmond Park, Salem.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை
0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
3: ஆகாஷ்வாணி திருச்சி எஃப்எம் 102.1 மொழிகளை கடந்த இசை அனுபவம். பாப்கார்னர்ல தொடக்கமா அமெரிக்கன் சூப்பர் ஹிட் சிங்கர் கேட்டி பெரியோடைய பிரிசம் ஆல்பத்திலிருந்து அன்கண்டிஷனலி உங்களுக்காக.

ആകാശവാണി ടു ജി എഫ് എം 102.1 പോപ് കോർണർ. 2008 ஜோதா அக்பர் ஒரு மிகப்பெரிய ஹிட் பிலிமாக இருந்தது. ஏ ஆர் ரஹ்மானோட இசையில எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட். அதுல இருந்து இதோ சோனு நிகம் மதுஸ்ரீ பாடின டியூட்.

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
1: நேரம் ஒரு மணி. இனி தொடர்வது
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் பாரமதி ஸ்ரீனிவாசன். பேரிடர்களின் போது நாட்டு மக்களை கைபேசி மூலம் எச்சரிக்கும் புதிய தொழில்நுட்ப முறையை மத்திய அரசு இன்று அறிமுகம் செய்துள்ளது. உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் சோதனை ரீதியாக கைபேசிகளுக்கு எச்சரிக்கை சமிங்கை ஒளி என்று அனுப்பப்படுகிறது. இத்தகைய எச்சரிக்கை செய்தியை கைபேசியில் மக்கள் பெறும்போது பீதியடைய தேவையில்லை என்றும், இது ஒரு சோதனை

என்றும் மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின்போது வாக்கு எண்ணும் பார்வையாளர்களாக மத்திய அரசு ஊழியர்களை மட்டுமே நியமனம் செய்ய உத்தேசித்துள்ள தேர்தல் ஆணையத்தின் முடிவில் தலையிட உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மனுவை விசாரித்த நீதிபதி SBS நரசிம்மா தலைமையிலான அமர்வு தேர்தல் ஆணையத்தின் நெறிமுறைகள் கட்டாயம் பின்பற்றப்பட வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. 2026-27 ஆண்டிற்கான 4 நாடாளுமன்ற குழுக்களை மாற்றியமைத்து மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உத்தரவிட்டுள்ளார். இதன்படி நாடாளுமன்ற மதிப்பீட்டுக் குழு தலைவராக BJPயின் டாக்டர் சஞ்சய் ஜெய்ஸ்வால், நாடாளுமன்ற பொதுப்பணிகள் ஆய்வுக்குழு தலைவராக BJP உறுப்பினர் திரு பைஜெந்த் பாண்டா, பொது கணக்கு குழு தலைவராக காங்கிரஸ் கட்சியின் திரு கே சி வேணுகோபால், ஷெட்யூல்டு மற்றும் பழங்குடியின விவகாரங்களுக்கான குழுவின் தலைவராக BJP உறுப்பினர் திரு பஹன்சிங் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். புதிதாக மாற்றியமைக்கப்பட்டுள்ள இந்த 4 குழுக்களின் காலவரையறை அடுத்த ஆண்டு இறுதி வரை செயல்பாட்டில் இருக்கும். திருச்செந்தூர் கடற்கரையில் 70 அடி தூரத்திற்கு இன்று கடல் உள்வாங்கியதால் பக்தர்கள் பாதுகாப்பாக நீராட கோவில் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. திருவாரூரில் வரும் 5ஆம் தேதி வணிகர் சங்கங்களின் மாநாடு நடைபெற உள்ளதால் மயிலாடுதுறையில் அன்றைய தினம் பிற்பகல் முதல் வணிக நிறுவனங்கள் செயல்படாது என அம்மாவட்டத்தின் வர்த்தக அமைப்பு தெரிவித்துள்ளது. அத்தியாவசியப் பொருட்களான மருந்து கடைகள் உள்ளிட்டவை மட்டுமே திறக்கப்படும் என்றும் இந்த அமைப்பு கூறியுள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை உயர்வு தொழில்துறைக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதோடு அத்தியாவசியப் பொருட்களின் விலை ஏறவும் வாய்ப்பு ஏற்படுத்தும் என்றும் இந்த அமைப்பு எச்சரித்துள்ளது. சீனாவில் நடைபெறும் 17 வயதிற்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்திகள் 1:45

வணக்கம் அன்பு நேயர்களே, காலத்தை வென்ற காவிய கானங்கள் காற்றலைகளில் இது மதுரை கீதம். நம்ம திருச்சி பண்பலை 102.1. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ராஜா மலையசிம்மன். இந்த படம் 1959 பி எஸ் ரங்கா இயக்க, ரஞ்சன், ராஜ்நாளா, ராஜசுலோக்ஷனா மற்றும் பலர் நடிக்க வெளிவந்த திரைப்படம்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NS ரோட், திருச்சி.
3: 1:08 நீர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனதை மயக்கும் முதல் கீதம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கை கொடுத்த தெய்வம். இந்த படம் 1964 KS கோபாலகிருஷ்ணன் இயக்க, சிவாஜி கணேசன், சாவித்ரி, SS ராஜேந்திரன், KR விஜயா மற்றும் பலர் நடிக்க வெளிவந்த திரைப்படம். படத்திற்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. பாடலிதோ அவர்களது இசையில்.

0: போத்தீசின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட் கிட்ஸுக்கு கேம்ஸ் ஓட கிஃப்ட் பேரண்ட்ஸ்க்கு ஷாப்பிங் ஓட கிஃப்ட் போத்தீசின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்குல்
1: நமது பண்பலையில் நாளை காலை 10 மணிக்கு சர்ம ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் நகைச்சுவை விருந்து.
2: நேரா போய் டாக்டர் கிட்ட, சார் நான் நேத்து வந்தேன், ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும், நீங்க நான் ஒரு பாட்டில் வாங்கிட்டு போனேன், ஏதோ ஒரு ஆர்வத்தில் கொஞ்சம் ஒரு பிடி அள்ளி போட்டேன் ஒரு 30-40 மாத்திரை, இப்போ 30 வயசாயிட்டு பாருங்கன்றிருக்கு. ஐயோ அதுக்கேமா கவலைப்படுற, எல்லாரும் வயசு குறையணும்னு தானே நினைக்கிறாங்க, உனக்கு வயசு குறைஞ்சுட்டு நீ சந்தோஷப்படு அப்படின்னார் டாக்டர். அது பரவாயில்ல டாக்டர், நான் சந்தோஷப்படுறேன், என்னை பற்றியில் இடுப்பில் பாருங்கள் கை குழந்தை, இது ரொம்ப ஆர்வத்தில் ஒரு 70-80 மாத்திரையை சாப்பிட்டுட்டு, இது என் வீட்டுக்காரர், இவர் இறங்க மாட்டேங்கிறாரு, நான் இப்படியே தூக்கிட்டு எங்கே அலையிறது.

0: எதையாவது மாத்திரை கொடுத்து இறக்கி விடுங்க டாக்டர். அவர் என்ன பண்ணுறாருன்னா ஏதோ ஒரு பாவம் மரியாதை மாதிரி கட்டாவரில் வாயில் வச்சுக்கிட்டு புடிவாதமாக உட்காந்துருக்காரு. அப்படி ஆகிடும், இயற்கைக்கு முரண்பாடாக போனால் இப்படிலாம் ஆகிடும், வயசை வந்து குறைக்க முடியாது. ஆனால் குழந்தை தன்மையாக வாழலாம், வாழ்க்கைக்கு தேவையே குழந்தை தன்மை, குழந்தை தனம் இல்லை.
1: உலக நகைச்சுவை நாள் சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனை

குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே. நான் கொண்டு வந்த பெண் மனதில்

நம்ம திருச்சி பண்பலை 102.1 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனதை மயக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாசமலர். ஏ பீம்சிங் இயக்க 1961 வெளிவந்த திரைப்படம் இது. சிவாஜி கணேசன், சாவித்ரி மற்றும் பல நடிக்க விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் வெளிவந்த திரைப்படம் இது. அண்ணன் தங்கை பாசத்திற்கு பரிவட்டம் கட்டிய திரைப்படம் இது. பாடல் ஒலிக்கிறது TM சவுந்தரராஜன் குரலில்.

1:25 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனதை மயக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து மீண்டு சொர்க்கம். இந்த படம் 1960 ஸ்ரீதர் இயக்க, சமித் ஜெமினி கணேசன், டி ஆர் ராமச்சந்திரன், பத்மினி, மனோரமா மற்றும் பல நடிக்க வெளிவந்த திரைப்படம். படத்திற்கு இசை டி. ஜலபதி ராவ்.

திருச்சி பண்பலை 102.1 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனதை மயக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நான் சொல்வதே ரகசியம். இந்த படம் 1959 பி ஸ்ரீதர் ராவ் இயக்க, சிவாஜி கணேசன், அஞ்சலி தேவி மற்றும் பலர் நடிக்க வெளிவந்த திரைப்படம். படத்திற்கு இசை ஜி ராமநாதன், பாடலிதோ.

0: கிட்ஸுக்கு கேம்ஸ் ஓட கிஃப்ட், பேரண்ட்ஸ்க்கு ஷாப்பிங் ஓட கிஃப்ட். போத்தீஸ் இன் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சம கூல்.
1: 1:32 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனதை மயக்கும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து மிஸ்யம்மா திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. இந்த படம் 1955 எல் வி பிரசாத் இயக்க, ஜெமினி கணேசன், சாவித்ரி, ஜமுனா, கே ஏ தங்கவேலு மற்றும் பலர் நடிக்க வெளிவந்த திரைப்படம். படத்திற்கு இசை ராஜேஸ்வர ராவ்.

நிலைகள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனதை மயக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து டீச்சரம்மா திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. இந்த படம் 1968 எஸ் ஆர் புட்டண்ணா இயக்க, ஜெய்சங்கர், வாணிஸ்ரீ மற்றும் பலர் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம். படத்திற்கு இசை டி ஆர் பாப்பா.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
4: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
5: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
4: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
5: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
4: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் திலே நகர், திருச்சி.

0: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனதை மயக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஞான ஒளி. இந்த படம் 1972 வியட்நாம் வீடு சுந்தரம் திரைக்கதை எழுத பி மாதவன் இயக்கிய திரைப்படம். சிவாஜி கணேசன், விஜய், நிர்மலா, சாரதா மற்றும் பலர் நடிக்க படத்திற்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

0: ஒரு கதை சொல்லிட்டா சார்?
1: கதையா?
2: ஆமாங்கா, குறுங்கதை.
3: கதை சொல்ல போற, கதை சொல்ல போற.
1: வீட்லயே நல்லா கதை சொல்லுவீங்க, இப்ப இந்த கதைய யாரு கேக்குறது?
4: கதையா?
5: பள்ளி கல்லூரி மாணவர்கள், உங்க குறுங்கதைய உங்க குரல்ல 3 நிமிடங்களுக்கு மிகாமல் பேசி topyouthrj@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு மே மாதம் 5ஆம் தேதிக்குள்ள அனுப்பி வைங்க.
6: ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரே ராஜாவா.
7: நேர்களது வரை கேட்டு ரசித்ததோ மனதை மயக்கும் மதுர கீதம். மீண்டும் மதுர கீதம் நாளை பகல் ஒரு மணிக்கு எங்கேயும் எப்போதும் இணைந்தே இருங்கள் நம்ம திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை 234 வெளிமாநில தேர்தல் பார்வையாளர்கள் பார்வையிடவுள்ளனர். மேற்குவங்க மாநிலத்தில் 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு இன்று அமைதியாக நடைபெற்று வருகிறது. பெட்ரோலியப் பொருட்களின் தடையற்ற விநியோகத்தை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்களுக்கான அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறுவதையொட்டி விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகம், கேரளம், அசாம், மேற்குவங்க மாநிலங்கள், புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை மறுநாள் நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. முதலில் தபால் வாக்குகளும் அதனைத் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் எண்ணப்பட உள்ளன. 5 மாநில தேர்தல் முடிவுகளை மக்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ள results.eci.gov.in என்ற இணையதள முகவரியை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. தேர்தல் முடிவுகளை இசிஐ நெட் மற்றும் ஓட்டர் ஹெல்ப்லைன் கைபேசி செயலி மூலம் காலை 8 மணி தொடங்கி உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் தேர்தல் ஆணையம் சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது. இதனிடையே தமிழகத்தின் வாக்கு எண்ணிக்கையை 234 வெளிமாநில தேர்தல் பார்வையாளர்கள் பார்வையிடவுள்ளனர். இவர்கள் அனைவரும் இன்று தமிழகம் வருகின்றனர். வாக்கு எண்ணும் மையங்களில் அங்கீகரிக்கப்படாத நபர்கள் நுழைவதை தடுக்கும் வகையில் முதல் முறையாக QR கோட் அடையாள அட்டை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. QR கோட் அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் மட்டுமே வாக்கு எண்ணும் மையங்களுக்குள் அனுமதிக்கப்படுவர். திருச்சி மாவட்டத்தில் வாக்கு எண்ணும் பணிகளுக்காக நுண்பார்வையாளர்கள், உதவியாளர்கள் தலா 17 பேர் வீதம், 9 தொகுதிகளுக்கும் 459 பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் 62 வாக்கு எண்ணும் மையங்கள் உட்பட 5 மாநில வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்பிற்கும் இணையதளம் வாயிலான தீவிர கண்காணிப்பிற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் அனைத்து வாக்கு எண்ணும் மையங்களை

0: அந்தந்த மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் முழுவீச்சில் ஆய்வு மேற்கொண்டு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் மாவட்ட தேர்தல் அலுவலர்களுடன் வாக்கு எண்ணும் மையங்களின் தயார் நிலை, பாதுகாப்பு, அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவை குறித்து தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இதனிடையே மேற்குவங்க மாநிலத்தில் மகர்கட் டைமண்ட் ஹார்பர் தொகுதிக்குட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு தற்போது அமைதியாகவும் சுமூகமாகவும் நடைபெற்று வருகிறது. சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின்போது வாக்கு எண்ணும் பார்வையாளர்களாக மத்திய அரசு ஊழியர்களை மட்டுமே நியமனம் செய்ய உத்தேசித்துள்ள தேர்தல் ஆணையத்தின் முடிவில் தலையிட உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மனுவை விசாரித்த நீதிபதி SBS நரசிம்மா தலைமையிலான அமர்வு, தேர்தல் ஆணையத்தின் நெறிமுறைகள் கட்டாயம் பின்பற்றப்பட வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. வாக்கு எண்ணும் அலுவலர்களை தேர்ந்தெடுப்பது தேர்தல் ஆணையத்தின் உரிமை என கூறியுள்ள நீதிமன்றம், வாக்கு எண்ணப்படும் ஒவ்வொரு மேஜையிலும் ஏற்கனவே முகவர்கள், கண்காணிப்பாளர்கள், தேர்தல் பார்வையாளர்கள் உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே தேர்தல் ஆணையத்தின் சுற்றறிக்கை கட்டாயம் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் ஆணையிட்டுள்ளது. பேரிடர்களின்போது நாட்டு மக்களை கைபேசி மூலம் எச்சரிக்கும் புதிய தொழில்நுட்ப முறையை மத்திய அரசு இன்று அறிமுகம் செய்துள்ளது. உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் சோதனை ரீதியாக கைபேசிகளுக்கு எச்சரிக்கை சமிகை ஒளி அனுப்பப்படுகிறது. இத்தகைய எச்சரிக்கை செய்தியை கைபேசியில் மக்கள் பெறும்போது அச்சமடைய தேவையில்லை என்றும், இது ஒரு சோதனை முயற்சியே என்றும் மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். எதிர்காலங்களில் இந்த நடைமுறையை பயன்படுத்தியே உள்ளூர் மொழிகளில் பேரிடர் அல்லது அவசர காலம் குறித்த உடனடி எச்சரிக்கை அனுப்பப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டு மக்களின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான முக்கியமான நடவடிக்கை இது என கூறிய அமைச்சர், பேரிடர்களின் போது துரித தகவல்கள் பரிமாற்றத்தை இந்த புதிய முறை உறுதி செய்வதாகவும் எடுத்துரைத்தார். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையமும் தொலைத்தொடர்புத்துறையும் இணைந்து இந்த புதிய ஒலிபரப்பு தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்விற்கு மேற்காசிய சூழலே காரணம் என மத்திய நுகர்வோர் விவகாரங்களுக்கான அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுடெல்லியில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், மேற்காசிய நெருக்கடியை தொடர்ந்து சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டினார். அதேவேளையில் பெட்ரோல், டீசல் மற்றும் வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு விலை உயர்த்தப்படவில்லை என கூறிய அமைச்சர், பெட்ரோலிய பொருட்களின் தடையற்ற விநியோகத்தை மத்திய அரசு உறுதி செய்து வருவதாக எடுத்துரைத்தார். 2026-27 ஆண்டிற்கான 4 நாடாளுமன்ற குழுக்களை மாற்றியமைத்து மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதன்படி நாடாளுமன்ற மதிப்பீட்டுக் குழு தலைவராக பிஜேபியின் டாக்டர் சஞ்சய் ஜெய்ஸ்வால், நாடாளுமன்ற பொதுப்பணிகள் ஆய்வுக்குழு தலைவராக பிஜேபி உறுப்பினர் திரு பைஜன் பாண்டா, பொது கணக்கு குழு தலைவராக காங்கிரஸ் கட்சியின் திரு கே சி வேணுகோபால், ஷெட்யூல்ட் மற்றும் பழங்குடியின விவகாரங்களுக்கான குழுவின் தலைவராக பிஜேபி உறுப்பினர் திரு பகன்சிங் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். புதிதாக மாற்றியமைக்கப்பட்டுள்ள இந்த 4 குழுக்களின் காலவரையறை அடுத்த ஆண்டு இறுதி வரை செயல்பாட்டில் இருக்கும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறுகிறது. நாடு முழுவதும் தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி உட்பட 13 மொழிகளில் நடைபெறும் இத்தேர்வை 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணாக்கர் எழுதுகின்றனர். தமிழகத்தில் திருச்சி, மதுரை, கோவை உட்பட 30 நகரங்களில் பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை இத்தேர்வு நடைபெறுகிறது. இதனிடையே தமிழகத்தில் நீட் தேர்வெழுதும் மாணாக்கருக்கு மன உறுதி, மனநல ஆலோசனைகள் தொலைபேசி வழியாக வழங்க அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இந்தியா மட்டுமல்லாமல் துபாய், அபுதாபி, தோஹா, ஓமன், ரியாத், சிங்கப்பூர் உள்ளிட்ட 14 இடங்களிலும் நீட் தேர்வு நடைபெறுகிறது. திருவாரூரில் வரும் 5ஆம் தேதி வணிகர் சங்கங்களின் பெரும் மாநாடு நடைபெறவுள்ளதால் மயிலாடுதுறையில் அன்றைய தினம் பிற்பகல் முதல் வணிக நிறுவனங்கள் செயல்படாது என அம்மாவட்டத்தின் வர்த்தக அமைப்பு தெரிவித்துள்ளது. அத்தியாவசிய பொருட்களான மருந்து கடைகள் உள்ளிட்டவை மட்டுமே திறக்கப்படும் என்றும் இந்த அமைப்பு கூறியுள்ளது. முருகப்பெருமானின் 4ஆம் படைவீடான சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத சுவாமி ஆலய சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தஞ்சாவூர் மாவட்டம் சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பளித்தார். வேளாண் வளம் சிறக்க வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் மா, பலா, வாழை உள்ளிட்ட பல்வேறு விளைபொருட்கள் தேரில் அலங்கரிக்கப்பட்டிருந்தது சிறப்பு அம்சமாக அமைந்திருந்தது. உள்ளூர் மற்றும் வெளியூர்களில் இருந்து திரண்ட ஏராளமான பக்தர்கள் அரோகரா என்ற பக்தி முழக்கமிட்டவாறு தேரினை வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூரில் இருந்து R. நந்தகோபால்.

0: கொடைக்கானல் சுற்றுலா தலங்களான தூண்பாறை, குணாகுகை, பயன்மரக்காடுகள் மற்றும் மோயர் சதுக்கத்திற்கு இன்றும் நாளையும் கட்டணமின்றி சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கொடைக்கானலில் சுற்றுலா தலங்களில் நிலவிய போக்குவரத்து நெரிசல் மற்றும் கட்டண முறைக்கு தீர்வு காணும் வகையில் மே 2 மற்றும் 3 ஆகிய 2 தூண்பாறை, குணா குகை, பயன்மரக்காடுகள் மற்றும் மோயர் சதுக்கம் ஆகிய இடங்களுக்கு சுற்றுலா பயணிகள் கட்டணமின்றி செல்லலாம் என மாவட்ட ஆட்சியர் சரவணன் அறிவித்துள்ளார். கூட்ட நெரிசலை தவிர்க்க மே 4 முதல் பேருந்து நிலையம் மற்றும் கோக்கர்ஸ்வார்க் உள்ளிட்ட 5 முக்கிய இடங்களில் QR கோடு மூலம் உடனடியாக டிக்கெட் பெறும் புதிய நடைமுறை அமலுக்கு வரும் என்றும் தெரிவித்துள்ளார். கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: திருச்செந்தூர் கடற்கரையில் 70 தூரத்திற்கு கடல் உள்வாங்கியதால் பக்தர்கள் பாதுகாப்பாக நீராட கோவில் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் கோவிலை ஒட்டியுள்ள கடலில் புனித நீராடிவிட்டு சுவாமியை தரிசனம் செய்வது வழக்கம். இந்த நிலையில் இன்று திருச்செந்தூர் கடற்கரையில் சுமார் 70 தூரத்திற்கு கடல் உள்வாங்கியது. இதனால் கடலுக்கு உள்ளே இருந்த பாசி படர்ந்த பாறைகள் மற்றும் மணல் திட்டுகள் வெளியே தெரிந்தன. கடல் உள்வாங்கியதைக் கண்டு பக்தர்கள் அச்சயமடைய வேண்டாம், பாறைகள் வெளியே தெரிவதால் பாதுகாப்பான பகுதிகளில் மட்டும் குளிக்க வேண்டும் என்று கோவில் நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் பக்தர்களிடையே அறிவு வழங்கி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் A.L். லட்சுமணன்.
0: கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்ததால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடந்த சில தினங்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகரித்த நிலையில் இன்றைய மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் திருக்கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் வழங்கும் நிகழ்வு இன்று நடைபெறுகிறது. இதற்காக வண்டியூர் வீரராகவ பெருமாள் திருக்கோவிலிருந்து சேஷ வாகனத்தில் எழுந்தருளிய கள்ளழகரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்றிரவு 7:30 சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இண்டியன்ஸை எதிர்கொள்கிறது. போட்டியில் தொடர வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இரு அணிகளும் களமிறங்கும் நிலையில் இன்றைய ஆட்டத்தை ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளனர். டென்மார்க்கில் நடைபெறும் தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் ஆடவர் குழு அரையிறுதிப் போட்டியில் இந்தியா இன்று பிரான்ஸை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெறும் 17 மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை 234 வெளிமாநில தேர்தல் பார்வையாளர்கள் பார்வையிட உள்ளனர். மேற்குவங்க மாநிலத்தில் 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு இன்று அமைதியாக நடைபெற்று வருகிறது. பெட்ரோலியப் பொருட்களின் தடையற்ற விநியோகத்தை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்களுக்கான அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறுவதை ஒட்டி விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இண்டியன்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.
3: இணைந்திருக்கிறோம் நேயர்களே, திருச்சி வானொலியின் அலைவரிசைகளோடு.

0: இது கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் உதவுற ஒரு லாபகரமான தொழில். இந்த லாபகரமான தொழில்ல எந்த விதமான யுக்திகளை கையாண்டா லாபம் அடையலாம், இதெல்லாம் தெரிஞ்சுக்க திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பேட்டை வாய்த்தலை கே அண்ணாவி அவர்களை சந்திச்சோம்.
1: வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம இணைகிறாங்க விவசாயி கே அண்ணாவி அவர்கள். வணக்கம் ஐயா.
2: வணக்கம்
1: ஐயா. விவசாயத்துல வந்து நிறைய பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க, இப்ப கால்நடை வளர்ப்பு நிறைய பண்ணுவீங்க, அப்புறம் வந்து விவசாயம் பண்ணுவீங்க,

0: பண்ண மாடுங்க வச்சு பால் கறக்குறாங்க. பால் மாடு கறந்துக்கிட்டு இருக்கிறாங்க.
1: எத்தனை மாடுங்க இருக்கு?
0: எங்ககிட்ட 20 மாடு இருக்குங்க. 20 மாட்டில் 12 மாடு ரொட்டீனாக கறந்துக்கிட்டே இருக்குங்க. பாக்கி 8 மாடு சென்னை ஆகிறது, வத்துக்கரை ஆகிறது, அந்த மாதிரி இருக்குங்க.
1: இப்போ கால்நடை வளர்ப்பில் வந்து நீங்கள் வந்து நிறைய மாடுகள்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க, கலப்பின மாடுகள் தான் அதிகமாக வந்து வளர்க்குறீங்க. அதில் வந்து என்ன மாதிரியான மாடுகள், ஜெர்சி மாடுகள்னு சொல்லுவாங்க, சிந்து மாடுகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் எந்த மாதிரி மாடு?
0: ஜெர்சி வச்சுருக்குறோங்க, சிந்து வச்சுருக்கோம், நாட்டு மாட்டில் கலப்பின வச்சுருக்குறோம், 96 மாடு வச்சுருக்கோங்க. இது பூராமே வந்து எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி உள்ள மாடுங்க, நம்ம நாட்டு மாட்டுக்கு ஈக்குவலாகவே இருக்குங்க. ஆனால் பாலும் கூடுதலாக கொடுக்கும், அதிகபட்சமாக காலையில் 7, சாயந்தரம் 6, அப்படி இல்லைன்னா 6-5, இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 10 லிட்ரு இந்த மாதிரி கறக்கிற மாடு தாங்க. வந்து எனக்கு வந்து காலை நேரத்தில் 70 லிட்டர்லேருந்து 80 லிட்டருக்குள்ளே வருங்க, சாயந்தர நேரத்தில் 50 லிட்டர்லேருந்து 60 லிட்டர் வருங்க. இதை வந்து எடுங்க, இதை வென்று போட்டிருக்காங்கங்க. வீட்டிலே வந்து அவங்க எடுத்துகிட்டு போய் 1 மணி நேரத்துக்குள்ளே எங்கள் பால் வந்து நுகர்வோருக்கு போயிருங்க. பால் வாங்குறவங்களுக்கு எங்கள் பால் சுட சுட போயிருங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற 1 கிலோமீட்டருக்குள்ளே எங்கள் பால் எல்லாமே நுகர்வோருக்கு அவங்க அட்டை வாங்கிடுவாங்கங்க, எங்கள் பாலெல்லாம் விற்றுருவாங்கங்க. அந்த மாதிரி
1: பொதுவாக பால் அதிகமாக இருக்கணும்னா வந்து பசும்புல் அதிகமாக போடணும்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்து பருத்தி கொட்டை இதெல்லாம் புண்ணாக்கு இதெல்லாம் அதிகமாக வைக்கணும்னு சொல்லுவாங்க. பால் நிறைய கிடைக்கிறதுக்கு என்ன இன்சூர் பண்ணுறீங்க?
0: நாங்கள் வந்து பசு தீவனம் கொடுக்குறோங்க, மாட்டு தீவனம் சேர்த்துக்கிறோங்க, கற்கா தவிடு போடுவோங்க, புண்ணாக்கு கண்ணு போட்டு ஒரு 10 நாளைக்கு எள்ளு புண்ணாக்கு வைப்போங்க. அப்புறம் இந்த பசு தீவனம், கற்கா தவிடு, தீவனம். இப்போ வந்து புதுசாக இப்போ வந்து 1 வருஷமாக நாங்கள் சோளத்தட்டை ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க.
1: இந்த கண்ணுக்குட்டி போட்டுச்சுன்னா கண்ணுக்குட்டி போட்டதுலேருந்து எத்தனை மாதங்களுக்கு நீங்கள் வந்து பால் கறக்குறீங்க?
0: கிட்டத்தட்ட அது செனை பிடிக்கிற வரலையும், அதாவது 1-7 மாதத்துக்கு ஓரளவுக்கு நல்ல கறவை கறக்குங்க. அது செனை பிடிச்சிருச்சுன்னா 3வது மாதத்துலேயே அது வந்து 60 நாள்லேருந்து 90 நாளுக்குள்ளே அது ஒரு மாடு கண்ணு போட்டுச்சுன்னா மருகத்துக்கு வருங்க. அந்த இதில் செனை பிடிச்சிருச்சுன்னா 1-7 மாதத்துலேயே கறவை நிப்பாட்டிடுவாங்க. அதாவது ரொம்ப ஜாதி மாடாக இருந்தால் அது வந்து 1 மாதம் வரைக்கும் கூட நம்ம சென்னையிலேயே கூட கறக்குங்க. கொஞ்சம் எல்லாமே இந்த கலப்பின மாடாக இருக்கிறதுனால கரெக்டாக 7 மாதம் 8 மாதத்தில் அது காலை தூக்கியிருக்கு, அதை அப்படியே நாங்கள் நிப்பாட்டிடுவோங்க. ஒரு மாடு வந்து குறைச்சலாக வச்சுக்கிட்டாலும் 6-11 லிட்ரு பால் கறக்குங்க.
1: சரிங்க, இப்போ 20 மாடு வளர்க்குறேன்னு சொல்கிறீங்க, எப்படி இருந்தாலும் வந்து இந்த அடிக்கடி வந்து இந்த சீசன் ஸ்பெசிஃபிக்காக வந்து நோய்கள்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் எப்படி தவிர்க்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறீங்க?
0: அது தவிர்க்க இயற்கையாகவே நாங்கள் வந்து கால்நடையிலேருந்து எங்களுக்கு பண்ணை வச்சுருக்கிறதுனால தடுப்பூசி முதல்ல வந்து போட்டுருவாங்க. அது இல்லாமல் நாங்கள் கொஞ்சம் கட்டுத்துறையை நல்லா சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னாவே ஓரளவுக்கு நோய் தொந்தரவுலேருந்து பாதுகாக்கலாங்க.
1: கோமாரி நோய் தடுப்புலாம் பண்ணுறீங்களா?
0: இப்போ அது பண்ணிக்கிட்டே தாங்க இருக்கோம், வருஷம் 2 முறை தடுப்பூசி போட்டுருவாங்க. கவர்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்களோ, நாங்கள் பக்கத்தில் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்கிறதுனால ப்ராப்ளமாக இருந்தாலும் சாருங்கிட்ட கேட்டு சரி பண்ணிக்குவாங்க.
1: மூலிகை வைத்தியம்லாம்
0: அதெல்லாம் செஞ்சுக்குவாங்க. வெந்தயம், சீரகம், மஞ்சள், தேங்காய் இதெல்லாம் போட்டு கோமாரி நோய்க்குன்னு ஒரு இது இருக்குங்க. அது வந்தாலும் சரி வராட்டியும் சரிங்க, நாங்கள் அதை மாதிரி போட்டுக்குவோங்க. அதே மாதிரி குளியாட்டி விடுறது 2 நாளைக்கு ஒருக்க மாட்டை குளியாட்டணுங்க. வாரம் 2 தடவை சாம்பிராணியம் போட்டாவே ஓரளவுக்கு நமக்கு நோய் கட்டுப்பாடு.
1: மாடுகளுக்கு இப்போ வந்து உப்புசம் மாதிரி இருக்குது, இல்லாட்டி வந்து சளி கொட்டுது, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஏதாவது என்ன மூலிகை பயிற்சி பண்ணுவீங்க?
0: சோடா உப்பு கரைச்சி கொடுப்போங்க. காய்ச்சலாக இருந்ததுன்னா மிளகும் வெத்தலையும் கொடுத்தோம்னா ஓரளவுக்கு, கொஞ்சம் வெள்ளத்தை சேர்த்து கொடுத்தோம்னா அந்த காய்ச்சல் சரியாகுங்க. மற்றபடி செரிமான கோளாறுக்கு இஞ்சி, பனைவெல்லம் இந்த மாதிரியெல்லாம் இடித்து கொடுத்தோம்னா செரிமான கோளாறும் இருங்க. ரொம்ப இதாக இருந்ததுன்னா டாக்டர்கிட்ட சொல்லி அவங்க வந்து உடனே பார்த்துருவாங்கங்க.
1: சரிங்க, அப்போது 20 மாடு வளர்க்குறேன்னு சொல்கிறீங்க, இப்போ வந்து பசுந்தாளில் புல் இதெல்லாம் வந்து கிடைக்குது,
0: நாங்களே உற்பத்தி பண்ணியிருக்கோங்க. விவசாயத்தை சார்ந்து இருக்கிறதுனால 1 ஏக்கர் 1/2 ஏக்கர்னு சோளத்தட்டை போட்டுக்குவோங்க. இப்போ கூட 3 ஏக்கர் சோளத்தட்டை போட்டிருக்கோங்க. அது இல்லாமல் கோப்போர் தீவன பயிர் வச்சுருக்கிறோங்க. பச்சை பயிர் நாங்கள் பசுந்தீவனம் நாங்களே உற்பத்தி பண்ணிக்கிறோங்க. அதுக்கு வந்து எங்களுக்கு தேவையான விதக்கண கரணையெல்லாம் 1 தடவை நம்ம வந்து கேவிக்கையில் வாங்கிட்டோம்னா அப்புறம் அதை வச்சே நாங்கள் உற்பத்தி பண்ணிக்குவோங்க.
1: அப்படின்னா கால்நடை வளர்ப்பில் இந்த மாடு வந்து நல்லாவே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கீங்க.
0: அது நாங்கள் வந்து
1: அந்த மாடுகள்லாம் என்ன மாதிரி மாடுகள் வந்து?
0: நாங்கள் வந்து மாடுகள் வந்து கலப்பின மாடுகள் தாங்க, நாட்டு மாடு கிடையாதுங்க. நாட்டு மாட்டிலே கலப்பின மாடாக பார்த்து வாங்குவாங்க. அந்த கலப்பின மாடு வந்து எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி இருக்குங்க. நாட்டு மாடத்திலே கலப்பின மாடுங்கிறது மாட்டுக்கு எந்த நோய் தொந்தரவு கொஞ்சம் கம்மியாக தாங்க வரும், பார்த்தாவே தெரியுங்க. அந்த மாதிரி மாடுங்களாக தேர்ந்தெடுத்து மேக்சிமம் நாங்கள் வந்து வளர்க்குறது வந்து சிவப்பு, வெள்ளை, வெளிர் பிள்ளை மாடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது பால் நிறையா கொடுக்கும், கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குங்க. ஆனால் இந்த ரக மாட்டில் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி இருக்குங்க, கொஞ்சம் பால் கம்மியாக இருக்குங்க. அந்த மாதிரி இந்த ரக மாடுங்க நமக்கு வந்து தொந்தரவு நிறையா இருக்காதுங்க.

0: அதாவது உடம்பு சரியாம போறது வந்து குறைச்சலா இருக்குங்க. பால் மாட்டுக்கு தீவனம் போக்குவரத்து எல்லாம் வந்து தீவனம் மட்டும் தனியாக வாங்கிக்கிட்டாலும் பாக்கியெல்லாம் எங்கள் விவசாய இதுலேயே எங்களுக்கு கிடைச்சிருங்க. விவசாய வேஸ்ட்லேயே வந்து உளுந்துக்கு உளுந்த மூட்டு கிடைச்சிருங்க, கருக்காக கிடைக்குங்க. அந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் விவசாயத்தை சார்ந்தே இருக்கிறதுனால இதெல்லாம் நமக்கு மேனேஜ் பண்ணிக்கலாங்க. மற்றபடி செய்யறதுக்கு
1: இந்த மாடுகள்லாம் விளைச்சலுக்கு ஓட்டுறீங்களா இல்லாட்டி?
0: இல்லை இல்லை, அறுத்து ஆளுங்களை வச்சு அறுத்து போடுறாங்க. நாங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்காங்க, எல்லாம் தம்பிங்க எல்லாம் பார்த்துக்குறாங்க, கூலி ஆளும் வச்சுக்குவாங்க. மேக்சிமம் எல்லாமே சொந்த வேலை தாங்க நாங்கள் செஞ்சுக்குவோம். மாடு பார்க்கறது எல்லாமே எங்கள் தம்பிங்க. ஒருத்தர் இல்லாட்டி ஒரு ஈடுபாடாக பார்த்தோம்னா இந்த மாட்டுலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாங்க. அதே மாதிரி இடம் வசதி வேணுங்க. 10 மாடு 20 மாடு வச்சுருக்கோம்னா ஒரு 50 செண்டாவது இடம் இருக்கணுங்க. 3 இடத்துல நாங்கள் கட்டுவோங்க. ஒரு நாளைக்கு நல்லா காற்றோட்டமாக வந்து நிழல் பகுதியாக இருந்து மாடு நல்லா விசால்ட்டமாக இருந்ததுனாவே நோயை தன்மை தாக்குறது போக்குவரத்து இல்லாமல் இருக்குங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கு.
1: சரிங்க, அப்போ இந்த ஆடு வளர்ப்பில் எத்தனை மாதிரியான ஆடுகள்?
0: நாங்கள் ஆடுனா இந்த மாடோட சேர்ந்து ஆடும் வந்து நாங்கள் செம்பரி ஆடு மட்டும் நாங்கள் தேர்ந்தெடுத்துருக்கோங்க. செம்பரி ஆடு 10 குட்டி 12 குட்டியை வாங்குவோங்க. அது ஒரு 6 மாதம் 7 மாதம் வளர்ப்போங்க. 6 மாதம் 7 மாதம் வளர்த்துட்டு அதை அப்படியே நாங்கள் வித்துருவோங்க. கிடா குட்டியாக தான் பிடிப்போம். அப்புறம் வந்து அதை அப்படியே வந்து 7 மாதம் வளர்த்தோம்னா ஆடு வந்து ஒரு 30 கிலோ 40 கிலோ வந்துருங்க. மாட்டுக்கு போடுற தீனியை வச்சே அதில் சிந்துறது செதறதை வச்சே அது அந்த ஆடுங்க வந்துருங்க. அதே மாதிரி வருஷம் ஒரு 50 கோழி குஞ்சு வாங்குவாங்க. அது அந்த கோழி குஞ்சும் நமக்கு பலன் தருங்க.
1: அது நாட்டுக்கோழி குஞ்சு?
0: நாட்டுக்கோழி குஞ்சு. நாங்கள் வெரைட்டியான வளர்க்குறது இல்லைங்க. நாட்டுக்கோழி குஞ்சே வாங்கி விட்டோம்னா அந்த சாணியை பொறுக்கிக்கிட்டு
1: அதெல்லாம் நல்ல விலைக்கு போகுதா?
0: அது ஓரளவுக்கு அது ஒரு சைடு இன்கம் மாதிரி நாங்கள் விவசாயத்தை சார்ந்து இருக்கிறதுனால அது அந்த மாதிரி இருக்குங்க.
1: இப்போ விவசாயம் பண்ணுறதுல வந்து என்ன மாதிரியான போகத்தில் வந்து ஒவ்வொரு போகத்துலையும் வந்து விளைவிக்கிறீங்க?
0: விவசாயம் வந்து நெல், வாழை, தென்னை வச்சுருக்கோங்க ஐயா. தென்னை தோப்பு எங்ககிட்ட ஒரு 1700 to 2000 மரங்கள்ல இருக்குது.
1: கோடை காலத்தில் வந்து இந்த மாடுகளை எப்படி பராமரிக்கிறீங்க?
0: கோடை காலத்தில் குளியாட்டி விட்டுக்கிட்டு வரணுங்க. வாரத்துக்கு 1-2 தடவை பச்சைலாடம் வாழைப்பழம் கொடுக்கலாங்க. அதே மாதிரி இந்த பன்னி எண்ணெய்ன்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த எண்ணெய் எங்கள் ஏரியாவில் கிடைக்குதுங்க. அந்த எண்ணெயை பச்சைலாடம் பழத்தில் வச்சு கொடுத்தோம்னா அது ஒரு தடுப்பூசி போடுறது மாதிரியே, அது கொஞ்சம் சுத்தமாக பார்த்துக்கிட்டோம்னா நோயில் இருந்து நம்ம காவந்து பண்ணிக்கலாங்க.
1: அதே மாதிரி இந்த மடிவீக்க நோயெல்லாம் வந்து உங்கள் மாட்டுக்கு வந்துருக்கு?
0: வந்துருக்கு.
1: அதுக்கு என்ன பண்ணுவீங்க?
0: மடி நோய் வந்ததுனாங்க அறிகுறி தெரிஞ்சதுனாவே கத்தாழ, சுண்ணாம்பு, மஞ்சள் இதெல்லாம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அரைச்சிங்க. நம்ம அதை தடை விட்டுக்கிட்டு வந்தோம்னா அந்த மடி நோய் சரியாக போயிருங்க. அப்படியும் கொஞ்சம் இதாக இருந்ததுன்னா நம்ம டாக்டர்கிட்ட சொன்னோம்னா அவங்க வந்து அதுக்கு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. கொஞ்சம் அப்போ எதுக்கு ஒரு 4 நாளைக்கு பால் குறையுங்க, பாத்திரணுங்க. இல்லைன்னா காம்பு சோடையாக போயிருங்க. 24 மணி நேரத்தில் பார்த்துட்டோம்னா அதை சரி பண்ணிடுவாங்க.
1: சரி, இப்போ கோமாரி நோய் தடுப்புக்கு வருஷம் வருஷம் வந்து தடுப்பூசி போகிறீங்களா?
0: போட்டுக்கிறாங்க சார். டாக்டர் வந்து முன்னறிவிப்பாகவே 2 நாளைக்கு முன்னாடியே வந்து சொல்லிடுவாருங்க இந்த மாதிரி வர்றோம் அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லைன்னா நாங்களே அங்கே மாட்டை ஓட்டிட்டு போனோம்னா அங்கேயும் போய் போடுவாங்க. எங்கள் வீட்டில் மாடு நிறையா இருக்கிறதுனால மாடு கண்ணு எல்லாத்துக்கும் வந்து வீட்லேயே கூட போட்டுறாங்க.
1: ஆடு வளர்ப்பில் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா லாபம் இருக்குன்னு சொல்கிறாங்க, அது எப்படி உங்களுக்கு வந்து ரெகுலராக
0: லாபம் இருக்குங்க ஐயா? முன்னாடி 2 குட்டி பிடிச்சோம், இப்போ 4 குட்டி பிடிச்சோம், இப்போ ஒரு 20 குட்டி பிடிச்சிருக்கிறோம்.
1: குட்டியை எங்கேயிருந்து வாங்குறீங்க?
0: சந்தையில் வாங்குவாங்க. எங்கள் ஏரியாவில் கடை போட்டிருந்தாங்கன்னா அவங்ககிட்டையும் வாங்குவாங்க.
1: இப்போ செம்மறி ஆடு வளர்க்குறது உங்களுக்கு நல்லதாக தெரியுதா இல்லாட்டி வந்து வெள்ளாடு வளர்க்குறது?
0: இல்லை, 2 ஆடு வளர்க்குறது நல்லது தாங்க. ஆடு வளர்க்குறது நல்லது தாங்க. எங்களுக்கு வந்து இந்த மாடை சார்ந்து இருக்கிறதுனால வைக்கப்புள்ள கூட இந்த செம்பரி ஆடு தின்னுக்குங்க. மாடு என்னென்ன திங்குதோ அதை பூராமே செம்பரி ஆடு சாப்பிடுங்க. அதனால அதில் வர்ற மிச்சத்தை நாங்கள் இந்த ஆட்டுக்குட்டிக்கு போட்டோம்னாவே அது எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு லாபகரமான ஆடை பற்றி இன்னைக்கு விற்கணும்னா நான் இன்னைக்கே வித்துடலாங்க. ரெடி காசு கொடுத்து வாங்கிக்குவாங்க. அது மாதிரி ஆடு வச்சிருக்கிறதுல எந்த சிரமமும் இருக்காதுங்க. சைடு இன்கம் மாதிரி கிடைக்குதுங்க.
1: சரிங்க, அப்போ கோழி வளர்க்கல, நீங்க வந்து ஒரு 50 கோழிகிட்ட வளர்க்குறீங்கன்னு சொன்னீங்க.
0: ஆமாங்க ஐயா.
1: நாட்டுக்கோழி மட்டும் தான் வளர்க்குறீங்களா?
0: ஆமாங்க ஐயா, நாட்டுக்கோழி.
1: அதுக்கான குஞ்சுகள்லாம் இங்கேருந்து வாங்குறீங்க?
0: தயிரமல்ல சந்தைன்னு இருக்குங்க, தாயனூர் சந்தைன்னு இருக்கு. அந்த மாதிரி சந்தையில போய் பிடிச்சிட்டு வருவாங்க.
1: இப்படி பார்த்து வாங்குறீங்க? இப்போ கலர் கோழி குஞ்சுகள்லாம் விற்கிறேன்னு சொல்றாங்க. இதே மாதிரி நம்ம கேவிக்கு எல்லாம் கூட விற்கிறாங்க.
0: இருக்கு, கொடுத்துருக்காங்க. அதையும் நாங்கள் வளர்த்துருக்கோங்க, போட்டுக்கிட்டே இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு ரகம்லாம் கொடுத்துருக்காங்க. கோழி வளர்க்குறவங்களுக்கு அந்த குஞ்சை பார்த்தாவே தெரியுங்க. அதே மாதிரி ஒரு தர கோழி குஞ்சு வாங்கும்போது கொஞ்சம் சாதாரண கோழி குஞ்சா வாங்கிட்டா கூட சாவல் வந்து நல்ல பெருஞ்சாதி சாவலா வாங்கிட்டா அது ஒரு கோழி வந்து 3.5 கிலோ 4 கிலோ வர்றது மாதிரி வந்துருங்க.
1: கோழி வளர்ப்புல வந்து பொதுவாக வந்து உங்களுடைய பயன்பாட்டுக்கா இல்லாட்டி வந்து வெளி சந்தையில் விற்கிறதுக்கு பயன்படுத்துறீங்களா?
0: எங்களோட பயன்பாட்டுக்கு தாங்க.
1: நீங்க இப்போ கோழி வளர்த்தாலே வந்து முட்டை வருது, கறி வருது, நீங்க வந்து வெளிக்கும் கொடுக்கலாமே.
0: நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி, எங்க சொந்த பந்தம், எங்க வேலையாளுங்களுக்கு இந்த மாதிரி நல்லது பெருசு நல்ல நாள் பெரிய நாளுக்கெல்லாம் கொடுப்போங்க. அதனால நாங்கள் வந்து இதை ஒரு விற்பனையா செய்யறது இல்லைங்க. விவசாயத்தை சார்ந்து இருக்கிறதுனால

0: கோழி எங்களுக்கு வந்தீங்கன்னா வந்து மாடு தாங்க, மாடை பார்த்தாவே எங்களுக்கு போதுமானதாக இருக்குங்க.
1: சரி, இந்த கோழி வளர்ப்புக்கு வந்து என்ன மாதிரி தீனிலாம் போடுறீங்க?
0: சோளம் கம்புங்க அங்கே வாங்கி தாங்க போடுறோம். கருக்கா குருணை இருந்ததுன்னா அது போடுவோங்க. அது சாணியில் இந்த நெல் வைக்கல் கொண்டாந்து போடுறதுலே அதிலே பொறுக்கிக்குங்க. அதுக்கு தனியாக நாங்கள் பராமரிக்கிறது இல்லைங்க. கோழி குஞ்சு பறிக்கிறப்ப ஏதாவது ரெண்டு போடுவோங்க. அது வைக்க போரில் இருக்கிற நெல்லையே கொத்திக்கிட்டு அது வளர்ந்துருங்க.
1: சரி,
0: குப்பையை கிண்டிக்கிட்டே இருக்கிறதுனால அது வளர்ந்துருங்க.
1: இப்போ நான் வந்து புறக்கடையில் தான் வளர்க்குறீங்க?
0: ஆமாம் ஆமாங்க, புறக்கடை வளர்த்தாங்க.
1: உங்களை தொடர்பு கொள்ளணும், உங்களுக்கு தொலைபேசி எண்கள் சொன்னீங்கன்னா திருப்பி சொல்லுங்கள்.
0: என்னோட தொலைபேசி எண் 90 95 10 45 0 5ங்க. 90 95 10 45 0 5ங்க.
1: சிறப்பு, நன்றிங்க.
0: நன்றிங்க.
2: ஐயா கலப்பின மாட்டுக்கெல்லாம் கலப்பு தீவனம் கலந்து போடு. எம்மா சோள கம்பு கேழ்வரகு சொச்சமுள்ள தானியங்க. ஐயா மக்கா சோள சாம வரகு மழிஞ்சிருக்கும் தானியத்தே.
3: கால்நடை வளர்ப்புங்கிறது விவசாயிகளுக்கு வருடம் முழுவதும் வருமானம் தர ஒரு நம்பகமான லாபமான தொழில்தான். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பேட்டை வாய்த்தலை கே அண்ணாவி அவங்களோட அனுபவங்களை கேட்கும் போது நாமும் தெரிஞ்சுக்கிட்டோம்.
2: கலப்பு இன மாட்டுக்கெல்லாம் கலப்பு தீவன கலந்து போடு. எம்மா கலப்பின மாட்டுக்கெல்லாம் கலப்பு தீவனம் கலந்து போடு. கலப்பின மாட்டுக்கெல்லாம் கலப்பு தீவனம் கலந்து போடு.

0: இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: சில கதைகள் நமக்கு உற்சாகம் தரும்.
2: சில கதைகள் நமக்கு கண்ணீரை வரவழைக்கும்.
3: சில கதைகள் நம்மை நிகழ வைக்கும்.
2: சில கதைகள் நம்மை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கும்.
1: இந்த மாதிரி நவ திருச்சி FM ரெயின்போ நேயர்களை கட்டி போடுற மாதிரியான குறுங்கதைகள் உங்ககிட்ட இருக்கா?
3: அந்த கதைகளை பண்பலையில கேக்கணும்னு ஆசையா இருக்கா?
2: நீங்க பள்ளி கல்லூரி மாணவரா இருந்தா 3 நிமிடங்களுக்கு மிகாம உங்களது குறுங்கதைகளை பேசி topyouthrj@gmail.com என்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு மே மாதம் 5ஆம் தேதிக்குள்ள அனுப்பி வைங்க.
1: காற்றலைகளில் உங்கள் படைப்புகள் உங்கள் குரலில் ஒலிபரப்பாக. வாழ்த்துக்கள்.

0: நிகழ்ச்சி ரெயின்போ எஃப்எம் 102.1 மத்திய அலை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும் அரும்புகளின் ஆரவாரமாய் தேன்சிட்டுக்களின் ரிங்காரமாய் குழந்தைகளுக்கான கொண்டாட்டமான நேரமாய் மலர்கிறது மணி மலர். வணக்கம் குட்டீஸ், இன்னைக்கு மணி மலர்ல லிட்டில் ஸ்டார், சிறுவரிசை மேடை, கதை எனும் தேவதை நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தர தயாரா இருக்காங்க. எல்லாரும் ஜாலியா கேட்டு என்ஜாய் பண்ணலாமா? மணி மலர்ல முதலாவதாக லிட்டில் ஸ்டார். மின்னும் நட்சத்திரம் யார்?
1: குழந்தைகள் எல்லாருக்கும் வணக்கம். மணிமலர் நிகழ்ச்சியில லிட்டில் ஸ்டார் பகுதியில இன்னைக்கு நாம யார சந்திக்க போறோம் தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
2: அண்ணாமலை.
1: அண்ணாமலை, எங்க இருந்து வந்திருக்கீங்க, எந்த இடத்துல இருக்கீங்க?
2: திருச்சி விண்ணப்பந்தது.
1: அண்ணாமலை, நீங்க என்ன கிளாஸ்ல படிக்கிறீங்க, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
2: நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், கிஆர்பி.
1: இப்போ உங்களுடைய தனி ஆர்வம் எல்லாம் என்ன?
2: திருவாசகம் படிப்பேன் நிறையா, சுந்தர தேவன்.
1: இப்போ நீங்க வந்து எந்த வயசுல இந்த பதிகங்கள்லாம் பயிற்சி எடுக்க ஆரம்பிச்சீங்க? அதை சொல்லணும். 7 வயசுல இருந்து. யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க?
2: அப்பா.
1: அப்பா பேர் என்ன?
2: உமாபதி.
1: 6-7 வயசுல இருந்து நீங்க தொடங்கிட்டீங்க இல்லையா இந்த மாதிரி பதிகங்கள் எல்லாம் மனப்பாடம் பண்ணி அதை பாடுறதுக்கு? இப்படி இருந்தது, எவ்வளவு நேரம் பிராக்டிஸ் பண்ணுவீங்க ஒரு நாளைக்கு?
2: ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பிராக்டிஸ் பண்ணுவேன்.
1: அப்படியா? பதிகங்களை படிக்கும் பொழுது எது முக்கியமா கவனிக்கணும்?

0: ஆலாவலம் இந்த ராகத்துல பாடுறாங்க.
1: அப்புறம் தமிழ் உச்சரிப்பு இல்லையா,
0: தமிழ்
1: சரியா உச்சரிக்கிறது எல்லாம் யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க?
0: அப்பாட்ட தான்,
1: அப்பா
0: எல்லாமே
1: கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டீங்க. அப்போ எங்களுக்காக ஏதாவது ஒரு திருவாசக பாடுங்களேன்.
0: திருச்சி

0: திருச்சிற்றம்பலம்.
1: ரொம்ப அருமையா பாடுனீங்க. இப்போ எத்தனை மணி நேரம் பயிற்சி பண்ணாதான் உங்களுக்கு எல்லாம் ஞாபகமா சொல்ல முடியும் இல்லையா? அப்போ கோயில்களுக்கெல்லாம் நீங்க போய் பாடின அனுபவம், முதல் முறையில எப்ப நீங்க மேடை ஏறி பன்னிசை எல்லாம் பாடினீங்க?
0: விராலிமலையில பாடியிருக்கேன்.
1: விராலிமலை இல்லையா, முருகன் கோயில் இல்லையா? இவ்வளவு நேரம் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டது?
0: கால் மணி நேரம்
1: பாடினீங்களா தொடர்ந்து? அதுக்கப்புறம் இப்ப எல்லாம் எவ்வளவு நேரம் உங்களால பாட முடியுது?
0: 2 மணி நேரம்
1: கூட பாடுவீங்க தொடர்ந்து? ஸ்கூலுக்கும் போயிட்டு வர வேண்டி இருக்கும் இல்லையா, நிறைய பாடங்களும் இருக்கும். இப்ப நீங்க 6th ஸ்டாண்டர்ட் வர வந்துட்டீங்க, நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், எல்லாத்துக்கும் உங்களுக்கு நேரம் எல்லாம் ஒதுக்க முடியுதா? சரியா,
0: நேரத்தினால
1: ஒதுக்க முடியுது. அது தவிர வேற ஏதாவது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா செய்யறதுக்கு?
0: படிக்கிறது ரொம்ப பிடிக்கும்.
1: படிக்கிறது, சப்ஜெக்ட்ஸ் படிப்பீங்க, அதுக்கப்புறம் பதிகங்கள் படிக்கிறது, திருமுறை இசை கத்துக்கிறது, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சரி, உங்களுடைய கனவுகள் எல்லாம் என்ன, என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க, என்னென்னலாம் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதே சமயத்துல திருமுறை பாடல்கள்லாம் தொடர்ந்து படிக்கிறதுக்கு, பாடுறதுக்கான மேடை?

0: கனவுகள் அது மாதிரி ஏதாவது கனவுகள் இருக்கா உங்களுக்கு?
1: திருவண்ணாமலை பார்த்து நினைக்கிறேன்.
0: இப்போ உங்களுடைய குருவா இருக்காங்க அப்பா இல்லையா, அப்பா கூட எவ்வளவு நேரம் உங்களால இதுக்காகவே ஒரு முயற்சியா உட்கார முடியுது? இல்லனா நீங்களே தனியா பிராக்டிஸ் பண்ணுவீங்களா, இல்ல அப்பா கூட இருந்தா தான் உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ண வருமா?
1: அப்பா இருந்தாலும் பிராக்டிஸ் பண்ண, தானா இருந்தாலும் பிராக்டிஸ் பண்ண வரும்.
0: சரி, இப்ப எங்களுக்காக ஒரு திருவாசக பாடல் பாட முடியுமா?

0: அருமையா திருவாசக பாடல்ல நீங்க பாடுனீங்க, ரொம்ப அழகா தெய்வீக ஆர்வத்தோட தெய்வீக நாட்டம் அதிகம் மிகுந்து நீங்க ரொம்ப அழகா இதெல்லாம் கத்துக்கிறீங்க, அழகா பாடுறீங்க, கச்சேரிகள்லாம் பண்றீங்க, பண்ணிசை பாடுறீங்க. உங்களுடைய இந்த பயணம் தொடர நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துறோம். நன்றி.
1: நன்றி.
2: லிட்டில் ஸ்டார்ல மின்னிய நட்சத்திரம் அண்ணாமலை உடன் உரையாடினார் சித்ரா திருவாளன். தொடர்வது ராஜ்யவாத்தியமான மிருதங்கத்தை வாசிக்க வருகிறார் நமக்கான சிறுவரிசை மேடை நிகழ்ச்சியில் எஸ் ஸ்ரீவர்சன்.
3: நமஸ்காரம். மிஸ்ரா சபதாளம் வாசிக்க போகிறேன்.

இசை மேடை நிகழ்ச்சியில் மிருதங்க இசையால் நம்மை மகிழ்வித்தவர் எஸ். ஸ்ரீவத்சன். நிறைவாக கதை எனும் தேவதை.

பறக்கிற மீன்கள், மரத்துல முதல, வானத்துல யானை, பட்டாம்பூச்சியா மலரும் பூச்செடி, அப்படி ஒரு அற்புதமான உலகம் படைக்கும் கதை எனும் தேவதை. கண்ணம்மா அன்னைக்கு ரொம்ப உற்சாகமா வீட்டுக்கு வந்தா. காரணம், அன்னைக்கு பிக்னிக்கு போயிருந்தா, எங்க தெரியுமா, ஸ்னேக் பார்க்குக்கு. வந்த உடனே பாட்டி கிட்ட போய், பாட்டி இன்னைக்கு எவ்வளவு வெரைட்டியான பாம்பெல்லாம் பார்த்தேன் தெரியுமா, சின்னது பெருசு, மலைப்பாம்புன்னு சொன்னாங்க, அந்த பாம்பு

பாம்பெல்லாம் கூட பாத்தேன் பாட்டி அப்படின்னா கண்ணம்மா. சின்ன சின்ன பாம்பெல்லாம் கூட பாத்தேன் பாட்டி, ரொம்ப கியூட்டா இருந்தது அப்படின்னு சொன்ன கண்ணம்மா கிட்ட பாட்டி சொன்னாங்க, பாம்ப கண்டா படையே நடுங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாம்ப கண்டா கொஞ்சம் பயமா இல்ல உனக்கு? இல்ல பாட்டி, எனக்கு ஒன்னும் பயம் இல்ல, ஏன்னா பாம்பெல்லாம் கண்ணாடி கூண்டுல தானே இருந்தது என்றாள் கண்ணம்மா. நாகங்களை இறைவனின் அவதாரமா நினைத்து கூட கும்பிடுறோம் இல்லையா, நாம மட்டும் இல்ல உலகத்துல பல நாடுகளுக்கு அந்த பழக்கம் இருக்கு கண்ணம்மா அப்படின்னாங்க பாட்டி. ஆனா ஏன் பாட்டி சிலர் பாம்ப பார்த்த உடனே கல்லால் அடிச்சு கொண்டுடுறாங்க என்றாள் கண்ணம்மா. உயிர் பயம்னா வேற என்ன, கடிச்சிட்டா அது விஷ பாம்பா இருந்தா ரொம்ப கஷ்டம் இல்லையா? இரு நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன். பாம்பும் முனிவரும் உற்சாகமானால் கண்ணம்மா. ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமம் போறதுக்கு 2 கிலோமீட்டர் பயணிக்க வேண்டிய ஒரு நிலைமை கிராம மக்களுக்கு. இடையில ஒரு அடர்த்தியான வனப்பகுதி, அந்த வனப்பகுதியை கடந்தாதான் எளிமையா அடுத்த ஊருக்கு போக முடியும். ஆனா அந்த பாதையை தவிர்த்துட்டு கிராம மக்கள் ஒரு 5-6 கிலோமீட்டர் தாண்டி சுத்தி அடுத்த கிராமத்துக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அந்த வனப்பகுதியில ஆக்ரோஷமான ஒரு நாகப்பாம்பு இருந்ததாக சொல்லப்பட்டது. அப்போ அந்த கிராமத்துக்கு ஒரு முனிவர் வந்தார். அந்த பாதையில போகும்போது கிராம மக்கள் எல்லாம் தடுத்தாங்க. வேணா சாமி, அந்த பக்கம் போயிடாதீங்க, அங்க ஒரு பெரிய பாம்பு இருக்கு, அது ரொம்ப ஆக்ரோஷமாக வேற இருக்கும் பாக்குறதுக்கு, தீண்டிடுச்சுன்னா வாம்பா போயிடும் என்றார்கள் கிராம மக்கள். பரவாயில்ல, நாம சீண்டாத வரைக்கும் அரவம் நம்மள சீண்டாது அப்படின்னு முனிவர் அந்த காட்டு பாதையில போக ஆரம்பிச்சார். கொஞ்சம் தூரம் போன உடனே அந்த பாம்பு எதிர்ப்பட்டு, சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப பெரிய பாம்புதான். படம் எடுத்த அந்த பாம்பை பார்த்து முனிவர் கேட்டார், ஏன் இவ்வளவு சீற்றம், ஏன் இவ்வளவு கோபம்? அந்த பாம்பு சொல்லிச்சு, நான் பயத்துல சீரிப்பாயிறேனே தவிர கோபத்தால கிடையாது முனிவரே அப்படின்னுச்சு பாம்பு. சரி, நான் உனக்கு ஒரு நல்ல மந்திரம் சொல்லித்தரேன், அது உன்ன அமைதியாக்கும் அப்படின்னு ஒரு நல்ல மந்திரத்தை பாம்புக்கு சொல்லி கொடுத்தார். அதுக்கப்புறம் அந்த கிராம மக்கள்ல சிலர் அந்த பாதையில போகும் பொழுது அவங்க கண்ணுக்கு அந்த பாம்பு படவே இல்லை. அதனால ரொம்ப தைரியமா எல்லா மக்களும் ஒரு கிராமத்துல இருந்து அடுத்த கிராமத்துக்கு இந்த வனப்பகுதி வழியாகவே போக ஆரம்பிச்சிட்டாங்க. பல மாதங்கள் கழித்து மீண்டும் அந்த முனிவர் அதே பாதையில வர வேண்டி இருந்தது. இந்த இடத்துல தானே நாம பாம்புக்கு ஒரு நல்ல மந்திரம் சொல்லி தந்தோம், மனச அமைதியாக்குற மந்திரம். அந்த பாம்பு எங்க இருக்கு அப்படின்னு தேடுற ஆர்வம் வந்தது முனிவருக்கு. தேடி கண்டுபிடிச்சார். ஒரு பெரிய மரத்துக்கு அடியில பரிதாபமா அடிபட்டு கிடந்தது அந்த பாம்பு. நாம காப்பாத்தணும்னு நினைச்ச இந்த பாம்பு இப்படி அடிபட்டு கிடக்குதே, என்னாச்சு உனக்கு? நீங்க சொல்லி கொடுத்த மந்திரத்தை நான் தினமும் சொன்னேன், நான் அமைதியா தான் இருந்தேன், ஆனா மக்கள் என்ன பார்த்த உடனே கல்ல விட்டு எரிய ஆரம்பிச்சாங்க. அப்ப கூட அமைதியா இருந்தேன், அதனால வந்த வினைதான் இது முனிவரே அப்படின்னுச்சு அந்த பாம்பு. நீ பயப்படாம இருக்கிறதுக்கு அந்த மந்திரம் சொல்லுன்னு சொன்னேன், ஆனா உனக்கு எப்ப துன்பம் வருதோ அந்த நேரத்திலயும் நான் உன அமைதியா இருக்க சொல்லல, உன்னை தற்காத்துக்கிறதுக்கு நீ என்ன பண்ணணுமோ அது அவசியம் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொன்னார் முனிவர். சரி, இதுல இருந்து உனக்கு என்ன புரியுது கண்ணம்மா? நாமளும் நிம்மதியா இருக்கணும், மத்தவங்களையும் நிம்மதியா வாழ விடணும். சில சமயம் நமக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சா நம்மள நாமே பாதுகாக்க வேண்டியது மிக மிக அவசியம், அத நீ தெரிஞ்சுக்கோ என்றாள் பாட்டி. உண்மைதானே, பகை நட்பாம் காலம் வருங்கால் முகநட்டு அகநட்பு ஓரீவிடல், பகைவர் நண்பரானால் முகத்தளவில் நட்பு கொண்டு அகத்தில் எச்சரிக்கையுடன் நட்பு நீங்கி விலகிடல் வேண்டும் அப்படின்னு வள்ளுவ பெருந்தகை சொன்னதை மறக்க முடியுமா? ஓடு ஓடு ஓடு ஓடு ஓடு ஓடு ஓடு நீ நடக்க

திருச்சி ரெயின்போ எஃப்எம் 102.1 மத்திய அலை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும் அரும்புகளின் ஆரவாரமாய் தேன் சிட்டுக்களின் ரீங்காரமாய் குழந்தைகளுக்கான கொண்டாட்டமான நேரமாய் மலர்ந்தது மணி மலர்.

0: மழை தூறலா சாரலா அடைமழையா இப்படி எப்படி வேணா வரலாம். ஆனா அது வரத்துக்கு முன்னாடி அந்த மண் வாசனை மனசுக்குள்ள நிறைய எதிர்பார்ப்பை தரும், ஒரு உற்சாகத்தையும் சேர்த்து தரும். அதே மாதிரி தாங்க மனசுல இருக்கக்கூடிய வார்த்தைகளை கருத்துக்களா கடிதமா மின்னஞ்சலா நிரப்பி அனுப்பினாலும் அது போய் சேர்ந்துருச்சா இல்லையா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிக ஆவலை தரும். இப்படி கருத்துக்களை அனுப்பி அதை காத்திருக்கவங்களுக்கான பரிசா திருச்சி FM ரெயின்போ 102.1 காத்திருக்கு இசை தூறல். நேரம் பிற்பகல் 3 மணி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் தாமரை கார்த்திக். தமிழகம், கேரளம், அசாம், மேற்குவங்க மாநிலங்கள், புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை மறுநாள் நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனிடையே மேற்குவங்கத்தில் 15 வாக்குச்சாவடிகளில் இன்று நடைபெறும் மறு வாக்குப்பதிவில் பகல் 1 மணி நிலவரப்படி 55.57% வாக்குகள் பதிவாயின. சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது வாக்கு எண்ணும் பார்வையாளர்களாக மத்திய அரசு ஊழியர்களை மட்டுமே நியமனம் செய்ய உத்தேசித்துள்ள தேர்தல் ஆணையத்தின் முடிவில் தலையிட உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மனுவை விசாரித்த நீதிபதி SPS நரசிம்மா தலைமையிலான அமர்வு தேர்தல் ஆணையத்தின் நெறிமுறைகள் கட்டாயம் பின்பற்றப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. வாக்கு எண்ணும் அலுவலர்களை தேர்ந்தெடுப்பது தேர்தல் ஆணையத்தின் உரிமை என்று கூறியுள்ள நீதிமன்றம் வாக்கு எண்ணப்படும் ஒவ்வொரு மேஜையிலும் ஏற்கனவே முகவர்கள், கண்காணிப்பாளர்கள், தேர்தல் பார்வையாளர்கள் உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்வுக்கு மேற்காசிய சூழலே காரணம் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்களுக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுடில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேற்காசிய நெருக்கடியை தொடர்ந்து சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டினார். திருவாரூரில் வரும் 5ஆம் தேதி வணிகர் சங்கங்களின் பெருமாநாடு நடைபெற உள்ளதால் மயிலாடுதுறையில் அன்றைய தினம் பிற்பகல் முதல் வணிக நிறுவனங்கள் செயல்படாது என்று அம்மாவட்டத்தின் வர்த்தக அமைப்பு தெரிவித்துள்ளது. அத்தியாவசிய பொருட்களான மருந்து கடைகள் உள்ளிட்டவை மட்டுமே திறக்கப்படும் என்று இந்த அமைப்பு கூறியுள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை உயர்வு தொழில்துறைக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதோடு அத்தியாவசிய பொருட்களின் விலை ஏறவும் வாய்ப்பு ஏற்படுத்தும் என்றும் இந்த அமைப்பு எச்சரித்துள்ளது. மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் திருக்கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மண்டுகு முனிவருக்கு சாப விமோசனம் வழங்கும் நிகழ்வு இன்று நடைபெறுகிறது. இதற்காக வண்டியூர் வீரராகவ பெருமாள் திருக்கோவிலிலிருந்து சேஷ வாகனத்தில் எழுந்தருளிய கள்ளழகரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்றிரவு 7:30 சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 4 மணிக்கு.

0: தெரியாத கதைகளை சுமக்கிற தெரியாத முகங்களோடு ஒரு பிணைப்பு உருவாக்கிக்கிட்டு அவங்களோட முகத்துல மகிழ்ச்சி சொல்லக்கூடிய புன்னகையை கொண்டு சேர்க்க தொடர்ந்து முயற்சிக்கிற திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 தன்னோட ரசிகர்களை கொண்டாடக்கூடிய நேரம் இது. இசை தூரல்
1: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: washing powder Nirma, washing powder Nirma, Nirma.
1: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நம்ம நாடு பசுமை எரிசக்தி இலக்குகளை நோக்கி முன்னேறிட்டு வருது. அதுல ஒரு பகுதியா April 1st இந்தியா முழுவதும் E20 பெட்ரோல் பயன்பாடு கட்டாயமாக்கி இருக்கிறாங்க. பெட்ரோல் தெரியும், அது என்ன E20 பெட்ரோல் அப்படின்னா 80% பெட்ரோலோட சேர்த்து 20% எத்தனாலையும் கலந்த கலவைதான் அப்படி சொல்றாங்க. எத்தனால் அப்படிங்கறது விவசாய மூலப்பொருட்கள்ல இருந்து தயாரிக்கக்கூடிய பசுமை எரிபொருள். அது சரி, முன்னாடி இருந்த பெட்ரோலுக்கும் இந்த பெட்ரோலுக்கும் என்ன அப்படி வித்தியாசம் இருந்துற போகுது அப்படின்னு தானே கேக்குறீங்க. ஆங்கிலத்துல ரிசர்ச் ஆக்டேன் நம்பர் அப்படின்னு சொல்றாங்க, RON. இது சாதாரண பெட்ரோலுக்கு பொதுவா 91-92 வரைக்கும் இருக்குமா, ஆனா இப்ப இருக்கிற இந்த E20 பெட்ரோல்ல RON 95 இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இது உயர்தரமான எரிபொருளாக கருதப்படுது, ஏன்னா இது பசுமை எரிபொருளும் கூட. இந்த பெட்ரோலை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கவனிக்கணும். வங்கி வண்டி வாங்குறப்போ உரிமையாளர்களுக்கு ஒரு கையேடு ஒன்று கொடுப்பாங்க, ஆங்கிலத்தில் ஓனர்ஸ் மேனுவல் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. வண்டி வாங்குறப்ப எல்லாருக்கும் ஒரு புத்தகம் மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, இந்த வண்டி எந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டது, இதில் என்னென்னலாம் செய்யணும் என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு. அதில் E20 அது போடுறதுக்கான வசதி இருக்குதா அப்படின்னு நம்ம அதில் சரி பார்த்துக்கணும். 2023 பிறகு வாங்கின பொது வாகனங்களாக இருந்தால் எரிபொருளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வடிவமைச்சிட்ருக்காங்க. 2023-2020 முன்னாடி இருக்கிற வாகனமாக இருந்தால் நம்ம என்ஜினை பராமரிக்கிறதுல இன்னும் கொஞ்சம் கூடுதலான கவனம் செலுத்தணும். ஏன் அப்படின்னா, நம்மளோட வாகனத்தோட எரிபொருள் குழாய்களை இன்ஜெக்டர்களை முறையான இடைவெளியில் சர்வீஸ் செய்து வைத்துக்கிறது ரொம்பவே அவசியமாக இருக்குது. நம்மளோட வாகனங்களை பற்றி நாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அடிக்கடி சுத்தம் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பசுமை எரிபொருளுக்கு மாறிடலாம், நம்ம நாட்டை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு நாமளும் உதவி செய்யலாம். கேட்டுட்ருக்கோம் இசை தூரல் திருச்சி FM Rainbow 102.1.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: சென்னையிலிருந்து அந்தோனிராஜ் அப்படிங்கிறவங்க நம்ம பண்பலைக்கு மின்னஞ்சல் அனுப்பி இருக்கிறாங்க. 1 மாலை 4 வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில மைண்ட் கேம் அதை பத்தி பகிர்ந்திருக்கிறாங்க. கேள்விகள் அவங்க மூளைக்கு சுறுசுறுப்பா தந்ததான். தினமும் இந்த நிகழ்ச்சியை அறிவிப்பாளர்கள் அழகா தொகுத்து வழங்கிட்டு வராங்க. அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் நிலையத்துல அனைவருக்கும் மனமார்ந்த பாராட்டுகளை பகிர்ந்திருக்கிறாங்க. அந்தோனிராஜ் அப்படிங்கிறவங்க சென்னையில இருந்து நன்றி ஐயா. அடுத்து தவமலர், செல்வராஜ், ராஜமாணிக்கம், பொன்மலைப்பட்டி இவங்க எல்லாரும் சேர்ந்து மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. நேற்று பிற்பகல் 2:30 கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில ஓய்வு பெற்ற

அப்படிங்கிறவங்க சென்னையில இருந்து நன்றேயா. அடுத்து தவமலர், செல்வராஜ், ராஜமாணிக்கம், பொன்மலைப்பட்டி இவங்க எல்லாரும் சேர்ந்து மின்னஞ்சல் அனுப்பி இருக்கிறாங்க. நேற்று பிற்பகல் 2:30 கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில ஓய்வு பெற்ற ஓட்டுநர் மற்றும் பயிற்சியாளர் ஆர் ராஜமோகன் அவர்கள் பங்கெடுத்துக்கிட்ட நிகழ்வு ரொம்ப சிறப்பா இருந்தது. ஆண்டாண்டு காலமாக பேருந்து பயண அனுபவங்கள் இருந்த போதும் பேருந்தும் இருக்கையும் நன்றாக இருக்கிறதா, எவ்வளவு வேகமாக செல்கிறார் என்பதை பாடல்களை கேட்டுக்கொண்டு பயணம் செய்திருக்கிறோம். ஆனா ஒரு ஓட்டுநரோட திறமை, தொழில் பக்தி, நேரம் தவறாமை, பேருந்தோட தன்மை அறிந்து செயல்படணும் அப்படின்னும் இன்னும் எண்ணற்ற தகவல்களையும் பரிமாற்றம் செய்து கொண்ட ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு தன்னோட மின்னஞ்சல்ல பகிர்ந்திருக்கிறாங்க. நெடுந்தூர பேருந்துகள் பயணம் செஞ்சுட்டு இறங்கும் பொழுது அவங்க ஓட்டுநருக்கு வணக்கம் சொல்லிட்டு வரத கடைபிடிச்சிட்டு வராங்களா, நல்ல விஷயம் தானே. இந்த மின்னஞ்சல் அனுப்பி இருக்கிறாங்க தவமலர், செல்வராஜ், ராஜமாணிக்கம் இவங்கெல்லாம் சேர்ந்து பொன்மலைப்பட்டியில இருந்து, அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கலாம். கேட்டுட்டு இருக்கோம் இசை தூரல், திருச்சி FM ரெயின்போ 102.1.

செல்வி கல்யாண சுந்தரம் அப்படிங்கிறவங்க கீழக்குண்டையம்பேட்டை திருவானைக்காவல் திருச்சியிலிருந்து மின்னஞ்சலங்கள் நிறைய அனுப்பியிருக்கிறாங்க. 30ஆம் தேதி நிகழ்ச்சிகளில் காலை இணைத்தானும் நல்லவை கேட்கல பேசிய பேராசிரியர் முனைவர் எஸ் விமல் அவர்கள், மனசு அப்படிங்கிறது எண்ணங்களால ஆனது, வாழ்க்கையில் நடக்கிற ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கும் காரணம் இருக்கு, உயர்ந்த சிந்தனை இருந்தால் மனக்கலக்கம் இருக்காது அப்படிங்கிறது மாதிரியான மனம் பற்றிய பல நல்ல தகவல்களை சொன்னாங்க. மருத்துவ நேரத்தில் நுரையீரல் புகையால் ஏற்படக்கூடிய COPD நோய் பற்றி மருத்துவர் டாக்டர் கே ராமசுப்ரமணியம் அவர்கள் சொன்ன தகவல்கள் பயனுள்ளதா இருந்தன. வசந்த் அழைப்பில் திருச்சி சித்த மருத்துவர் கே மகாலிங்கம் அவர்கள் நோய் தவிர்க்கும் மூலிகைகளும் உணவு முறைகளும் அப்படிங்கிற தலைப்பில் முருகானந்தம் தியாகராஜன் அவர்களோடு உரையாடியது சிறப்பாக இருந்தது அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. 7:25 உழவர் உலகத்தில் திருவாரூர் பவரக்கோட்டை ராஜேந்திரன் அவர்கள் தென்னை வளர்ப்பில் 50 ஆண்டு அனுபவங்களையும் ரால் வளர்ப்பில் அவங்களோட அனுபவங்களையும் நேயர்களோடு பகிர்ந்துகிட்டாங்க. அருமையா இருந்தது. நிகழ்ச்சியை வழங்கிய பண்பலைக்கு நன்றி அப்படின்னு பாராட்டியிருக்கிறாங்க. இதே நேயர் 1ஆம் தேதி காலை இணைத்தானும் நல்லவை கேட்கல பேசிய முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள் மனத்துக்கண் மாசிலநாதல் அப்படிங்கிற தலைப்பில் அற வழியில் வாழணும் அப்படிங்கிறத சிறப்பாக விளக்கி சொன்னாங்க. மருத்துவ நேரத்தில் பேசிய டாக்டர் கே ராமசுப்ரமணியம் அவர்கள் நுரையீரல் புற்றுநோய் குறித்து சிறப்பாக பேசினாங்க. வசந்த் அழைப்பில் உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு கலந்துகிட்டு பேசின தொழிலாளர் நல உதவியாளர் மற்றும் ஆய்வாளர் வாகினி ஜெயராமன் அவர்கள் தொழிலாளர் நலம் சார்ந்த பல சட்ட தகவல்களை சிறப்பாக எடுத்து சொன்னாங்க. உடன் உரையாடிய அறிவிப்பாளர் கோகிலா அவர்களுக்கும் பாராட்டுகள் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. அன்று பிற்பகல் 1:30 பௌத்த சமண ஆய்வாளர் மா செல்வபாண்டியன் அவர்கள் புத்த பூர்ணிமா பற்றி பேசிய தகவல்களை கேட்டாங்களாம். அன்றைய புத்த பூர்ணிமா நாள் சிறப்புரையில் அருமை அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் சூரியகாந்தி சாகுபடி பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். இரவு இசை இனிமையில் ஒலிபரப்பான பாடல்கள் எல்லாம் குயில் பாடல்களாகவே இருந்ததை கேட்டு மகிழ்ந்தோம். பாராட்டுக்கள். வழங்கிய பண்பலைக்கு நன்றி அப்படின்னு பாராட்டியிருக்கிறாங்க. அன்று 1ஆம் தேதி இரவு ஞாபகம் மருதை நிகழ்ச்சியில் ஒலிபரப்பிய எல்லா பாடல்களும் அருமையாக இருந்ததா. படங்களிலிருந்து பாடல்களை தெரிவு செய்து ஒலிபரப்ப செய்த அறிவிப்பாளர் லோகநாதன் அவர்களுக்கு பாராட்டுகள்னு பகிர்ந்திருக்கிறாங்க. அன்னைக்கு நிகழ்ச்சியில ஒலிபரப்பான பாடல்கள் சிலதை பட்டியலிட்டிருக்கிறாங்க. அவங்க மனசுக்கு பிடிஞ்ச பாடலையும் சேர்த்து குறிப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க. அந்த பாடலையும் கேட்டு மகிழ்ந்தோம். வழங்கிய பண்பலைக்கு நன்றி அப்படின்னு தன்னோட மின்னஞ்சலை குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த மின்னஞ்சல்களை எழுதினவங்க தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் கீழக்குண்டையம்பேட்டை திருமானை கோவில் இருந்து. நன்றி சொல்லிக்கலாம் அவங்களுக்கு. இணைந்திருக்கிறோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 இது இசை தூரல்.

போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட் கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட் பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட் போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்குள்

0: सामाजिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं।
1: இசை துறல்ல இப்ப நாம தூணா அப்படிங்கிற ஒரு மீனை பத்தி தெரிஞ்சுக்க போகிறோம். டியூனா அப்படிங்கிற இந்த மீன் வந்து கடல்ல ரொம்ப வேகமா நீந்தக்கூடியது, நீண்ட தூரத்துக்கு சோர்வடையாம நீந்தக்கூடியது. அப்படின்னா உணவுக்காகவும் இனப்பெருக்கத்துக்காகவும் கடல்ல இடம்பெயரக்கூடிய ஒரு மீன். மீன் சொன்னாலே அது உணவாகவும் உட்கொள்ளப்படணும் தானே. இதுல புரதம் அதிகமா இருக்குதான், பெரிய அளவுல சர்வதேச வர்த்தகத்துல இடம் பிடிக்கக்கூடிய ஒரு மீன் வகை. இப்பவே நீங்க தெரிஞ்சிருப்பீங்க சுத்தி முத்தி இவங்க எங்கதான் வராங்க அப்படின்னு. அதிகப்படியான மீன் பிடிக்கிறதுனால சில தூணா இனங்கள் எண்ணிக்கையில குறைஞ்சு காணப்படுதான், அதனால கடல் சூழல் பாதிக்கப்படுது. அதனால ஐக்கிய நாடுகள் அமைப்பு May 2nd உலக தூணா தினமாக அறிவிச்சிருக்கிறாங்க. இதனோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, கடல் வளங்களை பாதுகாக்கணும், மீன் பிடிப்பை கட்டுப்பாட்டோடு செய்யணும், மீனவர்களுக்கு நிலையான வருமானம் வரதுக்கு உறுதி செய்யணும். இவங்க பாட்டுக்கு இப்போவே எல்லா மீனையும் பிடிச்சிட்டா அதுக்கப்புறம் இருக்காது இல்லையா, அவங்களுக்கும் வருமானம் பாதிக்கப்படும் தானே. அது மட்டும் இல்லாமல் கடலில் இருக்கக்கூடிய சமநிலையும் பாதிக்கப்படும். அதனால் இது மட்டும் இல்லாமல் மீன் விஷயத்தில் மட்டும் இல்லாமல் இயற்கை வளங்களை கையாளும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாருமே ஞாபகத்தில் வச்சுக்கலாம். கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி FM Rainbow 102.1.

எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை துறல் நிகழ்ச்சிக்காக பரதராஜன் நகர் லால்குடியிலிருந்து எம் ராஜேந்திரன் அப்படிங்கிறவங்க மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. 1ஆம் தேதி வெள்ளி அன்று காலை 10:30 ஒலிபரப்பான இருபடு பாடல்கள் நிகழ்ச்சியில கண்டுகொண்டேன் ராவணன் இந்த ரெண்டு படங்கள்ல இருந்து பாடல்கள் வளம்

வந்தன. வெயில் சுட்டரிக்கிற வேளையில மனசுக்கும் செவிக்கும் குளிர்ச்சி தரும் பாடல்களை கேட்கறதே தனி ஆனந்தம் தான். அதுவும் நம்ம 102.1 கேட்கறது பேரானந்தம். கேட்டது அரை மணி நேரம்னாலும் ஒலிபரப்பான பாடல்கள் மீண்டும் மீண்டும் நம் செவிகளில் ஒலிப்பது போல உணர்வு ஏற்பட்டது. ரொம்ப நன்றி அப்படின்னு தன்னோட மின்னஞ்சல்ல பகிர்ந்திருக்கிறாங்க வரதராஜ நகர்ல இருந்து லால்குடியிலிருந்து எம் ராஜேந்திரன் அப்படிங்கிறவங்க. நன்றி ஐயா. கேட்டுட்டு இருக்கோம் இசை தூரல்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் அப்படிங்கிறவங்க இன்னொரு மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. இசைத்துறல் நிகழ்ச்சிக்காக நேற்று கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில ஓய்வு பெற்ற ஓட்டுநர் பயிற்சியாளர் ஆர் ராஜ்மோகன் அவர்களோட அனுபவங்களை கேட்டாங்களாம். அவங்களோட முதல் அனுபவங்களையும், திருநெல்வேலி பாபநாசம் இந்த வழியா விரும்பி சென்ற அனுபவங்களையும், அச்சரபாக்கம் விபத்து குறித்தும், ஓட்டுநர்களோட பொறுப்புகளையும், வண்டியை புரிஞ்சுகிட்டு எல்லாரோட உயிரும் நம்ம கையில அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஓட்டுநர்கள் எப்படி பொறுமையோடவும் கியர் போடும் முறைகள்லாம் வந்து நடைமுறைப்படுத்துறாங்க அப்படிங்கறத பத்தியும் பகிர்ந்துகிட்டாங்க. பயிற்சியாளர் அப்படின்னா அவங்களோட பல முகங்களை எங்களால பார்க்க முடிஞ்சது, கேட்டு ரசித்தோம், நன்றி ஐயா, வழங்கிய பண்பலைக்கு நன்றி அப்படின்னு தன்னோட மின்னஞ்சலை குறிச்சிருக்காங்க. தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் கிழகுண்டையம்பேட்டை திருவானைக்காவல் இருந்து அனுப்பின மின்னஞ்சல்ல கேட்டுட்டு இருக்கோம் இசை தூரல்.

0: இலவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: சில கதைகள் நமக்கு உற்சாகம் தரும்.
2: சில கதைகள் நமக்கு கண்ணீரை வரவழைக்கும்.
3: ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அம்மா அப்பா.
4: சில கதைகள் நம்மை நெகிழ வைக்கும்.
5: ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ஐயா.
2: சில கதைகள் நம்மை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கும்.
1: இந்த மாதிரி நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ நேயர்களை கட்டி போடுற மாதிரியான குறுங்கதைகள் உங்ககிட்ட இருக்கா?
4: அந்த கதைகளை பண்பலையில கேக்கணும்னு ஆசையா இருக்கா?
2: நீங்க பள்ளி கல்லூரி மாணவரா இருந்தா 3 நிமிடங்களுக்கு மிகாம உங்களது குறுங்கதைகளை பேசி topyouthrj@gmail.com என்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு மே மாதம் 5ஆம் தேதிக்குள்ள அனுப்பி வைங்க.
1: காற்றலைகளில் உங்கள் படைப்புகள் உங்கள் குரலில் ஒலிபரப்பாக வாழ்த்துக்கள்.
6: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள்.
7: பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் TRY TMT கம்பிகள்.
8: ஓட்டுநர் உரிமத்திலையும் வாகன பதிவு சான்றிதழிலும் உங்களோட இப்ப இருக்கிற மொபைல் என்ன சரியா இணைச்சிட்டீங்களா அப்படிங்கறத நேயர்கள் சரிபார்க்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஓட்டுநர் உரிமம், ஆங்கிலத்துல டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வாகன பதிவு சான்றிதழ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட்னு ஆங்கிலத்துல சொல்றாங்க. இதுல ஏன் இப்ப வந்து புதுசா மொபைல் என்ன இணைக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு நீங்க யோசிப்பீங்க. அதுக்கான காரணம் இதுதான். இன்னைக்கு போக்குவரத்து துறையோட பெரும்பாலான சேவைகள் டிஜிட்டல் மயம் ஆயிடுச்சு. இ சலான், அதாவது போக்குவரத்து விதிமீறல் அபராத தகவல்கள் எல்லாம், அதோடு சேர்த்து உங்களோட உரிமத்தை புதுப்பிக்க வேண்டிய நினைவூட்டல்கள், இப்படி எல்லாமே உங்க மொபைலுக்கே நேரடியா வந்து சேரும். நீங்க பழைய எண்ணை மாத்தாம இருந்தீங்க அப்படின்னா இந்த தகவல்கள் உங்களுக்கு வராது. அதனால உடனே இணையதளத்துல இதை புதுப்பிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம RTO அலுவலகத்துக்கு போயும் உங்களோட என்ன நீங்க இணைச்சுக்கலாம். ஓட்டுநர் உரிமத்துக்கு sarathi.parivaragan.gov.in அப்படிங்கிற தளத்துல அதர்ஸ் அப்படிங்கிற மெனுல போய் மொபைல் நம்பர் அப்டேட் அப்படிங்கறத தேர்வு செய்யணும். வாகன பதிவுக்கும் நீங்க vahan.parivahan.gov.in அப்படிங்கிற இணையதளத்துக்கு போய் நீங்க தகவல்களை சரி பார்த்துக்கலாம். உங்களோட ஆதார் அட்டையோட இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணுக்கு வரக்கூடிய ஓடிபி மூலமா வீட்டில இருந்தே சில நிமிடங்கள்ல இதை செஞ்சிடலாம். அப்படி முடியாது அப்படிங்கிறவங்க மட்டும் அலுவலகத்துக்கு போய் செஞ்சாலே போதும். மற்றவர்கள் அலுவலகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. உங்க தகவல்கள் சரியா இருந்தா மட்டும்தான் ஆன்லைன் சேவைகள் உங்க வீடு தேடி உங்க கைபேசிக்கு வரும். அதனால நாம முடிந்த அளவுக்கு நம்மளோட எண் சரியா நம்மளுடைய ஓட்டுநர் உரிமத்திலையும் வாகன பதிவு சான்றிதழையும் இருக்கா அப்படின்னு சரி பார்த்துக்கலாம். இணைந்து இருக்கலாம் திருச்சி வானொலியின் FM ரெயின்போ 102.1.

இசைத்தோரெல்லாம் மின்னஞ்சல்கள் தாங்கி வந்த கற்களோடு சில முக்கியமான தகவல்களையும் நாம கேட்டாச்சு. இனி வண்ண கோலங்கள் விளையாட நீங்க தயாராகலாம். எப்பவும் போல உங்களுடைய கச்சவியை எடுத்து தயாரா வச்சுக்கோங்க. 938 546 102 1 இந்த எண்ணுக்கு உங்களுடைய விடைகளையும் ஊர் பேரையும் அனுப்ப தயாராகலாம்.

0: நேரம் மாலை 4 மணி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் தாமரை கார்த்திக். தமிழகம், கேரளம், அசாம், மேற்குவங்க மாநிலங்கள், புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை மறுநாள் நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனிடையே மேற்குவங்கத்தில் 15 வாக்குச்சாவடிகளில் இன்று நடைபெறும் மறு வாக்குப்பதிவில் பகல் 1 மணி நிலவரப்படி 55.57% வாக்குகள் பதிவாயின. 2026-27 ஆண்டிற்கான 4 நாடாளுமன்ற குழுக்களை மாற்றியமைத்து மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதன்படி நாடாளுமன்ற மதிப்பீட்டுக் குழு தலைவராக பிஜேபியின் டாக்டர் சஞ்சய் ஜெய்ஷ்வால், நாடாளுமன்ற பொதுப்பணிகள் ஆய்வுக்குழு தலைவராக பிஜேபி உறுப்பினர் திரு பைஜெயந்த் பாண்டா, பொதுக்கணக்கு குழு தலைவராக காங்கிரஸ் கட்சியின் கே சி வேணுகோபால், ஷெட்யூல் மற்றும் பழங்குடியின விவகாரங்களுக்கான குழுவின் தலைவராக பிஜேபி உறுப்பினர் திரு பகன்சிங் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். பேரிடர்களின் போது நாட்டு மக்களை கைபேசி மூலம் எச்சரிக்கும் புதிய தொழில்நுட்ப முறையை மத்திய அரசு இன்று அறிமுகம் செய்துள்ளது. உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் சோதனை ரீதியாக கைபேசிகளுக்கு எச்சரிக்கை சமிகை ஒளி இன்று அனுப்பப்படுகிறது. இத்தகைய எச்சரிக்கை செய்தியை கைபேசியில் மக்கள் பெறும்போது பீதியடைய தேவையில்லை என்றும், இது ஒரு சோதனை முறையே என்றும் மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா கூறியுள்ளார். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், திருச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை, திருப்பூர் மாவட்ட மலைப்பகுதிகள், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. வரும் 8ஆம் தேதி வரை நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவையாறு ஐயாரப்பர் திருக்கோவிலின் கண்ணாடி பல்லக்கு சப்தஸ்தான நிகழ்வு இன்று நடைபெற்றது. இதன்படி திருவையாற்றை சுற்றியுள்ள திருப்பழனம், திருச்சோற்றுத்துறை, திருவேதிக்குடி, திருக்கண்டியூர், திருப்பந்துருத்தி, திருநெய்தானம் கிராமங்களில் உள்ள சிவாலய திருத்தலங்களுக்கு ஐயாரப்பர் அம்பாள் கண்ணாடி பல்லக்கில் செல்லும் நிகழ்வு இடம்பெற்றது. நாளை திருவையாறு தேரடித்திடலில் ஏழூர் கண்ணாடி பல்லக்கும் ஒரே இடத்தில் சங்கமித்து பூ போடும் நிகழ்வு நடைபெறவுள்ளது. சீனாவில் நடைபெறும் 17 வயதிற்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: 102.1 கேட்டுட்டு இருக்க எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். நாம இப்ப கேட்கலாம் வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
2: கிடைக்காத மிக குறைந்த விலை தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
0: வாரம் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா வாரத்தோட கடைசி நாள் சனிக்கிழமை. ஆனா பாருங்க, மாசத்துல 2ஆம் தேதியான இன்னைக்கு சிறப்பா ஒரு புதுமையான வண்ணக்கோலங்களை விளையாட போறோம். ஏன் அப்படின்னா பொது அறிவு கேள்விகள் தான் இன்னைக்கும் வரப்போகுது. ஆனா இல்லாதது எது அப்படிங்கிற தலைப்புல கொஞ்சம் வித்தியாசமான கேள்விகளை நம்ம நேயர்களான உங்ககிட்ட கேட்கறதுக்காக நாங்க வந்திருக்கோம். வழக்கம் போல வாட்ஸ்அப் வழியா விடையையும் ஊர் பேரையும் அனுப்புறதுக்கு நேயர்கள் தயாராகலாம். 9383 542 1 அப்படிங்கிற இந்த எண்ணோடு காத்திருக்கலாம்.

0: வணக்கம்.
1: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

வனக்குளங்கள் கேட்டிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல. இன்னைக்கு இல்லாதது எது அப்படிங்கறது தான் அந்த பொது அறிவு கேள்வியா இருக்க போகுதுன்றத சொல்லியாச்சு. ஆனா முதல் கேள்வி என்ன அப்படின்னா, நதி இல்லாத நாடு எது அப்படிங்கறது தான். இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சது அப்படின்னா நேயர்கள் உடனே உங்களுடைய கச்சிவி எடுத்து 938-546-102.1 அப்படிங்கிற இந்த எண்ணுக்கு ஒரு பேரோட சேர்த்து விடையையும் அனுப்பலாம். நதி இல்லாத நாடு எது? கேட்டுட்டு இருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: தெரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல நாம கேட்டுட்டு இருக்கிறது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள்.
1: ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை வசந்தன் கோ.
0: வனக்குளங்கள் கேடிஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல நதி இல்லாத நாடு எது அப்படின்றதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில மொதல் கேள்வியா கேட்டுனோம். கேட்டதுதான் தாமதம், நிறைய பேர் பதில் அனுப்பியிருக்கிறாங்க. யார் யாரு அப்படின்னு பாத்திரலாம். முதல்ல சவுதி அரேபியா, அதுதான் பதில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கருமூலர் லால்குடியிலிருந்து அவங்க அனுப்புனது. அது மட்டும் இல்லாம அந்த சவுதி அரேபியா குறித்த தகவல்களையும் சேர்த்து இவங்க பகிர்ந்திருக்கு.

0: இருக்கிறாங்க. அடுத்து அந்தோனிராஜ் அப்படிங்கிறவங்க சென்னையில இருந்து மாலை வணக்கத்தோடு, விடை வந்து சவுதி அரேபியா தான் அப்படின்னு அழுத்தம் திருத்தமா பதிவு செஞ்சிருக்கிறாங்க. மகாலட்சுமி கீழே தாளப்பட்டியிலிருந்தும் இதே பதில சொல்லியிருக்கிறாங்க. பி தாமஸ் அப்படிங்கிறவங்க, பி தாமஸ் லூப்ரா ஏர்போர்ட் திருச்சியிலிருந்து, அவங்களும் சவுதி அரேபியா தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிரமீலா சென்னை, அவங்களும் சவுதி அரேபியா தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து தஞ்சாவூர் லக்ஷ்மி பதில் அனுப்பியிருக்கிறாங்க. வெங்கு அப்படிங்கிறவங்க திருவானைக்காவல்லிருந்து அனுப்பியிருக்கிறாங்க. தாளக்குடியிலிருந்து முத்தமிழ் நகர்லேருந்து சம்பத்குமார் அப்படிங்கிறவங்க பதில் அனுப்பியிருக்கிறாங்க. பெல் டவுன்ஷிப் ராமலட்சுமி திருநெல்வேலியிலிருந்து, அவங்களும் சவுதி அரேபியா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திருச்சி சேகர், நதி இல்லாத நாடு சவுதி அரேபியா தான் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. சீனிவாச நகர்லேருந்து, கல்லங்காடுலேருந்து கமலாதேவி அப்படிங்கிறவங்க பதில் அனுப்பியிருக்கிறாங்க சவுதி அரேபியான்னு. மணிநகரம் மதுரையிலிருந்து சோ சண்முக சுந்தரம், எஸ் ஐஸ்வர்யா, எஸ் மித்ரன், எஸ் அக்ஷய் மீனாட்சி, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரே பதிலாக நாங்கள் வந்து சவுதி அரேபியாவுக்கு தான் ஓட்டளிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அனுப்பியிருக்கிறாங்க. ஏ ஹரிஹரன் பெங்களூர்லேருந்து சவுதி அரேபியான்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்புராணி அப்படிங்கிறவங்க சென்னையிலேருந்து இதே பதில் பகிர்ந்திருக்கிறாங்க. ரவி திருமழை பாடியிலேருந்து இதே பதில் அனுப்பியிருக்கிறாங்க. கவி செல்வா டால்மியா அதிலிருந்து அனுப்பியிருக்கிறாங்க. நதி இல்லாத நாடு லிபியா அப்படின்னு இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரே நேயர் மட்டும்தான் லிபியா அப்படின்னு பதில் தந்திருக்காங்க. மற்ற எல்லாருமே ஒரே பதில தான் அவங்க பகிர்ந்திருக்கிறாங்க சவுதி அரேபியான்னு. சார்லஸ் அப்படிங்கிறவங்க பொன்மலைப்பட்டி அடைக்கலானை நகர்லேருந்து, அவங்களும் சவுதி அரேபியான்னு தான் சொல்கிறாங்க. இப்போ விடை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. சவுதி அரேபியா தான் பதி அப்படின்னு கவிச்சாரல் கொள்ளிடம் காமராஜ் திருச்சிராப்பள்ளியிலிருந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த பதில் சரியானதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யார்கிட்ட கேட்க போகிறோம் அப்படின்னா, இவங்க கிட்ட தான். கௌதவன் அவர்களே, நீங்கள் சொல்லுங்க. ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம்,
1: நதிகள் இல்லாத நாடு. சரி சரி, அருமையான ஒரு கேள்விதான். அதுக்கு சரியான பதில்களை தான் நேயர்கள்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம கேள்வி கேட்டது தான் தாமதம். பார்த்தீங்கன்னா சரவெடி மாதிரி அதிரடியா அத்தனை கேள்விகள் இருக்கு.
0: இப்ப இந்த பதில சொன்ன எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். ஏன் அங்க இப்ப நதியே கிடையாது அப்படின்னா நமக்குள்ள ஒரு சந்தேகம் வரும். மழை பெஞ்சா தண்ணி ஓடும்ல, அது மாதிரி கூடவா அங்கெல்லாம் வந்துட்டு இந்த பாதையில அப்படியே ஓடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மழைக்காலத்துல மட்டும் நீர் வந்து அந்த வறண்ட பகுதிகளில் ஓடும் பாதைகள் இருக்கு. ஆனா அதே நம்ம நதிகளா வந்து கொள்ள முடியாது இல்லையா. அதனாலதான் அந்த பாலைவன நாட்டிலான சவுதி அரேபியால நிலையான நதிகள் இல்லை அப்படின்றத பதிவு செஞ்சுக்கிறோம். இந்த நேரத்தில்
1: சைக்ளோன் வந்துட்டு சவுதியில பயங்கரமா மழை பெஞ்சது, கண்கொள்ளா காட்சியா இருந்தது. ஏன்னா காரோட ரோடெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வெள்ளமா இருந்தது. வெள்ளத்துல வந்து கார்கள்லாம் மிதந்துகிட்டே போனது. அது மாதிரி சில ஆச்சரியமான விஷயங்கள் கூட சவுதியில நடக்கிறதா இப்ப நம்ம கேள்விப்படுறோம்.
0: சரி, முதல் கேள்விக்கு அவங்க வெற்றிகரம்

0: இல்லையா. அதனாலதான் அந்த பாலைவன நாட்டிலான சவுதி அரேபியால நிலையான நதிகள் இல்லை
1: நிச்சயமா.
0: அப்படின்றத பதிவு செஞ்சுக்கிறோம் இந்த
1: இப்ப
0: நேரத்துல
1: கூட
0: நாங்க.
1: ஒரு சைக்ளோன் வந்துட்டு சவுதியில பயங்கரமா மழை பெஞ்சது, கண்கொள்ளா காட்சியா இருந்தது. ஏன்னா காரோட ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெள்ளமாக இருந்தது, வெள்ளத்தில் வந்து கார்கள்லாம் மிதந்துக்கிட்டே போனது. அது மாதிரி சில ஆச்சரியமான விஷயங்கள் கூட சவுதியில் நடக்கிறதா இப்போ நம்ம கேள்விப்படுறோம்.
0: சரி, முதல் கேள்விக்கு அவங்க வெற்றிகரமா வந்து பதில சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம அடுத்த கேள்வி கேட்க வேண்டிய நேரம்
1: நேரம்
0: வந்தாச்சு.
1: வந்தாச்சு.
0: கேட்டுருவோமா?
1: கேட்டுருவோமே.
0: அதாவது நிலாவை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்.
1: ஆமாம்
0: நமக்குன்னு ஒரு துணை அப்படின்னா உவமையாவும் நிறைய வந்துட்டு நிலா மாதிரி நான் கூடவே
1: ஆமா.
0: இருப்பேன் அப்படி இப்படின்னா வந்து சொல்லுவாங்க. அப்படி நிலவு இல்லாத
1: கிட்டத்தட்ட காதலியா தான் அப்படி சொல்லுவாங்க நிலா மாதிரி. ஏன்னா
0: ஆமா
1: சில நேரம் பாத்தீங்கன்னா அப்படியே கோபத்துல தேய்ச்சிக்கிட்டே இருப்போம், அப்புறம் ரொம்ப அன்பா இருந்தா வளர்ந்துகிட்டே இருக்கிற மாதிரி பாசமும் அதிகமாகும். ஒரு நாள் பாத்தீங்கன்னா இல்லாம கூட போயிடலாம் அபாசம் மாதிரி. ஆனா ஃபுல் மூன் பாத்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு வந்து காதலி வந்து
0: பிரகாசமா
1: பிரகாசமா
0: உற்சாகமா
1: உற்சாகமா இருப்பாங்க அப்படி சொல்லலாம். இப்ப நம்ம சூரிய கிரகத்தை எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட எல்லா கிரகத்துக்கும் பாத்தீங்கன்னா நம்ம பூமிக்கு தான் பாவம் ஒரே ஒரு நிலா இருக்கு. சனி கிரகம், வியாழன், இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா
0: பல
1: நிறைய
0: நிலவுகள்
1: பல நிலவுகள் வந்து நூத்து கணக்கில் இருக்கதா கூட சொல்றாங்க. ஆனா இவ்வளவு பெரிய சூரிய குடும்பத்திலையும் பாவம் ஒரே ஒரு கிரகத்துக்கு கிரகமே ஒரே ஒரு கிரகத்துக்கு வந்து நிலாவே இல்லாம இருக்கு. என்ன கிரகம் அப்படிங்கறத நீங்க அழகா கண்டுபிடிச்சு சொல்லலாம்.
0: ஐயோ பாவமேனு அப்படி நிலா இல்லாம தனியா தவிக்கிற கிரகத்தோட பேரை நீங்க பதிலா தட்டி விடலாம். கச்சவில 938-546-102-1 அப்படிங்கிற இந்த கச்சவியன் உங்களுக்காக காத்திருக்கு. வாங்க விளையாடலாம், ஜெயிக்கலாம். இது வண்ண கோலங்கள்.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: இணைந்திருக்கின்றோம். ட்ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோலங்கள். வண்ணக்கோலங்கள் இன்னைக்கு சனிக்கிழமைனா உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், ஜிகே. அதெல்லாம் நம்ம அடுத்த கேள்வி கேட்டிருந்தோம், நிலவு இல்லாத கிரகம் எது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்கன்னு பாப்போம். நேர்கள்லாம்
1: அப்படி நீங்க எங்களை குறைச்சி எடை போடலாம், நாங்க வந்து எல்லாத்துலயும் சிறந்தவங்க அப்படின்னு
0: குரூலா கேட்பாங்கன்னு நானே எதிர்பார்த்தேன்.
1: அதெல்லாம் இல்ல, அடிச்சு விடுறாங்க அவங்க பாட்டுக்கு. பிரமிளா சென்னையில இருந்து அனுப்பி இருக்கிறாங்க, புதன் அப்படின்னு. பி தாமஸ் லூப்ரா ஏர்போர்ட் திருச்சியில இருந்து புதனும் வெள்ளியும் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. கருமூலர் லால்குடியில இருந்து புதன் மற்றும் வெள்ளி அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. சீனிவாச நகர் கல்லங்காடுல இருந்து கமலா தேவி புதனும் வெள்ளியும் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. அப்புறம் சார்லஸ் அப்படிங்கிறவங்க பொன்மலைப்பட்டியில இருந்து ஆங்கிலத்துல மெர்குரியும் வீனஸும் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. ரெங்கராஜ் பொன்னகர்ல இருந்து புதன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க மணிநகரத்துல இருந்து சோ சண்முக சுந்தரம், எஸ் ஐஸ்வர்யா, எஸ் மித்ரன், எஸ் அக்ஷய் மீனாட்சி இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, புதன் வெள்ளி புளூட்டோ அப்படின்னு சொல்லிருக்காங்க. புளூட்டோ
0: நம்ம இப்ப ஒரு
1: குறுங்கோளா ஆயிடுச்சு,
0: பிளானட்டாவே நம்ம அதை கன்சிடர் பண்ணல, அதை எடுத்துட்டாங்க சூரிய குடும்பத்தை விட்டு.
1: ஆமா, அதனால மத்த ரெண்டு அனுப்பி இருக்கிறாங்க. அன்பு ராணிங்கிறவங்க புதன் அப்படின்னு சொல்றாங்க. பெல் டவுன்ஷிப்ல இருந்து ராமலட்சுமி சொல்றாங்க புதனும் வெள்ளியும் அப்படின்னு. தஞ்சாவூர் லட்சுமி புதன் சொல்றாங்க. சூரியன் இல்லாத இடத்துலதான் சார் நிலவு இருக்கும், அது வந்து ஆட்டை பகுதி தான், பதில் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் அப்படிங்கிறவங்க அனுப்பி இருக்கிறாங்க.
0: ஆர்டிக்கே போயிட்டு வந்துட்டார் போல.
1: ஆமா, இல்ல நீல் சூரியன் இல்லாத இடத்துலதான் நிலவு இருக்குமா, புரியலையே.
0: கிடையாது, சூரியன் இருக்கு, நிலவு இருக்கு, பௌர்ணமி இது, அமாவாசை கூட நிலா இருக்கு. நம்ம பூமியோட நிழல் மறைக்கிறதுனாலதான் தெரியாம இருக்கு.
1: அவங்க என்ன கருத்து பதிவு செய்ய விரும்புறாங்கன்னு நமக்கு தெரியல. லக்ஷ்மி குமரன் நகர்ல இருந்து புதனுக்கு வந்து சூரியனுக்கு பக்கத்துல இருக்கிறதால வந்து நிலவு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட சரியானது. ஏன் அப்படின்னா, புவியீர்ப்பு விசை வந்து சூரியனோடது அதிகமா இருக்கும். இந்த புதன் கோள சுத்தி வரக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும்
0: சூரியன் ஈர்ப்பு விசையில நிக்கிறதே பெரிய விஷயம். அதுல அதுக்கு நிலா வேற இருந்தாதான்
1: இருக்க முடியாது. எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சூரியனே அதை வாங்கிக்கும் அப்படிங்கறது சரியான பதில். அவங்க விளக்கத்தோட அனுப்பி இருக்கிறாங்க. புதன் வெள்ளி அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. டால்மியால இருந்து கவி செல்வா அப்படிங்கிறவங்க. திருமழபாடியில இருந்து ரவி சொல்லிருக்கிறாங்க, புதன் வெள்ளி ரெண்டுத்துக்குமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி சரியான பதிலா இது எல்லாமே?
0: பதில்கள் தான். புதன் வந்து நிலவு இல்லாத ஒரு கிரகம் அப்படின்னு நமக்கு கன்ஃபார்மா தெரியுது. செவ்வாய்க்கு கூட இரண்டு நிலவுகள் இருக்கதா நம்ம படிச்சிருக்கோம். வெள்ளி கிரகத்துக்கும் நிலவுகள் இல்லை அப்படின்ட்டு இப்ப சொல்லியிருக்காங்க. சோ நிறைய நேயர்கள் வந்து சரியான பதில்களை சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம்.
1: ஏன் அப்படின்னா, சொல்லும் போல சூரியனுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால அதனுடைய புவியீர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும், அதனால ஒரு நிலவை வந்து தக்க வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இதே மாதிரி ஏதாவது
0: சூரியனே பக்கத்துல இருக்கிறப்ப நிலா எதுக்கு அப்படின்னு கூட இருக்கலாம்.
1: என்னன்னு என்ன அப்படின்னா, பொதுவா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு பொருள் தான் உடம்புல இருந்து ஒரு பிரிஞ்ச பகுதியா கூட இருக்க தேவையில்ல, ஏதாவது ஒரு பொருள் வருது அதே நிலவா மாறி தங்கிராதா அப்படின்ற ஒரு எண்ணமும் எல்லாருக்குள்ளயும் வரும். அதுக்கும் இதே பதில் தான். இதனுடைய சக்தியை விட சூரியனுடைய புவி ஈர்ப்பு சக்தி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், அதனாலதான் அதுக்கு நிலவு கிடையாது.
0: சயின்ஸ் பீடியா கூட 7 மணிக்கு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா உயிர் தகவலியல் புதிய தொழில்நுட்பம் வேலை வாய்ப்புகளையும் சம்பந்தமா உதவி பேராசிரியர் டி ராஜ சுதாகர் அவர்கள் பங்கேற்று தகவல் தராரு, அதை கேட்போம். இப்பயே ஆரம்பிச்சிட்டோம்.
1: இன்னைக்கு இப்ப பதில் கொடுத்த எல்லா நேயருக்கும் நம்ம வாழ்த்து சொல்லிக்கலாம்.

0: அடுத்த கேள்வியை கேட்க வேண்டிய நேரம் வந்தாச்சு.
1: அடுத்தது பாத்தீங்கன்னா, நீங்க தலைப்பிலே சொல்லிட்டீங்களே, நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறப்ப இல்லாதது எது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வித்தியாசம் வித்தியாசமா யோசிச்சு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு ஈஸியா சொல்லிடலாமே. இலைகளே இல்லாத தாவரம்.
0: தாவரமே வந்து அந்த இலையில இருக்கிற பச்சையத்தை வச்சுதானே அது வந்து சமைச்சு சாப்பிடும்.
1: அப்படிதான் மேல யோசிக்குது.
0: இப்படி ஒண்ணு இருக்குமோ?
1: கடவுள் வந்து வித்தியாசம் வித்தியாசமா எல்லா பொருள்களையும் பார்க்க ஆசைப்படுறாரு. வழக்கமான விஷயங்கள் அவருக்கு பிடிக்கிறதே கிடையாது. அதனால நம்ம அதுல இருந்து சில விஷயங்கள் எடுத்து கேள்விகளா கேக்குறோம். நேர்களும் இன்ட்ரெஸ்டா பதில்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
0: நேர்களே, நீங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா 938-546-102-1 அப்படிங்கிற இந்த கச்சவியனுக்கு உங்களோட பதிலோட சேர்த்து ஊர் பேரையும் அனுப்பலாம். கேள்வி இன்னொரு தரம் கேட்டுடலாம்.
1: இலைகளே இல்லாத தாவரம் எது?
0: இணைஞ்சிருக்க இது வண்ண கோலங்கள்.

0: வீட்டிற்கு மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரம் நம்பிக்கை வசந்த் & கோ.
1: திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரகடன் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வனகோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட

0: ఫుల్ షాపింగ్ సమకూల్.
1: கிடைந்திருக்கின்றோம் திருச்சி பண்பலை 102.1 வண்ணக்கோளங்கள். வண்ணக்கோளங்கள்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொது அறிவு வினாக்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். சரியான விடைகள் வந்த நேயர்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இலைகளே இல்லாத தாவரம்னு கேட்டோம், ஈஸியா கேட்டோமா என்னமோ தெரியல.
2: தோ வந்துருச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அனுப்பி இருக்கிறாங்க. இன்னும் ரெண்டாவது கேள்விக்கு நிறைய பேர் பதில் அனுப்பி இருக்கிறாங்க. அவங்க அனுப்பின பதில் இப்பதான் நம்மள வந்து சேர்ந்திருக்கு. புதன், ஏன்னா சூரியனுக்கு மிக அருகில் இருக்கிறனால வெள்ளி சூரிய குடும்பத்தோட வெப்பமான கிரகம், இது ரெண்டுதான் காரணம்னு சொல்லி ரெண்டு விடையும் அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஏ ஹரிஹரன் அப்படிங்கிறவங்க சரியான விடை தான். சப்பாத்தி கள்ளி அப்படின்னு சொல்லி ரெங்கராஜ் அப்படிங்கிறவங்க பொன்னகர்ல இருந்து அனுப்பி இருக்கிறாங்க. இது வந்து மூணாவது கேள்விக்கான இலைகள் இல்லாத தாவரம் அந்த இது. அடுத்த பி தாமஸ் லூப்ரா ஏர்போர்ட் திருச்சியிலிருந்து சப்பாத்தி கள்ளி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மகாலட்சுமி கீழே தாளப்பட்டியிலிருந்து சப்பாத்தி கள்ளின்னு பகிர்ந்துருக்கிறாங்க. அந்தோனிராஜ் சென்னை இவங்களும் இதே பதில் தான் சொல்கிறாங்க. மணிநகரம் மதுரையிலிருந்து சோ சண்முக சுந்தரம் மற்றும் பலர் பச்சை பாசி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பச்சை பாசி அதுதான் வந்து பதிலா அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா,
1: சரி.
2: அடுத்த பதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சப்பாத்தி கள்ளி தான். கூந்தல் பனை, சவுக்கு மரம், கருமூலர், லால்குடியிலிருந்து, அதாவது ஒரு பதில் அங்க இருக்கு, நான் நிறைய பதில அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அடுத்தது திருச்சியிலிருந்து சேகர் கற்றாழை அப்படின்னு பகிர்ந்துருக்கிறாங்க. அன்பு ராணி அவங்களும் என்ன சொல்லியிருக்கிறாங்க, கற்றாழை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது வேறு இலை தண்டு எல்லாமே இல்லாத தாவரம் படர்பாசி தான், அதனால படர்பாசி தான் வந்து பதில் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க, இங்க வந்து வெங்கு அப்படிங்கிறவங்க திருவானைக்காவல்ல இருந்து பகிர்ந்திருக்கிறாங்க. அடுத்தது தஞ்சாவூர் லக்ஷ்மி பதில் வந்து கள்ளிச்செடி கேக்டஸ் அதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பெல் டவுன்ஷிப்ல இருந்து ராமலக்ஷ்மி சப்பாத்தி கள்ளி தான் சொல்றாங்க. கள்ளிச்செடி அப்படின்னு சொல்லி சார்லஸ் பொன்மலைப்பட்டியில இருந்து சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய பதில்கள் வந்துகிட்டே இருக்கு. ஸோ விடையா நாம தெரிஞ்சுக்கலாம் நேர்களே, இணைந்து இருப்போம். உங்களுக்கு மனசுல இவங்க மூணு சொல்லியிருக்கிறாங்க, ஒன்னு பச்சை பாசி, ஒன்னு கற்றாழை, இன்னொன்னு வந்து படர்ந்த பாசி சப்பாத்தி கள்ளி. இந்த எல்லாம் இதுல எது சரியான விடையா இருக்கும் அப்படின்னு யூகிச்சு நீங்க அனுப்பலாம். 938 546 102 1 அப்படிங்கிற இந்த கச்சவியனுக்கு இது வண்ண கோலங்கள்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
5: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
6: நாலு மணி 42 நிமிஷம் சரியா கேட்டு நினைச்சிருக்கோம். திருச்சி FM ரெயின்போ 102.1 வண்ணக்கோலங்கள்
7: இன்னைக்கு புது அறிவுனா அதுக்கான விடைகள் வந்து நேயர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, இலைகளே இல்லாத தாவரம் எது அப்படின்னு கேட்டிருந்தோம்.
6: ஒரு பதிலா ரெண்டு பதிலா நாங்க நிறைய அனுப்புறோம் அப்படின்னு அனுப்பியிருந்தாங்க இல்லையா. இப்ப அடுத்து தொடர்கிறது என்ன அப்படின்னா, களிச்செடி அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்கிறாங்க. கள்ளிச்செடியில இலை இருக்காது, ஆனா மொட்டுதான் இருக்கும், அதனாலதான் அத சொல்றேன். அங்க கிராமத்துல வந்து கள்ளிச்செடின்னு தான் சொல்லுவாங்களாம்.

0: ஏன்னா அது முள்ளா இருக்கிறனால அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. டால்மியால இருந்து கவி செல்வா காளான் தான் அதுக்கு வந்து சரியான பதில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க.
1: பாட்டனி படிச்சவங்களுக்கு தெரியும் காளானை வந்து நம்ம தாவர வகையில வைக்கிறதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு.
0: அப்புறம் கஸ்குட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரவி திருமழ பாதையில இருந்து சொல்லி இருக்கிறாங்க. அப்படின்னா
1: சொல்லிருப்பாரோ ஏற்கனவே ஜூபிட்டர் வீனஸ் சொன்னாங்களே.
0: ஆமா அந்த மாதிரி இவங்க சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சப்பாத்தி மற்றும் கள்ளிச்செடி அப்படின்னு பதில் சொல்லிருக்கிறாங்க மூர்த்தி திருவானைக்கால இருந்து. சப்பாத்தி வேற கள்ளிச்செடி வேற அப்படிங்கிறாங்க அவங்க. சப்பாத்தியும் கள்ளிச்செடியும் அப்படின்னு. அப்புறம் வந்துட்டு என்ன சொல்லிருக்காங்க கவிச்சாரர் கொள்ளிடம் காமராஜ் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கற்றாழையா கள்ளி வகையா அப்புறம் பாசியும் லிவர் வாட்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய பைரோஃபைட்ஸ் நான் நினைக்கிறேன் இவங்க வந்து அறிவியல் பாட புத்தகத்துல இருந்து அப்படியே எடுத்து போட்டுட்டாங்க அப்படின்னு
1: சொல்லிட்டு இருக்காங்க.
0: அமரில்ஸ் அமரில்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு ஒட்டுண்ணி தாவரங்கள் இது எல்லாமே தான் விடை அப்படின்னு சொல்லி நீங்க எப்படி ஒரு விடையை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா விடையும் பகிர்ந்துருக்காங்க. மணிநகர் மதுரையில இருந்து சோ சண்முக சுந்தரம் மற்றும் குடும்பத்தார் கடல் பாசி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கள்ளிச்செடி தானே சீனிவாச நகர் கள்ளங்காடுல இருந்து கமலா தேவி அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்ப என்ன ஒரு தீர்ப்பு சொல்லி முடிக்க முடியாது போல இருக்கே.
1: இன்னும் நிறைய சொல்லிருக்காங்க ரொம்ப பேர் வந்து சப்பாத்தி கல்லின்னு சொல்லிருக்காங்க.
0: அதனால அதுக்கே நம்ம
1: நீங்க சொன்னதுல கூந்தல் பனை பனையெல்லாம் சொல்லிருக்காங்க தென்னை சொல்லி அது வந்து இலை அதாவது கிளைகள் இல்லாத மர வகையில அதை சேர்க்கலாம். ஜெனரலா நமக்கு வந்து இலைகள் இல்ல
0: செடின்னு தான் சொன்னோம் பனையெல்லாம் வந்துட்டு மர வகையில தானே சேர்த்தி.
1: அதனால நீங்க இது மாதிரி இப்ப அன்சைஸா உள்ள பாசி எல்லாம் நிறைய பேர் எழுதிருக்கீங்க. இப்ப அதுக்கான அறிவியல் விளக்கம் எதுவும் இருக்காங்கம்மா உங்கள்ட்ட?
0: இருக்கு. என்ன அப்படின்னா சாதாரணமா இலைகள் இல்லாததுல சப்பாத்தி களி தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா இலை அதுக்கு கிடையாதா அப்படின்னா சந்தேகம் வருது. ஏன்னா முதல்ல ஒரு தாவரம்னா என்ன இருக்கணும் பச்சையம் இருக்கணும். அந்த பச்சையத்தை வச்சு சூரிய ஒளியை வச்சு தண்ணியை வச்சு அதுவே தன்னோட சாப்பாடு செஞ்சுக்கும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு புரியுற மாதிரி அதுவே உள்ளுக்குள்ளே சமைச்சுக்கும் அப்படிலாம் சொல்லி சொல்லியிருக்கோம் நம்ம. இப்ப என்ன அப்படின்னா உண்மையாலே அதுல இருக்கிற முள்கள் தான் இலை வந்து உருமாறி முள்களா இருக்குது. அதனால மாற்றி அமைச்சதுனால அது இலை இல்ல அந்த பெருசா இருக்கிறது வந்து இலையா நம்ம கருதக்கூடாது அதை தண்டாதான் கருதணும். அதனாலதான் அதை வந்து விடையா சொல்றோம் அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள்லாம் விஞ்ஞான ரீதியா ஒரு காரணம் சொல்லும்ல அதுக்கு இந்த வறண்ட பாலைவனத்துல இருக்கக்கூடிய வெயில் அதிகமா தாக்கக்கூடாதுன்றதுனால இலைய வந்து அது வந்து கூர்மையான முள்கள் மாத்திக்குது.
1: உணவு தயாரிக்கிற வேலைய வந்து அந்த தண்டு பகுதி வந்து இலை மாதிரி மாதிரி மாறி அந்த உணவு உற்பத்திக்கு தயாராகுது அப்படிதான் செஞ்சுக்குது அப்படின்னு சொல்லலாம்.
0: ஆமா அப்ப ஏன் பச்சை பாசி வந்து என்ன அப்படின்னா இலையோ தண்டோ வேறே இல்லாத எளிமையான தாவரங்கள் செடி அப்படின்ற அந்த ஒரு
1: கேட்டகரிக்குள்ள
0: வராது. அது முழு உடலிலே வந்து ஒளிச்சேர்க்க வந்து நடக்குது. தாவரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இருந்தாலும் நமக்கு எதிர்பார்த்த விடை வந்து கள்ளிதான்.
1: கள்ளிதான் எல்லாமே கிட்டத்தட்ட சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. அதிகமா வந்து நேர்கள் வந்து எடுத்துக்கிட்ட விஷயம் வந்து சப்பாத்தி கள்ளி.
0: அதனால எல்லாரும் அதுக்குதான் ஓட்டு போட்டுருக்காங்க. அதனால அதை நாங்க வெற்றியடை செஞ்சிருவோம் சொன்னோம். இன்னொன்னு என்ன கத்தாழை சொல்லியிருந்தாங்கல்ல அந்த கத்தாழையில இருக்கிற இலைகள் தான் உள்ளுக்குள்ள தண்ணி சத்தை சேமிக்குது. அதுல இலை இல்ல அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அதுக்கப்புறமேட்டு இன்னும் என்னென்னலாம் பதில் சொன்னாங்க காளான்னா நீங்க சொல்லிட்டீங்க அது தாவரம் கிடையாது அது பூஞ்சை இனத்தை சேர்ந்த ஒரு ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே வந்து சப்பாத்தி கள்ளி அப்படிங்கிற விடைக்கு தான் எல்லாரும் வந்து சரியான பதில் சொல்லிருக்காங்க. அது சொன்ன எல்லாருக்கும் நம்ம வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இன்னும் வேற ஏதாவது கேள்வி இருக்கா அப்படின்னு எல்லாரும் ரொம்ப ஆர்வத்தோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
1: அதாவது என்ன சொன்னோம்னா நம்ம வந்து இலை இல்லாத செடி எதுன்னு கேட்டிருந்தோம். ஆனா பாத்தீங்கன்னா வேர் இல்லாத தண்டு இல்லாத இலைகள் இல்லாத பூக்கள் இல்லாத பல தாவரங்களை நேர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. சரி எதுக்கு வம்புன்னு நம்ம இன்னொரு கேள்வியும் கேட்டுருவோம். இதயம் மூளை ரத்தம் நுரையீரல் இப்படி எதுவுமே இல்லாத ஒரு உயிரினமும் இந்த உலகத்துல இருக்கு. அந்த உயிரினம் என்ன அப்படிங்கறத நேர்களே நீங்க அழகா சொல்லுங்க.
0: 938-546-102-1 அப்படிங்கிற இந்த எண்ணுக்கு கேள்வி இன்னொரு முறை.
1: இதயம் மூளை ரத்தம் நுரையீரல் இப்படி எதுவுமே இல்லாத ஒரு உயிரினம் இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கு.
0: கண்டுபிடிக்கலாம் நேர்களே. தொட்டு வாங்க பதில் அனுப்புங்க ஊர் பேரோட சேர்த்து இது பண்ண கொள்ளுங்கள்.

0: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
2: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸ்
3: மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.

0: இணைந்திருக்கின்றோம் திருச்சி பண்பலை 102.1
1: வண்ண கோலங்கள் பாருங்க, பதில் அனுப்புனால அதுல அப்படியே திணறி போயிருக்கோம். நாம 4:52
0: பதில அனுப்பாம படமா கூட அனுப்பிச்சு வச்சிருக்காங்க பாருங்க.
1: யாரு அப்படி அனுப்புனாங்க? ரவி திருமழ பாடியில இருந்து ஜெல்லி மீன், அதுவும் கடற்பஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இதுல எது சரியான பதில் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கடல் பஞ்சுகள், ஜெல்லி மீன், பவளப்பாறைகள் அப்படின்னு லால்குடியில இருந்து கருமூலர் அப்படிங்கிறவங்க அனுப்பியிருக்கிறாங்க. மீன் தான் சார் அப்படின்னு சொல்லி யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா ஆறுமுகம் அப்படிங்கிறாங்க.

0: எனக்கு தான் எல்லாமே இருக்கேங்க.
1: ஜெல்லி ஃபிஷ் தான் அப்படின்னு அன்புராணி சென்னையில இருந்து சொல்றாங்க. பெல் டவுன்ஷிப்ல இருந்து ராமலட்சுமி ஜெல்லி மீன் தான் அப்படின்னு சொல்றாங்க.
0: இன்னொரு இன்ட்ரெஸ்டான ஒரு பதில் அமைச்சிருக்காரு. திருவானைக்காவல இருந்து மூர்த்திங்கிறவரு, அட அட்டை பூச்சிங்க அப்படின்னு போட்டிருக்காரு.
1: என்னங்க பதில் வந்துகிட்டே இருக்கு. வெங்கு அப்படிங்கிறவங்க திருவானைக்காவல இருந்து, இதய மூளை ரத்தம் இல்லாத உயிரினம் ஜெல்லி மீன்கள் தான் அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க பாருங்க. அடுத்தது மகுடேஸ்வரன் அப்படின்னு சொல்லி
0: கரூர் மாவட்டம் விருட்டி கவண்டனூர்ல இருந்து அமைச்சிருக்காரு,
1: ஜெல்லி மீன் தான் அப்படின்னு. அடுத்து வழக்கம் போல மதுரை மணிநகரத்திலிருந்து சோ சண்முக சுந்தரம் மற்றும் குடும்பத்தார் ஜெல்லி மீன் தான் பதில்னு சொல்றாங்க. நட்சத்திர மீன், கடற்பாசி, ஜெல்லி மீன் அப்படின்னு சொல்லி தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு அப்படிங்கிறவங்க சொல்றாங்க. எப்பா இந்த பஞ்சாயத்து இப்ப முடிவுக்கு வராது போல இருக்கே. நேயர்களே, நீங்க
0: ரொம்ப கணிக்கிறது கஷ்டமா இருக்கு. எந்த பதில் வந்து சரியா இருக்கு, ஆளாளுக்கு ஒரு பதில் சொல்றாங்க.
1: ஆமா, அதனால நேயர்களே, எது சரியான விடை அப்படின்னு பாத்துலாம். இணைந்து இருப்போம் திருச்சி FM Rainbow 102.1 ஓட இது வண்ண கோலங்கள்.

வனக்கோளங்கள் கிடைச்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல் கிட்டத்தட்ட நிறைவு பகுதியை நாம் எட்டிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். பதில் என்ன அப்படின்னு பார்த்தா, நிறைய பேர் வேற வேற அமுச்சுக்கிட்டே இருக்காங்க. அட்டை ஜெல்லி மீன் ஹரிஹரன் பெங்களூர்லேருந்து சொல்கிறாங்க, ஜெல்லி ஃபிஷ், ஸ்டார் ஃபிஷ், குக்கும்பர், ஸ்பாஞ்சஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சேர்த்து சார்லஸ் பொன்மலைப்பட்டியிலேருந்து அனுப்பியிருக்கிறாங்க. பிரதீப் சந்திரசேகரன் பாடாலூர்லேருந்து, அவங்க தான் ஜெல்லி ஃபிஷோட உருவத்தையே போட்டு இதுதான் பதில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஜெல்லி ஃபிஷ் அப்படிங்கிறது தான் சரியான பதில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் நம்ம வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இணைந்து இருப்போம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: மாலை நேரம் ரசிக்கக்கூடியதா, ரொம்ப அழகானதா, ஒரு மாதிரி இருக்கு. பொன் மாலையை ரசிக்க இணைந்து இருக்கலாம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேரம் 5 மணி. இப்ப நாம கேட்கலாம்.
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் தாமரை கார்த்திக். தமிழகம், கேரளம், அசாம், மேற்குவங்க மாநிலங்கள், புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை மறுநாள் நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனிடையே மேற்குவங்கத்தில் 15 வாக்குச்சாவடிகளில் இன்று நடைபெறும் மறுவாக்குப்பதிவில் பிற்பகல் 3 மணி நிலவரப்படி 72.43% வாக்குகள் பதிவாயின. அம்மாநிலத்திற்கு தேர்தல் ஆணையம் வாக்கு எண்ணும் மேற்பார்வையாளர்கள் 165 பேரையும், காவல்துறை மேற்பார்வையாளர்கள் 77 பேரையும் கூடுதலாக நியமித்துள்ளது. இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறுகிறது. நாடு முழுவதும் தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி உட்பட 13 மொழிகளில் நடைபெறும் இத்தேர்வை 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணாக்கர் எழுதுகின்றனர். தமிழகத்தில் திருச்சி, மதுரை, கோவை உட்பட 30 நகரங்களில் பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை இத்தேர்வு நடைபெறுகிறது. இதனிடையே தமிழகத்தில் நீட் தேர்வெழுதும் மாணாக்கருக்கு மன உறுதி, மனநல ஆலோசனைகள் தொலைபேசி வழியாக வழங்க அரசு ஏற்பாடு செய்துள்ளது. திருச்சி மலைக்கோட்டை கோவில் தெப்பக்குளம் தூர்வாரும் பணிகளை மாநகராட்சி அலுவலர்கள் தொடங்கியுள்ளனர். முதற்கட்டமாக மின் மோட்டார்கள் மூலம் தெப்பக்குளத்திலிருந்து தண்ணீர் வெளியேற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தூர்வாரும் பணிகள் முழுமை பெற்ற பின்னர் மீண்டும் காவிரி நீரை கொண்டு தெப்பக்குளம் நிரப்பப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 30 ஆண்டுகளுக்கு பின்னர் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்படுவது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கோடைக்கால வறட்சியால் வனவிலங்குகள் ஊருக்குள் வருவதை தடுக்க வனப்பகுதியில் தண்ணீர் தொட்டிகளில் நீர் நிரப்பப்பட்டு வருகிறது. இத்தொட்டிகளில் பொதுமக்கள், தன்னார்வலர்கள், வன ஆர்வலர்கள் சுப நிகழ்ச்சிகளின் நினைவாக தண்ணீர் நிரப்பலாம் என வனத்துறையினர் அறிவித்துள்ளனர். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், திருச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடமேற்கு வங்கக்கடல், வட ஆந்திர கடலோர பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் வரும் 4ஆம் தேதி வரை இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் கொளத்தூரில் சூறாவளி காற்றுடன் இன்று பெய்த கனமழையால் 10,000 வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்துள்ளன. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்றிரவு 7:30 சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 6:00.

0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: இணைந்திருக்கின்றோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இப்போது கலந்திருக்கின்றோம் பொன்மாலையில். எத்தனை ஆனந்தம் தரும் இசை, அனைத்திற்கும் இதம் தரும் மருந்து, சிவிகளில் பாயும் ஆழி பேரலை அள்ளித்துவிடும் இன்னிசை விருந்து. இது அடுத்த பாடல் வருகின்றது ஆண் பாவம் என்ற படத்திலிருந்து. பாடும் குரல்கள் மலேசியா வாசுதேவன், கே எஸ் சித்ரா.

0: பெண்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இணைந்திருக்கின்றோம் நாம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இப்போது கலந்திருப்பது பொன்மாலையில். இசைக்கும் நினைவுகளை தூண்டும் சக்தி உண்டு, சில சமயம் வலிக்கும் அளவிற்கு.

காற்றலைகளில் மல்லிகையின் மனமாக ட்ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது பொன்மாலை. இரவை தேடும் நிலவு, நல்ல உறவை தேடும் மனது, இது இனிய இசையை தேடும் பொழுது. பொன்மாலை.

நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலையை. இது இடைக்கால பாடல்களின் இன்னிசை பவனி. மனிதர்களாய் மெய்மறந்து போகிறோம் இசையால், இதற்கு இசையே மெய்மறந்து போகிறது. தன்னை ஏந்தும் தமிழ்.

நாம் இணைந்திருக்கின்றோம் டச் எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலையில். செவி வழி புகுந்த உள்ளத்தில் ஊடுருவி உயிரில் உதிரத்தில் கலந்துவிட்ட இசை உணர்வுகளை பூரிப்பாக்கும், புத்துணர்வாக்கும்.

மனிதனே மனிதனுக்காக தேடிக்கொண்ட மாமருந்து இசை. இசை இல்லையேல் லோகமில்லை, லோகத்தில் மனித வாசமும் இல்லை. டிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலை தாங்கி வருகிறேன்.

நம்ம எல்லாருக்கும் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு தருணம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் இல்லையா? எனக்கு என்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு பையன் சொல்லுவான். போன வாரம் ஸ்கூலில் நடந்த ஓட்டப்பந்தயத்தில் நான் ஜெயிச்சப்போ தான் எங்கள் அப்பா என்னை அப்படியே தூக்கி அப்படியே சுற்றிட்டாரு, அதுதான் என் லைஃப்பில் ஹாப்பியான மூமெண்ட் அப்படின்னு அவங்க சொல்லலாம். இல்லைனா நம்ம ஒரு விஷயம் செஞ்சு மற்றவங்க முகத்தில் ஒரு பெரிய சிரிப்பை வரவழைச்சிருப்போம், அது அம்மாவுக்கு வேலையில் உதவி செஞ்சதாக இருக்கலாம், இல்லை நம்மளோட ஃப்ரெண்டுக்கு நம்ம ஒரு சின்ன கிஃப்ட் அட்லீஸ்ட் ஒரு சாக்லேட் கொடுத்ததாக கூட இருக்கலாம். அதை பற்றி நம்ம நிகழ்ச்சியில்

உங்க குரல் பதிவை அனுப்புங்க 938-546-1021 அப்படிங்கிற எண்ணுக்கு. நாளை வசந்த அழைப்பில் மகிழ்வோம் நிகழ்வோம். நாம் இணைந்திருக்கின்றோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலையில். இடைக்கால பாடல்களின் இன்னிசை பவனியாக பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. இசை சம்பந்தமான கவிதைகளோடு, இசையும் இதயமும் உணர்வுகளால் ஒன்றுக்கொன்று இணைந்தது. இசையை உணராத இதயமும் இல்லை, இதயம் உணராத இசையும் இல்லை. அடுத்த பாடல் வருகிறது மனோ எஸ் ஜானகி குரல்களில்.

இடைக்கால பாடல்களின் அரங்கமாய் இன்னிசை கானங்களின் சுரங்கமாய் ட்ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது பொன் மாலை. ஏழு இசை ஸ்வரங்களில் எந்த ஸ்வரம் இன்ப ஸ்வரம்? எல்லா ஸ்வரங்களும் இன்பத்தை வார்க்கும், இசை அன்பு இதயத்தை என்றென்றும் ஈர்க்கும்.

0: कानूनी सहायता टेलीलॉ के ऐप, वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है.
1: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
3: இன்பம் அள்ளித்தளிக்கும் இன்னிசை கானங்கள் காற்றுகளில் கவிதைகளாக திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது பொன் மாலை. மொழி இசை இல்லாதது பாட்டாகிறது, ஆனால் இசை மொழி இல்லாமலும் இயங்கும். இசைக்கு மொழி பேதமில்லை. இன்னும் சொல்லப்போனால் இசைக்கு மொழியே தேவையில்லை.

0: இனி அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய பொன்மாலை. நீங்களே திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேரம் 6 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் தாமரை கார்த்திக். பிரசார் பாரதியின் தலைவராக திரு பிரசூன் ஜோஷி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளது. அவரது நியமனம் படைப்பாற்றலை அதிகரிக்கும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழகம், கேரளம், அசாம், மேற்குவங்க மாநிலங்கள், புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை மறுநாள் நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. முதலில் தபால் வாக்குகளும், அதனைத் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் எண்ணப்பட உள்ளன. 5 மாநில தேர்தல் முடிவுகளை மக்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ள results.eci.gov.in என்ற இணையதள முகவரியை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் 62 வாக்கு எண்ணும் மையங்கள் உட்பட 5 மாநில வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்பிற்கும் இணையதளம் வாயிலான தீவிர கண்காணிப்புக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. QR கோட் அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் மட்டுமே வாக்கு எண்ணும் மையங்களுக்குள் அனுமதிக்கப்படுவர். திருச்சி மாவட்டத்தில் வாக்கு எண்ணும் பணிகளுக்காக நுண் பார்வையாளர்கள், உதவியாளர்கள் தலா 17 பேர் வீதம் 9 தொகுதிகளுக்கும் 459 பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறுகிறது. நாடு முழுவதும் 552 மையங்களில் நடைபெறும் இத்தேர்வை 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணாக்கர் எழுதுகின்றனர். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி உட்பட 13 மொழிகளில் நடைபெறும் இத்தேர்வை 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணாக்கர் எழுதுகின்றனர். தமிழகத்தில் திருச்சி, மதுரை, கோவை உட்பட 30 நகரங்களில் பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை இத்தேர்வு நடைபெறுகிறது. இதனிடையே தமிழகத்தில் நீட் தேர்வு எழுதும் மாணாக்கருக்கு மன உறுதி, மனநல ஆலோசனைகள் தொலைபேசி வாயிலாக வழங்க அரசு ஏற்பாடு செய்துள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், திருச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே திருச்சி மாவட்ட சுற்று வட்டார பகுதிகள் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருகிறது. டென்மார்க்கில் நடைபெறும் தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் ஆடவர் குழு அரையிறுதிப் போட்டியில் இந்தியா இன்று பிரான்ஸை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 7 மணிக்கு.

தஞ்சாவூர் மாவட்டத்தில் செயல்படும் சிறுபான்மையற்ற மெட்ரிக் மழலையர் மற்றும் தொடக்கப் பள்ளிகளில் நுழைவு நிலை வகுப்பில் தங்களோட குழந்தைகளை சேர்க்கை செய்திருக்கும் பெற்றோர்கள் வந்து rte.tnschools.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் வருகின்ற அடுத்த மாதம் 18ஆம் தேதி வரை சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விண்ணப்பிக்க தகுதியுள்ள மாணவர்களுக்கு வருகின்ற 22/5/2026 அன்று விண்ணப்பித்த பள்ளிகளில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடங்களை விட அதிக அளவில் விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. குழுக்கள் முறையில் மாணவர் சேர்க்கை நடைபெறவுள்ளது. இந்த தகவலை தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். செய்திகளை முந்தைத் தருவதில் என்று முதலிடம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இது ஆரவாரம்.

நீங்களே நான் இணைந்திருக்கின்றோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரத்தில். நீங்களே உங்களின் நினைவிற்கு இன்றிரவு 7:02 சயின்ஸ் பீடியாவில் உயிர் தகவலியல் புதிய தொழில்நுட்பங்களும் வேலை வாய்ப்புகளும் உதவி பேராசிரியர் டி ராஜசுதாகர் அவர்கள் பங்கேற்று தகவல் தருகிறார். 7:25 உழவர் உலகம் பெண் தொழில் முனைவோர்களை உருவாக்கும் மதிப்பு கூட்டல் தொழில்நுட்பம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார். ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம் சித்ரா அவர்கள். ஆரவாரத்தில் இப்பொழுது நாம் கேட்போம்

0: இப்ப இருக்க பல வியாதிகளுக்கு முக்கிய காரணமே நம்முடைய வாழ்வியல் முறை மாற்றங்கள் தான். இந்த வாழ்வியல் முறை மாற்றங்களை சரி செய்ய என்ன செய்யணும்னு சொல்றாங்க. இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில திருச்சி ஊட்டச்சத்து நிபுணர் மீரா முரளிதரன் அவர்கள்,
1: ரொம்ப அதிகமா சமூக ஊடகங்கள்லயும் சரி பேப்பரை எடுத்தாலும் சரி நம்ம டெய்லி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, வாழ்வியல் சார்ந்த வியாதிகள்னு சொல்லலாம், கோளாறுகள்னு சொல்லலாம், நோய்கள்னு சொல்லலாம், ஒரு சீர்குலைவு அப்படிங்கறது ஒரு சரியான ஒரு வார்த்தையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து நம்ம ரொம்ப அடிக்கடி பாக்குறோம். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை முறை ஒரு 25 வருடங்கள்ல நம்ம வாழ்க்கை முறை நிறைய மாறி இருக்கு. பல விதங்கள்ல சயின்டிபிக் இன்வென்ஷன்ஸ் நிறைய ஆகியிருக்கு. கஷ்டப்பட்டு செய்த பல வேலைகள் நம்ம இப்போ மிகவும் சுலபமாக செய்யக்கூடிய அந்த ஒரு நிலைமை நமக்கு இப்போ வந்துருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா, அந்த மாதிரி சுலபமா பல விஷயங்கள் நடக்கும் பொழுது உடல் ரீதியா நம்ம ஒரு சோம்பேறி மனப்பான்மைக்கு போயிடுறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது வந்து பல வியாதிகளை இப்போ உண்டாக்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா டயபெட்டிஸ், உயர் ரத்த அழுத்தம், அடுத்தது இருதய நோய்கள், உடல் பருமன், இவை எல்லாமே அதிகமா இருக்கு. முக்கியமா ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும்னா, இப்போ ரீசெண்டா WHO ரிப்போர்ட் படி பார்த்தா இந்தியா இந்த வாழ்வியல் நோய்கள்ல 2வது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. சர்க்கரை நோயை பொறுத்த வரைக்கும் 100 மில்லியன் இந்தியர்கள் சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு அறிக்கை சொல்லுது. ஹைப்பர் டென்ஷனை பொறுத்த வரைக்கும் 4 பேர்ல ஒருத்தருக்கு உயர் ரத்த அழுத்தம் இருக்கு. முன்னாவதா பார்த்தோம்னா இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள், இது வந்து மிகவும் அதிகமா இருக்கு. இது ஒரு இறப்பிற்கான முதல் காரணம். ஒரு காலத்துல பார்த்தோம்னா 60 வயது மேற்பட்டவர்களுக்கு தான் வந்து இந்த இருதய நோய் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து இந்த இருதய நோயால இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தோம்னா 20 வயது பிள்ளைகள், 25 வயது பிள்ளைகள் இவங்க எல்லாருமே வந்து இந்த இருதய நோயால பாதிக்கப்படுறாங்க, இறக்குறாங்க அப்படிங்கறது தெரியுது. அப்ப என்ன காரணம்னா, ஏதோ ஒரு வாழ்க்கை முறை நம்மளுடையது சரியாக இல்லை அப்படிங்கறது ரொம்ப நிச்சயமா ரொம்ப பட்டவர்தனமா தெரியுது. அதனால வந்து நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா, இந்த வாழ்க்கை முறை சீர்கேட்டை நம்ம மாத்தணும். என்னென்ன தவறுகள் நம்ம வாழ்க்கை முறையில செய்யறோம் அப்படிங்கறத நம்ம கண்டெடுத்து அதை நம்ம மாத்திக்கிட்டாதான் நம்மளுடைய அடுத்த தலைமுறை வந்து சந்தோஷமாக வாழும்.
0: வாழ்வியல் முறை மாற்றங்கள்னால நமக்கு ஏற்படக்கூடிய உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளை பத்தி இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில சொன்னாங்க திருச்சி ஊட்டச்சத்து நிபுணர் மீரா முரளிதரன் அவர்கள்.

நம்ம கால்நடைகளுக்கு தேவையான பசுந்தீவன பற்றாக்குறை அதிகரித்து வருகிறதுனால அதனை சமாளிக்க அசோலாவை வளர்த்து கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசோலா அப்படிங்கிறது நீரில் வளரக்கூடிய பரணி வகையை சேர்ந்த ஒரு தாவரம். இது ரொம்ப விரைவாக வளர்ந்து குறுகிய காலத்திலேயே அதிக மகசூலை கொடுக்கறதாம். அசோலாவில் 25-35% வந்து புரதச்சத்து இருக்கு, 40-50% மாவுச்சத்து இருக்கு, தாதுக்கள் பார்த்தீங்கன்னா 10-15% இருக்கு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா பசுமையான அசோலாவை கறவை மாடுகளுக்கு நாள் 1-2 கிலோ வரை கொடுக்குறப்ப பால் உற்பத்தி 15-20 விழுக்காடு அதிகரிக்குதான். அதோட கொழுப்பு சத்தும் 10 விழுக்காடு கூடவும் செய்யுதான் பாலில். மாடுகளோட உடல் ஆரோக்கியமும் இதனால் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கலப்பு தீவனத்தோட அசோலாவை தினமும் அளிப்பதன் மூலம் பசுந்தீவனத்தின் அளவை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் விவரங்களுக்கு வேளாண் அறிவியல் மையத்தை 9790-20666 அலைபேசியன் மீண்டும் 9790-20666 இந்த அலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இது அட்டகாசமான ஆரவாரம்.

0: 6:30 மாநில செய்திகளுக்கு பிறகு டிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரம் தொடரும்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியது. மே மாத கோடை வெப்பம் குறித்து மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் தொலைபேசி வாயிலாக மனநல ஆலோசனைகளை வழங்க தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. நீலகிரி, தேனி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 5ஆம் தேதி வரை இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணும் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் இந்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இதற்கான அனைத்து ஆயத்த பணிகளையும் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. கடந்த 23ஆம் தேதி 234 சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்படுகின்றன. காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்குகிறது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடும் அலுவலர்கள், நுண்பார்வையாளர்கள், உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், கண்காணிப்பாளர்கள், உதவியாளர்கள் என அனைவருக்கும் தேர்தல் ஆணையம் பயிற்சி அளித்துள்ளது. இந்த தேர்தலில் 10 லட்சத்திற்கும் கூடுதலான தபால் வாக்குகள் பதிவாகியுள்ளன. இந்த தேர்தலில் முன் எப்போதும் இல்லாத வகையில் 85.1% வாக்குகள் பதிவாகியுள்ளன. கரூர் சட்டப்பேரவை தொகுதியில் அதிகபட்சமாக 89% வாக்குகள் பதிவாயின. இந்த தேர்தலில் 5,73,43,291 வாக்காளர்கள் 75,064 வாக்குச்சாவடிகளில் தங்களது வாக்குரிமையை செலுத்தியுள்ளனர். வாக்கு எண்ணிக்கையொட்டி பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர், துணை ராணுவப் படையினர் உள்ளிட்ட 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். மாநிலம் முழுவதும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க கூடுதல் காவல்துறையினர் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். மே மாத கோடை வெப்பம் குறித்து மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மத்திய புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் சில பகுதிகளில் இயல்பு நிலைக்கு கூடுதலாக வெப்பம் பதிவாகக்கூடும் என்றும் வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார். ஆனால் நாடு முழுவதும் இந்த வெப்பநிலை இருக்காது என்றும் அவர் கூறினார். இந்திய வானிலை ஆய்வு மையம் அளிக்கும் அறிவுறுத்தல்களை பின்பற்றி கோடை வெப்பத்தை திறம்பட சமாளிக்கலாம் என்று அவர் தெரிவித்தார். இம்மாதத்தின் 2 மற்றும் 4வது வாரத்தில் சில இடங்களில் கூடுதல் வெப்பநிலை இருக்கக்கூடும் என்று அவர் கூறினார். இருப்பினும் 1 மற்றும் 3வது வாரங்களில் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இயல்பு நிலையையொட்டியே வெப்பநிலை இருக்கக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார். கோடைக்காலத்தில் மழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர் கூறினார். இரவு நேர வெப்பநிலை அதிகரிப்பதால் நகர்ப்புறங்கள் மற்றும் கடலோரப் பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படுத்தக்கூடும் என்றும் அவர் கூறினார். எல்னினோ தட்பவெப்ப ஏற்ற இறக்க நிலை தற்போது காணப்படுவதாகவும் தென்மேற்கு பருவமழைக்கான வாய்ப்பும் உள்ளதாக அவர் தெரிவித்தார். கோடைக்கால வெப்பநிலையை எதிர்கொள்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்த அவர், மாநில மற்றும் மாவட்ட அளவில் முன்னெச்சரிக்கைக்கான பணிகளும் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். பொதுமக்கள்

0: நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படாமல் உடல்நிலையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். கடும் வெயில் சுட்டரிக்கும் நேரங்களில் உடலை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவ மாணவியருக்கு தொலைபேசி வாயிலாக மனநல ஆலோசனைகளை வழங்க தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. டெலி கவுன்சிலிங் சேவையை 1446 மற்றும் 104 என்ற தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு மாணவர்கள் பெற்றோர்கள் தேவையான ஆலோசனையை பெற்றுக் கொள்ளலாம். 24 மணி நேரமும் பயிற்சி பெற்ற மனநல ஆலோசகர்கள் மற்றும் மருத்துவர்கள் மூலம் கட்டணமின்றி இந்த சேவை வழங்கப்படுவதாக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, ஈரோடு, சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் வரும் 5ஆம் தேதி வரை இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தற்போது சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் மேற்கு ராஜஸ்தான் முதல் குமரிக்கடல் வரை மத்திய பிரதேசம், விதர்பா, தெலுங்கானா, ராயல்சீமா மற்றும் உள் தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று முதல் மே 5ஆம் தேதி வரை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, கரூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும் மே 6, 7, 8ஆம் தேதிகளில் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும்.
0: இதனிடையே சேலம் மாவட்டம் மேட்டூர், கொளத்தூர் பகுதியில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக 10,000 வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகேயுள்ள கொளத்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட லக்கம்பட்டி, சின்னத்தண்டா, பெரியதண்டா, நீதிபுரம், தார்காடு ஆகிய பகுதிகளில் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் வாழை விவசாயம் சாகுபடி செய்திருந்தனர். இங்கு பூவன், மொந்தம், கதலி, செவ்வாழை ரகத்தைச் சேர்ந்த வாழைகள் உள்ளன. இந்த நிலையில் கொளத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் அப்பகுதியில் பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 10,000-க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்ததால் பல லட்சம் ரூபாய் விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. வேளாண்துறை அதிகாரிகள் உரிய ஆய்வு மேற்கொண்டு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலத்தில் இருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: இந்நிலையில் கோவை மாவட்டம் வால்பாறையில் சூறாவளி காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாவட்ட செய்திகள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வன விலங்குகள் நடமாட்டம் உள்ள 16 இடங்களில் தண்ணீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. கொடைக்கானல் சுற்றுலா தலங்களான தூண்பாறை, குணா குகை, பைன்மர காடுகள் மற்றும் மோயர் சதுக்கத்திற்கு இன்றும் நாளையும் கட்டணமின்றி சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர். திருச்செந்தூர் கடற்கரையில் 70 அடி தூரத்திற்கு கடல் உள்வாங்கியதால் பக்தர்கள் பாதுகாப்பாக குளிக்க கோவில் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக தேனி மாவட்டம் சுருளி அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதை அடுத்து சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான இந்த அணியில் தீப்தி சர்மா, ஸ்மிருதி மந்தனா, ஷஃபாலி வர்மா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். இங்கிலாந்தில் அடுத்த மாதம் 12ஆம் தேதி முதல் ஜூலை 5ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 6-3 என்ற செட் கணக்கில் பிரான்சின் அன்சோயின்

0: கிபாடோவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி 7:30 தொடங்குகிறது. தில்லியில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ருதி அஹ்லாவத் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 6-0 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ஜென்சி தீபக் பாயை வென்றார். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மேத்வின் காமத் அதர்வா ஷர்மா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-1 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் ஜேம்ஸ் பீவன் தென்னாப்பிரிக்காவின் மார்க் வேன் இணையை வென்றது. பாக் நீரிணையை வெற்றிகரமாக கடந்து சாதனை படைத்துள்ள 7 வயது சிறுவன் இஷாந்த் சிங்கிற்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா பாராட்டு தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியது. மே மாத கோடை வெப்பம் குறித்து மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் தொலைபேசி வாயிலாக மனநல ஆலோசனைகளை வழங்க தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. நீலகிரி, தேனி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 5ஆம் தேதி வரை இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி. நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
5: பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
6: இணைந்திருக்கின்றோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரத்தில். பயனுள்ள செய்திகளோடு பாடல்களும். நேர்களே, குடியரசு தினத்தன்று வழங்கப்படும் பன்முகத்திறமைக்கான விருது தான் பத்ம விருது. இந்த பத்ம விருது 2027 இந்த விருதை பெறுவதற்கு தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தகுதியான நபர்கள் விண்ணப்பிக்கலாமாம். 2026 கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, அறிவியல், பொது விவகாரங்கள், சிவில் சேவைகள், வர்த்தகம் அப்புறம் தொழில், இந்த துறைகளில் அளப்பரிய சாதனை புரிந்தவர்களுக்கு வருகின்ற அடுத்த 2027 ஜனவரி 26 கொண்டாடப்படும் குடியரசு தின விழாவில் இந்த பத்ம விருது 2027 விருதை வழங்க இருக்காங்க. இதற்கான விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா awards.gov.in அப்படிங்கிற இணையதளம் மூலமாக நீங்கள் விண்ணப்பங்களை அனுப்பலாம். எந்த தேதிக்குள்ளே அனுப்பலான்னா வருகின்ற June 10, 2026 அதாவது 10/6/2026 awards.gov.in அப்படிங்கிற இணையதளம் மூலமாக பத்ம விருது 2027 விருது பெறுவதற்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த தகவலை தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வசந்த் & கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
2: திருச்சிராப்பள்ளி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இயங்கி வரும் லால்குடி, மணப்பாறை, முசிறி, துறையூர், ஸ்ரீரங்கம் மற்றும் தொட்டியம் இந்த வட்ட சட்டப்பணிகள் குழுவிற்கும் குழந்தை தொழிலாளர் முறை மற்றும் கடத்தலுக்கு எதிரான குற்றங்களிலிருந்தும் காணாமல் போன குழந்தைகளை மீட்டு அவர்களுக்கு மறுவாழ்வு அளித்து கல்வி கற்பதன் மூலம் குழந்தைகளுக்கு நட்பு சமுதாயத்தை உருவாக்கவும் சட்டம் சார்ந்த தன்னார்வ தொண்டர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறாங்க. இந்த சேவை புரிய விருப்பம் உள்ளவர்கள் trichirappalli.dcourse.gov.in இணையதள முகவரி மீண்டும் trichirappalli.dcourse.gov.in அப்படிங்கிற திருச்சிராப்பள்ளி மாவட்ட நீதிமன்ற இணையதளத்திலிருந்து விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை வந்து வருகின்ற 15ஆம் தேதிக்குள்ள நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தலைமை மாவட்ட தலைமை நீதிபதி திருச்சிராப்பள்ளி தலைமை நீதிமன்றம் இந்த முகவரிக்கு விண்ணப்பங்களை நீங்கள் அனுப்பி வைக்கலாம். இந்த பணிக்கு பணிபுரியும் தொண்டார்வர்களுக்கு பார்த்தீங்கன்னா மதிப்பூதியம் தவிர சம்பளம், தினக்கூலி இதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ள நீங்கள் வந்து உங்களோட விண்ணப்பங்களை அனுப்பி வைங்க. இணைந்திருக்கின்றோம் திருச்சி பண்பலை 102.1 ஆரவாரத்தில்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரத்தில் இப்போது வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு ராஜஸ்தான் தொடங்கி தெற்கே குமரி கடல் வரை ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை வந்து நிலவுகிறதுனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்து கொண்டு வருகிறது. இந்த மழை தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றிரவு வரையிலும் மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள், வடமேற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய வடகிழக்கு வங்கக்கடல் பகுதிகள், வடமேற்கு வங்கக்கடலில் சில பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய வடகிழக்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதனால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு மீன்பிடிக்க கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வானிலை முன்னறிவிப்பு மற்றும் மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை கேட்டீர்கள். இணைந்திருக்கின்றோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரத்தில். இது வருகிறது அடுத்த பாடல்.

0: ரிச் எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 7:30 இப்பொழுது கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் தாமரை கார்த்திக். புத்தரின் போதனைகளை தாங்கி நிற்கும் லே நகரின் ததாகதரின் கண்காட்சி வரும் நாட்களில் ஜன்ஸ்கார் பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இக்கண்காட்சி ஆன்மீகம் மற்றும் கலாச்சார சுற்றுலாவை மேம்படுத்தும் என்றும் தமது சமூக வலைதள பதிவில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் சர்வதேச வர்த்தகம் மற்றும் மேலாண்மை துறையை வடிவமைப்பதில் இந்திய அயல்நாட்டு வர்த்தக நிறுவனத்தின் பங்கு முக்கியமானது என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஆராய்ச்சி மற்றும் உயர்கல்வியில் இந்நிறுவனத்தின் பங்களிப்பு பாராட்டுக்குரியது என்று கூறினார். மே மாத கோடை வெப்பம் குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மத்திய அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் சில பகுதிகளில் இயல்பு நிலைக்கும் கூடுதலாக வெப்பம் பதிவாகும் என்றும் வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளதாகவும் கூறினார். தமிழகம், கேரளம், அசாம், மேற்குவங்க மாநிலங்கள், புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை மறுநாள் நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் 62 வாக்கு எண்ணும் மையங்கள் உட்பட 5 மாநில வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்பிற்கும் இணையதளம் வாயிலாக தீவிர கண்காணிப்புக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே மேற்கு வங்கத்தில் 15 வாக்குச்சாவடிகளில் இன்று நடைபெறும் மறு வாக்குப்பதிவில் மாலை 5 மணி நிலவரப்படி 87% வாக்குகள் பதிவாகியுள்ளன. கடலூர் மாவட்டத்தில் வாக்கு எண்ணும் மையங்களில் 3 பாதுகாப்பிற்காக 2500 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் எஸ் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், திருச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை, திருப்பூர் மாவட்ட மலைப்பகுதிகள், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான இந்த அணியில் ஸ்மிருதி மந்தனா, ஷபாலி வர்மா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்றிரவு 7:30 சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 8:00.
2: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும், வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 சயின்ஸ் பீடியா. இன்றைய நிகழ்ச்சி உயிர் தகவலியல், புதிய தொழில்நுட்பங்களும் வேலை வாய்ப்புகளும். உயிர் தகவலியல்னா என்ன, அதுல என்னெல்லாம் படிப்போம், அதுல மேற்படிப்புகளுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, இன்னைக்கு இந்த துறையில உள்ள ஆராய்ச்சிகள் எதை நோக்கி போய்கிட்டு இருக்குது, உயர்கல்வி வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள்னு உயிர் தகவலியல் துறை குறித்த பல பயனுள்ள தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்ள போறாங்க திருச்சிராப்பள்ளி பிஷப் ஹீபர் கல்லூரியின் உயிர் தகவலியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் டி ராஜா சுதாகர் அவர்கள். உடன் உரையாடுகிறார் கே அடைக்கலராஜ் அவர்கள்.
4: ஐயா வணக்கம்.
5: ஐயா வணக்கம்.
4: ஐயா, அது என்னங்க உயிர் தகவலியல் அப்படின்னா என்ன, நம்ம இதுல படிப்போம் மாணவனா, அது யூஜியா இருந்தாலும் சரி பிஜியா இருந்தாலும் என்ன படிப்போம்?
5: உயிர் தகவலியல் அப்படின்னா என்ன அர்த்தம் முதல்ல சொல்லிடுறோம். இதுல வந்து நீங்க 12வது படிக்கும்போது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப், தேர்ட் குரூப்னு பிரிச்சு பிரிச்சு வச்சிருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் குரூப்லயே பாத்தீங்கன்னா பயாலஜி, மேக்ஸ், பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ்

0: மேக்ஸ் இப்படி பிரிச்சு பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா மாணவர்கள் வந்து எதுல வந்து திறன்பட வரணுமோ, ஸ்கில் டெவலப்மெண்ட் சொல்லுவோம், அது எதுல திறன் நல்லபடியா வரணுமோ அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி படிச்சு வருவாங்க. இப்ப இந்த உயிர் தகவலியல்ல பாத்தீங்கன்னா நீங்க முக்கியமா படிக்கக்கூடிய 5 பாடங்கள் அனைத்தையும் இதுல படிப்பீங்க. இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணிதவியல், கணித அறிவியல், இந்த 5 படிப்பீங்க இதுல.
1: அதாவது 12th படிக்கிற வரையும் ஐயோ இதோட முடிஞ்சிருச்சு, மேத்தமெட்டிக்ஸ் முடிஞ்சிருச்சு, பாட்டனி எடுத்து படிக்கலாம், அதாவது சரி பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் ஏதோ சொல்றாங்களே அதை போய் தப்பிதவரு கூட எடுத்துக்கூடாது.
0: பயப்படுவாங்க, இவள் வந்து இவ்வளவு அதிகமா படிக்கணுமோ, திரும்ப நம்ம பழையபடி எல்லாத்தையும் உட்கார்ந்து ரொம்ப ஆழமா டெப்தா போய் படிக்கணும்னு யோசிப்பாங்க. அப்படி நீங்க படிக்க வேண்டிய அவசியம் இதுல இருக்காது. இதுல வந்து அடிப்படையான பேசிக்காக ஒரு மாணவன் வரும்போது அவங்களுக்கு என்னென்னலாம் தெரியணுமோ அதுக்கான பாடத்திட்டங்கள் மட்டும் தான் நாங்க வச்சிருக்கோம் இதுல. இது வந்து 5 படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ், அதான் இன்டெகிரேட் கோர்ஸ் சொல்லுவோம். முக்கியமா பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரினா நீங்க டைரக்டா கெமிஸ்ட்ரி படிக்க மாட்டீங்க, கெமிஸ்ட்ரியில பயோ கெமிஸ்ட்ரி படிப்பீங்க, பிசிக்ஸ்னா டைரக்டா பிசிக்ஸ் படிக்க மாட்டீங்க, பயோ பிசிக்ஸ் படிப்பீங்க, மேக்ஸ்னா டைரக்டா மேக்ஸ் படிக்க மாட்டீங்க, இட்ஸ் பயோ மேத்தமேட்டிக்ஸ் ஆர் ப்ராபபிலிட்டி. இந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் வந்து நீங்க குறிப்பிட்டு, அதாவது டைரக்டா இருக்காது, பயாலஜியில உயிரியல் எப்படி இதை அப்ளை பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் படிப்பீங்க. இதுல முக்கியமா நீங்க கோர் சப்ஜெக்ட்னு சொல்லுவோம், அதுல எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் தான் மேஜரா இருக்கும் உங்களுக்கு.
1: கம்ப்யூட்டர் வந்துருமா?
0: கண்டிப்பாக வரும். கம்ப்யூட்டர்ல பயோமேட்டிக்ஸ் கிடையாது. இது வந்து ஒரு எப்படி சொல்றதுனா உங்களுக்கு பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது ரெண்டுமே முக்கியமா கலந்து எடுத்த ஒரு சப்ஜெக்ட் தான். இப்ப நீங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து டேட்டா சயின்ஸ், டேட்டா சயின்ஸ் படிச்சிருப்பீங்க. இந்த டேட்டா சயின்ஸோட முன்னோடி யாருன்னா பயோமேட்டிக்ஸ் தான்.
1: இப்ப இதுல வந்து இது இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், அதாவது உயிர் தகவலியல் எல்லாம் மேற்படிப்புகளுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு? இந்தியாவில வேற உயர்கல்வி நிறுவனங்கள்ல சேர்ந்து படிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அதை பத்தி?
0: நீங்க ஆராய்ச்சி போகணும் அப்படின்னாக்க இந்தியாவில வந்து பலதரப்பட்ட இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு. முக்கியமா சொல்லலாம் மத்திய பல்கலைக்கழகங்கள் நிறைய இடங்கள்ல வந்து ஆஃபர் பண்றாங்க. உதாரணத்துக்கு வந்து ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில ஆஃபர் பண்றாங்க. அதை விட்டுட்டு பாத்தீங்கன்னா ஐஐடி இன்ஸ்டியூட்ஸ்ல ஆஃபர் பண்றாங்க, ஐஐசி பெங்களூர் அங்க ஆஃபர் பண்றாங்க, என்சிபிஎஸ் அங்க ஆஃபர் பண்றாங்க. சரி, எனக்கு சென்ட்ரல் இன்ஸ்டியூட்லாம் போக விருப்பம் இல்ல, மாநிலங்களோட அளவில் இருக்கான்னு கேட்டா இருக்கு. நம்ம பாரதாசன் யூனிவர்சிட்டிலேயே ஆஃபர் பண்றாங்க, பிஹெச்டி ஆஃபர் பண்றாங்க, கோயம்புத்தூர்ல இருக்க பாரத யூனிவர்சிட்டியில இருக்கு, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி அங்க ஆஃபர் பண்றாங்க, தமிழ்நாடு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அங்க ஆஃபர் பண்றாங்க, திருவாரூர்ல. இது மாதிரி பலதரப்பட்ட பல்கலைக்கழகங்கள் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க.
1: இந்த துறையில வேலை வாய்ப்பு எப்படிங்க இருக்கு?
0: இந்த துறையோட வேலை வாய்ப்பு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயே நீங்க தேடினீங்கன்னா வந்து கொஞ்சம் கம்மி தான், நாங்க தெளிவா சொல்லிடுறோம். ஆனா நீங்க வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா இதோட வேலை வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ரொம்ப அதிகம். நீங்க எதிர்பார்க்கவே முடியாது அவ்வளவு வேலை வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்ப என்ன பண்றாங்கன்னு சொல்லி நீங்க வந்து இதை வந்து ஒரு கோர் பயோமேட்டிக்ஸ் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு இடத்துல இந்த நம்ம பயோமேட்டிக்ஸ் வந்து வேற ஃபீல்ட்ல நீங்க அதை அப்ளை பண்ணும்போது அதோட வேலை வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம், டிஎன்ஏ ஆர்என்ஏ இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை வந்து ஆராய்ச்சி பண்றதுக்கான ஆட்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இதை பண்ணக்கூடிய திறமையான ஆள் யாருன்னா ஒன்னு பயோமேட்டிஷியன்ஸ், அதை விட்டா டேட்டா சயின்ஸ் பீப்புள், இவங்க ரெண்டு பேரும் தான் பண்ண முடியும். இப்ப நீங்க ஃபாரின்லாம் போறீங்க, வெளிநாடுகள் போறீங்கன்னா உங்களுக்கான கதவுகள் நிறைய இருக்கு.
1: சிறப்பு இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், அதாவது உயிர் தகவலியல் துறையில முக்கியமான ஆராய்ச்சி முன்னெடுப்புகள் போயிட்டு இருக்கு, எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க.
0: இந்த உயிர் தகவலியல் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்ப இதோட சில சாதனைகள் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னா HIV உங்களுக்கு எல்லாரும் நமக்கு எல்லாரும் தெரிஞ்சதுதான், ஒரு கொடிய நோய். அதுக்கான மருந்து வந்து இந்த உயிர் தகவலியல் மூலமா தான் நாங்க கண்டுபிடிச்சாங்க. அதுக்கான சான்று கூறுகள் இருக்கு. இப்ப ஆராய்ச்சிகள் பாத்தீங்கன்னா கிறிஸ்பர் டெக்னாலஜின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு சக்கரை வியாதி வரதுக்கான ஜீன் இதுதான் காரணம் தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம அடுத்த ஜெனரேஷன் வரவுடன் நல்லா தடுக்க முடியும். பண்ண முடியும். இதுக்கு அது பேர் கிறிஸ்பர் டெக்னாலஜி, ஜீனோம் எடிட்டிங் சொல்லுவாங்க. இதை வச்சு நிறைய திரைப்படங்கள்லாம் வந்திருக்கு, நீங்க பாத்துருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு ஹாலிவுட் திரைப்படம் வந்திருக்கு, ராம்பேஜ்னு ஒரு படம் ஒன்று வந்திருக்கு. விண்வெளியில ஆராய்ச்சி பண்ணுவாங்க, எடுத்து ரொம்ப பெரிய எலி காட்டுவாங்க. அது வந்து கிறிஸ்பர் டெக்னாலஜி மூலமா வந்ததுதான். அதுல இருந்து சில கிருமிகள் வந்து பூமியில விழும், அது வந்து 3 இடத்துல விழும், ஒரு முதலையிட்ட மாட்டோம், ஒரு குரங்கு, அப்புறம் ஒரு ஓனாயிட்ட மாட்டோம். அதுக்கெல்லாம் ரொம்ப பெருசா மாறிடுவாங்க. அது வந்து கிறிஸ்பர் டெக்னாலஜி பேஸ்ல தான் இருக்கும்.
1: நீங்க சொல்ற மாதிரி இந்த இதுல வந்து எந்த ஜீன் வந்து இந்த சக்கரவியாதிக்கு இருக்கோ அதை எடிட்டிங் பண்ணி ஒட்டி விட்டா போதும்,
0: கண்டிப்பா நம்மளால மாத்த முடியும். அதே மாதிரி இப்ப நம்ம எடுக்கக்கூடிய ஒரு மாத்திரை, உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நம்ம ஒரு தலைவலிக்கு ஒரு மாத்திரை எடுக்கணும்னா அந்த மாத்திரை கண்டுபிடிக்க எத்தனை வருஷம் ஆகும்னா குறைஞ்சது 12-15 ஆகும். ஆனா இந்த பயோமேட்டிக்ஸ் மூலமா நீங்க போனீங்கன்னா, உயிர் தகவலியல் துறை மூலமா நீங்க போனீங்கன்னா அதே மாத்திரை, இன்னும் அதை விட சொன்ன போனா அதோட வீரியமான மாத்திரை, நல்லா அதிகமா வேலை செய்யக்கூடிய மாத்திரை வந்து வெறும் 2-3 உங்களால கண்டுபிடிக்க முடியும்.
1: கண்டிப்பா
0: முடியும். ஒர்க் தான் பயோமெட்ரிக்ஸ்ல. உங்களோட நேரம், உங்களோட பணம், உங்களோட மனிதனோட உழைப்பு இதெல்லாத்தையும் குறைச்சு கொடுத்துரும். நீங்க 15 வருஷம் வெயிட் பண்ணவே வேணாம், 3 வருஷத்துல நல்ல மருந்து நீங்க கொடுக்க முடியும். இது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஹெல்த் கேர் மட்டும் நீங்க பாக்குறீங்க, இதெல்லாம் நிறைய ஃபீல்டு இருக்கு, எல்லா ஃபீல்டையும் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா பயோமெட்ரிக்ஸ் வந்து நாங்க படிக்கிறத மத்த சப்ஜெக்ட் அதிகமா படிக்கிறாங்க. பயோடெக்னாலஜியில படிக்கிறாங்க, ஜுவாலஜியில படிக்கிறாங்க, பாட்னியில படிக்கிறாங்க, என்வரன்மெண்ட்

0: இதோட அவசியங்கள் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா விலங்கியல் ஜுவாலஜியில படிக்கிறீங்க, ஒரு பட்டாம்பூச்சியோ இல்ல ஒரு வண்டோ வேற ஏதோ ஒரு புது உயிரினங்கள் கொண்டு வராங்களோ அதை வந்து வகைப்படுத்துன்னு சொல்லுவாங்க, டாக்ஸானமிக் கிளாசிபிகேஷன் சொல்லுவாங்க. அது பண்றதுக்கு பயோமெடிக்ஸ் தேவைப்படும்.
1: அதுக்கு இப்ப கார்ல் நேஸ் எல்லாம் பண்ணும்போது இப்ப இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் படிச்சு
0: இது அட்வான்ஸ்ட், இது நீங்க டேட்டாவும் மாத்தி வச்சிடலாம். நீங்க ஃபுல்லா டிஎன்ஏ பார் கோடிங் சொல்லுவோம், இதை மாத்துறதுக்கு பயோமெடிக்ஸ் தேவைப்படும். ஸ்கேன் பண்றீங்கல்ல, அது மாதிரி ஜஸ்ட் நீங்க ஸ்கேன் பண்ணா போதும், ஒரு ஸ்கேன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸ்கேன் பண்ணா அந்த பட்டாம்பூச்சியோ அந்த மண்ணோட பரிணாம வளர்ச்சி என்ன, எங்க இருந்து வந்திருக்கு, எப்படி போகுது, எல்லாத்தையும் சொல்லிடலாம்.
1: இப்ப நீங்க சொல்ற மாதிரி நோய் உற்ற மனிதனுக்கோ இல்ல மருந்து தயாரிக்கிறதுக்கோ பயன்படுற மாதிரி வேற என்ன ஆராய்ச்சிகள், வேற எப்படி இது மனிதருக்கு பயன்படுது, உயிர் தகவல் ஏற்படுத்தும்?
0: இப்ப இன்னும் சொல்ல போனாக்க வந்து ஒரு இடம் முயற்சி பண்ணாங்க பர்சனலைஸ்ட் மெடிசன் சொல்லுவோம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப நம்மளோட குரோமோசோம் கூறுகள் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த குரோமோசோம்ஸ் எடுத்து பாக்குறாங்கன்னா நமக்கு எப்ப எந்த வயசுல என்ன மாதிரி நோய் வரும் அது எப்படி தடுக்கிறது நம்மளால படிச்சு சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கான மருந்துகள் மாறுபடும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப நான் ஒரு பாராசிட்டமால் மாத்திரை எடுக்கணும் 500 mg படிச்சிருப்போம். இப்ப அதே மாத்திரை ஒரு குழந்தை கொடுக்கலாம், அந்த குழந்தைக்கு அதோட வீரியத்தை குறைச்சுதான் கொடுக்கணும், அது பேர் டோசேஜ் சொல்லுவோம். அது வந்து 100-125 இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி இது ஒவ்வொருத்தருக்கும் பர்சனல், இதை வந்து நம்ம குழந்தை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு நம்ம குறைச்சு கொடுக்கறோம். ஆனா நம்ம சக வயதுல சக மனிதனா இருக்கவனுக்கு அதே அளவு கொடுத்தா வேலை செய்யுமா, வேலை செய்யாது. அவங்களுக்கு வந்து அதிகமா கூட தேவைப்படலாம். எந்தெந்த மாத்திரை யாருக்கு எப்ப வேலை செய்யும் அப்படிங்கறத வந்து நம்மளால சொல்ல முடியும். அது பர்சனலைஸ் மெடிசன் சொல்லுவோம். தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கான மருந்துகளை வந்து கொடுக்க முடியும் நம்மளால. இப்ப நம்ம வீட்டிலேயே பாத்திருப்பீங்க, ஒரு மருந்து நம்ம அம்மா கொத்துக்கும் நம்ம கொத்துக்காது,
1: கட்டாயமா.
0: இதுதான், இது வந்து நம்ம ஜீன் லெவல் ஏதோ நமக்கு மாற்றம் இருக்கு, ஏதோ மாறி இருக்கு. அப்ப என்ன பண்ணுங்கிறத பயோமெடிக்ஸ்ல சொல்ல முடியும். இது வந்து முயற்சி பண்ணாங்க. இது இப்ப திரும்ப ஆராய்ச்சி போயிட்டு இருக்கு, இந்த ஆராய்ச்சிகள் போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச காலம் ஆச்சுன்னா எப்படி வருன்ற மாதிரி சொல்றாங்கன்னாக்க, இப்ப நம்ம ஜாதகம்லாம் வச்சிருக்கோம்ல, மேட்சிங் பாக்குறோம், பொருத்தங்கள் பாக்குறாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஜீன் கார்டு வந்துருன்றாங்க. உங்க ஜீன் கார்டையும் நம்ம யார் மணக்கணும்னு நினைக்கிறோம் அவங்களை ஜீன் கார்டு எடுத்து வச்சு பார்த்தோம்னா பொருந்துதா பொருந்தலையா, பொருந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணுவாங்க, இல்லையா பண்ண மாட்டாங்க, அந்த அளவுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க.
1: ஐயா, இப்ப நீங்க சொல்ற மாதிரி கோடிக்கணக்கான நியூரான்கள் இருக்கு, அதே போல டிஎன்ஏவே வந்து ரொம்ப மைன்யூட் புரோட்டீன்ஸால இது பண்ணிட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் எப்படிங்க கண்டுபிடிச்சு இப்படி வந்து டேட்டா பேஸ்ல கொண்டு வர்றாங்க? அது எப்படி ரெப்ளிகா பண்றாங்க கம்ப்யூட்டர்ல, அதை பத்தி எல்லாம் சொல்லுங்க. அதுக்கு பின்னால இயங்கக்கூடிய சாப்ட்வேர்ஸ் என்ன?
0: இப்ப இதுக்கான சாப்ட்வேர்ஸ் எல்லாம் வந்து நம்மளே உருவாக்குறாங்க. கம்பெனிஸ் வந்து இந்தியால வந்து கிடையாது, வெளிநாட்டுகள்ல தான் இருக்காங்க, பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்காங்க. இப்ப அவங்க வந்து அதெல்லாம் உருவாக்கி வியாபாரம் பண்றாங்க. இங்க நம்ம இதுல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சில கம்பெனிஸ் என்ன பண்ணா ஃப்ரீயா சில இது கொடுப்பாங்க, இலவசமானது இருக்கு, அதுதான் நாங்க உபயோகிப்போம். இப்ப நீங்க என்னதான் நீங்க பெரிய பெரிய புரோட்டீனா இருந்தாலும் நம்ம உடம்புல புரதங்களா இருந்தாலும் அது எல்லாம் ஆரம்பம் எங்கிருந்து வரும்னா அந்த குரோமோசோம்ல இருந்து மட்டும்தான் வர முடியும், வேற எங்கேயுமே வர முடியாது. அப்ப நம்ம அந்த குரோமோசோம் தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். அந்த டேட்டா என்ன பண்ணிருக்காங்க, அது வந்து சீக்வன்சிங் சொல்லுவோம், அதுக்குள்ள என்ன இருக்கோ அந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா வெளியில எடுத்து வச்சுட்டாங்க. வச்சதை நம்மளால எடுத்து வச்சு படிக்க முடியல. அதை படிக்கிறது யாரால முடியும்னா ஒரு பயோமெடிஷனால மட்டும்தான் முடியும். அதை மீறி விட்டா ஒரு டேட்டா சயின்ஸ் பர்சனால முடியும். அப்ப அவங்களுக்கு என்ன ஒரு அறிவு இருக்கணும்னாக்க, என்ன ஸ்கில் இருக்கணும்னா பயாலஜி, உயிரியலுக்கான அறிவு இருக்கணும். அதே மாதிரி அதை வந்து கையாளக்கூடிய ப்ரோக்ராமிங் அந்த ஸ்கில் இருக்கணும்.
1: ஐயா, இப்ப இது வரைக்கும் சொன்னீங்க உங்களுக்கு வந்து இந்த கல்வி பயணத்துல பெரிய அனுபவம், டெல்லியில படிச்சிருக்கீங்க, பாண்டிச்சேரியில படிச்சிருக்கீங்க, நண்பர்கள் வந்து வெவ்வேறு துறைகள்ல வெவ்வேறு நிறுவனங்கள்ல அரசு நிறுவனங்கள்ல வேலை பார்த்திருக்காங்க. இது குறித்து மேற்கொண்டு ஆலோசனை கேட்கணும்னு விரும்பக்கூடிய மாணவர்களுக்கு உங்களுடைய எண் சொல்லுங்களேன்.
0: தாராளமாக 9952374741 நான் திரும்ப வேணா சொல்றேன், 9952374741 நீங்க கூப்பிடும் போது நான் போன் எடுக்கலாம், எனக்கு ஒண்ணும் இல்லை, நீங்க அதே நம்பருக்கு நீங்க யார் என்ன சொல்லி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணா கண்டிப்பா நாங்க பதில் சொல்லுவோம்.
1: நன்றி,
0: மிக்க நன்றி.
2: இன்றைய நிகழ்ச்சியில உயிர் தகவலியல் துறை குறித்து பல தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்து கொண்டாங்க திருச்சிராப்பள்ளி பிஷப் ஹீபர் கல்லூரியின் உயிர் தகவலியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் டி ராஜா சுதாகர் அவர்கள். உடன் உரையாடினார் கே அடைக்கலராஜ் அவர்கள். வாய்ப்புகள் எல்லா இடத்திலுமே இருக்குங்க, அதை தேடி போறவங்க தாங்க வெற்றியாளரா மாறுறாங்க. ஒரு புதுமையான படிப்ப தேர்ந்தெடுத்து படிச்சோம்னா போட்டி குறைவாவும் இருக்கும், வாய்ப்புகள் அதிகமாகவும் இருக்கும் அப்படிங்கறதுக்கு இந்த உயிர் தகவலியல் துறையும் ஒரு உதாரணம். ஏன்னா உலகம் வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்கணும்னா நாம அப்டேட்டடா இருக்கணும். ஒண்ணு மட்டும் மறந்துடாதீங்க, வாய்ப்புகள் கதவை தட்டாது, நாம தான் கதவை திறந்து வாய்ப்புகளை தேடி போகணும் அப்படின்னு சொல்லி மீண்டும் மற்றமோ நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். இது திருச்சி FM ரெயின்போ 102.1 சயின்ஸ் பீடியா நிகழ்ச்சியில் உயிர் தகவலியல், புதிய தொழில்நுட்பங்களும் வேலை வாய்ப்புகளும்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 5 சட்டப்பேரவை தேர்தல்களில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. சுயசார்பு உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுக்க முனைப்புடன் செயலாற்ற வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். பிரசார் பாரதியின் தலைவராக திரு பிரசூன் ஜோஷியை தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் நியமித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்வதற்கு ஈரானுக்கு கட்டணம் செலுத்தும் கப்பல் நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பிரான்ஸை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகம், கேரளம், மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல்களில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்படுகின்றன. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 234 தொகுதிகளில் கடந்த மாதம் 23 தேதி நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். நாளை மறுநாள் 62 வாக்கு எண்ணும் மையங்களில் காலை 8 முதலில் தபால் வாக்குகளும் பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் எண்ணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் 140 தொகுதிகளுக்கு கடந்த மாதம் 9 தேதி நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ரத்தன் கேல்கர் தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் 43 வாக்கு எண்ணும் மையங்களில் காலை 8 வாக்கு எண்ணும் பணி தொடங்க உள்ளதாக தெரிவித்தார். வாக்கு எண்ணும் பணியில் 15,465 அலுவலர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார். முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்றும் பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் திரு ரத்தன் கேல்கர் தெரிவித்தார். அசாமில் 126 சட்டப்பேரவை தொகுதிகளில் கடந்த மாதம் 9 தேதி நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு அனுராக் குயல் தெரிவித்துள்ளார். மாநிலம் முழுவதும் 40 வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். வாக்கு எண்ணும் பணியில் 5,981 அலுவலர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேற்குவங்க மாநிலத்தில் வாக்கு எண்ணிக்கையை கண்காணிக்க கூடுதலாக பொது பார்வையாளர்கள், காவல்துறை பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே நியமிக்கப்பட்ட 77 காவல்துறை பார்வையாளர்களுடன் கூடுதலாக 165 பார்வையாளர்கள் நியமிக்கப்படுவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை சீராக நடைபெறவும் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த பார்வையாளர்கள் மேற்கொள்வர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிப்படைத்தன்மையுடன் அமைதியாக வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவது உறுதி செய்யப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணும் அறைகளுக்குள் காவல்துறை பார்வையாளர்கள் எந்தவொரு சூழ்நிலையிலும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட்டுள்ள அனைத்து அலுவலர்கள், வேட்பாளர்கள் மற்றும் முகவர்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் இணையதளம் மூலமாக வழங்கப்பட்டுள்ள அடையாள அட்டைகள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இசிஐ நெட் செயலி மூலமாக புகைப்படம் மற்றும் QR கோட் கொண்ட இந்த அடையாள அட்டைகள் இருந்தால் மட்டுமே வாக்கு எண்ணும் மையங்களுக்குள் அனுமதிக்கப்படுவர் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. மக்ரஹாத் பஷ்சிம் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட 11 வாக்குச்சாவடிகளிலும், டைமண்ட் ஹார்பர் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட 4 வாக்குச்சாவடிகளிலும் மாலை 6 வரை வாக்குப்பதிவு நடைபெற்றது. மாலை 5 நிலவரப்படி 87% வாக்குகள் பதிவாகியுள்ளன. சுயசார்பு உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுத்து

0: முனைப்புடன் செயலாற்ற வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலம் சூரத்தில் மண்டல மாநாட்டில் உரையாற்றிய அவர், நாட்டின் உற்பத்தி திறனை மேம்படுத்த முன்னுரிமை அளித்து வருவதாக கூறினார். இந்த மாநாட்டில் 3,53,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 2,292 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி

0: ஜோஷி என்று குறிப்பிட்டார். நாட்டின் கலாச்சாரத்தை மக்களிடையே எடுத்துச் செல்லும் பிரசார் பாரதியில் அவரின் தலைமை பங்களிப்பு முக்கிய பங்காற்றும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் அனைத்து ஊடக பிரிவுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அமைச்சக செயலர் திரு சஞ்சல் குமார் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் பாட்னாவில் பத்திரிகை தகவல் அலுவலகம், மத்திய தகவல் தொடர்பகம், ஆகாஷ்வாணி, தூர்தர்ஷன் அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். பீகாரில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான முதல் கட்டம் இன்று தொடங்கியது. வீடுகள் தொடர்பான தகவல்கள் சுய பதிவேற்றம் செய்வதற்கான கால அவகாசம் நேற்றுடன் முடிவடைந்ததை அடுத்து இன்று முதல் அலுவலர்கள் வீடு வீடாக சென்று கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கணக்கெடுப்பு பணி வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பான பயிற்சி பெற்ற அலுவலர்கள் வீடுகளுக்கு சென்று விவரங்களை சேகரித்து வருவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் 2ஆம் கட்டம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்க உள்ளது. 2வது கட்டத்தில் வயது, கல்வி தகுதி, வேலை, பாலினம் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் சேகரிக்கப்பட உள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான முதல் கட்டம் வரும் 22ஆம் தேதி தொடங்க உள்ளதாக அம்மாநில தலைமை மக்கள் தொகை அதிகாரி திருமதி ஷீத்தல் வர்மா தெரிவித்துள்ளார். லக்னோவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வீடுகள் தொடர்பான தகவல்கள் வரும் 7ஆம் தேதியிலிருந்து இணையதளத்தில் சுய பதிவேற்றம் செய்யலாம் என்றும் கூறினார். வீடுகள் தொடர்பான தகவல்கள் அடுத்த மாதம் 20ஆம் தேதி வரை சேகரிக்கப்படும் என்றும் திருமதி ஷீத்தல் வர்மா தெரிவித்தார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்வதற்கு ஈரானுக்கு கட்டணம் செலுத்தும் கப்பல் நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. இந்த நீரிணை வழியாக கப்பல்கள் செல்வதற்கு அமெரிக்காவும் ஈரானும் கட்டுப்பாடுகள் விதித்ததை அடுத்து அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்திய பின் ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. ஈரான் கடல் பகுதி வழியாக கப்பல்கள் செல்ல கப்பல் நிறுவனங்களிடமிருந்து ஈரான் சுங்க கட்டணம் வசூலித்து வருகிறது. கடந்த ஏப்ரல் 13ஆம் தேதி ஈரான் நாட்டின் கப்பல்களுக்கு அப்பகுதியில் அமெரிக்கா தடை விதித்துள்ளது. இதனையடுத்து 45 வணிக கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானிலிருந்து ஆப்கானிஸ்தானை சேர்ந்த அகதிகளை வெளியேற்றும் நடவடிக்கைக்கு ஐநா குழு கவலை தெரிவித்துள்ளது. குழந்தைகள் உள்ளிட்ட அகதிகளை பாகிஸ்தானிலிருந்து வெளியேற்றியதாக கண்டறிந்ததை அடுத்து இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள வேண்டுமென்று ஐநா குழு வலியுறுத்தியுள்ளது. பாகிஸ்தான் காவல்துறையினர் அகதிகள் மீது தாக்குதல் நடத்தியதாக வரும் தகவல்கள் குறித்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் 21 தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாகிஸ்தான் காவல்துறையினர் தீவிரவாத தடுப்பு பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெஹ்ரிக் இ தாலிபான் அமைப்பைச் சேர்ந்த தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக வந்த தகவலை அடுத்து இந்நடவடிக்கை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பிரான்ஸை எதிர்கொள்கிறது. டென்மார்க்கில் நடைபெறும் இப்போட்டி 9:30 தொடங்குகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் தில்லி அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. முன்னதாக நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 3-2 என்ற கோல் கணக்கில் இன்டர் காசி அணியை வென்றது. கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனாஸ் தாம்னே இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 6-3 என்ற செட் கணக்கில் பிரான்சின் அண்டோனி குபுடோவை வென்றார். தில்லியில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ருதி அகல்பாத் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 6-0 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ஜென்சி தீபக் பாயை வென்றார். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாத்வின் காமத் அதர்வா ஷர்மா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-1 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் ஜேம்ஸ் மாரே இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 5 சட்டப்பேரவைத் தேர்தல்களில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. சுயசார்பு உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுக்க முனைப்புடன் செயலாற்ற வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு J.P. நட்டா வலியுறுத்தியுள்ளார். பிரசார் பாரதியின் தலைவராக திரு பிரசூன் ஜோஷியை தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் நியமித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்வதற்கு ஈரானுக்கு கட்டணம் செலுத்தும் கப்பல் நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பிரான்ஸை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

0: உழவர் உலகம்
1: அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
0: நிகழ்ச்சியில் இன்று பெண் தொழில் முனைவோர்களை உருவாக்கும் மதிப்பு கூட்டல் தொழில்நுட்பம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் சித்ரா அவர்கள். பெண் தொழில் முனைவோர், நம்ம சமூகத்தோட பொருளாதாரம் மற்றும் சமூக வளர்ச்சியில மிக முக்கிய பங்கு பெண்களுக்கு இருக்கு. அவர்கள் உருவாக்குற மதிப்பு கூட்டல், அதாவது வேல்யூ அடிஷன் என்பது வெறும் லாபம் ஈட்டுறது மட்டுமல்ல, பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம், சமூகத்துல முடிவெடுக்கும் அதிகாரம் எல்லாம் கிடைக்குது. பொதுவா மதிப்பு கூட்டல்ல என்னென்ன பொருள்கள்ல எப்படி மதிப்பு கூட்டலாம்? நம்மோடு இணையறாங்க தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் சித்ரா அவங்க.
2: பண்ணை மகளிருக்கான மதிப்பு கூட்டல் தொழில்நுட்பங்கள் குறித்து தான் நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம். வணக்கம் மேம்.
3: வணக்கம் சார்.
2: மேம், இப்போ இந்த மதிப்பு கூட்டுதல் என்னன்னு சொல்லுங்க முதல்ல.
3: மதிப்பு கூடுதல்ன்றது ஒரு மூலப்பொருளையோ அல்லது விளைபொருளையோ அடுத்த கட்ட உற்பத்திக்கு தரத்தை உயர்த்தது, அதனால அதனுடைய பயன்பாட்டை மேம்படுத்தி சந்தை மதிப்பை அதிகரிக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம்.
2: அதுல வந்து எனக்கு என்ன பேசிக்ஸ் என்னன்னா, இப்போ மதிப்பு கூட்டுதல் செய்றீங்க, அதே சமயத்துல வந்து அதோடைய ஒரு பொருளுடைய தரம் வந்து உயருமா, இல்லாட்டி வந்து அதோடைய தன்மை வந்து மாறுபடுமா? அந்த தன்மையினால அந்த பொருளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா?
3: மதிப்பு கூட்டுதலால தரம் வந்து மேம்படுத்தப்படுகிறது. ஈவன் நம்ம சொல்ல போனோம்னா சத்துக்கள் அதிகரிக்கிறது, காய்கறியோ பழமோ இல்ல மற்ற உணவுப் பொருட்களோ அதோடைய சத்துக்கள் அதிகரிக்கிறது. மூலப்பொருளுடைய சத்தை விட மதிப்பு கூடுதலுடைய காய்கறிகள் பழங்களுடைய சத்துக்கள் அதிகமாகுது. இதனால பின்விளைவுகள் ஒன்றும் கிடையாது.
2: இப்போ பொதுவாக வந்து இப்போ இயற்கை மருத்துவர்களெல்லாம் போனோம்னா ஒரு பொருளை வந்து நீங்க பறிச்சிங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதை உடனே சாப்பிட்றதான் நல்லது அப்படின்வாங்க. இப்போ நீங்கள் வந்து மதிப்பு கூட்டுதல்னு சொல்லணும்னா நீங்கள் வந்து அதை வந்து சேவ் பண்ணி வச்சிருந்து அந்த தன்மையிலே மாறாமல் வச்சிருந்து திருப்பி வந்து வேற ஒரு பொருளாக வந்து கன்வெர்ட் பண்ணி இல்லாட்டி வந்து அதை மதிப்பு கூட்டி பண்ணுறீங்க, இயற்கையாக கிடைக்கிற இல்லாட்டி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தன்மை வந்து மாறுபடும் இல்லையா? அதனால கேட்குறேன்.
3: இல்லை சார், மாறாது. ஏன்னா நம்ம புதிய காய்கறிகள் பழங்களை தான் மதிப்பு கூட்ட போகிறோமே ஒழிய அதை சேமித்து மதிப்பு கூட்டுதல் கிடையாது. புதிதாக வயல்லேருந்து வரக்கூடிய விளையக்கூடிய காய்கறிகள் பழங்களை தான் நம்ம வந்து மதிப்பு கூட்ட பொருளாக, அதாவது புதிய பொருளாக மாற்ற போகிறோம். அதனால் இதனுடைய அதிக சந்தை மதிப்பு அதிகமாகும், லாபம் அதிகமாகுது. அறுவடை பின் சார்ந்த ஒரு தொழில்நுட்பம் அப்படின்றதுனால பண்ணை மகளிருக்கு வந்து விற்பனை நீண்ட நாள் சேமித்து வைக்காமல் அந்த பழுகக்கூடிய பழங்கள் காய்கறிகளை வந்து நம்ம மதிப்பு கூடுதல் செய்வதன் மூலமா புதிய பொருளை மாற்றுவதன் மூலமா நல்ல லாபம் கிடைக்கும்.
2: இப்போ நெல் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து விவசாயம் வந்து பண்ணுவாங்க, அந்த நெல்லில் எப்படி வந்து மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பம் இருக்குது, அதை எப்படி வந்து மதிப்பு கூட்டி நம்ம வந்து விற்க முடியும்?
3: தஞ்சாவூர் மாவட்டம் அப்படின்னு சொல்லும்போது நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்கிறோம். இதை நேரடியாக நம்ம விற்பனை செய்யும்போது விவசாயிகளுக்கு லாபம் குறைவு. நெல்லையே நாம் வந்து மில்லில் அரைச்சி அரிசியாக மாற்றும் போதோ இல்லை அரிசி மாவாக மாற்றும் போதோ இல்லை தவிட்டு எண்ணெய்கள், அவல், நொறுக்கு தீனிகள் மற்றும் பச்சரிசி போன்ற பல பொருட்களாக அது உருவாகும் போது, உருமாற்றும் போது மகளிருக்கான வருமானம் அதிகமாகுது.
2: பொதுவாகவே நம்ம ஊர்ல எல்லாம் வந்து பச்சை குத்தி அரிசி சாப்பிடுவாங்க. அந்த குத்துன அரிசியை வந்து மார்க்கெட்ல போய் பார்த்தோம்னா ரொம்ப காஸ்ட்லியா இருக்குது, ஆனா வெறுமனே வந்து அரிசி இருக்குதுங்கிறது ரொம்ப கம்மியா இருக்குது. ஸோ அப்படின்னா வந்து கை குத்துன அரிசியே வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும்போது நம்ம வந்து கை குத்துங்கிறது ஒரு மதிப்பு கூட்டல் தானே, அது சரியா?
3: அதாவது சார், கைக்குத்தல் அரிசின்றது இந்த காலத்தில் சாத்தியம் ரொம்ப கம்மி, எல்லாமே மெஷினைஸ்டு டெக்னாலஜி ஆகிடுச்சு. நீங்கள் கைக்குத்தல் அரிசி சாப்பிட்டா மட்டும்தான் சத்து வரும் அப்படின்றது வந்து இந்த காலத்தில் எவ்வளோ தூரம் சாத்தியம்னு தெரியல. இருந்தாலும் நம்மளுடைய நிறைய பாரம்பரிய அரிசி ரகங்கள் வந்துடுச்சு, மாப்பிள்ளை சம்பா, கிச்சடி சம்பா, தூயமல்லி, கருப்பு கவுனி, இந்த மாதிரி நிறைய பாரம்பரிய அரிசி ரகங்களை வந்து விவசாயிகள் பயிரிடுறாங்க. இதை மதிப்பு கூட்டவே தேவையில்லை, அப்படியே நம்ம சாதாரண நெல் ரகங்கள் மாதிரி சமையலுக்கு பயன்படுத்தலாம். இதனால் எல்லா உடல்நல பிரச்சனைகளும் தீருதுன்றதையும் ஆராய்ச்சிகள் நிறைய இருக்கு.
2: அரிசியில மதிப்பு கூட்டல் செய்யறாங்க. சரிவூட்டப்பட்ட அரிசி, சரிவூட்டப்பட்ட விட்டமின் ஏ சரிவூட்டப்பட்ட அரிசி எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அதுவும் வந்து ஒரு மதிப்பு கூட்டல் தானே? அந்த மாதிரிலாம் நடக்குதா?
3: இல்லை, அரசாங்கமே வந்து அந்த மாதிரி மதிப்பு கூட்டல் பண்ணி தான் இப்போ வந்து ரேஷனில் கொடுக்குறாங்க. மற்ற சாதா

0: அரிசியோட சேர்ந்து கலந்து கொடுக்குறாங்க. கலப்பினுடைய ரேஷியோ கம்மியாக இருக்குது. இது வந்து அரிசியில் தான் செஞ்சு நம்ம சாப்பிட்ணுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அரிசி அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு சுகர் சம்பந்தமான மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். அதனால் அதில் நம்ம வந்து நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி விட்டமின்ஸ் அதிகப்படுத்துறது, மினரல்ஸ் அதிகப்படுத்துறது அப்படின்றது செய்யலாம். இருந்தாலும் நம்ம நேரடியாக நிறைய விட்டமின் மினரல்ஸ் இருக்கக்கூடிய காய்கறிகள் பழங்களை எடுத்துக்கிறது அதை விட நல்லது.
1: அரிசினா வந்து பெரிய அளவில் வந்து மதிப்பு கூட்டலில் எந்த விதமான அரிசி வந்து அதிகமான மதிப்பு கூட்டலில் வந்து செயல்பாடில் இருக்குது?
0: மதிப்பு கூட்டல் அப்படி அப்படின்னு சொல்லும்போது இது வந்து அரிசி வந்து பிற பொருளாக மாற்றுறதான் மதிப்பு கூட்டல்னு சொல்லுவோம். நிறைய இப்போ என்ன அப்படின்னா நொறுக்கு தீனிகள் செய்கிறதுக்கு தான் வந்து மோஸ்ட்லி இந்த அரிசியை பயன்படுத்துகிறாங்க. அப்படி தான் வந்து வேல்யூ அடிஷன் டெக்னாலஜியோ போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜியோ வந்து அரிசியாக இல்லாமல் பிற பொருளாக மாற்றி கொடுக்கும்போது இன்னும் அதோடைய டேஸ்ட்டு மாறுது, லாபம் அதிகமாகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முதல்ல என்ன அப்படின்னா நமக்கு சேமியாவே வந்து மைதாலந்தான் செய்வாங்க, இப்போ அரிசி சேமியா கூட கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க.
1: இப்போ அடுத்து பார்த்தோம்னா வந்து சிறுதானியங்கள்லாம் வந்து பயன்பாட்டில் இப்போ வந்து அதிகமாக நிறைய மகளிர் வந்து அந்த சிறுதானியத்தை சம்மந்தமான உற்பத்தி சம்மந்தமான அண்டு மதிப்பு கூட்டுறது சம்மந்தமான பொருட்கள்லாம் செய்கிறாங்க. அதில் வந்து என்னென்னமான பொருட்களை வந்து சிறுதானியத்தில் நம்ம பண்ணலாங்கிறது?
0: சிறுதானியங்கள் பயிரிடக்கூடிய மகளிர் என்ன செய்யலாம் அப்படின்னா அவற்றை வந்து சிறுதானிய குக்கீஸ் பிஸ்கெட் தானிய மாவுக்கள், இப்போ வந்து எல்லாம் வந்து பேக்கெட்டட் ஃபுட் ஆகிடுச்சு. எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் பார்த்தோம்னா கேழ்வரகு திணை இந்த மாதிரியான சிறுதானிய பாக்கெட்டுகள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் தானிய மாவுக்கள் அதை மாற்றலாம். சேமியா, அப்புறம் ரெடிமிக்ஸ் புட்டு மாவு, பேக்கரி பொருட்கள், சப்பாத்தி மாவு, பிரெட்டு, மால்ட் சொல்லக்கூடிய மற்ற காய்கறிகளோட சேர்ந்து இதை மால்ட்டாக வந்து கூட உணவுப் பொருட்களை தயாரிக்கலாம். அதனால் இந்த சிறுதானியங்களை கொண்டு செய்யக்கூடிய நிறைய ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய புட்டு மாவு, கொழுக்கட்டை மாவு, சேமியா, அவல் ரவை போன்ற கஞ்சி மிக்ஸு போன்ற உணவுப் பொருட்கள் வந்து ஊட்டச்சத்து அதிகம் இருக்கிறதோட சந்தையில் நல்ல விலை போகக்கூடியது. இந்த கால நுகர்வோர் வந்து அந்த மாதிரி சிறுதானிய உணவுகளை எடுத்துக்கிறதுல பெரும் ஆர்வம் இளைய தலைமுறையை காமிக்கிறாங்க.
1: நிறைய பண்ணை மகளிர் வந்து இந்த சிறுதானியத்தில் வந்து நிறைய டிஷ்ஷஸ்லாம் செஞ்சு விற்பனை பண்ணுறாங்க. பட் இந்த விற்பனையில் வந்து அவங்களுக்கு நிறைய வந்து பிரச்சனைகள் இருக்குது. சந்தைப்படுத்துதல் அதை எப்படி வந்து முழு சந்தைக்கு நம்ம கொண்டு போகிறதுங்கிறது வந்து தெரியவில்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு நீ என்ன சொல்வீங்க?
0: ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் செய்யக்கூடிய நிறைய பேர் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் உணவு தொழில்ன்றது ஒரு பெரும் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸாக இருக்குது. அதை வந்து பண்ணை மகளிரும் ஆரம்பிக்கலாம். ஆனால் என்ன அப்படின்னா அதை முறைப்படுத்தி செய்யணும். லைசன்ஸ் வாங்கணும், ஜிஎஸ்டி எண் வாங்கணும், பேக்கிங் பண்ணணும். அதுக்கான எந்திரங்களை வச்சு போய் பண்ணும்போது மட்டும்தான் அது பெரிய லெவலில் கொண்டு போக முடியும். குடிசை தொழிலாக இருக்கும்போது அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான்.
1: பெரிய அளவு கொண்டு போகிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான முன்னெடுப்புகள்லாம் பண்ண முடியும்? நம்மளுக்கு வந்து கேவிக்கெல்லாம் நிறையா இருக்குது இல்லையா, அது மூலமாக வந்து நம்ம ஏதாவது ஒரு சந்தை வாய்ப்புகளை முன்னெடுக்க முடியுமா?
0: இல்லை, நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கேவிக்கெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸில் வந்து இந்த சுய உதவி குழுக்கள் இருக்கக்கூடிய மகளிர் வந்து தங்களுடைய பொருட்களை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக வாய்ப்புகள் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நிறைய இண்டஸ்ட்ரியோட டைஅப் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதனால் அவங்க தங்களுடைய பொருட்களை விற்பதில் எந்த சிரமமும் இருக்கிறதில்ல.
1: அடுத்த வந்து தென்னை வந்து சாகுபடி செய்கிற பண்ணை மகளிரெல்லாம் வந்து இந்த தென்னையில் வந்து எப்படி வந்து மதிப்பு கூடுதல் செய்கிறாங்க இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற அட்வைஸ் மேம்?
0: தென்னை சார்ந்த விவசாயம் செய்யும் பண்ணை மகளிருக்கு வாய்ப்புகள் அதிகம். மதிப்பு கூட்டப்பட்ட தேங்காய் எண்ணெய், தேங்காய் பால், சோப்பு, அழகு பொருட்கள், பேஸ்ட், தேங்காய் க்ரீம், ஜெல், குக்கீஸ் போன்ற பல தரப்பட்ட பொருட்களை உருவாக்கலாம். மேலும் தென்னையில் வந்து கேஸ் பற்றாக்குறை காலங்களில் வந்து பாய்லர் அடுப்புகளினுடைய பயன்பாடு அதிகமாயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி சமயங்களிலும் தென்னை சார்ந்த பொருட்கள் பாய்லர் தொழிற்சாலைகளிலும் தேங்காய் ஓடு தென்னை ஓலைகள் பல பல அழகு பொருட்களை செய்யவும் பயன்படுகிறது. சில சமயங்களில் வந்து தேங்காய் சோப்பு, ஜெல், தேங்காய் பானங்கள், தேங்காய் தின்பண்டங்கள், குளிர்பானங்கள், தேங்காய் சார்ந்த அழகு பொருட்கள் என நீண்ட தேங்காயிலிருந்து செய்யக்கூடிய அழகு கூட்டு பொருட்கள், உலர்ந்த தேங்காய் துண்டுகள் மற்றும் தேங்காய் கூழ் போன்றவையும், இன்ஸ்டன்ட் மசாலா பொருட்கள் மாதிரி தேங்காய் பேஸ்ட்கள் வந்து நிறைய இன்ஸ்டண்டாக வந்துருச்சு. ஸோ அதை வந்து வேலைக்கு செல்லும் மகளிர் வந்து பயன்படுத்துகிறாங்க.
1: இதோடைய பயன்பாடும் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்களா மேம்?
0: தேங்காய் சார்ந்த பொருட்கள் வந்து வேலைக்கு செல்லும் மகளிர் தான் இதை வந்து நிறைய பயன்படுத்தி, ஏன்னா அது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் விற்கிறாங்க அப்படின்றதுனால ஈஸியாக அவங்க அதை யூஸ் பண்ணுறதுக்கான வழிகள் இது.
1: அடுத்த பார்த்தோம்னா வந்து வாழை மதிப்பு கூடுதல் பண்ணுறது பார்க்கலாம். வாழைப்பழம்னாலே வந்து வாழை காய் இருக்குது, அதுக்கடுத்து வாழைத்தண்டு இருக்குது, வாழைப்பழம் இருக்குது, இதெல்லாம் எப்படி வந்து மதிப்பு கூடுதல் செய்ய முடியும் மேம்?
0: மிக விரைவில் அழுகக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லும்போது வாழைப்பழம். இதனால் வாழை விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டம் ஏற்படுது. இவங்க என்ன பண்ணலாம் இதை தீர்க்கறதுக்கு அப்படின்னா, வாழைப்பழத்திலிருந்து மதிப்பு கூட்ட பொருட்களை மாற்றலாம். அதாவது வாழைப்பழ சிப்ஸு, வாழைப்பழ கேக்கு, வாழைப்பழ பிஸ்கெட்டு, ஜாமு, வினிகர் போன்ற பலவற்றை தயாரி

0: கொள்ளலாம். இது வந்து குடிசை தொழிலாம் பண்ணலாம், சுயோதவி குழு மகளிரும் இதில் ஈடுபடலாம். அப்புறம் வாழைத்தண்டு மற்றும் இலைகளிலிருந்து கூட சணல் எடுக்கிறாங்க, காகித தட்டுக்கள், ஃபைபர்கள், மேலும் பல உணவுப் பொருட்களை வந்து மதிப்பு கூட்டி செய்கிறாங்க. அப்புறம் வாழைப்பழம் மாவு, கேக்கு, பிஸ்கெட்டு, மற்ற பிற பேக்கரி பொருட்களுக்கும் இந்த வாழைப்பழம் உதவுது. வாழை நாரிலிருந்து சணல், காகிதம், தட்டுக்கள், கயிறுகள் போன்றவற்றை செய்யப்படுகின்றன. மேலும் வாழையிலிருந்து பல மதிப்பு கூடுதல் பொருட்கள் செய்யும்போது வாழை சார்ந்த விவசாயம் செய்யக்கூடிய மகளிர் பெரும் பயன்பெறலாம்.
1: அடுத்து பார்த்தோம்னா வந்து காய்கறி பயிர்கள். இப்போ காய்கறியெல்லாம் வந்து நேரடியாக வந்து ஒன்ஸு வந்து உற்பத்தி ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து சந்தைப்படுத்துவோம். ஸோ இதில் எப்படி வந்து மதிப்பு கூடுதல் வந்து பண்ண முடியும் மேம்?
0: இப்போ காய்கறின்னு எடுத்துட்டிங்கன்னா தக்காளி அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய பயன்பாடு டெய்லி நம்ம தக்காளி தினமும் யூஸ் பண்ணாலும் தக்காளி விவசாயிகளுக்கான லாபம் சரியாக கிடைப்பதில்லை. ஏன்னால் சீக்கிரம் வீணாகக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா தக்காளி தான். அந்த மாதிரி நேரங்களில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பெரும்பாலான விவசாயிகள் தக்காளி, மாம்பழம் போன்ற அழுகக்கூடிய பொருட்களை வீதியில் கொட்டி போராடும் நிலைக்கு தள்ளப்படுகின்றன. அதிக மகசூல் எடுத்தாலும் அதற்கான லாபம் அவங்களுக்கு கிடைக்கதில்லை. சந்தை வாய்ப்புகளும் வந்து ரொம்ப குறைவு. நீண்ட நாட்களுக்கு இந்த மாதிரி காய்கறிகள் நம்ம சேமித்து வைக்க முடியதில்லை. அந்த மாதிரி சமயங்களில் வந்து காய்கறிகளுடைய மதிப்பு கூடுதல் தொழில்நுட்பம் வந்து கை கொடுக்குது. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ தக்காளி வந்து 80 ரூபா வித்த காலம் போய் அது குறைஞ்சு 20 ரூபாய்க்கு வந்துடுது. ஸோ இந்த மாதிரி சமயங்களில் மற்ற காய்கறிகளான வெங்காயம், மிளகாய், பூண்டு போன்றவற்றுக்கும் இதே மாதிரி அழுகி வீணாகக்கூடிய சமயங்கள் இருக்குது. ஸோ இதை தடுக்கிறதுக்கு தான் நம்ம நீண்ட நாள் சேமித்து வைக்கக்கூடிய அறுவடை பின் சார்ந்த தொழில்நுட்பத்தை நம்ம பயன்படுத்துகிறோம்.
1: உலர் காய்கறிகள்ங்கிற கான்செப்ட்லாம் இப்போ அதிகமாக இருக்குது. இப்போ உலர் காய்கறிகள்லாம் என்ன, உலர் காய்கறிகளில் எப்படி வந்து மதிப்பு கூட்ட தொழில்நுட்பங்கள் பண்ண முடியுமா?
0: அதாவது என்ன, இப்போ ட்ரைடு வெஜிடபிள்ஸ்னு சொல்லக்கூடிய நூடுல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக கேரட்டு, உலர் பீன்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. நீங்கள் நூடுல்ஸ் செய்யும்போது அந்த மாதிரியான காய்கறிகளை நம்ம குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பம் தான் உலர் காய்கறிகள் சொல்கிறோம். அந்த உலர் காய்கறிகள் அப்படின்றது காய்கறிகளை உலர்த்தி பதப்படுத்தி கழுவி சில ஸ்லைசர்கள்னு சொல்லக்கூடிய வெட்டும் கருவிகள் மூலமாக அதை குளிரூட்டும் வசதிகளில் வந்து நம்ம சேமித்து வச்சு சிறப்பு எந்திரங்கள் கொண்டு சீலிங் பண்ணி நம்ம அதை உலர் காய்கறிகள் சொல்றது. இதை வந்து நம்ம சின்ன எந்திரங்கள் இருந்தாவே போதும், அதை நம்ம முதலீடு செய்யலாம். பெரிய தொழில்நுட்பம் தேவையில்லை இதுக்கு. நமக்கு வந்து நல்ல ஒரு நேரடி சூரிய வெளிச்சம் இருந்தாவே போதும் இதுக்கு.
1: சரி, இப்போ உலர் காய்கறிகள்லாம் இயற்கையா சாப்பிட்றதுக்கும் அந்த உலர் காய்கறிகள் சாப்பிட்றதுக்கும் வேறுபாடுகள் இருக்குதா?
0: உலர் காய்கறிகள் வேற ஒன்றும் இல்லை. நம்ம வந்து மாங்காய், வடு மாங்காய் போடுறோம், ஊறுகாய்கள் பண்ணுறோம். அதாவது நம்மளுடைய பாரம்பரியமாக அந்த காலத்தில் நம்ம பாட்டிகள் பண்ணக்கூடிய மாங்காய் வற்றல்னு சொல்லக்கூடியதான் உலர் காய்கறிகள். அதைத்தான் இப்போ வந்து வேற பேரை மாற்றி உலர் காய்கறிகள் அப்படின்ற ஒரு தொழில்நுட்பமாக சொல்கிறாங்க. மாங்காய் மட்டுமே அந்த காலத்தில் பண்ணப்பட்டது. இப்போ வந்து மற்ற காய்கறிகளான கேரட், முட்டைகோஸ், பீன்ஸு அப்படின்னு தக்காளி, உருளைக்கிழங்கு, ஈவன் பழங்களான பப்பாளி, இந்த மாதிரி எல்லாமே வந்து உலர் காய்கறிகள் பட்டியலில் வந்துவிட்டன.
1: காய்கறிகள்னா அப்புறம் பழங்கள்னு வரும் இல்லையா, பழங்களில் எப்படி நம்ம மதிப்பு கொடுத்துருக்கள் பார்க்கலாம்?
0: பழங்கள் அப்படின்னு சொல்லும்போது சீக்கிரம் வீணாகக்கூடிய ஒரு கேட்டகரி அப்படின்னு சொன்னால் அது வந்து பழங்கள் தான். அதை வந்து நம்ம நீண்ட நாட்களுக்கு சேமித்து வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை மதிப்பு கூடுதல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தணும். ஏன்னா அறுவடைக்கு பிறகு பழங்களை நேரடியாக நம்ம விற்பனை செய்வதை விட அவற்றை பதப்படுத்தி மதிப்பு கூட்டுதலால் நீண்ட ஆயுள் அந்த பழங்கள் கிடைக்குது. சந்தை மதிப்பு அதிகமாகுது, அந்த பழங்களுடைய ஆயுள் அதிகமாகுது. மேலும் வந்து நீண்ட நாட்கள் கெடாமல் இருக்கலாம். நம்ம பேக் பண்ணியும் வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வசதிகளும் கிடைக்கும் பழங்கள் மதிப்பு கூடுதலால்.
1: எப்பவுமே வந்து ஒரு பழங்களை வந்து நீங்க சேமிக்க வைக்கிறீங்க, இல்லாட்டி வந்து வெளிநாட்களுக்கு கெடாமல் வச்சிருக்கீங்கன்னா நீங்க வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுவீங்க இல்லையா, அது வந்து உடல்நலத்திற்கு கேடு தானே?
0: உலர் பழங்களுக்கு வந்து ப்ரிசர்வேட்டிவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்மளுடைய சிட்ரிக் ஆசிட் அதிகமாக இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழச்சாரே போதும். கெமிக்கல் சிட்ரிக் ஆசிட் விற்கிது வெளியில், அது பெரும் தொழிற்சாலைகளில் பயன்படுத்தணும். நம்ம சின்ன சின்ன முதலீடு பண்ணி பண்ணும்போது எலுமிச்சை பழச்சாரே உள்ள ஒரு உலர் பழங்களை பதப்படுத்த பயன்படுத்தலாம்.
1: சந்தையில் வேற மாதிரியான தொழில்நுட்பங்களும் வந்து உபயோகத்தில் இருக்குதா?
0: இல்லை, நிறைய தொழில்நுட்பங்கள் இருக்கு. ஏன்னா அதே பழங்களை வந்து நம்ம உலர் பழங்களாக மாற்றணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. பழங்கள்னாவே ஜாமு தான், ஜெல்லி, பதப்படுத்தப்பட்ட பழச்சாறுகள், கேண்டீஸ்னு சொல்லக்கூடிய சர்க்கரை பாகு கொண்ட பழங்கள், இதெல்லாம் கூட நம்ம நீண்ட நாள் தயாரித்து வைக்கலாம். ஸோ பழங்கள்லேருந்து நிறைய எண்ணெய் எடுக்கிறாங்க. ஸோ அந்த எண்ணெயை வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை எண்ணெயெல்லாம் நிறைய எடுக்கிறாங்க. ஸோ அதை கூட நம்ம வந்து மாற்றுப் பொருளாக பயன்படுத்தி லாபம் பெறலாம்.
1: அடுத்து பார்த்தோம்னா வந்து முருங்கைக்காய் இருக்குது, அதில் வந்து எப்படி வந்து லாபம் தரக்கூடியதான் மாற்ற முடியும், அதற்கான தொழில்நுட்பங்கள் இருந்துச்சுன்னா சொல்லுங்களேன்.
0: முருங்கை வந்து மகளிரோட மிக தொடர்பு கொண்ட ஒரு தாவரம்னு சொல்லலாம். முருங்கையில் நிறைய கால்சியம் சத்து இருக்கிறதுனால கால்சியம் அதிகமாக தேவைப்படக்கூடிய பக்கம் அப்படின்னா அது பெண்கள் தான். ஏன்னா மகளிர் அப்படின்னு முருங்கையோட ஒரு இணைந்த ஒரு பந்தம் அப்படின்னு சொல்லலாம். இதனால் முருங்கை வந்து

0: கண்டிப்பா அப்படியே ரொம்ப நாள் வந்து சேமிச்சு வைக்க முடியாது. முருங்கை இலை எடுத்துட்டு வந்துட்டு சாதாரண முருங்கை விற்பதை விட அது மதிப்பு கூட்டி விற்பதனால பல மடங்கு லாபம் கிடைக்குது. இதனால இடைத்தரகர்களை சார்ந்தில்லாமல் விளைபொருட்களை நேரடியாகவே மகளிர் விற்பனை செய்யலாம். முருங்கை இலையை காய வச்சு அது பொடி பண்ணலாம். முருங்கை தூளை மாத்திரையா தயாரிக்கலாம். முருங்கையிலேருந்து எண்ணெய் எடுத்து விற்பனை செய்யப்படுகிறது. முருங்கையிலேருந்து நிறைய அழகு பொருட்கள் தயாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் முருங்கை இலையை வந்து தூள் செஞ்சு இன்ஸ்டன்ட் சூப் மிக்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணுறதுக்காக நிறைய தொழிற்சாலைகள் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உணவு பாதுகாப்பு சான்றிதழ் பெற்று பேக்கிங் லேபிளிங் தொழில்நுட்பம்லாம் செய்கிறதுனால மகளிர் பெரும் தொழில் முனைவோராக மாற்றலாம்.
1: சரி, அடுத்தது பார்த்தோம்னா வந்து நெல்லிக்காய். நெல்லிக்காயில் வந்து பெரிய நெல்லிக்காய் சின்ன நெல்லிக்காய் ரெண்டுமே இருக்குது. இந்த நெல்லிக்காய்களை எப்படி வந்து நேரடியாக வந்து பசங்க குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அதை சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க. ஏன்னா பெரிய நெல்லிக்காயெல்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி வந்து மதிப்பு கூட்டி நம்ம விற்பனை செய்ய முடியும்?
0: ஒரு பழமொழி இருக்கு, அதாவது அகத்தியர் அவையார் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல ஞாபகம் வர்றது நெல்லிக்காய் தான். நெல்லிக்காய் வந்து என்ன, நீண்ட ஆயுள் கொடுக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள். விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்கார்பிக் ஆசிட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருள். அதை நம்ம வந்து வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கிட்டாவே நமக்கு எந்த நோயுமே வராது. அந்த மாதிரி ஒரு காய் அது. ஆனால் நம்ம உடைய சமூகத்தில் அது ஒதுக்கப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி நெல்லிக்காயிலேருந்து நிறைய கேண்டி பண்ணலாம். தேன் நெல்லி இருக்குது, உலர் நெல்லி இருக்குது, நெல்லிக்காய் இட்லி பொடிகள் இருக்குது, நெல்லிக்காய் ஊறுகாய் இருக்குது, இந்த மாதிரி நெல்லிக்காய் ஜாமு, அதுக்கப்புறம் நிறைய நெல்லிக்காய் ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கறது மூலமாக அவங்கள வந்து அட்ராக்ஷன் பண்ணலாம்.
1: அடுத்து பார்த்தோம்னா எலுமிச்சை இருக்குது மேம். இந்த எலுமிச்சையில் வந்து விற்பனையை அதிகரிக்க என்ன மாதிரியான தொழில்நுட்பங்கள்லாம் வந்து பயனில் இருக்குது மேம்?
0: எலுமிச்சை மதிப்பு கூடுதல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வீட்டில் சாதாரணமாக செய்யக்கூடிய எலுமிச்சை சாறு இதுவே பெரிய மதிப்பு கூடுதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா அதை வந்து ப்ரிசர்வேட்டிவ் கொடுத்து நம்ம ஒரு பாட்டிலில் எப்படி ஜூஸ் விற்கிறாங்களோ மற்ற குளிர்பானங்கள் விற்கிற மாதிரி விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் எலுமிச்சை மிட்டாய், எலுமிச்சை ஊறுகாய், எலுமிச்சை பொடி, எலுமிச்சையிலேருந்து இருக்கக்கூடிய எண்ணெய்கள், இதெல்லாமே அவருடைய சந்தை மதிப்பை அதிகரித்து அவருடைய பயன்பாட்டை அதிகரித்து நல்ல லாபம் தரக்கூடியது. ஏன்னா நிறைய குளிர்பானங்கள் இப்போ கெமிக்கல் பயன்படுத்துறதுனால அதை தவிர்த்து நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய இயற்கையோடு இணைந்த ஒரு எலுமிச்சை சாறுன்னு சொல்லும்போது அதை சர்க்கரை சேர்த்து மிட்டாய் தயாரிக்கிறாங்க. பிரபலமான இனிப்பு புளிப்பு சுவை கொண்ட உணவு மிட்டாய்கள்லாம் தயாரிக்கிறாங்க. இதை தவிர எலுமிச்சை பொடி, எலுமிச்சை தோலிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய், எலுமிச்சை வாசனை திரவியங்கள், அழகு பொருட்கள், மசாஜ் எண்ணெய்கள், எலுமிச்சை ஜாம், இதை தவிர எலுமிச்சையுடைய ஓடுகள் எல்லாம் அதாவது அதனுடைய துண்டுகளை உலர்த்தி தேநீர் மற்றும் மற்ற பானங்களில் சேர்க்கும்போது ஹெர்பல் டீ அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வந்துடுது. இதோட நிறைய குளிர்பானங்களும் இனிப்புகளும் செய்ய அந்த எலுமிச்சை பயன்படுது.
2: தென்னை, வாழை, பழங்கள், முருங்கை, நெல்லிக்காய் போன்றவற்றில் சந்தையில் உள்ள தேவைகளை அறிஞ்சு அதற்கேற்ப எப்படி மதிப்பு கூட்டுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து வேறு என்னென்ன பொருள்களுக்கு மதிப்பு கூட்டி அதிக லாபம் அடையலாம் வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணையறாங்க தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் சித்ரா அவங்களோட.
1: பால் பொருட்களை எப்படி வந்து மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்தலாம்?
0: டெய்லி நாம் எடுத்துக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து பால். பாலில் வந்து நிறைய புரதச்சத்து இருக்குது. நிறைய பால் கிடைக்கக்கூடிய சமயங்களில், உற்பத்தி அதிகமாக இருக்கக்கூடிய சமயங்களில் அது வந்து மதிப்பு கூட்ட பொருளாக மாற்றி விற்பனை செய்யும்போது லாபம் அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பால் உற்பத்தியாளர்களும் விவசாயிகளும் அதிக லாபம் கிடைப்பதற்காக பாலை வந்து பன்னீர் அப்படின்ற பொருளாக மாற்றுறாங்க.
1: இதுக்கெல்லாம் வந்து தொழில்நுட்பம் வேணும், அதற்கு தேவையான மெஷின்லாம் வேணும், அது எப்படி சாத்தியம் அது?
0: எல்லாருமே அவங்கவுங்க வந்து தொழிற்சாலை தொடங்க முடியாது. என்ன தொழிற்சாலை இருக்கோ நம்மளுடைய பகுதிக்காரிகள் அந்த தொழிற்சாலைக்கு மூலப்பொருளை சப்ளை பண்ணக்கூடிய மகளிராக நம்ம மாறலாம். ஸோ அந்த மூலப்பொருள் சப்ளை பண்ணவே நமக்கு பெரிய லாபம் கிடைக்கும். இல்லை உங்களால் முடியும் அப்படின்னா திரு தொழிலாக இதை வந்து செய்யலாம். இதுக்கான முதலீடு ரொம்ப பெருசாக தேவைப்படாது. நிறைய கூற்று பால் சங்கங்கள் இருக்குது, அவற்றின் மூலமாக மகளிர் லாபம் பெறலாம்.
1: மதிப்பு கூட்டத்துக்கு இப்போ பாலில் என்னென்னலாம் பண்ண முடியும்? அதில்
0: பன்னீர் பண்ணலாம், பால்கோவா, நெய், தயிர், மோர், ஐஸ்கிரீமு, ரோஸ் மில்க்கு, மற்ற பால் பானங்கள் வந்து யோகர்ட், பாலாடை கட்டி, சுவையோட்டப்பட்ட பால், ஃபோர்டிஃபைடு மில்க்னு சொல்கிறோம், அதெல்லாம் கூட பண்ணலாம். அப்படி பண்ணும்போது கிராமப்புற மக்களுக்கு வந்து குறிப்பாக பெண்களுக்கு ஒரு பெரிய வருமானம் கிடைக்கும்.
1: இப்போ பன்னீர் மகளிர்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு 10-15 பேர் இல்லாடி 20 பேர் சேர்ந்து குடிசை தொழிலாக இந்த மாதிரி வந்து பொருள்களாக தயாரிக்கிறது செய்ய முடியுமா?
0: செய்யலாம் சார், கண்டிப்பாக செய்யலாம். சுயோதவி குழுவில் இருக்கக்கூடிய பெண்கள் அளவும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு சிறு தொழிற்சாலைகளை ஆரம்பிக்கலாம், சிறு தொழில்கள் பண்ணலாம், அதன் மூலமாக நல்ல லாபம் பெறலாம்.
1: அதற்கு வந்து நீங்க என்ன மாதிரி உறுதுணையா இருக்கிறீங்க?
0: நாங்க அதுக்கு டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய என்னென்ன மாதிரி பண்ணலாம், இதில் என்னென்ன முறைகள் இருக்குது, என்ன

0: நெகட்டிவ்ஸ் இருக்குது, என்ன பாசிட்டிவ் இருக்குது, இதனால் என்ன லாபம் கிடைக்கும், இந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க.
1: பொதுவாக வந்து மதிப்பு கூட்டல் பண்ணுறதுனால என்ன மாதிரியான பயன்கள்லாம் இருக்குது மேம்?
0: மதிப்பு கூட்டல் பண்ணுறதுனால நமக்கு வந்து பொருளோட விலை அதிகமாகுது, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருளோட எடை குறைஞ்சா கூட விலை அதிகமாகுது, நீண்ட நாள் அதை சேமிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள்னா ஒரு காய்கறியை மதிப்பு கூட்டி பண்ணியிருக்கோம்னா அந்த காய்கறியை சூப்புக்கு பயன்படுத்துகிறாங்க, கிரேவிக்கு பயன்படுத்தலாம், குழம்பு, ஸ்நாக்ஸு, எல்லா பப்ஸு அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் வந்து இந்த மதிப்பு கூட்டப்பட்ட காய்கறிகள் வச்சு பண்ண முடியும். அப்புறம் பொடி வகைகள், மால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரட் மால்ட்டு, பீட்ரூட் மால்ட் போன்ற பல வடிவங்களில் இது விற்பனை செய்ய முடியும். இதனால் அதனுடைய சத்துக்கள் அதிகரிக்குது, நார்ச்சத்து, இரும்பு சத்து, கால்சியம் போன்றவை அதிகரிப்பதனால நோயாளிகளும் கூட இதை எடுத்துக்கலாம். அப்போ நுகர்வோரின் தேவைக்கேற்ப உற்பத்தி அதிகப்படுத்தி நம்ம விலை நிர்ணயித்து குறியீட்டு எண் பெற்று விற்பனை விவரமெல்லாம் நம்ம பல்லிதின் பைகள் அச்சிட்டு விற்பனை செய்யும்போது நமக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும்.
1: அடுத்து பார்த்தோம்னா வந்து பூண்டு இருக்குது, இந்த பூண்டுல வந்து எப்படி வந்து மதிப்பு கூட்டுதல் செய்யலாம்? அதே மாதிரி இஞ்சி,
0: இஞ்சி பூண்டு இந்த காய்கறிகளை வந்து நம்ம தினந்தோறும் நம்மளுடைய சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிறோம், உணவு பொருட்களில் பயன்படுத்துகிறோம். ஏன்னா வாயு பொருட்களை நிறைய பயன்படுத்தும் போது அவற்றை குறைப்பதற்கு இந்த இஞ்சி பூண்டு கலவை வந்து பயன்படுது. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது பெரும்பாலும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வந்து அந்த பேஸ்ட் பண்ணுறதுக்கான நேரம் ரொம்ப குறைவு, அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மதிப்பு கூட்டுதலாக இஞ்சி பூண்டு இவற்றெல்லாம் வந்து சிறு சிறு துண்டுகளாக, உலர் துண்டுகளாக மாற்றலாம், இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இவையெல்லாம் வந்து சூப்புக்கு, சாஸ்க்குன்னு சொல்லக்கூடிய சைடிஷ்க்கு, காய்கறி கலவைகளாகவும், ஸ்டப்பிங் கலவைகள்னு சொல்லக்கூடிய துரித உணவுகள் இருக்கு இல்லையா, உணவுகளை சுவைக்க பூண்டு வந்து பயன்படுது அப்படின்றாங்க. மோஸ்ட்லி வந்து உலர் பூண்டுகள் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி அப்படின்றாங்க. ஏன்னா இது வந்து சூரிய ஒளியில் உலர்த்தி அலுமினிய பைகளில் வந்து 7 முதல் 15 சென்டிமீட்டர் அளவுள்ள துண்டுகளாக மாற்றி அலுமினிய பையில் அடைக்கப்படுது. உலர் பூண்டு துண்டுகள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இவை சூப்பு வகைகளிலும் சாஸ்களையும் துரித உணவுகளிலும் பயன்படுது. ஏன்னா இது வந்து ஒரு சுவையூட்டியாக இருக்குது.
1: வில்லேஜில் இருக்காங்க, வில்லேஜில் வந்து எதையுமே வந்து மதிப்பு கூட்ட முடியல, அப்பட்டானா பாதுகாத்து வைக்கணும், அதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது?
0: நமது கிராமங்களில் வந்து சேமிப்பு கிடங்குகள், குளிர்சாதன வசதிகள்லாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி டைமில் சூரிய ஒளி தான் நமக்கு வந்து ஒரு ஆபத்து வந்துவான்னு சொல்லுவோம். அதனால் தேவையான ஆள் பலம் நமக்கு இல்லாத கூட இருக்கலாம், சூரிய ஒளி இருக்குது, அதனால் அந்த சூரிய ஒளி கொண்டு காய்கறிகளை உலர் காய்கறிகளாக மாற்றணும், அதுதான் முக்கியமான தொழில்நுட்பம்னு சொல்கிறோம். இந்த உலர் காய்கறிகளை சூரிய ஒளி கொண்டு பதப்படுத்தி வெளிநாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி செய்யும்போது நல்ல லாபம் கிடைக்குது. இது மாதிரி உலர் தேங்காய், வரமிளகாய், உலர் பூண்டு, உலர் தக்காளி, மேலும் சில பல பழங்கள் இவை எல்லாமே வந்து உலரச் செய்து வெளிநாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி செய்யலாம். இதுக்கு நல்ல கிராக்கி இருக்குது, விற்பனை விலையுமே அதிகம்.
1: மதிப்பு கூட்ட போட்ட பொருள்களுக்கு வந்து சந்தை வாய்ப்புகள் எப்படி இருக்குது? வெளிநாடுகளில் சந்தை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்குது?
0: வெளிநாடுகளில் சந்தை வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாகவே இருக்குது. ஆனால் அதுக்கான முயற்சிகள் நம்ம பண்ணணும். உணவுப் பொருட்கள் வந்து ரொம்ப தரமாக இருக்கணும், ஏன்னா அவங்க எல்லாமே குவாலிட்டி ஃபுட்ஸை தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ நியூட்ரியன்ட் ரிச்சாக இருக்கணும், அதாவது சத்துக்கள் அதிகமாக உள்ளதாக இருக்கணும், அப்போ தான் வந்து அவங்க வந்து சீக்கிரம் அதை எடுத்துப்பாங்க. அதுக்காக நிறைய வந்து ப்ராசஸ் இருக்குது. ஃபாசி FSSA குறியீட்டு பெறணும், GST நம்பர் வாங்கணும், பேக்கிங் பண்ணணும், ஸோ அட்ராக்டிவாக பேக்கிங் இருக்கணும், அதுக்கப்புறம் நியூட்ரிஷனல் லேபிளிங் சொல்லக்கூடிய என்னென்ன சத்துக்கள் அடங்கியிருக்குன்னு சொல்லி அதில் நம்ம அச்சிடணும், விற்பனை விலை இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான தகவல்லாம் நம்ம சேகரித்து அந்த தொழிலை தொடங்கினோம்னா பெரிய லாபம் கிடைக்கும்.
1: இப்போ வெளிநாடுகளுக்கு தான் இந்த இது FSSA எல்லாம் இருக்குதா, இல்லாட்டி உள்நாட்டிலே நம்ம வந்து பொருள்களை விற்கிறோம், அதற்கு வந்து நீங்கள் ஒரு பொருளை வந்து மதிப்பு கூட்டுறீங்க அப்படின்னா வந்து அது எந்த அளவுக்கு நியூட்ரியன்ஸ் கண்டென்ட்லாம் இருக்குதுங்கிறத நீங்கள் லேபிளிங் பண்ணும் இல்லையா, அந்த தகவல்லாம் எப்படி நீங்கள் உங்களுக்கு சேகரிக்க முடியும்?
0: அதாவது நம்ம தஞ்சாவூர்லேயே நிஃப்டம்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது, நீங்கள் அங்கே போயிட்டு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா, ஏன்னா அங்கே தான் வந்து FSSA தொழில்நுட்பம்னு சொல்லக்கூடிய நம்பர் அது, அந்த நம்பரை வந்து அவங்களுடைய பொருளை சோதித்து பார்த்து அதுக்கான குறியீட்டு எண் கொடுப்பாங்க.
1: இப்போது நிறைவாக வந்து பண்ணை மகளிருக்கு நீங்கள் சொல்கிறது என்ன?
0: பண்ணை மகளிர் ஒரு நுகர்வோராக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நுகர்வோர் அப்படின்னு சொல்லும்போது எப்படி ஊட்டச்சத்து நிறைந்த உணவுப் பொருளை நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறோம். ஸோ அதனால் சிறு உற்பத்தியாளராகவோ அல்லது பெரிய உற்பத்தியாளரோ மாறுவதற்கு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை வந்து தயாரிக்கிறதுக்கான சந்தை வாய்ப்பை பெறணும். இதனால் என்ன அப்படின்னா விவசாயிகளோட வருமானம் அதிகரிக்கும். உலர்த்துதல், பதப்படுத்துதல் போன்ற தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ளணும். இந்த தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டால் தான் அவங்க நீண்ட நாட்களுக்கு வந்து காய்கறியோ பழங்களையோ விலை வீழ்ச்சி அடையக்கூடிய காலங்களில் அவற்றை வந்து மதிப்பு கூட்டு பொருட்களாக மாற்றி விற்பனை செய்ய முடியும். இதனால் சந்தை வாய்ப்புகள் அதிகமாகுது, ஒரு விவசாயியை தொழில் முனைவோராக மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்குது. அறுவடை செய்யப்பட்ட காய்கறிகள் வீணாவதை குறைத்து அதிக லாபம் தரக்கூடிய பொருளாக மாற்றுறதுக்கு நம்மளுடைய பண்ணை மகளிர் பயன்படணும்.

0: நிறைய விஷயங்களை வந்து எங்களுக்கு வந்து பயந்துக்கிட்டேன். உங்களுக்கு வந்து பண்ணை மகளிருக்கு வந்து எப்படி வந்து மதிப்பு கூட்ட தொழில்நுட்பங்களை வந்து கொடுக்கலாங்கிறத பற்றி நிறைய தகவல் எங்களுக்கு கொடுத்தீங்க. உங்களுக்கு வந்து நிலையத்தின் சார்பாக நேரலின் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம்.
1: நன்றி சார், நன்றி.
0: உங்களுடைய ஃபோன் நம்பர் சொல்லுறீங்களே.
1: என்னுடைய தொலைபேசி எண் 9788545071.
2: கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களில் உள்ள உள்ளூர் மூலப்பொருட்களை பயன்படுத்தி அவைகளை மதிப்பு கூட்டியும் பெண்கள் சந்தைப்படுத்துறாங்க. பெண்கள் தொழில் முனைவோராக உருவெடுக்கும் போது கல்வி அறிவு, ஆரோக்கியம் மற்றும் குழந்தைகளோட எதிர்காலம் குறித்த விழிப்புணர்வும் சமூகத்துல அதிகரிக்குது. பொருட்களை மதிப்பு கூட்டி வித்தா பொருளோட விலையும் அதிகமாகும், நீண்ட நாள் சேமிக்கவும் முடியும், அதோட சத்துக்களும் அதிகரிக்குது. நுகர்வோரின் தேவைக்கேற்ப உற்பத்தியை அதிகப்படுத்தி நாம அதிக லாபமும் அடையலான்னு இதுவரைக்கும் நம்மளோட இணைஞ்சிருந்தாங்க தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் சித்ரா அவங்க. இனி

மெல்லிசை கேட்டீர்கள். வேளாண் சொந்தங்களே, மண்வளத்தை எப்படி பாதுகாக்கலாம்? மண்வளத்தை பாதுகாக்க அதிக கரிம அளவை மண்ணில் நிலைநிறுத்துதல் மிக அவசியம். பசுந்தால் உரம் பயிர்கள் காற்றில் உள்ள தழைச்சத்தை 70% வரை வேர் முடிச்சுகளில் நிலைநிறுத்தி அதில் ஒரு பகுதியை நிலத்தில் சேர்க்குது. பசுந்தால் உரம் ஒரு ஏக்கருக்கு 25 கிலோ முதல் 45 கிலோ வரை தழைச்சத்தை மண்ணுக்கு அளிக்குது. இதனால நிலம் வளமடையுது. பசுந்தால் உரப்பயிர் நிலத்தோட அமைப்பை சீராக்குது, மண்ணரிப்பை தடுப்பதோட வளமான மேல் மண்ணை பாதுகாக்குது, மண்ணின் கரிம பொருளை அதிகப்படுத்துவதோடு மண்ணின் நீர்பிடிப்பு தன்மையை அதிகரிக்க செய்யுது. மண்ணின் கீழ்பகுதியுள்ள சத்துக்களை மேல்மட்டத்திற்கு கொண்டு வந்து பயிருக்கு சத்து கிடைக்க வழி செய்யுது. பசுந்தால் உரப்பயிர்களை நிலத்தில் இடுவதால விளை பொருட்களோட தரமும் அதிகரிக்குது. பசுந்தால் உரப்பயிர்களான சணப்பு, தக்கைப்பூண்டு, மணிலா, அகத்தி, கொழிஞ்சி மற்றும் சித்தகத்தியில தழை, மணி, சாம்பல் சத்துடன் நுண்ணூட்ட சத்துக்களும் அதிகமாக இருக்கு. பசுந்தாள்களை மண்ணில் இட்ட பின் பயிரிடப்படும் பயிர்களோட விளைச்சல் வெகுவாக அதிகரிக்குது. அடுத்து விளைவிக்கும் பயிர்களுக்கான ரசாயன உர தேவையும் குறையுது. பசுந்தால் பயிர்களை நிலங்களில் விதைத்த 30 முதல் 45 நாட்களுக்குள் நிலத்தில் மடக்கி உழுதுறணும். அதாவது பசுந்தால் பயிர்களோட பூக்கும் பருவத்துக்கு முன்பாக இதை மடக்கி உழணும். நெல் வயலில் நாற்று நடுவதற்கு 20 முதல் 25 நாட்களுக்கு முன்னரும், மற்ற நிலங்களில் விதைப்பதற்கு 30 முதல் 35 நாட்களுக்கு முன்னரும் பசுந்தாள்களை மண்ணில் இட்டு உழுதுவிட வேண்டும். பசுந்தால் உரப்பயிர்களான சணப்பில் கோ1, கொளிஞ்சியில் MDU1, மணிலா அகத்தியில் கோ1 ஆகிய ரகங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியிட்டிருக்காங்க. பசுந்தால் உற்பத்திக்கு ஏக்கருக்கு சணப்பு என்றால் 10 கிலோ, தக்கை பூண்டு என்றால் 16 கிலோ, மணிலா அகத்தி என்றால் 15 கிலோ அல்லது கொளஞ்சிக்கு 8 கிலோவே போதுமானது. சணப்பின் மூலம் ஏக்கருக்கு சுமார் 7 டன் உயிர்ம பொருள்களும், 35 கிலோ தழைச்சத்தும், தக்கை பூண்டில் 10 டன் உரிம பொருட்களும் 60 கிலோ தழைச்சத்தும், மணிலா அகத்தியில் 10 டன் உரிம பொருள்களும் 50 கிலோ தழைச்சத்தும், கொழிஞ்சியில் 3 டன் உரிம பொருட்களும் 25 கிலோ தழைச்சத்தும் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பசுந்தால் உரமிடுவதால் அங்கக பொருட்கள் மண்ணில் அதிகமாக சேருது. ஆக மொத்தத்தில் 15 முதல் 20% பயிர் விளைச்சல் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. எனவே விவசாய பெருமக்கள் எதிர்வரும் கோடை காலத்தில் பசுந்தால் உரப்பயிர்களை சாகுபடி செய்து மண் வளத்தையும் விளைச்சலையும் அதிகரிக்குமாறு திருச்சி மாவட்டம் முசிறி வேளாண்மை உதவி இயக்குனர் தெரிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

தமிழகம், கேரளம், அசாம், மேற்குவங்க மாநிலங்கள், புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை மறுநாள் நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு வாக்கு எண்ணும் பணிகளுக்காக 10,545 பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். வாக்கு எண்ணும் செயல்முறையின் நேர்மையை உறுதி செய்ய 4,624 நுண் பார்வையாளர்கள் அவர்களுக்கு உதவியாக செயல்படுவார்கள் என்றும் கூறியுள்ளார். தபால் வாக்குகளை எண்ணுவதற்கு 1,135 கூடுதல் உதவி தேர்தல் அலுவலர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனிடையே மேற்குவங்கத்தில் 15 வாக்குச்சாவடிகளில் இன்று நடைபெற்ற மறு வாக்குப்பதிவு மாலை 6 மணியுடன் நிறைவடைந்தது. மாலை 5 மணி நிலவரப்படி 87% வாக்குகள் பதிவாயின. நாட்டின் சர்வதேச வர்த்தகம் மற்றும் மேலாண்மை துறையை வடிவமைப்பதில் இந்திய அயல்நாட்டு வர்த்தக நிறுவனத்தின் பங்கு முக்கியமானது என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஆராய்ச்சி மற்றும் உயர்கல்வியில் இந்நிறுவனத்தின் பங்களிப்பு பாராட்டுக்குரியது என்று கூறினார். மே மாத கோடை வெப்பம் குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மத்திய புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் சில பகுதிகளில் இயல்பு நிலைக்கு கூடுதலாக வெப்பம் பதிவாகும் என்றும் வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளதாகவும் கூறினார். பிரச்சார் பாரதியின் தலைவராக திரு பிரசூன் ஜோஷி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளது. அவரது நியமனம் படைப்பாற்றலை அதிகரிக்கும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறுகிறது. நாடு முழுவதும் 552 மையங்களில் நடைபெறும் இத்தேர்வை 25 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணாக்கர் எழுதுகின்றனர். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி உட்பட 13 மொழிகளில் இத்தேர்வு நடைபெறுகிறது. தமிழகத்தில் திருச்சி, மதுரை, கோவை உட்பட 30 நகரங்களில் பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை இத்தேர்வு நடைபெறுகிறது. இதனிடையே தமிழகத்தில் நீட் தேர்வெழுதும் மாணாக்கருக்கு மன உறுதி, மனநல ஆலோசனைகள் தொலைபேசி வழியாக வழங்க அரசு ஏற்பாடு செய்துள்ளது. திருவாரூரில் வரும் 5ஆம் தேதி வணிகர் சங்கங்களின் பெருமாநாடு நடைபெற உள்ளதால் மயிலாடுதுறையில் அன்றைய தினம் பிற்பகல் முதல் வணிக நிறுவனங்கள் செயல்படாது என்று அம்மாவட்டத்தின் வர்த்தக அமைப்பு தெரிவித்துள்ளது. அத்தியாவசிய பொருட்களான மருந்து கடைகள் உள்ளிட்டவை மட்டுமே திறக்கப்படும் என்றும் இந்த அமைப்பு கூறியுள்ளது. திருச்சி மலைக்கோட்டை கோவில் தெப்பக்குளம் தூர்வாரும் பணிகளை மாநகராட்சி அலுவலர்கள் தொடங்கியுள்ளனர். முதற்கட்டமாக மின் மோட்டார்கள் மூலம் தெப்பக்குளத்திலிருந்து தண்ணீர் வெளியேற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தூர்வாரும் பணிகள் முழுமை பெற்ற பின்னர் மீண்டும் காவிரி நீரை கொண்டு தெப்பக்குளம் நிரப்பப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 30 ஆண்டுகளுக்கு பின்னர் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்படுவது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கோடைக்கால வறட்சியால் வனவிலங்குகள் ஊருக்குள் வருவதை தடுக்க வனப்பகுதியில் தண்ணீர் தொட்டிகளில் நீர் நிரப்பப்பட்டு வருகிறது. இத்தொட்டிகளில் பொதுமக்கள், தன் ஆர்வலர்கள், வன ஆர்வலர்கள் சுப நிகழ்ச்சிகளின் நினைவாக தண்ணீர் நிரப்பலாம் என வனத்துறையினர் அறிவித்துள்ளனர். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே திருச்சி மாவட்ட சுற்று வட்டார பகுதியில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்தது. மேலும் கோவை, திருப்பூர் மாவட்ட மலைப்பகுதிகள், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. வரும் 8ஆம் தேதி வரை நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வடமேற்கு வங்கக்கடல், வட ஆந்திர கடலோர பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் வரும் 4ஆம் தேதி வரை இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் கொளத்தூரில் சூறாவளி காற்றுடன் இன்று பெய்த கனமழையால் 10,000 வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்துள்ளன. திருவையாறு ஐயாரப்பர் திருக்கோவிலின் கண்ணாடி பள்ளுக்கு சப்தசான நிகழ்வு இன்று நடைபெற்றது. நாளை தேரடி திடலில் ஏழூர் கண்ணாடி பள்ளாக்கும் ஒரே இடத்தில் சங்கமித்து பூ போடும் நிகழ்வு நடைபெற உள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹர்மன் பிரீத் கவுர் தலைமையிலான இந்த அணியில் ஸ்மிருதி மந்தனா, ஷபாலி வர்மா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். சென்னையில் நடைபெறும் IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு எதிராக முதலில் பேட் செய்யும் மும்பை இந்தியன்ஸ் சற்று முன் 7 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 59 ரன் எடுத்திருந்தது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

முன்னிரவு பொழுதின் முத்துக்களாய், 80கள் 90களின் இசை கொத்துக்களாய், திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இப்போது இரவு இசை இனிமை.

நாம் இணைந்திருக்கின்றோம். கோடைக்கால இரவின் குளிர் சுரியும் அருவியின் சாரல்களாக, இதம் தரும் பாடல்களாக திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமையாக.

நேர்களே, உங்களின் நினைவிற்கு. நாளை இரவு 7:02 சிறுகதை நேரம். சுஜாதா அவர்களின் வழி தெரியவில்லை சிறுகதை கேட்கலாம். நாம் எழுந்திருக்கின்றோம். கோடைக்கால இரவின் குளிர் சுரியும் அருவியின் சாரல்களாக, இதம் தரும் பாடல்களாக திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இனிய ராகமாக

நேர்களை உங்களை நினைவிற்கு நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில் மகிழ்வோம் நெகிழ்வோம். உங்கள் மனதில் பதிந்த ரம்யமான தருணங்களை நீங்கள் பதிவு பண்ணலாம். உங்களோட குரல் பதிவு மூலமாகவும் குறுஞ்செய்தி மூலமாகவும் நீங்கள் தகவல்களை அனுப்பலாம். நாளை காலை வசந்த அழைப்பில் மகிழ்வோம் நெகிழ்வோம் இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய தகவல்கள் படிக்கப்படும். தகவல்கள் அனுப்ப திருச்சி வானொலி வாட்ஸ்அப் எண் 9385461 இருக்கு. வெயில் மறந்த இரவின் கதகதப்பாய் தென்றல் வருடும் பொழுதில் இது திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இனிய ராகம்.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இரவின் மடியில் உங்கள் இதயங்களை இதமாக சீராட்ட வருகிறது ஞாபகம் வருதே. இதோ நெஞ்சை எழும் பழைய திரைசை கானங்கள். ரெயின்போ 102.1.

ட்ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.2 ஞாபகம் பிரதி நிகழ்ச்சியில் அடுத்து டிஆர் பாப்பா இசையமைப்பில் மல்லிகா படப்பாடல், ஏஎம் ராஜாவும் பி சுசிலாவும் பாடிய பாடல் இது.

டிச்சிவம் ரெயின்போ 102.1 பழைய திரைசை கானங்களை ஞாபகம் உறுதி நிகழ்ச்சியில் கேட்டிணைந்திருக்கும் நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு உலக நகைச்சுவை நாளையொட்டி சிறப்பு நிகழ்ச்சியாக தென்கட்சி சுவாமிநாதனின் நகைச்சுவை விருந்து. ஞாபகம் உறுதி நிகழ்ச்சியில் அடுத்த வீட்டு பெண் என்ற படத்திலிருந்து பி. சுசீலா குழுவினர் பாடிய பாடல்.

நேர்களே, உங்களின் நினைவிற்கு நாளை பகல் 12 சூரியகாந்தியில் பட்டுக்கோட்டை ராஜேஷ் அவர்கள் எழுதிய எப்போதும் உன்னோடு நாடகம், அதைத் தொடர்ந்து மணமேல்குடி கவி வெண்ணிலவனின் கனவு ஸ்வர்கம் நாடகமும் கேட்கலாம். ரெயின்போ 102.1 ஞாபகம் விருதி நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஜிக்கி குழுவினர் பாடிய பாடல்

டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியிருந்தது அந்த பாடல். நேர்களே, உங்களின் நினைவிற்கு நாளை பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம். இதில் மலர் சாகுபடியில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி நவலூர் கூட்டப்பட்டு வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் வி கே சத்யா அவர்கள். நெஞ்சையெல்லாம் பழைய திரையிசை கானங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ட்ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் அருதே நிகழ்ச்சியில்.

டிஎம் சவுந்தரராஜனும் எல்ஆர் ஈஸ்வரியும் பாடியிருந்தது துள்ளலான அந்த கல்யாண பாடல். இணைந்திருக்கின்றோம் ட்ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் அறிந்த நிகழ்ச்சியில். அடுத்து வரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஹம்மிங் பாட சுசீலா பாடல் வரிகள் கொண்டு பாடிய பாடல். பாடலின் படம் நவகிரகம்.

வசந்த கால நினைவுகளை அள்ளிச் சென்றது அந்த பாடல். பாடலை பாடியிருந்தவர் பி. சுசீலா. இணைந்திருக்கின்றோம் ட்ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. ஞாபகம் உறுதி நிகழ்ச்சியில் அடுத்ததாக கௌரவம் என்ற படத்திலிருந்து எல்ஆர். ஈஸ்வரி குழுவினர் பாடிய பாடல்.

நேர்களே, உங்களை நினைவிற்கு. நாளை இரவு 7:02 சிறுகதை நேரம். இதில் சுஜாதா அவர்களின் வழி தெரியவில்லை சிறுகதை கேட்கலாம். ட்ரிச் எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாளிகையில் இனி எம்எஸ் விஸ்வநாதன் பாடிய பாடல், சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற படத்திலிருந்து.

வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன், வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். இங்கு தாழ்வதும் தாழ்ந்து வீழ்வதும் உமக்கு தலையெழுத்தென்றார்.

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். திருச்சி மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் என்ஓ ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் எமது இன்றைய ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒளிபரப்பு மீண்டும் இதே அலைவரிசைகளில் நாளை காலை மணி 5:45 தொடங்கும். பண்பலையில் இனி சென்னை விவித் பாரதி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். நாளை காலை மணி 5:45 வரை இணைந்திருங்கள் நிகழ்ச்சிகளோடு.
1: ரெயின்போ திருச்சி பண்பலை 102.1 மெகாஹெர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹெர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸில் நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். அடுத்து வரக்கூடிய ஒரு மணி நேரம் உங்க மனசுல நின்று வரக்கூடிய அழகான பாடல்கள் தான் கேட்க போறீங்க. நிகழ்ச்சியில முதல் பாடல் என்ன பாடல் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பி சுஷிலா அவங்களுடைய அழகான குரல்ல, வாலி அவங்களுடைய வரிகள்ல, இளையராஜா அவங்களுடைய இசையில, சின்னத்தாய் படத்துல இருந்து அழகான பாடல் காத்துட்டு இருக்கு.

11:06 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. சுஷிலா அவங்களுடைய குரல்ல தொடர்ந்து உங்களுக்காக பாடல் காத்துட்டு இருக்கு. காதல் தேசம் படத்துல இருந்து பாடல் எடுத்து வச்சிருக்கேன். என்னை காணவில்லை நேற்றோடு, உன்னை தேடி பார்க்கிறேன் காற்றோடு அப்படிங்கிற அந்த பாடல் தான். எஸ்பி பாய் மற்றும் ஓ எஸ் அருண் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். வாலி அவங்களுடைய அழகான வரிகள்ல ஏரகமான அவங்களுடைய இசையில பாடல் காத்துட்டு இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசையிலையோடு.

11 மணி 12 நிமிஷத்துல அழகான பாடல் என்னை காணவில்லை நேற்றோடு அப்படிங்கிற பாடல் கேட்டு முடிச்சிங்க இல்லையா. தொடர்ந்து கேஜேஎஸ்தாஸ் அவங்களுடைய குரல் அழகான பாடல் தேவா அவங்களுடைய இசையில எடுத்து வச்சிருக்கேன். பாரதி கண்ணம்மா படத்திலிருந்து பூங்காற்றை அப்படிங்கிற பாடல் காத்துட்டு இருக்கு, கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையிலையோட.

11:18 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க, பாரதி கண்ணம்மா படத்திலிருந்து. தொடர்ந்து உங்களுக்காக அரண்மனை கிளி படத்திலிருந்து ரொம்பவே அழகான பாடல் எடுத்து வச்சிருக்கேன். எஸ் ஜானகி அவங்களுடைய குரல்ல, வாலி அவங்களுடைய உரைகள்ல, இளையராஜா அவங்களுடைய இசையில கேட்டு நினைச்சிருங்க இசையிலையோட.

11:24 ஆகிட்டு இருக்கிற அழகான பாடல் கேட்டு முடிச்சீங்க. வான்மதியே அப்படிங்கிற பாடல் கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சிருக்கேன். அன்பு சின்னம் படத்துல இருந்து மயக்கமா அப்படிங்கிற பாடல் காத்துட்டு இருக்கு. எஸ்பிபி அவங்களுடைய குரல்ல கேட்கலாம். இணைஞ்சிருங்க எஸ்எலையோட.

11:30 மயக்கமா அப்படிங்கிற பாடல் எஸ்பிபி அவங்களுடைய குரல்ல கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சிருக்கேன் காதலர் தினம் படத்துல இருந்து. என்ன விலை அழகே சொன்னால் விலைக்கு வாங்க வருவேன் அப்படிங்கிற பாடல் தான் உண்ணிமணன் அவங்களுடைய குரல்ல வாலி அவங்களுடைய வரிகள்ல ஏராளமான அவங்களுடைய இசையில காத்துட்டு இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசையிலோட

11:37 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல், என்ன விலை அழகு அப்படிங்கிற பாடல் கேட்டு முடிச்சிருந்தேன். தொடர்ந்து உன்னிகிருஷ்ணன், அனுராதா, ஸ்ரீராம் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். இளையராஜா அவங்களுடைய இசையில ஒரு அழகான பாடல் எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தினந்தோறும் படத்திலிருந்து நெஞ்சத்தில் அப்படிங்கிற பாடல் எடுத்து வச்சிருக்கேன். கேட்கலாம், நினைஞ்சிருங்க இசையிலோட.

11:41 ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில ஒரு பாரதி தமிழ் பண்பலை 102.3 உங்களுக்காக அழகா அடுத்த பாடல் எல்லாமே ராசாதான் படத்துல இருந்து பாடல் எடுத்து வச்சிருக்கேன். இளையராஜா அவங்களுடைய இசையில கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையில கூட.

11:52 நிமிஷத்துல ரொம்ப அழகான பாடல் பாரிஜாத பூவே அப்படிங்கிற பாடல் கேட்டு முடிச்சிங்க. என் ராசாவின் மனசிலே படத்திலிருந்து தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சிருக்கேன். காதல் கோட்டை படத்திலிருந்து சிவப்பு லோலாக்கு குலுங்குது குலுங்குது அப்படிங்கிற பாட்டு எஸ்பிபி பாடியிருக்காங்க. வாலி அவங்களோட வரிகள்ல தேவங்களோட இசையில கேட்கலாம் மனசுங்க இசையிலோட

0: என்ன பிரபாகரன், ஏதோ யோசனையா இருக்கீங்களே?
1: ரோட்ல நடுவுல கோடுகள்லாம் இருக்குல்ல, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: அதை பத்தி அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க?
1: சில இடங்கள்ல வந்து கோடுகள் விட்டு விட்டு இருக்கு, சில இடங்கள்ல தொடர்ச்சியா இருக்கு. ஏன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க? இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? அதை பத்தி தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: இது ரொம்ப சிம்பிள். ஒரே திசையில போற ரோட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி கோடுகள் விட்டு விட்டு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ரோட்ல நம்ம ஒரு வாகனத்தை முந்தி செல்லலாம். அதுவே கோடுகள் விட்டு விட்டு போடாம ஒரே கோடா தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான ரோட்ல நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. சில நேரங்கள்ல எமர்ஜென்சி அப்படின்னா வேணா நம்ம முந்தி செல்லலாம்.
1: இதே மாதிரி ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போதே, அதுக்கு என்ன அர்த்தம்?
0: அந்த மாதிரி ரோட்டுக்கு நடுவுல ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போச்சுன்னா அந்த ரோட்ல எக்காரணத்தை கொண்டு நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. அதுதான் அந்த ரெண்டு கோடுகளுக்கான அர்த்தம். இந்த விதிகள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணாவே விபத்துகள் கண்டிப்பா குறைய ஆரம்பிச்சிடும்.
1: சாலை விதிகளை பின்பற்றுவோம்,
0: மகிழ்ச்சியான பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வோம்.
2: நிமிஷம் ஆயிடுச்சு நிகழ்ச்சியோட நிறைவு. பாடல்கள் எல்லாம் கேட்டு முடிச்சதுனால நான் கிளம்புறேன். திரும்பவும் நான் நாளைக்கு காலையில 4 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன்.
3: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நேரம் திரும்ப சரியா 12 மணி ஆயிட்டு இருக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி
4: மொழி.

0: செலவு எட்டணா, செலவு பத்தணா, அதிகம் ரெண்டணா, கடைசியில் துந்தனா.
1: Five, six, seven, eight.

பாட்டு மின்னது மின்னது ஒத்தக்கல் முக்குத்தி போக்கிரி பொண்ணுக்கு பங்குனி மாசம் கல்யாணம் பாட்டு கச்சேரி அட போய் காலு குருதையிலே ஊர்கோலாம் பொண்ணுல பொண்ணுல பண்ணுனா முக்குத்தி மின்னுது மின்னுது ஒத்தக்கல் முக்குத்தி போக்கிரி பொண்ணுக்கு பங்குனி மாசம் கல்யாணம்.

0: ஜக நாடகத்த முன்னடத்த வேணும் ஐங்கரா,
1: ஜக நாடகத்த முன்னடத்த வேணும் ஐங்கரா.
2: விராடராஜன் நாட்டிலே மறுதோறும் போட்டிருந்த பண்டவர்களின் பத்திரியாம் பாஞ்சாலி சைரந்திரியாக
1: அவன்
2: சொலையிலே உபரிக்க வந்த விதம் காண்

0: சம்பங்கி, பார்த்தாயா என் பாங்கி?
1: பார்த்தேன்.
0: யார் நீ?
1: என்னை யார் என்று கேட்டாய்? மடங்கிட நடுங்கிட கண்ட வேர்களெல்லாம் தலைங்கிட குறுங்கிட வீரன் புயபுர பராக்கிரம சூரன் முடிமன்னரின் தலைதனையே கொடி செய்திடும் முடிமன்னரின் தலைதனையே கொடி செய்திடும் கீச்சகராஜன் நானே. யாராய் பின்பாவாய்? பிராண மகாராஜனின் வீரமை துணன் நான்.
0: நீ யாராக இருந்தால் என்ன, அன்னியின் மனைவியை அபகரிக்க வேண்டும்? நீ உண்டியன் அல்ல, புள்ளன்.
1: புள்ளன் அல்ல, உன் உள்ளங்கவர் கள்ளன். ஆசைக்கு இசைந்த

சந்திரகாந்தம் பட்டு உடுத்தி, பச்சை சீலுக்கு கட்டி சந்திரகாந்தம் பட்டு உடுத்தி, பீமசேன ராஜம் வந்தேனே என் ஜூலிக பாலிகா, பீமசேன ராஜம் வந்தேனே என் ஜூலிக பாலிகா, பீமசேன ராஜம் வந்தேனே. கண்ணே துரோபதா, அந்தளர்ந்த தாமரை போன்ற உன் முகம் இன்று ஏன் மாறியது?

அப்படி செய்தவன் யாரடி அவனை அகம் செய்து வருகிறேன் பாரடி. அப்படி செய்தவன் யாரடி அவனை அகம் செய்து வருகிறேன் பாரடி. எப்படி சொல்லுவான் எண்ணி பாராமலே தப்பிலி பயலை தண்டனை செய்குவேன். அப்படி செய்தவன் யாரடி யாரடி யாரடி யாரடி தண்ணே துரோபதா, அந்த நயவஞ்சகனை நயந்து பேசி உனது சயனாரைக்கு இழுத்து வா. அவன் ரத்தத்தை குடித்து விடுகிறேன். இல்ல

0: மணியே திரகசாபம் தீர்க்க வருகிறேன் பள்ளி அரைக்கி ரவைக்கு. பெண்ணே பெண்ணே பெண்ணே,
1: என்ன இது லைட்டா இருக்க வேண்டிய பெண்ணில்கை
0: லைட்டா இருக்கு? ஆஹா, நடை என்ன நடையோ, நடமாடும் தேரோ, இடை என்ன இடையோ, எலுமிச்சம் கொடியோ, முன்னழகு என்ன, இன்னொரு பெருமோ, பின்னழகு என்ன, பல நூறு பெருமோ.
2: அன்பரே, நீர் என்னை நேசிப்பதாயிருந்தால் ஆசை குத்து 500, மோக குத்து 300 வாங்கிக் கொள்ள வேண்டும்.
0: ஆஹா ஆஹா,
2: இந்த வரும் மொத குத்து.
0: என்னடாது மொத குத்துலயே தனாஞ்சு போகுது?

0: வயலே இந்த ஆங்கார கர்ப்பம் கொண்டு போராடா செய்ய வந்தாய். புலிக்கு முன் பூனையைப் போல தாறுமாறாக உன்னை தண்டிப்பேன், உன்னை பாரடா கதையினாலே துண்டிப்பேன், உன்னை பாரடா
1: தங்கடிப்பேன், உன்னை பாரடா.

காத்தாட வந்த போது வள்ளியம்மா உன்னை கண்ணார கண்டேனே வள்ளியம்மா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: நெஞ்சோடு கலந்திடு.
1: நேரம் சரியா 4 மணி ஆயிட்டு இருக்கு. இணைஞ்சிருக்கீங்க வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ரொம்ப அழகான பாடல்கள் கேட்க போறோம். நெஞ்சோடு கலந்தடி நிகழ்ச்சியில தான் ஏசுங்களுக்காக ரொம்ப அழகான பாடலா எடுத்து வச்சிருக்கேன். வாகை சூடவா படத்துல இருந்து போறானே போறானே அப்படிங்கிற பாடல் காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து நானி படத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படிங்கிற பாடல் காத்துட்டு இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசையிலோடு சுங்குடு நான் சகா பார்த்திபன்.

நாலு மணி பத்து நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க நெஞ்சோடு கலந்துட்டு நிகழ்ச்சியில. உங்களுக்காக அடுத்ததா உன்னாலே உன்னாலே அப்படிங்கிற பாடல் ஒஸ்தி படத்துல இருந்து எடுத்து வச்சிருக்கேன். தொடர்ந்து சில்லுன்னு ஒரு சந்திப்பு படத்துல இருந்து மின்மினி அப்படிங்கிற பாட்டும் காத்துட்டு இருக்கு. கேட்கலாம் நினைஞ்சிருங்க இசையோட.

எஸ் 4:20 ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். எஸ் அடுத்ததான் உங்களுக்காக என்ன பாடல் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமரகாவியம் படத்திலிருந்து மௌனம் பேசும் அப்படிங்கிற பாடல் எடுத்து வச்சிருக்கேன். தொடர்ந்து ராஜபாட்டை படத்திலிருந்து பனியே பனிப்பூவே அப்படிங்கிற பாடல் காத்துட்ருக்கு. கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையிலையோடு.

நாலு மணி 30 நிமிஷம் ரொம்ப அழகான பாடல் ராஜபாட்டை படத்துல இருந்து கேட்டு முடிச்சிங்க. தொடர்ந்து உங்களுக்காக கண்டதும் காணாததும் அப்படிங்கிற படத்துல இருந்து ஒரு பாடல் எடுத்து வச்சிருக்கேன். தொடர்ந்து என்ன பாட்டு, ரவுத்ரம் படத்துல இருந்து அடியே உன் கண்கள் அப்படிங்கிற பாடலும் காத்துட்டு இருக்கு. கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையோடு.

நாலு மணி 40 நிமிஷம் ஆயிடுச்சு. நிகழ்ச்சியில அடுத்ததா 2 பாடல்கள் எடுத்து வச்சிருக்கேன். குள்ளநரி கூட்டம் மற்றும் விண்ணை தாண்டி வருவாய ஆகிய படங்கள்ல இருந்து பாடல்கள் காத்துட்டு இருக்கு. கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையலையோட.

ஐம்பது நிமிஷம் ஆயிடுச்சு. ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டு முடிச்சோம். குள்ளநரி கூட்டம் மற்றும் விண்ணை தாண்டி வருவாயா ஆகிய படங்கள்ல இருந்து. தொடர்ந்து நிகழ்ச்சியோட நிறைவு இரண்டு பாடல்களா உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னென்ன பாட்டு அப்படின்னு சொல்லும் போது வந்து ரொம்பவே அழகான பாடல்கள் தான் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். மங்காத்தா படத்திலிருந்து பாடல் காத்துட்டு இருக்கு, கண்ணாடி நீ அப்படிங்கிற அந்த பாடல். தொடர்ந்து சீடன் படத்திலிருந்து எனது உயிராய் அப்படிங்கிற பாடல் காத்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு இரண்டு பாடல்களா கேட்டுருங்க. திரும்பவும் இன்னொரு நாள் இன்னொரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன்.

வணக்கம். அருள்மணி மாலை. இது 102.3 விவத் பாரதி ஆல் இண்டியா ரேடியோ தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் இப்பொழுது 5 மணி.

அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் மங்களநாதம் பகுதியில் நேயர்கள் கேட்கவிருப்பது குரோம்பேட் வி நாகராஜன் நாகஸ்வரம், தூசி எம் சுதாகர் தவிழ். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக சக்தி கணபதி எனும் பாடல், நாட்டை ராகம், ரூபகம் தாளம், ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம்.

5:10 நிமிடம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக விஜயாம்பிகை என்னும் பாடல், விஜயநாகரி ராகம், ஆதிதாளம், ஹரிகேச நல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம்.

5:18 அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் மங்களநாதம் பகுதியில் நீர்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடல் ஸ்ரீ சக்கர ராஜா எனும் பாடல். ராஜமாளிகை ராகம், ஆதிதாளம், மகஸ்தியர் சாகத்யம்.

5:27 நிகழ்ச்சிகள். அடுத்த பாடலாக கிருஷ்ணா நிபோகனே எனும் பாடல். யமுன கல்யாணி ராகம் மிஸ்ரசாபுதாளம் புரந்ததாசர் தேவர்நாமா.